காலை 8 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். அரசாங்கம் மக்களுக்கான மின் கட்டண உதவித்தொகையை மேம்படுத்தியுள்ளது. இம்மாதம் தொடங்கி இவ்வாண்டு டிசம்பர் 31 வரை இல்ல பயன்பாட்டிற்கான மின்சார கட்டண உதவித்தொகை மாதம் 600 கிலோவாட்டிலிருந்து 800 கிலோவாட்டுக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். நாட்டிலுள்ள பாழடைந்த சொத்துடைமைகளுக்கு உள்ளூர் தனியார் முதலீட்டு முயற்சி புத்துயிரளிக்க முடியும் என முதலீட்டு வாணிக தொழில் அமைச்சர் டாக்டர் ஜோஹாரி அப்துல் கனி தெரிவித்தார். இதன் மூலம் ஓரிட பொருளாதார சூழல் அமைப்பையும் உந்தச் செய்ய முடியும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். நேற்று தொடங்கி வெளியிடப்படும் புதிய தலைமுறை அடையாள அட்டை அரசாங்க உதவித்தொகையையும் உதவிகளையும் பெறுவதை பாதிக்காது என தேசிய பதிவுத்துறையின் அடையாள அட்டை பிரிவு இயக்குநர் முகமது அஸ்ரப் சுகாடி தெரிவித்தார். பெறுநர்களின் தகவல்கள் மைகாட்டில் பதிவு செய்யப்படுவதில்லை என்பதை அவர் தெளிவுபடுத்தினார். உலகில் பாதுகாப்பாக உள்ள 402 நகரங்களின் வரிசையில் பினாங்கு 69வது நிலையில் உள்ளது. அங்கு குற்ற குறியீடு புள்ளி 28.9 பாதுகாப்பு குறியீடு 71.1 பதிவு செய்யப்பட்டதாக 2026 நம்யோ பன்னாட்டு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸ்வீடன் பொது தேர்தலில் தனது வலதுசாரி கூட்டணி நாடாளுமன்ற பெரும்பான்மையை இழந்ததை தொடர்ந்து பிரதமர் ஆல்ஃப் கிரினிஸ்தன் பதவி விலகியுள்ளார். புதிய அரசாங்கத்தை அமைப்பதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நாடாளுமன்ற தலைவர் முன்னெடுக்க உள்ளார். இந்தோனேசியா சுமத்ராவிலும் கலிமந்தானிலும் ஏற்பட்ட காட்டுத்தீ சம்பவங்களுடன் தொடர்புடைய நிறுவனங்களை விசாரிக்குமாறு அதிபர் பிரபவோ சுபியாந்தோ காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளார். தீ விபத்துகளுக்கு பொறுப்பான நிறுவனங்கள் கண்டறியப்பட்டால் அவற்றின் உரிமங்கள் ரத்து செய்யப்படுவதுடன் குற்ற விசாரணையும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என பிரபவோ தெரிவித்தார். விளையாட்டு. ஸ்பெயின் லாலிகா கார்பந்து. நள்ளிரவு நடைபெற்ற ஆட்டத்தில் ரியல் பெட்டிஸ் அணி 1-0 என்ற கோல் கணக்கில் கெட்டாஃபே அணியை வீழ்த்தியது. ரியல் பெட்டிஸ் அணிக்காக அப்டே முதல் பாதியின் 45வது நிமிடத்தில் வெற்றி கோலை அடித்தார். மற்றொரு ஆட்டத்தில் மலாகா அணி 1-3 என்ற கோல் கணக்கில் விலாரியலில் அணியிடம் தோல்வியடைந்தது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: வீட்டை கட்டி பாரு, திருமணத்தை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை தான்.
1: பயங்கர கஷ்டம் போல.
0: சரி, அதனால இன்றைக்கு இந்த வீடு பத்தி தான் நம்ம பேச போறோம். சொந்த வீடு வாங்குறதுன்னு ஒண்ணு இருக்கு.
1: ஆமா,
0: அவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கி சிலருக்குலாம் வந்து பிடித்தம் ஒண்ணு இருக்கும் இல்லையா, பிடிச்ச மாதிரி வீட்டை அமைச்சிக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய கனவு இருக்கும்.
1: அதாவது மோகன், எல்லாருக்குமே அவங்க வீடுதான் உணர்வு ரீதியான ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக இருக்கின்றது.
0: ஆமா,
1: ஒரு சிலர் வந்து சமீபத்துல கூட புது வீட்டுக்கு மாறி இருக்கலாம். ஆனா மாறும் போது, இல்லங்க என் வீட்டுல எனக்கு பிடித்த மாதிரி இந்த ஒரு இடம் இருக்கணும், அதற்காகவே நான் பார்த்து பார்த்து இந்த இடம், அதனுடைய தரையா இருக்கட்டும் அல்லது அந்த சுவராக இருக்கட்டும், அதுல இருக்கிற அந்த சித்திரம் எதுவாக இருக்கட்டும், ஒருவேளை வந்துட்டு வெளியிருந்து யாராவது அழைத்து வந்து செய்திருக்கலாம், அல்லது இன்னும் சிலர் இருக்கிறாங்க அவங்களே சொந்தமா செஞ்சிருவாங்க. அந்த மாதிரி நீங்க மாற்றி அமைச்சிருக்கீங்களா உங்களுடைய கனவு இல்லத்தை?
0: ஆமா, அதான் நீங்க இன்றைக்கு அழைத்து சொல்ல போறீங்க. இந்த டிசைன் பண்றதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, புது வீடு வா, நீங்க புது வீட்டுல நீங்க பெருக்கலாம், அல்லது நீங்க வாங்க போறதாவும் இருக்கலாம். ஓ, என் வீடு அப்படின்னு வந்துட்டாலே இதுல என்ன கொஞ்சம் ரொம்ப சரியா தான் இருப்பேன், இந்த டிசைன் இந்த வடிவமைப்பு தான் எனக்கு வேணும் அப்படின்னா எதை நீங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்க அப்படின்றத நீங்க அழைத்து எங்களோட சொல்ல போறீங்க. சில எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த சமையல் அறையெல்லாம் ரொம்ப சரியா இருக்கும்னு நினைப்பாங்க.
1: ஏன்னா
0: அதுதான் உணவு, நம்ம சமைக்கக்கூடிய ஒரு இடம், அதெல்லாம் இப்படி இருக்கணும், இப்படி வைக்கணும், இந்த பொருள் இங்க இருக்கணும் அப்படின்னா ரொம்ப சரியா இருப்பாங்க. என்ன கதை அப்படின்றத நீங்க தாராளமா அழைத்து சொல்லலாம்.
1: 3-2-2-8-2-5-7-3-3-4-6-8 என்ற எங்களுக்கு அழைத்து சொல்லுங்க. உங்களுடைய வீடு உங்களுக்கு பிடித்த மாதிரி இப்படிதாங்க இருக்கணும், இதுல மட்டும் நான் எந்த விஷயத்தையும் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அழைத்து சொல்லுங்க.

0: மின்னலோடு தொடர்ந்து இணைந்திருப்பதற்கு ரொம்ப நன்றிங்க.
1: ஆமா, நாம வாழும் வீடுதான் சொர்க்கம். எங்க இருந்தாலும் சரி, என் வீட்டுக்கு மட்டும் என்ன விட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓடு ஓடி போவோம் இல்லையா, அந்த வீடை நீங்க பார்த்து பார்த்து ரசித்து கட்டிருக்கீங்களா? அழைத்து சொல்லுங்கன்னு சொல்லிருக்கோம்.
0: எந்த இடத்துக்கு நீங்க வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருக்கீங்க?
2: என்னோட பிடிச்ச இடத்துலதான் நின்று கேட்டுக்கிட்டு இருந்தேன். நீங்க சொன்னோன்னா சரி அங்கிருந்தே நம்ம கால் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு.
0: அந்த இடம் எங்க இருக்கு?
2: எங்க வீட்டு வராண்டா.
1: எப்படி இருக்கு, எப்படி அமைச்சிருக்கீங்க?
2: எப்படி அமைச்சிருக்கோம் நான் சொல்றேன். இப்ப நாங்க ரெனோவேட் பண்ணி வந்து பிப்ரவரியில திருப்பி ரெனோவேட் பண்ணி வந்துட்டோம். இந்த ஐடியா வெராண்டாவ நீங்க வந்தோனே வந்து உங்களுக்கு அந்த வெராண்டா தான் வரும். அதுதான் எங்களோட ஹால் மாதிரி தருமாங்க. அங்க ஒரு நாலு ஊரன் சேர் மாதிரி இப்ப போட்டிருக்கோம். ஒரு சின்ன ஒரு ஸ்விங் மாதிரி இருக்கும், அது நான் உட்காந்துக்கிறதுக்கு. சோ அந்த ஊரன் சேர் இருக்கும், நல்ல ப்ராடா இருக்கிறதுனால மழை பெஞ்சா உங்களுக்கு சாரல் படாது. ஆனா நீங்க நல்ல மழையை ரசிக்கலாம். நாங்க இந்த இடத்துலதான் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.

0: நம்ம எங்க வெளியே போனாலும் இந்த சொந்த வீட்டுல தூங்குறது, சொந்த வீட்டுல சமைச்சு சாப்பிடுறது அப்படின்ற அந்த சுகம் இருக்கு இல்லையா, அது சொந்த வீட்டுல மட்டும் தான் நமக்கு கிடைக்கும்.
1: என்னதான் வாடகை வீடு இருந்தாலும் வாடகை வீட்டில் உள்ளவங்களுக்கே வந்து ஒரு கனவு இருக்குமோ, எப்படியாவது நான் வந்து நல்ல மாதிரி சம்பாதித்து இந்த ஒரு ஆண்டிற்குள்ளார நான் வந்து சொந்த வீட்டுக்கு போகணும் அப்படின்னு. அந்த சொந்த வீடு என்னன்னா அதுதான் அவங்களுக்கான எல்லாமும் கூட. இப்ப 2026 இரண்டாம் காலாண்டுல மட்டும் பார்த்தோம்னா மலேசிய கட்டுமான துறையில் செய்யப்பட்ட பணிகளின் மொத்த மதிப்பு 47.8 பில்லியனா இருக்கு. இது முந்தைய ஆண்டின் இதே கால அளவை காட்டிலும் வந்து 8.8 விழுக்காடு அதிகமா இருக்கு. அப்படின்னா நிறைய பேர் வந்து அவங்களுடைய வீடை புதுப்பிக்கிறதுல வந்து ஆர்வம் காட்டுறாங்க.
0: இப்ப நிறைய பேர் வீடு வாங்கவும் தொடங்கிட்டாங்க. இது சமூக வலைதளங்கள்ல பார்க்கும் போது, அந்த பதிவுகள் பார்க்கும் போது தெரியுது. அதற்கான முயற்சி வீடு வாங்குறது அப்படின்றது அது ஒரு பெரிய ஒரு நடவடிக்கை, அந்த ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது இருந்தாலுமே வந்து அதை முயற்சித்து வாங்கிட்டு அந்த வீட்டுல இருக்கிற அந்த சுகம் இருக்கு இல்லையா. சரி, இப்ப யுகா வந்திருக்காங்க, அவங்களுக்கு எதை ரொம்ப பிடிச்சு பார்த்து பார்த்து கட்டிருக்காங்கன்னு கேக்கலாம்.
2: ரொம்ப பார்த்து பார்த்து செஞ்ச இடம்னா எங்களோட கிச்சன் தான். இப்ப ரீசனா தான் நாங்க வந்து வீடு மாறி போனோம். அந்த கிச்சனை தான் வந்து நாங்க ரொம்ப பார்த்து பார்த்து செஞ்சோம். ஏன்னா நான் மோஸ்ட்லி வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ற இடம்னாக்கா அந்த இடம் தான். அத வந்து என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு கன்வீனியன்டா அத அந்த இடத்த வந்து ரெனோவேட் பண்ணி தர முடியுமோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கன்வீனியன்டா செஞ்சு தந்திருக்காங்க.
0: என்னெல்லாம் பண்ணி கொடுத்திருக்காரு?
2: அதாவது எப்படின்னா நம்ம வந்து கொண்டோல இருக்கோம், சோ நமக்கு வந்துட்டு கிச்சன் இருக்கும், அங்கிட்டு வந்து சைட்ல வந்துட்டு வந்து லாண்ட்ரி ஏரியா, வீட்டுக்குள்ளே வந்து சமையல சமைக்கிற இடத்த வச்சாக்கா லைக் ரொம்ப வந்து ஹால் எல்லாம் வந்து எண்ணெய் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாண்ட்ரி ஏரியாவை வந்து அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கனாக்கா அந்த இடத்த வந்து மெயின்லி சமைக்கிறதுக்கு லைக் வெட் கிச்சன் மாதிரி எனக்கு வந்து செஞ்சு தந்துட்டாங்க.
1: ட்ரை கிச்சன், வெட் கிச்சன் அந்த மாதிரி சமையல் அறைய அமைச்சிருக்காங்க.
2: ஆமா, இங்க நீங்க சமைக்கிறீங்கன்னா இதுக்கு பக்கத்திலே வந்து சிங்க் எல்லாம் வச்சுக்கோங்க, அப்ப உங்களுக்கு ரொம்ப கன்வீனியன்டா இருக்கும்ட்டு உண்மையுமே சொல்ற அழகா எனக்கு அந்த கிச்சன் வந்து செட்டப் பண்ணி
1: சமையல்லாம்
2: ஆமா கண்டிப்பா. அதுக்காகவே அன்னாடிக்கும் காலையிலே எந்திரிச்சு கம்பல்சரியா சமைச்சு தந்துருவேன்.
1: சமைச்சு கொடுக்கணும் உங்களுக்காக, பார்த்து பார்த்து செஞ்சிருக்காங்க.

0: ஏய், என்னடா கண்ணு கலங்குது ஆனா வாய் சிரிக்குது.
1: லவ் ஃபெயிலியர் மச்சான்.
0: அச்சச்சா
1: பைலா, இப்ப நான் சோகமா தானடா பாடணும்.
0: சோகம் உனக்கு மட்டும்தான், எங்களுக்கு இல்ல. நீ நல்லா வைபப்படு.

0: புகை மூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜன் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
1: மலேசியா நடக்கிற புகை மூட்டம் வந்துட்டு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பல மாற்றங்களை உண்டாக்கி இருக்கு. இதையா நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, இந்த ஹேஸ்ல உள்ள இந்த நூல் துகள்கள் சொல்லுவோம், இந்த ஸ்மால் பர்டிகல்ஸ் வந்துட்டு நம்ம நுரையீரல் ஆழம் வரை செல்லக்கூடிய ஆற்றல் இருக்கு. சோ இப்படி இதை தொடர்ந்து நம்ம வந்து நுகர்ந்துகிட்டு இருக்கிறப்ப என்ன நடக்கும்னா, காலப்போக்கில் நம்ம நுரையீரல் இயற்கையான தன்மையை மாறி நம்மளுக்கு நுரையீரல் நோய், அதை தொடர்ந்து ஹார்ட் டிசீஸ் வரதுக்குரிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த அஸ்மா உள்ள பேஷண்ட்ஸ்க்கு வந்து அடிக்கடி அஸ்மா அட்டாக் வர்றதுக்கும் அந்த அட்டாக் கட்டுப்படுத்துறது கொஞ்சம் கடினமா இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் அதிகமா இருக்கு. உங்களுடைய அன்றாட ஆக்டிவிட்டிஸ் வந்து திட்டமிடுங்க. எப்படின்னா, ஏர் பொல்யூஷன் இண்டெக்ஸ் கணிப்பு இருக்குல்ல, அதை நீங்க கவனத்துல கொண்டு அதுக்கேற்ப நீங்க வந்து பிளான் பண்ணலாம். அவசியம் இல்லாம வெளியே போகாதீர்கள். வெளியே செல்ல வேண்டும் என்றால் நன்றாக பொருந்தும் N95 முகக்கவசங்கள் பயன்படுத்துங்க. ஜன்னல்கள் கதவுகள் திறந்திருக்கப்ப இந்த கேஸ் ஊடுருவி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். வசதி உள்ளவர்கள் ஏர் கண்டிஷனர் ஏர் பியூரிஃபையர் பாய்க்கிறது நல்லது. வெளிப்புற உடற்பயிற்சிகள் தவிர்க்கவும். போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது இயற்கை பேரிடர் தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம்.

0: புதுவயத்து மந்திரம் பாரு.
1: தலைமுறை தாண்டி சுவைக்குதா, இனங்களை ஒன்னா இணைக்குதா, அம்மாவை போலுங்க அணைக்குதா. ஆமாவாஸ்தா
2: பிடிச்சவங்க பேசலையா, நீங்க தான் அழைச்சு பேசுங்களேன். இது உங்கள் மின்னல் எஃப்எம்

0: ஸ்ரீராம் சஞ்சனா பாடிய பாடலை நம்ம கேட்டோங்க.
1: சரி, உங்ககிட்ட நாங்க கேட்டிருந்தோம், உங்களுடைய வீட்ல எதை நீங்க பார்த்து பார்த்து மிக அழகா வடிவம் வச்சிருக்கீங்க? ஏன்னா வீட்ல இருக்கிற சுவர், வண்ணம் அல்லது அந்த தரை, இப்படி எந்த இடம் திரும்பி பார்த்தாலுமே அது நமக்கான வீடா, அது உணர்வு ரீதியா உங்க கூட இருக்கும் இல்லையா?
0: அந்த மாதிரி கதைகள் இருந்து அழைத்து சொல்லுங்கன்னு சொல்லிருந்தோம். லோகேஷ் சொல்லுங்க.
2: ஓகே, நான் வந்துட்டு எங்க அப்பா அம்மா வீடு பத்தி தான் நான் சொல்லணும். நாங்க வந்துட்டு குறைஞ்சது ஒரு 10 வீடு மாறி இருப்போம். அந்த காலகட்டத்துல வந்துட்டு 10 வீடு மாறி இருப்போம். மாறி மாதிரி எங்க அப்பாவோட கனவு வந்துட்டு ஒரு சொந்த வீடு வாங்கணும்னு ஆசை. அது எனக்கு சின்ன வயசா இருக்கும் போதுல இருந்து நானும் பாத்துருக்கேன் அவர் அதை பத்தி பேசுறது. அந்த மாதிரி இருந்த காலகட்டம் அவரு ஒரு லோரி டிரைவரா வேலை செஞ்சாரு. நாங்க வந்து ஒரு சொந்த வீடு வாங்கினாரு. அப்படி இப்படின்னு ஒரு சொந்த வீடு வாங்கி நாங்க அந்த வீட்டுக்கு குடி போனோம். ஆனா குடி போய் அந்த ஒரு நெக்ஸ்ட் இயர்ல வந்துட்டு அவரு இறந்து போயிட்டாரு ஒரு ஆக்சிடென்ட்ல. பட் அதுக்கு முன்னுக்கு அவரு அந்த வீடு எல்லாம் எப்படி கட்டணும், எப்படி ஒன்னு ஒண்ணு செட் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்க கிட்ட சொல்லியிருந்தாரு. அது பேஸ் பண்ணி நாங்க ஒரு இயர்ஸ்க்கு அப்புறமா நாங்க அவர் சொன்ன மாதிரி நாங்க அந்த வீட்டை கட்டணும். எந்த ஒரு சேஞ்சஸ்மே இல்ல, அவர் விருப்பப்பட்ட மாதிரி நாங்க கட்டணும். பட் அவரு இல்ல, அவ்வளவுதான் எங்களுக்குள்ள ஒரு கஷ்டமே தவிர அது ஒண்ணு அவர் பேர்லதான் இருக்கு அந்த வீடு கூட.
0: அப்பா என்ன சொல்லியிருந்தாரு, எப்படி எல்லாம் கட்டணும்னு சொல்லியிருந்தாரு?
2: அவருக்கு கிச்சன் இந்த மாதிரி வைக்கணும், பாத்ரூம் எல்லாம் இங்கிட்டு வைக்கணும், மின்னுக்கு ஹால்ல இந்த மாதிரி எல்லாம் வைக்கணும், என்ன கலர்ஸ்ல டைல் போடணும், அதெல்லாம் எப்படி எல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் அதே மாதிரிதான் நாங்க பண்ணோம்.
1: அப்ப அப்பாவோட நினைவலைகளாக தான் அந்த இல்லம் இருக்கு இல்லையா? அது அப்பா இல்லமா இருக்கு. அப்பா பேர் என்ன?
2: அப்பா பேரு லட்சுமணன்.
1: லட்சுமணன் ஐயா, அவர் எல்லா வீட்டாலும் நினைவுகள் பாருங்க, அந்த வீட்டு சுவர்கள் எல்லாம் பக்கமும் இருக்கு இல்லையா?
2: அது ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா நாங்க இப்ப வரைக்கும் அம்மா இருக்காங்க, ஆனா நாங்க போகும்போது கூட நான் அப்பா வீட்டுக்கு போறதுதான் நாங்க சொல்லுவோம். அங்க இருக்கிற எல்லாருமே வந்துட்டு அது அப்பா வீடு, அப்பா அப்பா பேர்லதான் இருக்கும். அந்த ஊருக்கே அப்பான்ற ஒரு பேரு தான் அங்க.

0: மின்னலோடு தொடர்ந்து இணைந்திருப்பதற்கு நன்றி மோகன். திரேஸ் அவங்களோட இன்றைக்கு பேசிட்டு இருக்கோங்க.
1: அன்பாலே அழகாக வீடுன்னு எல்லாமே வரிகளிலேயே சொல்லிட்டாங்க. நீங்க சொல்ல வேண்டியது இதுதாங்க, ஏன் வீட்டுல இந்த ஒரு இடத்தை மட்டும் பார்த்து பார்த்து ஒண்ணு நீங்க செஞ்சிருக்கணும், இல்லைன்னா உங்களுக்காக வேற யாராவது செய்து கொடுத்திருக்கணும்.
0: சரி, அந்த மாதிரி வடிவமைத்தது என்ன அப்படின்ற ஒரு கதையோட ஒரு நேர் வராங்க.
2: கௌரி போல இருந்து பேசுறேன். வீடு வந்து நார்மலா தான் இருக்கு, எதுவுமே பெருசா எதுவுமே செய்யல. ஆனா என்னோட ஹாபிய வந்து என் வீட்டுல வந்து ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து என் வீட்டுல கண்டிப்பா வைக்கணும் அப்படின்னு சொல்லி. எங்க வீட்டுல வந்து மூணு ரூம்பு, சோ ஒரு ரூம்ப வந்து ஃபுல்லா லைப்ரரியா ஆக்கிட்டேன். சோ இது வந்து 2019 வந்து பிளான் பண்ணினது என் ஹாபி டைம்ல. சோ அப்ப வந்து லைப்ரரிக்கு போக முடியாது, அது என்னோட ஹாபி, புக்கு படிக்கணும் லைப்ரரிக்கு போகணும்னு. அப்ப பார்த்து போக முடியாத சூழ்நிலையில வந்து நானே என் வீட்டுல வந்து ஒரு லைப்ரரிய கிரியேட் பண்ணி இப்ப வந்து ஒரு 500 புக்ஸ் கிட்ட வந்து வச்சிருக்கேன்.
0: உங்களுக்குன்னு ஒரு தனி நூல் நிலையமே அமைச்சிருக்கீங்க அப்ப வீட்டுல?
2: எஸ் எஸ், அப்படி எனக்கு வந்து லைக் பெட் டைம் ஸ்டோரி எனக்கு வேணும்னாக்க நான் போயிட்டு லைக் டிஸ்னி புக்ஸ் அதெல்லாம் எடுத்து நான் பாட்டுக்கு உட்காந்து படிப்பேன். அப்புறம் பயோகிராபி யார் யார் பத்தி எல்லாம் படிக்கணும் அந்த மாதிரினே இப்ப அன்டில் டு டேட் வந்து ஒரு 500 புக்ஸ் இருக்கு.
1: பரவாயில்லையே, வீட்டில் ஒரு நூல் நிலையம், வாசிக்கும் பழக்கம் வந்து எந்த அளவுக்கு உங்களை ஒரு நூல் நிலையத்தை ஒரு அறையில உருவாக்கி வச்சிருக்கு பாருங்க.
2: எஸ் டெஃபினெட்லி. அண்ட் தென் வேர்ல்ட் லீடர்ஸோட பயோகிராபி என்னோட ஃபேவரட். சோ எல்லாத்தையும் நான் வந்து கலெக்ட் பண்ணிட்டு அண்ட் தென் படிச்சிட்டு இருக்கேன்.
0: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல வந்து இப்போ உங்க சொன்ன மாதிரி உலக தலைவர்களா இருக்கட்டும் அல்லது கலைஞர்களா இருக்கட்டும், அவங்களுடைய வாழ்க்கையை சித்தரிக்கக்கூடிய நிறைய திரைப்படங்கள் கதைகள்லாம் தொடர்ந்து வெளிவந்துகிட்டே இருக்குங்க.
1: அந்த வரிசையில தான் எம் எஸ் சுப்புலட்சுமி அப்படின்னு சொல்லும் போது அவங்களுடைய திரைப்படமும் வெளிவர இருக்கு. அதாவது கர்நாடக இசை உலகின் அழியாத குரல் என்றுதான் சொல்ல வேண்டும். இவங்களுக்கு வந்து இவங்க மோகன் 1966 ஐக்கிய நாடுகள் பொது சபையில் பாடிய முதல் இந்திய இசைக்கலைஞர் என்ற பெருமை வந்து இவங்களுக்கு தான் இருக்கு.
0: ஆமா,
1: அப்ப எவ்வளவு பெரிய ஒரு பாடகியா அவங்க இருந்திருக்காங்க. அதற்கு பிறகு பத்ம விபூஷன், பாரத ரத்னா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நிறைய விருதுகள் எல்லாம் கிடைக்கப்பட்டிருக்கு. இப்போ அந்த இசை மேதையின் வாழ்க்கை வெள்ளித்திரையில் பயோபிக்காக உருவாகுகிறது.
0: ஆமா, அதனுடைய படப்பிடிப்பு எல்லாம் வந்து தொடங்கியிருக்காங்க. அதை பற்றிய சமூக வலைதளங்கள்ல நிறைய காணொலி நம்ம பாத்துட்டு இருக்கோம். எம் எஸ் சுப்புலட்சுமி அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்கும் தெரிஞ்சுனா இப்ப இந்த பஜகோவிந்தமா இருக்கட்டும், குறை ஒன்றும் இல்லை, காற்று நிலை வரும் கீதம், இப்படி பல பாடல்கள் வந்து அவங்க பாடியிருக்காங்க. இப்ப இருக்கக்கூடிய நிறைய கர்நாடக இசை கலைஞர்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய முன்னோடி அப்படின்னே சொல்லலாங்க.
1: ஆமா.

0: நித்யஸ்ரீ பாடிய பாடலை நம்ம கேட்டோங்க. இன்றைக்கு நம்ம இந்த சொந்த வீடுல நமக்கு பிடிச்ச மாதிரி அமைத்துக் கொள்ளக்கூடிய சில இடங்கள்லாம் நேர்கள் நம்மோடு தொடர்ந்து பகிர்ந்துட்டு இருக்காங்க. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல எப்போதுமே வந்து நமக்கான ஒரு வெற்றி அப்படின்னா முதல்ல வாகனம் வாங்கணும், பிடிச்ச மாதிரி வேலை அமையணும், வீடு வாங்கணும், திருமணம் பண்ணணும், இதெல்லாமே அடிப்படையில் நமக்கான ஒரு இலக்காவே இருக்கும். இதெல்லாம் நம்ம செஞ்சிடணும் அப்படின்னு அந்த மாதிரி இப்போ நிறைய மலேசியர்கள் சமீப காலகட்டத்தில் அதிகமா வீடும் சொந்த வீடும் வந்து வாங்க தொடங்கிட்டாங்க.
1: இந்த வாடகை வீடு சொந்த வீடுன்னு பார்க்கும் போது வாடகை வீட்டுல எந்த ஒரு புதுப்பி நம்ம செய்ய முடியாது, வடிவமைக்க முடியாது. வெறும் வாடகைக்கு நம்ம பணம் செலுத்தி இருக்கிறோம். ஆனா சொந்த வீடுன்னு பார்க்கும் போது அது நமக்கான ஒரு சொத்து. அந்த சொத்து அடிப்படையில தான் நம்ம புதுப்பிக்கிறோம் அல்லவா. அந்த அரசாங்கமும் நம்முடைய அரசாங்கமும் என்ன ஊக்குவிக்கிறாங்க அப்படின்னா சொந்த வீடு வாங்குங்க. அதற்காக தான் முதல் வீடு திட்டம் 2026 அதாவது ஃபர்ஸ்ட் ஹோம் MGB அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதுக்கு விண்ணப்பம் செய்யணும்னா மோகன் முதல்ல வந்து மலேசிய குடிமகனாக இருத்தல் அவசியமான ஒன்று. முதல் முறையாக வீடு வாங்கணும். சம்பளம் பெறுபவர் அல்லது சுய தொழில் செய்பவர் இதுக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். தனிநபரின் அல்லது இணைந்த விண்ணப்பதாரர்களின் மொத்த மாத வருமானம் எவ்வளவு இருக்குன்னா ஏறக்குறைய ரிங்கிட் மலேசியா 15,000 வரை இருத்தல் அவசியமான ஒன்று. இந்த முதல் வீட்டுக்கு அவங்க வந்து விண்ணப்பம் செய்யணும்னா வாங்கும் வீட்டின் மதிப்பு கூட அதிகபட்ச மதிப்பு வந்து 1,000,000 வரை போகலாம். தகுதி பெற்றவர்களுக்கு 110 விழுக்காடு வரை நிதி உதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்கு. 100 மேல் உள்ள நிதி உதவிக்கு சொத்து மதிப்பு அல்லது வரம்புகள் பொருந்தும்.
0: பொதுவாவே இப்ப வீடு வாங்கும் போது இப்போ நம்ம ஒரு வீடு வாங்குறோம் அப்படின்னா அது எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம் இல்லையா. நம்ம சமீபத்துல நடத்திய ஒரு கணக்கெடுப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னா மலேசியர்கள் நம்ம ஒரு வீடு வாங்குறோம் அந்த இடம் அந்த சூழல் எப்படி இருக்கு, ரொம்ப பாதுகாப்பானதா இருக்கா, பக்கத்துல ஏதோ பேரங்காடி இருக்கா, பக்கத்துல பொது போக்குவரத்து இருக்கா, அந்த மாதிரியான சில சூழலை வந்து நீங்க கருத்தில் கொண்டு வீடு வாங்குங்க, அது உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்றாங்க. கிட்டத்தட்ட 75% மலேசிய மக்கள் தொகையில வந்து சொந்த வீட்டுல இருக்கணும்.

0: ரொம்ப உறுதியா நம்புறாங்க. அது எங்களுக்கான ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை, நாங்க அதுக்காக உழைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க.
1: அந்த வீடு சொத்து அப்படின்னு சொல்லும் போது மோகன், அது தலைமுறை தாண்டி அந்த வீட்டுல இருப்பாங்க. இது என்னோட தாத்தா வீடு, எங்க அப்பா வீடு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதுதான் உணர்வுகளாக கட்டி எழுக்கப்பட்டது. அது வெறும் சுவர் கிடையாது, உணர்வுகளுடைய ஒரு வீடாக தான் இருக்கின்றது. அதனால உங்க சொந்த வீடை நீங்க வாங்கிட்டீங்களா மகிழ்ச்சிங்க? இல்ல வாங்குற கனவு இருந்தா அந்த கனவு நனவாக மின்னலுடைய அன்பாட வாழ்த்து இருக்கவே இருக்கு. நீங்க முதல்ல வீடு வாங்குறதுக்கான திட்டமும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
0: தொடர்ந்து பேசலாம். இன்றைக்கு அழைத்து நம்மோடு உங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட நேயர்களுக்கு நன்றிங்க.

0: பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசேனும் வேணாம், உங்க பாசம் மட்டும் போதுங்க.
2: மடானி உங்களுக்காக.
3: தேசிய நாள் மலேசிய நாளையொட்டி பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் அறிவித்த அன்பளிப்பு. மின் விலைப்புள்ளி இ இன்வாய்ஸ். ஆண்டு விற்பனைக்கு ஏற்ப விதிவிலக்கு வரம்பு உயர்த்தப்படுகிறது. 1 மில்லியன் ரிங்கிட் விற்பனை வரம்பு 3 மில்லியனுக்கு உயர்த்தப்படுகிறது. 1.1 மில்லியன் வணிகங்கள் விலக்கு பெறும்.
2: உங்களுக்காக.
4: வெளியே போறோம் வெளியே போறோம்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க, இன்னும் போகலையா? நேரம் ஒதுக்கி போயிட்டு வாங்க. இது உங்கள் மின்னலப்பன்.

0: வணக்கம். இன்னலில் தொடர்ந்து இணைந்திருப்பதற்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க.
1: சரி, ஆய் லிண்டோங்கு நிகழ்ச்சி வந்து நடைபெற போகுது. ஃபெஸ்டிவல் மேகா ஆய் லிண்டோங்கு இன்று தொடங்கி செப்டம்பர் 20 தேதி வரை காலை 10 முதல் இரவு 10 வரைக்கும். மோகன்,
0: எங்க நடக்க போகுது அப்படின்னா ஸ்ட்ராண்ட் மால் கோத்தா டமன்சரல் நடக்குதுங்க. அதாவது 3 நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க போனீங்க அப்படின்னா 1000 மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உங்களுக்காக அங்க கிடைக்க போகுது.
1: கூடவே வந்து லிண்டோங் டோப்ளோ ஜாம் திட்டத்திற்கான பதிவு மற்றும் முதலாளிமார்கள்லாம் இருக்கிறாங்களா, இவங்களுக்கான தாமதமான பங்களிப்பு கட்டண பலன், அதாவது FCLB தொடர்பான 80 விழுக்காடு கழிவும் அங்கே வழங்கப்படுகின்றன.
0: அப்புறம் பல்வேறு உணவு கடைகள், நிகழ்ச்சிகள், நடவடிக்கைகள்லாம் உங்களுக்காக ஏற்பாடு செய்திருக்காங்க. அதனால இன்று தொடங்கி வரக்கூடிய 20 வரைக்கும், காலை 10 தொடங்கி இரவு 10 வரைக்கும் ஃபெஸ்டிவல் மெகா ஐ லிண்டோங் யூ அப்படின்ற நிகழ்ச்சி ஸ்ட்ராண்ட் மால் கோத்தா டமன்சரல நீங்களும் போய் கலந்துக்கலாம். மேல் விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா
1: பெர்கேசோ அவங்களுடைய அதிகாரப்பூர்வ சமூக ஊடகங்களை பின்தொடர்ந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பெர்கேசோ லிண்டோங் சமூகம்.

0: மின் கட்டண உதவி தொகை 800 கிலோவாட்டுக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. புதிய அடையாள அட்டைக்கான மாற்றம் உதவிகள் பெறுவதை பாதிக்காது. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 9 மணி முதன்மை செய்திகளுடன் சிவம் தமிழ் செல்வம். அரசாங்கம் மக்களுக்கான மின் கட்டண உதவி தொகையை மேம்படுத்தியுள்ளது. இம்மாதம் தொடங்கி டிசம்பர் 31 வரை இல்ல பயன்பாட்டிற்கான மின்சார கட்டண உதவி தொகை மாதம் 600 கிலோவாட்டிலிருந்து 800 கிலோவாட்டுக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் டெதோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். மக்கள் எதிர்நோக்கும் வாழ்க்கை செலவின அழுத்தத்தை கையாள அரசாங்கம் எடுத்துள்ள உடனடி நடவடிக்கை அது. மேலும் தன்னியக்க முறையில் எரிபொருள் செலவை ஒருங்கிணைக்கும் விகிதம் AFA, சில்லறை விலை, விற்பனை சேவை வரி SST ஆகியவை விலக்களிக்கப்பட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து மாதம் 800 கிலோவாட் வரை மின்சாரத்தை பயன்படுத்தும் குடும்பங்கள் அந்த கட்டண விதிப்பிலிருந்து தற்காக்கப்பட்டுள்ளனர் என்று நிதி அமைச்சருமான டெதோஸ்ரீ அன்வார் கூறினார். இந்தோனேசியா காட்டு தீயை கையாளுவதற்கு உதவ மலேசியா 52 உறுப்பினர்களையும் ஒரு தீயணைப்பு விமானத்தையும் 3 உலங்கூர்திகளையும் அனுப்ப தயாராக உள்ளது. சொத்துடைமைகளும் உறுப்பினர்களும் உயர் தயார் நிலையில் உள்ளதாக துணை பிரதமரும் தேசிய பேரிடர் மேலாண்மை மன்ற தலைவருமான டெதோஸ்ரீ டாக்டர் அகமட் ஜஹீர் அமிடி கூறினார். ஆயினும் இந்தோனேசிய அரசாங்கத்தின் ஒப்புதலுக்கும் தேவைக்கும் உட்பட்டு அவை வழங்கப்படும் என்றார் அவர். ஆண்டுதோறும் நிகழும் எல்லை கடந்த புகைமூட்ட சிக்கலுக்கான தீர்வு அரசதந்திர நடவடிக்கைகள் மூலம் எடுக்கப்பட இருவழி ஒத்துழைப்பு குறித்து அந்நாட்டு அரசாங்கத்துடன் கலந்துரையாடப்பட்டதாக அவர் தெரிவித்தார். டெதோஸ்ரீ டாக்டர் அகமட் ஜஹீர் அமிடி ஜகார்த்தாவில் துணை அதிபர் கிப்ரான் ரகாபூமிங் ரகாவை சந்தித்தார். நாட்டில் உள்ள பாலடைந்த சொத்துடைமைகளுக்கு உள்ளூர் தனியார் முதலீட்டு முயற்சி புத்துயிர் அளிக்க முடியும் என முதலீட்டு வாணிக தொழில் அமைச்சர் டெதோஸ்ரீ ஜோஹாரி அப்துல் கனி தெரிவித்தார். இதன் மூலம் ஓரிட பொருளாதார சூழல் அமைப்பையும் உந்த செய்ய முடியும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். கோலாலம்பூர் பிரிஸ்டல் பன்னாட்டு விடுதி மீண்டும் கட்டி எழுப்பப்பட்டுள்ளது அதற்கு சான்று பகர்கிறது. திட்டமிடலையும் பரிந்துரையையும் கடந்து உள்ளூர் நிறுவனத்தின் முதலீடு அந்த கட்டடத்தை புதுப்பிக்க உதவியதாக அவர் கூறினார். ஆயினும் இதுபோன்ற ஒவ்வொரு திட்டத்தையும் மேற்கொள்வதற்கு முன் இடர் மதிப்பீடு செய்ய தொழில் முனைவோரின் திறனும் துணிச்சலும் முக்கியம் என அமைச்சர் கூறினார். நேற்று தொடங்கி வெளியிடப்படும் புதிய தலைமுறை அடையாள அட்டை அரசாங்க உதவித்தொகையையும் உதவிகளையும் பெறுவதை பாதிக்காது என தேசிய பதிவுத்துறையின் அடையாள அட்டை பிரிவு இயக்குநர் முகமத் அஸ்ராப் சுகாடி தெரிவித்தார். பெறுநர்களின் தகவல்கள் மைகாட்டில் பதிவு செய்யப்படுவதில்லை. ரஹ்மா அடிப்படை உதவி, புடி மடானி உள்ளிட்ட அனைத்து விவரங்களும் தொடர்புடைய உதவி அமைப்புகளில் பதிவிடப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். மேலும் புதிய தலைமுறை மைக்கார்டு கிடைத்த பின் அரசாங்க உதவிகளை பெறவும் உதவித் தொகைக்காகவும் உடனடியாக பயன்படுத்தலாம் என்றார் அவர். உலகில் பாதுகாப்பாக உள்ள 402 நகரங்களின் வரிசையில் பினாங்கு 69 நிலையில் உள்ளது. அங்கு குற்ற குறியீடு புள்ளி 28.9 பாதுகாப்பு குறியீடு 71.1 பதிவு செய்யப்பட்டதாக 2026 நம்பியோ பன்னாட்டு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மாநிலத்தின் பாதுகாப்பு நிலை குறித்த நல்ல கண்ணோட்டத்தை இந்த அடைவு நிலை பிரதிபலிப்பதாக பினாங்கு முதலமைச்சர் சவ் கன்யோ கூறினார். அத்துடன் மாநில மக்கள் அமைதியாக தங்களின் அன்றாட வாழ்க்கையை தொடர்வதில் பினாங்கு மீதான நம்பிக்கையின் வெளிப்பாடாகவும் அந்த அடைவு நிலை பார்க்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். தலைநகரில் 49 ஏக்கர் பரப்பளவில் புதிய பொழுதுபோக்கு இடம் உருவாக்கப்பட உள்ளது. பொழுதுபோக்கு நடவடிக்கைகளை அணுகலை விரிவுபடுத்தவும் பசுமை பகுதிகளில் தொடர்ந்து தற்காக்கப்படுவதை உறுதி செய்யவும் இந்த முயற்சி எடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் துறையின் கூட்டரசு பிரதேசத்துக்கான அமைச்சர் ஹினாயோ தெரிவித்தார். சபா சண்டாக்கான் வடக்கே 88வது கிலோமீட்டரில் நேற்றிரவு 10:30 மணிக்கு ரிக்டர் கருவியில் 3.7 பதிவான மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டதாக மலேசிய வானிலை ஆய்வு மையம் மலேசியா தெரிவித்தது. அந்த நிலநடுக்கம் 392 கிலோமீட்டர் ஆழத்தில் மையமிட்டிருந்ததாக அது குறிப்பிட்டது. இதனால் மலேசியாவுக்கு சுனாமி எச்சரிக்கை இல்லை என்பதை மெட் மலேசியா உறுதிப்படுத்தியது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: விரிவான அண்மைய செய்திகளுக்கு berita.rtm.gov.my. விரைவான தகவல்களுக்கு AI செய்தி சுருக்கங்களை நாடலாம். கேள்விகள் இருப்பின் சாட்பாட்டில் விளக்கம் பெறலாம். துல்லியமான நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு உடனே பலம் வாருங்கள் berita.rtm.gov.my.
0: ஸ்வீடன் பொது தேர்தலில் தனது வலதுசாரி கூட்டணி நாடாளுமன்ற பெரும்பான்மையை இழந்ததைத் தொடர்ந்து பிரதமர் அஃப்கானிஸ்தான் பதவி விலகியுள்ளார். அனைத்து 6,626 வாக்குச்சாவடிகளின் வாக்குகளும் எண்ணப்பட்ட நிலையில் மத்திய இடதுசாரி எதிர்க்கட்சி கூட்டணி 49.6 விழுக்காட்டு வாக்குகளுடன் 176 இடங்களை வென்றுள்ளது. அஃப்கானிஸ்தான் தலைமையிலான வலதுசாரி கூட்டணி 48.8 விழுக்காட்டு வாக்குகளுடன் 173 இடங்களை பெற்றுள்ளது. இதையடுத்து புதிய அரசாங்கத்தை அமைப்பதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நாடாளுமன்ற தலைவர் முன்னெடுக்க உள்ளார். இந்தோனேசியா சுமத்ராவிலும் கலிமந்தானிலும் ஏற்பட்ட காட்டுத்தீ சம்பவங்களுடன் தொடர்புடைய நிறுவனங்களை விசாரிக்குமாறு அதிபர் பிரபவோ சுபியாந்தோ காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளார். தீ விபத்துகளுக்கு பொறுப்பான நிறுவனங்கள் கண்டறியப்பட்டால் அவற்றின் உரிமங்கள் ரத்து செய்யப்படுவதுடன் குற்ற விசாரணையும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என பிரபவோ தெரிவித்தார். அடுத்த 1.5 மாதங்களில் காட்டுத்தீ ஏற்படும் இடர் அதிகமாக இருப்பதாக கருதப்படும் நிலையில் தீயணைப்பு தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. மற்றொரு நிலவரத்தில் இந்தோனேசியா அனா கிரகாத்தாவ் எரிமலைக்கு அருகே காணாமல் போன ஊடகவியலாளர்கள் 5 உட்பட எண்மறை தேடும் நடவடிக்கை எந்த தடயமும் கிடைக்காததால் நிறுத்தப்பட்டுள்ளது. செப்டம்பர் 7 சுண்டா நீரிணை பகுதியில் அந்த எண்மரும் சென்ற அதிவேக படகு உடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டது. 7 மேற்கொள்ளப்பட்ட தேடும் நடவடிக்கையில் காணாமல் போன படகு அல்லது அதில் இருந்தவர்கள் தொடர்பான எந்த தடயமும் கிடைக்கவில்லை என தேசிய தேடல் மீட்பு நிறுவனத்தின் தலைவர் அல் அம்ரா தெரிவித்தார். பாலஸ்தீன அதிபர் மஹமூத் அப்பாஸ் அடுத்த வாரம் நடைபெறும் ஐநா பொதுக்கூட்டத்தில் காணொலி மூலம் உரையாற்றுவதற்கு அனுமதிக்கும் தீர்மானத்தை அந்த உலக அமைப்பு பெரும்பான்மையுடன் ஏற்றுக்கொண்டுள்ளது. தீர்மானத்திற்கு 152 நாடுகள் ஆதரவாக வாக்களித்த நிலையில் 3 நாடுகள் எதிராக வாக்களித்தன. 4 நாடுகள் வாக்களிப்பில் பங்கேற்கவில்லை. மஹமூத் அப்பாஸ் நியூயார்க்கிற்கு பயணம் செய்வதற்காக அமெரிக்கா விசா வழங்க மறுத்துள்ளதால் தொடர்ந்து 2வது ஆண்டாக அவர் காணொலி மூலம் உரையாற்ற உள்ளார். மேலும் அடுத்த ஓராண்டில் அமெரிக்கா செல்ல முடியாத நிலை ஏற்பட்டால் அப்பாஸும் பிற உயர்மட்ட பாலஸ்தீன அதிகாரிகளும் ஐநா கூட்டங்களிலும் மாநாடுகளிலும் காணொலி மூலம் பங்கேற்கவும் இத்தீர்மானம் அனுமதிக்கிறது. விளையாட்டு 2026 ஐஜி நகோயா ஆசிய போட்டி. குழு நிலையிலான மகளிர் கூடைப்பந்து போட்டியில் மலேசியாவுக்கும் தென்கொரியாவுக்கும் இடையேயான ஆட்டம் சற்று முன் தொடங்கியது. இவ்வளை மகளிர் ஒற்றையர் நவீன 5 போட்டி மாடர்ன் பெந்தலாந்தனில் தேசிய வீராங்கனை லீம் பெய்யோ களமிறங்கியுள்ளார். மற்றொரு நிலவரத்தில் மாலை 6 நடைபெறும் மகளிர் ஹாக்கி குழு போட்டியில் மலேசியாவும் கஜாக்ஸ்தானும் சந்திக்கின்றன. நிறைவாக ஸ்பெயின் லாலிகா கார்பந்து. நள்ளிரவு நடைபெற்ற ஆட்டத்தில் ரியல் பெட்டிஸ் 1-0 என்ற கோல் கணக்கில் கெட்டாஃபேயை வீழ்த்தியது. ரியல் பெட்டிஸ் அணிக்கான அப்டி முதல் பாதியின் 45வது நிமிடத்தில் வெற்றி கோலை அடித்தார். மற்றொரு ஆட்டத்தில் மலாகா 1-3 என்ற கோல் கணக்கில் விலாரியலிடம் தோல்வி அடைந்தது. மலாகா அணிக்கான ஒற்றை கோலை டாட்டர் 12வது நிமிடத்தில் அடித்தார். விலாரியலுக்கான முதல் இரு கோல்களை முலேரியோ 40வது நிமிடத்திலும் குவே 47வது நிமிடத்திலும் அடித்தனர். மின் கட்டண உதவித்தொகை 800 கிலோவாட்டுக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. புதிய அடையாள அட்டைக்கான மாற்றம் உதவிகள் பெறுவதை பாதிக்காது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: உங்கள் காலை பொழுது இன்னும் கூடுதல் உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். மோகன் திரேசா பேசிட்டு இருக்கோம்.
1: சரி, இப்போ எல்லாருடைய ஆர்வமும் கவனமும் எந்த பக்கம் இருக்கோனா,
0: எந்த பக்கம்?
1: அடையாள அட்டை
0: தான்.
1: அதாவது புதுதாக ஒரு விஷயம் அறிமுகப்படுத்தி விட்ட பிறகு நம்முடைய ஆர்வம் இங்க இருக்குன்னா, ஏய் உடனடியாக மாற்றி வேண்டும் அப்படின்ற எண்ணம் இருக்கும். அதான் சொல்லிருக்காங்க, நிதானம் தேவை,
0: அவசரம் வேணா
1: வேணா அப்படின்னு. ஒட்டு மொத்த மலேசிய மக்களே திரண்டு இருந்தா அந்த அலுவலகம் என்ன ஆகும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசிச்சு பாக்கலாம்.
0: நேற்றைய தினம் தொடங்கிதான் அதை வந்து வழங்கியிருக்காங்க. அதை பற்றி விவரங்கள்லாம் நம்ம பகிர்ந்துக்கிறோம். 10 மணி வரைக்கும் இன்னும் நிறைய கதைகள் நம்ம பேசலாம். இணைந்திருங்கள்.

0: சாயபியங்கர் பாடிய பாடலை நம்ம கேட்டுங்க. வணக்க மின்னல் உங்கள் காலை பொழுது இன்னும் கூடுதல் உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்கு.
1: சரி, இன்று வணக்க மின்னல்ல சற்று முன்பதாக நம்ம வீடு பற்றி பேசியிருந்தோம்.
0: இந்த சொந்த வீடு எல்லாம் வந்து பேசியிருக்கோம் இல்லையா.
1: வீடு அப்படின்னாலே பக்கத்துல இருந்து நமக்கு வருது வந்து அக்கம் பக்கம் யார் இருக்கிறாங்க, அண்டை வீட்டுக்காரர்கள், இதனுடைய ஒரு பந்தமும் மிக அழகான தருணங்களை வாழ்க்கையில கொடுக்குது.
0: ஆமா, ஒரு வீட்டுல இருக்கும் அப்படின்னா ஏதாவது நமக்கு ஆபத்து அவசரம்னா உடனே பக்கத்து வீட்டுக்காரங்க வரக்கூடிய ஒரு சூழல்ல தான் அதிகமா இருக்கும்.
1: ஆமா,
0: அந்த மாதிரி ஒரு புகைப்படம் ஒண்ணு சமூக வலைதளங்கள்ல அதிகமான பகிர்வுகள் கிடைச்சிட்டு இருக்கு. சரி, இதை பத்தி பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு. சின்ன வயசுல ஒரு 10 வருட காலமாக ரெண்டு நண்பர்கள், ஒருத்தங்க வந்து சீனர், இன்னொருத்தர் வந்து இந்தியர், இவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல ஒன்னா வளர்ந்துருக்காங்க. ஒரு பக்கத்து வீட்டுக்காரவங்க தாண்டி எங்களுக்குள்ள ஒரு பெரிய நட்பு பந்தமே வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னா, 10 வருடத்துக்கு பிறகு அவங்க சின்ன வயசுல அவங்க வெளி மாநிலம் வந்து போயிட்டாங்க, வேற ஒரு இடத்துக்கு போயிட்டாங்களாம். மீண்டும் 25 வருடங்கள் கழித்து ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு புகைப்படத்தை பதிவு பண்ணிருக்காங்க.
1: ஆமா, அதாவது நெகிரி சிம்பலான்லதான் வந்துட்டு அவங்களுடைய வாக்குரிமையை நிறைவேற்றும் போதுதான் இந்த ஒரு அருமையான பிரிவும் பிணைப்பும் சொல்லுவாங்களா, அது நிகழ்ந்தது. எல்லோருமே கண் கலங்கி இருக்காங்க. கண் கலங்கி அவங்களுடைய இப்போ இருக்கிற புகைப்படமும் அப்போ இருக்கிற புகைப்படம் பார்க்கும் போது அது இன மத மொழி வேறுபாடு தாண்டி மலேசியர்கள் என்ற அடிப்படையில் அந்த ஒற்றுமை இருக்குல்லையா, அது அவ்வளோ அழகா இருக்கு பாக்குறதுக்கு. அப்போ அந்த காலகட்டத்தில் சின்ன வயதுல அவங்க எவ்வளோ அழகா இணக்கமா பழகி இருக்காங்களோ அந்த நட்பு வந்து மாறல பாருங்க.
0: எத்தனையோ வீடு வந்து நம்ம மாறி இருக்கலாம், ஆனா சில சமயங்கள்ல வந்து மாறாதது அந்த அன்பு மட்டும்தான். ஏன்னா நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க அண்டை அயலார் அப்படின்னும் போது சின்ன வயசுல நம்ம பார்த்து அவங்கள வளர்ந்துருப்போம். வெளியே சூழல் வந்து
1: முகம் பார்த்து சரிங்க, ஒரே மின் தூக்கில தான் மோகன் இறங்குவாங்க. ஆனா பக்கம் பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க, யாரோ என்னவோன்ற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் கூடாது.
0: அடுத்து உங்களுக்காக மகாலட்சுமி ஐயர் கொண்டு ஒரு பாடல் வருது.

0: எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல், இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
1: ஹலோ கிஷன், எங்க இருக்கீங்க?
2: அஸ்வினி வந்துகிட்டே இருக்க, இன்னும் 5 நிமிஷம்.
1: 1 மணி நேரமா இதையே தான் சொல்லிட்டு இருக்கீங்க.
2: வணக்கமா சொல்றது தானே. ஆ வர வர
1: கிஷன். கிஷன் எவ்வளவு நேரமா எழுப்பிட்டு இருக்க, எழுந்து வாங்க, மணி ஆச்சு.
2: இன்னொரு 5 நிமிஷத்துல எழுஞ்சிருவேன். என்ன
1: எவ்வளவு நேரமா குளிப்பீங்க?
2: இன்னொரு 5 நிமிஷம். அஸ்வினி
1: என்னாச்சு என்னாச்சு?
2: கொஞ்சம் மூச்சு திணற மாதிரி இருக்கு, ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க.
1: கூப்பிட்டுட்டேன், இன்னொரு 5 நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டாங்க.
2: 5 நிமிஷமா?
1: 5 நிமிடம் அப்படின்றது வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் தெரியுமாங்க. நேரத்தை சரியா செலவு பண்ணுங்க.
2: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

0: சைந்தவி பாடிய பாடலை நம்ம கேட்டுங்க. இப்போ மலேசியர்கள் மத்தியில இந்த புதிய ஐசி வந்துருச்சா, அடையாள அட்டை எப்ப கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் பலரும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க.
1: ஆமா, இதற்கிடையில மோகன், ஒன்று மாற்றம் செய்யணும், இரண்டாவது வந்து இதற்கு முன்னதாக வழங்கப்பட்ட அரசு மானியங்கள், உதவிகள், இந்த சாரா உதவி திட்டம் இதெல்லாம் இருக்குமா, மாற்றம் செய்யப்படுமா அப்படின்ற கவலை கூட ஒரு சிலருக்கு இருக்கு இல்லையா. என்ன சொல்லிருக்காங்கன்னா, அப்படிலாம் கிடையாது, அந்த உதவி திட்டம் தொடரப்படும். ஒருவேளை அந்த பழைய அடையாள அட்டையில வந்து அவங்களுக்கு ஏதேனும் வந்து தொகை அதுல இருந்ததுன்னா அது புதிய அடையாள அட்டைக்கு வந்துட்டு மாற்றம் செய்யப்படும். அது வந்து இழக்க நேரிடாது, கவலை வேண்டாம்னு சொல்லிருக்காங்க.
0: ஆமா, நேற்றைய தினம் தொடங்கி வந்து பாத்தீங்கன்னா தேசிய பதிவுத்துறையில வந்து பெரும்பாலும் நிறைய பேர் ஐசி மாத்தணும் அப்படின்னு வந்துடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அங்க நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து இதுல தெரியுது அப்படின்னு. ஆனா இன்னொரு வலியுறுத்தல் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஏன்னா நிறைய பேர் வரும்போது அங்க வரிசை நிக்கக்கூடிய ஒரு சூழல் வருது, இதுவுமே ரொம்ப தாமதமாக்குது. அதனால ரொம்ப அவசரப்பட்டு நீங்க வந்து இதை மாத்தணும் அப்படின்னு இப்ப இருக்கக்கூடிய அடையாள அட்டையை நீங்க கொஞ்சம் காலகட்டத்துக்கு நீங்க பயன்படுத்தலாம். நீங்க சொன்ன மாதிரி அதுல சில என்னென்ன பயன்படுத்தலாமோ அது தொடர்ந்து நீட்டிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்க போயிட்டு தேசிய அந்த பதிவுத்துறையில போயிட்டு நீங்க ஐசி உங்க அடையாள அட்டையை நீங்க மாற்றம் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, செயலி மூலமாகவும் நீங்கள் அதாவது தேசிய அந்த பதிவுத்துறை அலுவலகங்களுக்கு போகும்போது நீங்க விண்ணப்பம் செய்யலாம், முன்பதிவு செஞ்சிடலாம். mytamujanji.jpn.gov.my மூலம் நீங்க முன்கூட்டியே உங்க நேரத்தை வந்து பதிவு செஞ்சிடலாம். ஏன்னா அதுல வந்து பதிவிட்டு இருக்கோம் இத்தனை மணிக்கெல்லாம் நீங்க வரலாம்.
1: இப்போலாம் வந்து என்னன்னா விரைவுபடுத்தப்படுத்திருக்கு. அந்த காலகட்டத்தில் நம்ம நேரம் அந்த முகப்பிடம் கவுண்டருக்கு சென்று எண்களை எடுப்போம் இல்லையா. இப்ப நீங்க செயலி வாயிலாக உங்களுடைய எண்களை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ஏறக்குறைய நேரத்தை மிச்சப்படுத்தி அந்த நேரத்தை நீங்க போய் உங்களுக்கான அந்த விண்ணப்பத்தை அங்கே செய்யலாம்.
0: அதனால கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஹரிஷ் ராகவேந்திரா மற்றும் ஸ்ரீசரண் பாடிய பாடல் வருது, கேட்கலாம்.

0: புகை மூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜாங் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
1: நம்ம உடல் வந்து நமக்கு அடிக்கடி சில சிக்னல்ஸ் அறிகுறிகளை கொடுக்கும், அதை வந்து நம்ம அலட்சியம் செய்யக்கூடாது. உதாரணமாக கண்ணெரிச்சல், தொடர்ச்சியான இரும்பல், தொண்டை வலி அல்லது மூச்சு திணறுகள் இருந்தால் கவனியுங்கள். குறிப்பா அஸ்மா, சிஓபிடி இப்படி உள்ள நோயாளிகள் வந்து மருத்துவர்கள் கொடுக்கும் இன்ஹேலர்ஸ் இருக்கும், அதை வந்து என்னைக்குமே நம்ம அருகாமையில் வச்சிருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து அடிக்கடி அட்டாக் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்படி உங்களுக்கு அட்டாக் வந்து உங்களுடைய யூஸ்வலா பாய்க்கக்கூடிய இன்ஹேலர்ஸ் ஒரு முறை பயன்படுத்துங்க, இருமுறை பயன்படுத்துங்க. எந்த நிவாரணம் கிடைக்கலையா தயங்காமல் மருத்துவமனைக்கு உடனே செல்லுங்கள். இயற்கை பேரிடர் தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். நன்றி.
2: லட்சகட்ட கூட்டத்தில கச்சகட்டி வந்தவளே, அடி கச்சகட்டி வந்தவளே, சண்டை.

0: வணக்கம். மின்னலில் இன்றைக்கு மோகன் திரேசா அவங்களோட பேசிட்டு இருக்கோம். உங்க காலை பொழுது இந்த மாதிரி தான் உற்சாகப்படுத்திட்டு இருக்கோம்.
1: சரி, ஆசிய விளையாட்டு போட்டிகள் நாளை ஆரம்பமாகின்றன. 20வது ஏசியன் கேம்ஸ் நாளை 19 செப்டம்பர் 2024 முதல் 4 அக்டோபர் வரை ஜப்பானின் ஐச்சி நகோயா பகுதியில் நடைபெறுகின்றது.
0: இந்த முறை மலேசியாவை பிரதிநிதித்து நம்ம நாட்டு வீரர்கள் வந்து 356 விளையாட்டு வீரர்கள் இந்த முறை நடக்கக்கூடிய அதாவது 20வது ஆசிய விளையாட்டு போட்டியில வந்து களம் காண போறாங்க. அதாவது ஐச்சி நகோயா ஆசிய விளையாட்டு போட்டி முக்கியமா நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா அசிதுல் ஹாசினி அவங்க இருக்காங்க, பண்டெல்லா ரினோங்க இருக்காங்க, அப்புறம் ஏரன் ஷியா, அப்புறம் நம்ம சிவசங்கர் எல்லாம் இருக்காங்க. அங்க நிறைய போட்டியாளர்கள் இந்த முறை போட்டியில கலந்துக்க போறாங்க.
1: 45 நாடுகள், 43 விளையாட்டுகள், சுமார் 17,000 வீரர்கள் மற்றும் அதிகாரிகள், இது எல்லாமே சேர்த்துதான் இந்த போட்டி நடைபெற்று

எவண்டா மேல எவண்டா கீழ எல்லா உயிரையும் ஒண்ணா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் ஏத்தி வச்சு கொண்டாடுவோரு. நியாயம் இருந்து எதிர்த்து வரிய அவன மதிப்ப அது ஏன் பழக்கம். காலை இழுத்து உயர நினைச்ச

0: சிறு வயது முதலே நாம் சேர்ந்தே வாழும் மண்ணில்.
1: நாம் பிறந்த மண்ணில் இன்று பறவை போல சுதந்திரம் உண்டு.
2: வெயிலோடு விளையாடி மழையோடு மகிழ்ந்திருக்கும் மலேசியம்.
0: உதவி என்று ஒருவர் அழைத்தாலும், உதவுங்கள் என்று கேட்காவிட்டாலும், நிறம் பார்க்காமல் நேராக நின்று உதவி கொள்பவர்கள்.
2: அன்றும் இன்றும் இனி என்றும் இதுதான்
0: மலேசியர் என்ற உணர்வு மேலோங்க.
2: இணைந்தே கொண்டாடுவோம் மலேசிய தினத்தை.
0: மின்னலின் மலேசிய நாள் வாழ்த்து.
3: சிறிய முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிக
4: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.
5: பிடிச்சவங்க பேசலையா? நீங்க தான் அழைச்சு பேசுங்களேன். இது உங்கள் மின்னல் எஃப்எம்

0: அடுத்தரும் பாடலோடு இன்றைய வணக்கம் மின்னல் நிகழ்ச்சிக்கும் நாம ஒரு நிறைவை கொடுக்க போறோங்க.
1: இன்றைய வணக்கம் மின்னலில் உங்களிடம் பல கதைகளை நாங்க பேசியிருந்தோம். குறிப்பாக முதல் வீடு வாங்கணும்னு கனவு இருக்கா, அதை நனவாகணும் அப்படின்றது நாங்களுமே வந்து பிரார்த்திக்கிறோங்க.
0: குறிப்பா நம்மள சுத்தி சில பேர் இருப்பாங்க, சமூக வலைத்தளங்கள் எதுலையுமே இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தோம். அழைப்புகள் வந்து நமக்கு சேர்ந்த போது நிறைய பேர் தான் அப்படி இருக்காங்க அப்படின்னு நாமளுமே புரிஞ்சுக்கிட்டோம்ல.
1: அதை விட மிக முக்கியமானது உங்களை பற்றி நீங்களே உயர்வாக எண்ணுதல் அவசியமான ஒன்று. அதனால மற்றவங்க இதெல்லாம் சொல்லணுமே ஆசைப்படாம நீங்க உங்களை பத்தி நல்ல விஷயங்களை சொல்லுங்க.
0: ஆமா, பெருமையா ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்லி காலையில கேட்டிருந்தோம்ல.
1: ஆமா,
0: சில பேர் சொல்லியிருந்தாங்க. ஆமா, எனக்கு இந்த குணம் ரொம்ப.
1: நீங்க உங்களை பற்றி என்ன பெருமையா சொல்லுவீங்க மோகன்?
0: என்ன பத்தி நிறைய இருக்கு சொல்ல திரிசா,
1: நிறைய இருக்கு. நான் சொல்றது எப்படின்னா, மோகன்ற ஒரு அழகான ஒரு அழகியல் குணம் என்னன்னா, பெண்களை வாகனத்தில் அழைத்து செல்லும் போது நடக்க விட மாட்டீங்க மோகன். அது எப்ப நினைச்சாலும் மோகன் இவ்வளவு ஒரு ஒரு நல்ல பையனா இருக்காரு அப்படின்னு தோணும்.
0: ரொம்ப ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியை பெருமையோடு எல்லாருக்கும் எல்லா வளங்களும் கிடைக்கட்டும். அடுத்து இளமை உல்லாசத்தில் கிஷன் உங்களோட பேச ரொம்ப ரொம்ப அவளை காத்துட்டு இருக்காரு.
1: மணி நட்சத்திரம் சிறப்பு அங்கமும் இடம்பெறும் கேட்க மறந்துடாதீங்க. இந்த அளவில் விடைபெறுகின்றேன். உங்கள் தான்
0: நான் உங்கள் மோகன். மீண்டும் சந்திக்கலாங்க.

நான் கொஞ்சம் பேசணும், என்ன நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேட்கிற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மீன் நல்ல ஃபேம்

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ் செல்வம். 2026-2028 தவணைக்கு பன்னாட்டு அணுசக்தி நிறுவனம் IAEAவின் ஆளுநர் வாரிய உறுப்பினராக மலேசியா நியமிக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. லபுவானில் வறிய நிலையிலிருந்த மூவருக்கு கூட்டரசு அரசாங்கத்தின் வீட்டு உதவி திட்டத்தின் கீழ் தலா 110,000 ரிங்கின் மதிப்பிலான புதிய வீடு வழங்கப்பட்டுள்ளது. ரஃபால் காடி, சலினா ஜமால், மசரி சலீம் ஆகியோருக்கு புதிய வீடுகளுக்கான சாவிகள் செப்டம்பர் 15 வழங்கப்பட்டன. கடாவில் உள்ள விவசாயிகளுக்கு 2026 முதல் பருவ உதவித்தொகை வழங்கப்படும் உர விநியோகிப்பை தேசிய குடியானவர் அமைப்பு நஃபாஸ் நிறைவு செய்தது. 94,017 ஏக்கர் நில பரப்புக்காக முதலாம் மூன்றாம் வகை நெல் விதைகளை உட்படுத்தி 50,000 மெட்ரிக் டன்னுக்கும் அதிகமான உரங்கள் விநியோகிக்கப்பட்டதாக நஃபாஸ் முதன்மை மேலாளர் முகமது ஃபாரிஸ் அரிஃபின் கூறினார். பேரா ஹுத்தான்மலின்தங் கடற்பகுதியின் அருகே காணாமல் போன 2வது மீனவரின் உடல் நேற்று கண்டெடுக்கப்பட்டதாக காவல்துறை தெரிவித்தது. குடும்ப உறுப்பினர் வழங்கிய அடையாளத்தின் அடிப்படையில் உயிரிழந்தவர் 37 முகமது ரிட்வான் ருஹைசாட் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக வடகல்லான் மாவட்ட காவல்துறை தலைவர் ACP ராம்சே எம்போல் தெரிவித்தார். ஹார்மோஸ் நீரிணையில் தோகோ கொடி பறக்கவிடப்பட்ட எண்ணெய் கப்பலை தாக்கியதாக ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படை IRGC தெரிவித்துள்ளது. இதனிடையே சம்பந்தப்பட்ட அந்த கப்பல் வகுக்கப்பட்ட தடத்தை மீறி செல்ல முயன்றதாக IRGC சாடியது. எனினும் அந்த கப்பலில் தீ விபத்து ஏற்பட்டதாலே அது தடுத்து நிறுத்தப்பட்டதாக அது கூறியது. பாலின சமத்துவத்தை அடைவதற்கான உலகளாவிய முன்னேற்றம் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருப்பதாக ஐநா எச்சரித்துள்ளது. தற்போதைய வேகத்தில் முன்னேற்றம் தொடர்ந்தால் முழுமையான பாலின சமத்துவத்தை அடைய மேலும் 171 ஆகும் என ஐநா வெளியிட்டுள்ள ஜெண்டர் ஸ்னாப்ஷாட் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு. கத்தார் கிளாசிக் ஸ்குவாஷ் வெற்றியாளர் போட்டி. தேசிய தாரகை எஸ் சிவசங்கரி அரையிறுதி சுற்றில் எகிப்தின் ஹானியா அல் ஹெமனியிடம் வெற்றியை தவறவிட்டார். முதல் செட்டில் 11-8 எனும் புள்ளிகளில் முன்னிலையில் இருந்த அவர் அடுத்த இரு செட்களில் 9-11, 13-15 என பின்தங்கினார். 4 செட்டில் 11-8 என மீண்டும் முன்னணியில் இருந்த போதும் இறுதியாட்டத்தில் 10-12 என்ற புள்ளிகளில் தோல்வியடைந்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பூங்குழலி வீரன். வணக்கம்.

0: நேயர்களின் இளமை உல்லாசம்.
1: இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சிங்க. இந்த பக்கமா கிஷன் கூட பேசிட்டு இருக்கேன். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கு ஒரு புத்தம் புதிய நாள் நமக்கு கை கிடைச்சிருக்கு, அதாவது வெள்ளிக்கிழமை. இந்த நாளை எப்படி நல்ல முறையில பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி விறுவிறுப்பா சுறுசுறுப்பா இப்போ கிளம்பி உங்களுடைய வேலைகளுக்கு போய்கிட்டு இருப்பீங்க, வேலையை செஞ்சுட்டு இருப்பீங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய மனமார்ந்த வாழ்த்து. பிறந்த நாள் கொண்டாடிட்டு இருக்கீங்களா? இன்றைக்கு உங்களுக்கு பிறந்த நாள் அப்படின்னா மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்தையும் இந்த வேலையில் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு மலையாள பாடல்களை நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து கேட்க போறோங்க. உங்களுக்காக தொடக்க பாடல் ஹரிச்சரன் கொண்டு வராரு. அதற்கு பிறகு இன்னும் நிறைய மனம் நிறைய பேசலாம் வாங்க.

கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பமான திறமைகள் மட்டும் பேசட்டும்.

வெளியில புகை மூட்டமா இருக்கு. இங்க கேல் பக்கமா பாத்தீங்கன்னா நிலவரம் இப்படிதான் இருக்கு. அதனால வெளி நடவடிக்கைகளை கொஞ்சம் குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சுவாச கவசம் அணியணுங்க, தண்ணீர் போதுமான அளவு குடிக்கணும், அதையும் பாத்துக்கோங்க. உங்கள் உடல்நலம் மீது எங்களுக்கும் அக்கறை இருக்கு. அதனாலதான் அடிக்கடி இந்த நினைவூட்டில நாங்களுமே கொடுத்துட்டு இருக்கோம். இதற்கிடையில பிளஸ் வாயிலாக வந்திருக்கக்கூடிய ஆக அண்மைய போக்குவரத்து நிலவரம் ஒன்று பாத்திரலாமா. ஒரு விபத்து நிகழ்ந்திருக்குங்க. இரண்டு லாரிகள் வந்து விபத்துக்குள்ளாயிருக்கு. கிலோமீட்டர் 857.7 அதாவது ஈபோல இருந்து கோலகங்சார் பக்கமா தான் இந்த விபத்து நிகழ்ந்திருக்கு. நீங்க அங்க போய்கிட்டு இருக்கீங்க இல்ல போக போறீங்க அப்படின்னா மாற்று வழி பாதையை பயன்படுத்துமாறு பிளஸ் வந்துட்டு இந்த வேண்டுகோளை விடுத்திருக்கிறாங்க. ஒரு போஸ்டரையும் பதிவு செய்திருக்கிறாங்க. ஆக மற்றவரோடு இதை பகிர்ந்துக்கோங்க. யாரும் போற வேலை இருந்துச்சு அப்படின்னா அங்க கடுமையான நெரிசலா இருக்கு, பாத்துக்கோங்க. இப்போ அடுத்த பாட்டு உங்களுக்காக கஷம் கொண்டு வராங்க, கேட்கலாம்.

0: புகை மூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜாங் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
1: நம்ம உடல் வந்து நமக்கு அடிக்கடி சில சிக்னல்ஸ் அறிகுறிகளை கொடுக்கும், அதை வந்து நம்ம அலட்சியம் செய்யக்கூடாது. உதாரணமாக கண்ணெரிச்சல், தொடர்ச்சியான இரும்பல், தொண்டை வலி அல்லது மூச்சு திணறுகள் இருந்தால் கவனியுங்கள். குறிப்பா அஸ்மா, சிஓபிடி இப்படி உள்ள நோயாளிகள் வந்து மருத்துவர்கள் கொடுக்கும் இன்ஹேலர்ஸ் இருக்கும், அதை வந்து என்னைக்குமே நம்ம அருகாமையில் வச்சிருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து அடிக்கடி அட்டாக் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்படி உங்களுக்கு அட்டாக் வந்து உங்களுடைய யூஸ்வலா பாய்க்கக்கூடிய இன்ஹேலர்ஸ் ஒரு முறை பயன்படுத்துங்க, இருமுறை பயன்படுத்துங்க. எந்த நிவாரணம் கிடைக்கலையா தயங்காமல் மருத்துவமனைக்கு உடனே செல்லுங்கள். இயற்கை பேரிட தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். நன்றி.
2: தேங்காய் எண்ணெய் சமையலுக்கான ஆரோக்கிய தேர்வு. குடும்ப தேவைக்கு ஏற்ப 500 ml, 1 liter, 2 liter, 5 liter பாட்டில்களில் கிடைக்கும் கயல் தேங்காய் எண்ணெய். விநியோகம் ஸ்ரீஜய இம்பெக்ட், சுழிய 3 3 1 6 7 2 1 7 3.
3: மடானி உங்களுக்காக.
4: தேசிய நாள் மலேசிய நாளையொட்டி பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்த அன்பளிப்பு. மின் விலைப்புள்ளி இ இன்வாய்ஸ். ஆண்டு விற்பனைக்கு ஏற்ப விதிவிலக்கு வரம்பு உயர்த்தப்படுகிறது. 1 million ringgit விற்பனை வரம்பு 3 million உயர்த்தப்படுகிறது. 1.1 million வணிகங்கள் விலக்கு பெறும்.
3: மடானி உங்களுக்காக.

நகரப்போகுது. பின் நஸ்ரியா நசீம் அப்புறம் கார்பந்தாட்டம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் தான் இருக்குது கதையே. ஆமாங்க, அந்த கதைக்களமே அதையொட்டி தான் இருக்குது. அங்கே கூடிய விரைவில் அந்த திரைப்படம் வெளிவரும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இப்போது அடுத்த பாட்டு உங்களுக்காக ஜார்ஜ் பீட்டர் ஜோஸ்னா கொண்டு வராங்க, கேட்கலாம்.

மாதங்கி ஹரிச்சரன் குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தாங்க. 11 மணிக்கு பிறகு நீங்க அழைக்கலாம். பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கணும் அப்படின்னா தாராளமா நீங்க அழைத்து பாட்டு கேட்கலாம். என்ன பாட்டு யாருக்காக கேட்க போறீங்க இப்பவே யோசிச்சு வச்சுக்கோங்க. 11 மணிக்கு பிறகு நீங்க அழைக்கணும் சரியா? சொல்லி 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. இன்றைக்கு 12 மணிக்கு பிறகு நம்ம உள்ளூர் கலைஞர்களுக்கான நிகழ்ச்சி மண்ணின் நட்சத்திரம் இடம்பெற போகுது. இன்றைக்கு பாடகர் இசையமைப்பாளர் பிறகு வரிகளை கூட ஒரு பாட்டுக்காக எழுதுறாருங்க பரஞ்சோதி இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேச போறாரு. ஏலா ஏலேலோ கேட்டிருப்பீங்கல்ல, அந்த பாட்டை பாடின அந்த பாடகர் தான் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வரப்போறாரு. ஒரு புதிய பாடல் வெளியிட்டிருக்காரு, அதை சார்ந்தா நம்ம நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்க போறாரு. மறக்காம நிகழ்ச்சியை கேளுங்க. டிக்டாக் நேரலை பக்கமாகவும் நீங்க வரலாம் 12 மணிக்கு பிறகு. இப்போ அடுத்த பாட்டு ராகுல் நம்பியார் நேஹா கொண்டு வராங்க, கேட்கலாம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 11 மணி உலக செய்திகளுடன் சிவம் தமிழ் செல்வம். 81வது ஐநா பொதுக்கூட்டத்தில் பாலஸ்தீன பிரதிநிதிகள் நேரில் பங்கேற்பதை தடுக்கும் முடிவை அமெரிக்கா உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தும் தீர்மானத்தை ஐநாவின் பொது அமைப்பு பெரும்பான்மையான ஆதரவுடன் நிறைவேற்றியுள்ளதாக பாலஸ்தீன வெளியுறவு அமைச்சு தெரிவித்தது. வாஷிங்டனின் இம்முடிவு ஐநா தலைமையகத்தின் உடன்படிக்கைகளை மீறும் வகையில் அமைந்துள்ளதாக அது குறிப்பிட்டுள்ளது. இந்நிலையில் ஐநாவின் பரிந்துரைக்கு ஆதரவாக 152 நாடுகள் வாக்களித்துள்ளன. பாலின சமத்துவத்தை அடைவதற்கான உலகளாவிய முன்னேற்றம் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருப்பதாக ஐநா எச்சரித்துள்ளது. தற்போதைய வேகத்தில் முன்னேற்றம் தொடர்ந்தால் முழுமையான பாலின சமத்துவத்தை அடைய மேலும் 171 ஆண்டுகள் ஆகும் என ஐநா வெளியிட்டுள்ள ஜெண்டர் ஸ்னாப்ஷாட் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2020 முதல் 2026 வரை பெண் ஒருவர் அரசாங்க தலைவராக இருக்கும் நாடுகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. எனினும் உலகிலுள்ள 7 நாடுகளில் 6 நாடுகள் தொடர்ந்து ஆண்களால் வழிநடத்தப்படுகின்றன. மேலும் தேசிய அமைச்சரவைகளில் பெண்களின் பிரதிநிதித்துவம் 2024 ஆண்டில் 23.3% இருந்த நிலையில் 2026 ஆண்டில் 22.4% குறைந்துள்ளது. ஜப்பானில் ஆகஸ்ட் மாத பணவீக்கம் சற்று குறைந்துள்ளது. புதிய உணவுப் பொருட்களின் விலையை தவிர்த்து கணக்கிடப்படும் பணவீக்கம் 1.8% 1.7% குறைந்துள்ளது. இந்நிலையில் எரிபொருள் மின்சார கட்டணங்களுக்கான அரசாங்கத்தின் உதவி திட்டங்கள் பணவீக்கத்தின் வேகம் குறைவதற்கு முக்கிய காரணமாக இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் மேற்காசிய நெருக்கடியால் அண்மைய வாரங்களில் எண்ணெய் எரிவாயு விலைகள் அதிகரித்துள்ளதால் ஜப்பானில் பணவீக்கம் மீண்டும் உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஹார்மோஸ் நீரிணையில் தோகோ கொடி பறக்கவிடப்பட்ட எண்ணெய் கப்பலை தாக்கியதாக ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படை IRGC தெரிவித்துள்ளது. பிப்ரவரியில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானை தாக்கியதை தொடர்ந்து தெஹ்ரான் அந்த நீரிணையில் கடுமையான தடையை விதித்துள்ளது. ஹார்மோஸ் நீரிணையை கடக்கும் கப்பல்களுக்கு கட்டணங்கள் விதிப்பதை ஈரான் பரிசீலிக்கிறது. இதனிடையே சம்பந்தப்பட்ட அந்த கப்பல் வகுக்கப்பட்ட தடத்தை மீறி செல்ல முயன்றதாக IRGC சாடியது. எனினும் அந்த கப்பலில் தீ விபத்து ஏற்பட்டதாலே அது தடுத்து நிறுத்தப்பட்டதாக அது கூறியது. நைஜீரியாவின் மத்திய பகுதியில் உள்ள நைஜர் மாநிலத்தில் சட்டவிரோத சுரங்க தொழிலாளர்கள் என சந்தேகிக்கப்படும் பலர் காவலில் இருந்தபோது உயிரிழந்தது தொடர்பாக அந்நாட்டு காவல்துறை விசாரணையை தொடங்கியுள்ளது. உயிரிழந்தவர்களின் சரியான எண்ணிக்கையை காவல்துறை வெளியிடவில்லை. எனினும் உள்ளூர் ஊடகங்கள் 33 பேர் உயிரிழந்ததாக தெரிவித்துள்ளன. நைஜர் மாநில காவல்துறை தலைவர் இந்த சம்பவம் குறித்து உடனடியாக விசாரணை நடத்த உத்தரவிட்டுள்ளதாக அதன் செய்தி தொடர்பாளர் வாய்ஸ் யூஎபெடோன் குறிப்பிட்டுள்ளார். நைஜர் கனிம வளம் நிறைந்த பகுதியாகும். தங்கத்தை தேடி ஆயிரக்கணக்கான சிறிய அளவிலான சுரங்க தொழிலாளர்கள் அங்கு செல்கின்றனர். கொலம்பியாவில் பாதுகாப்பு துருப்புகளையும் பொதுமக்களையும் இலக்கிட்ட குரேலாவின் திருகூர்தி தாக்குதல்கள் கணிசமாக அதிகரித்துள்ளன. போதைப் பொருள் கடத்தலிலும் சட்டவிரோத தங்க சுரங்க தொழிலிலும் ஈடுபட்டுள்ள கும்பல்களுக்கு இடையான இந்த தாக்குதல் ஜனவரி முதல் மே வரை கடந்த ஆண்டை விட 146 விழுக்காடாக அதிகரித்தது. இளையோர் உட்பட 21 பேர் பலியாகினர். 145 பேர் காயமடைந்தனர். விளையாட்டு. இங்கிலீஷ் லீக் கார்பந்து. மான்செஸ்டர் சிட்டி 5-0 என்ற கோல்களில் நார்விச்சை வெற்றி கொண்டது. 17 வயது ஃப்ளாய்டு சம்பா 2 கோல்களை அடித்தார். இந்த வெற்றியை தொடர்ந்து 16 சிறந்த அணிகள் பட்டியலில் இணைந்துள்ள சிட்டி அடுத்து பிரைட்டனிடம் பொருந்துகிறது. தொடர்ந்து 6 ஆட்டங்களில் நிர்வாகி ஆண்ட்ரோ மரென்சாவின் வெற்றி பதிவை மான்செஸ்டர் சிட்டி நிலைநிறுத்தியுள்ளது. நிறைவாக ஐரோப்பிய லீக். அதிகாலை ஆட்டத்தில் யுவென்டஸ் 5-0 என NEC நஜ்மனை வெற்றி கொண்டு அபார ஆட்டத்தை வெளிப்படுத்தியது. மன்மர்ட் 2-1 என ரியல் சோசியடத்தை வீழ்த்தியது. இதனுடன் உலக செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுருக்க ஆறுமுகம்.
வணக்கம். அடுத்து இடம்பெறுகிறது செய்தி விளக்கம்.

63 ஆண்டுகள் நாட்டின் நீண்டகால முக்கிய பயணம். 1963 ஆம் ஆண்டு செப்டம்பர் 16 மலாயா கூட்டரசு சபா சரவா சிங்கப்பூர் ஆகியவை ஒன்றிணைந்து மலேசியா எனும் நாடு உருவெடுத்தது. 63 ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் மலேசியா அதிக மாற்றம் கண்டுள்ளது. பல்வேறு அடைவு நிலைகள் சவால்களை நாடு சந்தித்துள்ளது. அவற்றுக்கெல்லாம் காரணம் கூட்டரசு மாநில அரசுகளுக்கு இடையிலான உறவுகள். கூட்டு உடன்படிக்கையால் மலேசியா உருவாக்கப்பட்டுள்ளது. வேறுபட்ட வட்டாரங்களாயினும் பண்பாடும் அனுபவங்களும் தொடர்கின்றன. மலேசிய உருவாக்க வரலாறு சபா சரபா மலாயா கூட்டரசின் உறவுகளை தெளிவாக உணர்த்துகிறது. அது நம்பிக்கையின் அடிப்படையில் அமைந்தது. இங்கிருந்துதான் மலேசிய உடன்படிக்கை 1963 அல்லது MA 63 பொருள் வெளிக்கொணரப்பட்டது. அந்த உடன்படிக்கை வெறும் வரலாற்று ஆவணம் அன்று நாட்டின் உருவாக்கத்திற்கான அடிப்படையாகவும் விளங்குகிறது. எனவே அதனை வெறும் வட்டாரங்களுக்கிடையில் உரிமை அல்லது நிதி கோரும் விவகாரமாக மட்டும் பார்ப்பது முறையன்று. 2026 மலேசிய நாள் கொண்டாட்டத்தின் போது MA 63 பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூட்டு ஒப்பந்தம் என வகைப்படுத்தியிருந்தார். MA 63 செயலாக்கம் சபா சரவா நிர்வாகத்தை மட்டும் முழுமையாக சார்ந்திருக்கவில்லை. கூட்டரசின் முழு பொறுப்பையும் அது உள்ளடக்கியுள்ளதாக பொருள்படும். அந்த உத்வேகம் கூட்டு நலன்களை கருத்தில் கொண்டு கலந்துரையாடல்கள் நடவடிக்கைகள் மூலம் வெளிப்படுத்துதல் அவசியமாகும். இவ்வாண்டு மலேசிய நாள் கொண்டாட்டத்தின் போது சரவாக்கிற்கு சிறப்பு நிதி, புடி டீசல் சீரமைப்பு, உயர்கல்விக் கழக புதிய மாணவர்கள் விமான டிக்கெட்டை வாங்க சிறப்பு நிதியுதவி போன்றவை அறிவிக்கப்பட்டன. இந்த முனைப்புகள் யாவும் MA 63 புறந்தள்ளாமல் நடப்பு தேவைக்கேற்ப மத்திய அரசாங்கம் செயல்படும் அதேவேளை அவ்விரு மாநிலங்கள் உடனான உறவுகளை வலுப்படுத்துவதையும் காட்டுகின்றன. ஆகையால் அந்த உறவுகளை உரிமை, அதிகாரம், ஒதுக்கீடு என்ற கோணத்தில் மட்டும் பார்க்கலாகாது. நாட்டின் வலிமைக்கும் மேம்பாட்டுக்கும் சபா சரவா அதிகம் பங்களித்துள்ளன. அவற்றின் வளம், பொருளாதாரம், பல்வேறு பண்பாடு ஆகியவை மலேசியாவின் பலம். அம்மாநிலங்கள் சந்திக்கும் சவால்கள் அதிகம் என்பதால் மலேசிய உடன்பாட்டில் உள்ளதை செயல்படுத்த முயற்சிகள் தொடர்கின்றன. பொறுப்புகளை கூட்டாக சுமக்க வேண்டும் என மலேசிய உருவாக்கத்தின் போது உறுதியளிக்கப்பட்டவை நிறைவேற்றப்படுகின்றன. மக்களவையில் சபா சரவா நிகராளிகள் விகிதத்தை அதிகரிக்க இணக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை நிரூபித்துள்ளது. நிதி மேம்பாட்டு விவகாரங்களில் முக்கிய கவனம் செலுத்தப்படுகிறது. சபாவுக்கான இடைக்கால நிதி 1.5 பில்லியன் ரிங்கிட்டுக்கு அதிகரிக்கப்பட்டுள்ளது. உரிமை கோரல் தொடர்ந்தாலும் கூட்டரசு அரசாங்கம் நடப்பு சூழலுக்கேற்ப திறம்பட முடிவுகளை எடுக்கிறது. கலந்துரையாடல், ஒருமித்த கருத்தை பெறுதல் மூலம் தேவைகள் முறையாக நிர்வகிக்கப்படுகின்றன. 63 ஆண்டுகள் கடந்துவிட்டாலும் மலேசியா தோற்றுவிக்கப்பட்டதன் மூலம் பெறப்பட்ட உத்வேகம் மலேசியர்கள் மத்தியில் நீடிக்கிறது. சபா சரவா கூட்டரசு உறவுகள் விரிவான கோணத்தில் பார்க்கப்படுகின்றன. யார் அதிகம் பெறுகிறார், யாரிடம் அதிக அதிகாரம் உள்ளது என்பதை மக்கள் சிந்திப்பதில்லை. காரணம், மலேசியாவின் வலிமை ஒற்றுமையில் உள்ள நிலையில் மலேசிய வளர்ச்சிக்கு அனைத்து மாநிலங்களும் முக்கிய பங்காற்றி வருகின்றன. மலேசிய நாள் கொண்டாட்டம் தலைமுறைகளை கடந்த பொறுப்பை கொண்டு வருவதை நினைவுறுத்துகிறது. சபா சரபா கூட்டரசின் உறவுகள் நீதி, கூட்டு முக்கியத்துவம், ஒன்று மற்றொன்றை மதிப்பதன் மூலம் மேம்பட்டுள்ளன. நிறைவடைகிறது செய்தி விளக்கம். தமிழாக்கம் S. கோகுலன்.

0: மின்னலின் இளமை உல்லாசம்.
1: இளமை உல்லாசம் நிகழ்ச்சியை தொடர்ந்து ஆர்டிஎம் கிளிக் வாயிலாக கேட்டுருக்கீங்க அப்படின்னா மகிழ்ச்சிங்க. உங்களுடைய அன்புக்கும் ரசனைக்கும் நன்றி. அடுத்து பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்குற நேரம் வந்தாச்சு. இன்றைக்கு யாருக்காக வாழ்த்து சொல்ல போறீங்க, அவங்களுக்காக என்ன பாட்டு கேட்க போறீங்க? பிடிச்சவங்களுக்கு பாட்டு கேட்கறதுல ஒரு பரிசு கொடுத்த மாதிரி அவங்க உணர்வாங்க, நம்புறீங்களா இல்லையா? நீங்க அவங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்கணும் அப்படின்னா பாட்டு பரிசாவே கொடுத்துருங்க. சுழிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 அடுத்த பாட்டு உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. அழைத்து பேசுங்க. இளமை உல்லாசம் நிகழ்ச்சி உங்களுடைய அழைப்புக்காக காத்துட்டு இருக்கு.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

0: இளமை உல்லாசம் நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து நீங்களும் அழைக்கலாங்க. பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கணுமா? நம்ம நிகழ்ச்சி உங்களுடைய அழைப்புக்காக காத்துட்டு இருக்கு. சொல்லி 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. வணக்கம், யார் இங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: வணக்கம், காஜாங்கிருந்து வேலை பேசுறேன்.
0: வேலா சொல்லுங்க, யாருக்காக என்ன பாட்டு வேணும்?
1: இது வந்து என்னுடைய அம்மா திருமதி பார்வதி சுந்தரம், அவங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாளுக்கு 78 வயசு ஆயிடுச்சு அவங்களுக்கு. அவங்களுக்காக வேற எந்த பாட்டும் கேட்க முடியல, இந்த பாட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, அதனால அந்த பாட்டை நான் கேட்டுக்கிறேன்.
0: என்ன பாட்டு பிடிக்கும் அம்மாவுக்கு? கோமாளி படத்துல இந்த பாட்டு அம்மா ரசிக்கிறாங்களா? சரி, இளைஞர்களுக்கு பிடிக்கும், சரி அம்மாவுக்கு பிடிச்சிருக்குன்னா பெரிய விஷயம்
1: தான்.
0: அம்மாவுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்பனா குடுத்துருவோம், வாங்க பாட்டை கேட்கலாம்.
1: நன்றி.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம் இல் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
2: சிறு வயது முதலே நாம் சேர்ந்தே வாழும் மண்ணில்
3: நாம் பிறந்த மண்ணில் இன்று பறவை போல சுதந்திரம் உண்டு.
4: வெயிலோடு விளையாடி மழையோடு மகிழ்ந்திருக்கும் மலேசியம்.
2: உதவி என்று ஒருவர் அழைத்தாலும் உதவுங்கள் என்று கேட்காவிட்டாலும் நிறம் பார்க்காமல் நேராக நின்று உதவி கொள்பவர்கள்.
4: அன்றும் இன்றும் இனி என்றும் இதுதான்
2: மலேசியர் என்ற உணர்வு மேலோங்க.
4: இணைந்தே கொண்டாடுவோம் மலேசிய தினத்தை.
2: மின்னலின் மலேசிய நாள் வாழ்த்து.

0: வணக்கம், தேவகி ராஜேந்திரன் பேசுறேன். சிறுதாங்கண்டு
1: தேவகி, சொல்லுங்க, இன்றைக்கு யாருக்காக என்ன பாட்டு கேட்கலாம்னு இருக்கீங்க?
0: நான் ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசை, எனக்கு வந்து மூத்த சகோதரிகள் நிறைய 5 பேர் இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு எல்லாம் ரேடியோ நல்லா கேட்பாங்க, ஆனா யாரும் இந்த மாதிரி எல்லாம் விருப்ப பாடலை கேட்க மாட்டாங்க,
1: அழைச்சி கேட்க மாட்டாங்க.
0: அப்ப நான் சொல்லுவேன், ஆனா அவங்க கேட்க மாட்டாங்க. சோ அவங்க எல்லாருக்காவையும், ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் எல்லாருக்கும் இது வந்து பொதுவா ஒரு பாடல் கேக்குறேன். இட்லி கடையில என்ன எல்லா சாமி என்னமோ ஒரு பாட்டு வருமே.
1: எத்தனை சாமியா?
0: சாரி, எத்தனை சாமியா?
1: ஜி பிரகாஷ் இசையில் அந்த பாட்டு இப்ப நீங்க சொல்லிருந்தீங்கல்ல, எல்லாரும் கேட்க வைக்கப்படுறாங்க. கிஷன், நான் மட்டும்தான் முன்ன வந்து கேட்கறேன் அப்படின்னு உங்களுக்காக நாங்க அந்த பாட்டை வழங்குறோம், கேட்கலாம்.
0: நன்றி, நன்றி கிஷன்.

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
2: வணக்கம் அன்பார்ந்த கலாரசிக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களது மைக்கேல் சாக்சன் இசைக்குழுவின் சார்பிலே மணமக்களை வாழ்த்தி ஒரு அற்புதமான பாடல் உங்களது மத்தியிலே.

0: வணக்கம் கிஷன்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
0: சுசிலா பேசுறேன். ரொம்ப நாளா அடிச்சுக்கிட்டே இருக்கேன், எங்க கிடைக்குது?
1: இப்பதான் கிடைச்சிருக்கு உங்களுக்கு.
0: ஆமா கிஷன்.
1: சரி, யாருக்காக பாட்டு கேக்கணும்னு அழைச்சிட்டு இருக்கீங்க நீங்க?
0: பெரிய மகளுக்கு இன்னைக்கு பிறந்த நாளு. ஜெயிலர் படத்துல இருந்து இந்த பாட்டு மகளுக்காக கொடுக்கறேன்.
1: சரி, கண்டிப்பா அந்த பாட்டு உங்களுடைய மகளுக்காக வந்துட்டு இருக்கு. வேலைக்கு போயிருக்காங்களா?
0: ஆமாயா.
1: சரி, அவங்களை கேட்க சொல்லுங்க நிகழ்ச்சியா. சரியா?
0: சரியா, ரொம்ப நன்றியா.
1: நன்றி.

மின்னல்ல வந்து 2026 நீங்க எல்லாம் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் சிறு வயசுக்காரங்க எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் போது நம்மளோட மனசுல எவ்வளவு பாரம் இருந்து கூட அதெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருந்த. இந்த மின்னல்ல வேலை செய்யற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணும்மா.

பாடகர் பரஞ்சோதி இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேச போறாரு. ஏலா ஏலேலோ பாடலுக்கு பிறகு இன்னொரு வெற்றி பாடல் இப்போ தயாரா இருக்குங்க, வெளியிட்டாச்சு. அந்த பாடலை பற்றி தான் நம்ம நிறைய விஷயங்கள் இன்றைக்கு தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லாம இப்போ பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்டு இருக்கீங்க, தொடர்ந்து நீங்களும் அழைக்கலாங்க. 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

0: பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கலாம்னு சொல்லியிருந்தோம். அடுத்து யார் அழைப்புல இருக்காங்கன்னு பாக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: நான் ஸ்ரீ பேசுறேன்.
0: யாருக்காக பாட்டு கேட்க போறீங்க ஸ்ரீ?
1: நான் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்காக பாட்டு கேட்க போறேன். சிக்மா அப்படின்ற புது பாட்டு கேட்க போறேன்.
0: நண்பர்கள் பேரு சொல்லுங்க.
1: நண்பர்கள் பேரு வந்து மனிஷா. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. திடீர்னு கேட்டோடனே
0: பதட்டத்துல வரமாட்டேது.
1: லிஸ்ட் ரொம்ப பெருசு.
0: சரி பரவாயில்ல, பாட்டு கேட்கலாம் வாங்க. நன்றி
1: நன்றி நன்றி.

வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசிய வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் குளரட்சகி குணசேகரன். நாடு முழுவதும் காலை 11 மணி வரை 36 பகுதிகளில் ஆரோக்கியமற்ற காற்று மாசு குறியீடு IPU பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஜொஹான்சித்தியாவில் மிக அதிகமாக IPU 193 பதிவு செய்யப்பட்டது. தொடர்ந்து கொச்சிங்கில் 187 சமரஹானில் 180 பதிவு செய்யப்பட்டதாக காற்று மாசு குறியீடு மேலாண்மை அமைப்பு தரவு காட்டுகிறது. இன்று இஸ்தானா நகராவில் நடைபெற்ற 64 கூட்டரசு பிரதேசங்கள் குவாலலம்பூர், லபுவான், புத்ராஜயா மன்னிப்பு வாரிய கூட்டத்தில் பிரதமர் துறையின் கூட்டரசு பிரதேச அமைச்சர் ஹெனாயோவும் தேசிய சட்டத்துறை தலைவர் தான்சி முகமது டுசுகி முக்தாரும் கலந்து கொண்டனர். முன்னாள் பிரதமர் டாக்டர் நஜீப் துன்ராசாக்கின் மன்னிப்பு விண்ணப்பம் குறித்து பேசுவதற்காக அந்த கூட்டம் இடம்பெற்றதாக கூறப்படுகிறது. மலேசிய ராணுவ படை ATM ஒவ்வொரு முதன்மை முகாமிலும் குறைந்தது ஒரு சமூக மறுவாழ்வு மையம் PPDK-வை திறக்க இலக்கிட்டுள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் தான்ஸ்ரீ மலிக் ரசக் சுலைமான் தெரிவித்தார். அந்த முனைப்பு சிறப்பு பராமரிப்பு தேவைப்படும் பிள்ளைகளுக்காக முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். பூதனின் தேசிய விளையாட்டான பாரம்பரிய வில்வித்தை மேம்பாடு பாதுகாப்பு காரணங்களால் சவால்களை எதிர்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலைநகர் திம்புவில் குடியிருப்புகளும் மேம்பாட்டு திட்டங்களும் அதிகரித்து வருவதால் வில்வித்தை மைதானங்களின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது. வில்வித்தை தலைமுறை தலைமுறையாக வந்த தேசிய விளையாட்டு என்பதால் அதை பாதுகாக்க வேண்டுமென ஆர்வலர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். பிரபலமான சிரியா சிறையின் முன்னாள் தலைவர் ஷமீர் ஒஸ்மான் அல் ஷேக்கிற்கு வன்கொடுமை குடிநுழைவு மோசடி குற்றங்களுக்காக அமெரிக்க நீதிமன்றம் 60 சிறை தண்டனை விதித்துள்ளது. 74 அல் ஷேக் 2005-2008 வரை டமஸ்கஸ் மத்திய சிறைச்சாலையை மிக மோசமாக நிர்வகித்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. 2026 ஐச்சி நகோயா ஆசிய போட்டி நாளை இப்போட்டி அதிகாரப்படியாக தொடங்கவுள்ள நிலையில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த செய்தியாளர்கள் மேசே நகோயாவில் அமைந்துள்ள ஊடக தளத்தில் குவிந்துள்ளனர். ஆசிய நாடுகளைச் சேர்ந்த 15,000 மேற்பட்ட விளையாட்டாளர்கள் 400 மேற்பட்ட பிரிவுகளில் களமிறங்குகின்றனர். இவ்வேளை 30 விளையாட்டுகளில் 156 பிரிவுகளில் போட்டியிட 352 வீரர்களை மலேசிய அணி அனுப்பியுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

0: இளமை உல்லாசம்
1: மணி நட்சத்திரம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்து நம்ம நிகழ்ச்சியில யார் பேச போறாங்க அப்படின்னா, யயாசன் சினிமான் இந்தியா மலேசியா, யாசியின் கலை பயணம், ட்ரிபியூட் டு துன் சாமி வேலு, துன் சாமி வேலு அவர்களுக்கு சமர்ப்பணம் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா, தான் ஸ்ரீ சோம அரங்கத்துல 27-30 செப்டம்பர் வந்து நடக்க போகுதுங்க. அந்த நிகழ்ச்சி பற்றிய மேல் விவரங்களை வழங்குறதுக்காக யாசி இயக்கத்தின் செயலாளர் சங்கமம் சுப்ரா அவர்கள் அழைப்புல இருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் கிஷன், வணக்கம்.
1: அருமையான நிகழ்ச்சி வந்து ஏற்பாடு பண்ணிருக்கீங்க, காலம் சென்ற துன் சாமி வேலு அவர்களுக்கு சமர்ப்பணம் சொல்லி அந்த நிகழ்ச்சியை பற்றி நம்ம நேர்களோடு பகிர்ந்துக்குங்க.
2: அதாவது கடந்த செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி காலம் சென்ற துன் அவர்களுடைய நினைவு நாள். அதை ஒட்டி யாசியின் அவர் தோற்றுநராக இருக்கிற காரணத்தினாலே அவருடைய நினைவால் இன்றைய இந்த நிகழ்ச்சி வருகின்ற திங்கட்கிழமை 21ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2026ஆம் தேதி திங்கட்கிழமை 7 மணிக்கு தன்ஸ்ரீ கே ஆர் சோமா மண்டபத்திலே இந்த நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. நாட்டில் உள்ள பிரபல கலைஞர்கள் எல்லாரும் கலந்துக்கிறாங்க. பினாங் இப்போ கோலாலம்பூர் வட்டாரத்தில் உள்ள கலைஞர்கள் எல்லாரும் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறாங்க. நிகழ்ச்சியில முக்கிய அங்கங்கள் வந்து இசைக்கலைஞர்கள் கொண்ட ஒரு இசைக்குழு மற்றும் பாடகர்கள் 10 பாடகர்கள், நகைச்சுவை கலைஞர்கள் பிரபல கலைஞர் ஷான் மற்றும் நண்டு ரமேஷ் அவங்களுடைய ஸ்டாண்ட் அப் காமெடி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாதஸ்வர கலைஞர்கள் 2 பேர் இளம் கலைஞர்கள், மலேசிய கலைஞர்கள், அவங்களும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்றாங்க. இது போன்ற முக்கிய அம்சங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இரவு உணவோடு இந்த நிகழ்ச்சி திங்கட்கிழமை 7 மணிக்கு ஆரம்பிக்கிறது. துன் அவர்கள் வந்து யாசி என்னும் கலைஞர்கள் அறவாரியத்தை கடந்த 1999ஆம் ஆண்டுல தோற்றுவிச்சாரு. இந்த வருஷத்தோடு 27 ஆண்டுகள் ஆச்சு. அந்த நினைவு கூறுவதாக இந்த நிகழ்ச்சி இருக்கும் அப்படின்ற நோக்கத்திலேயே இந்த நிகழ்ச்சியை நம்ம ஏற்பாடு செய்திருக்கின்றோம். நிகழ்ச்சி வந்து இலவச நுழைவு தான். எல்லாரும் வந்து கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். துன் அவர்களுடைய சேவையை வந்து யாருமே மறக்க முடியாது. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அவருடைய சேவையை நினைவு கூறுவதற்கு எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அதனாலதான் இந்த நிகழ்ச்சியோட தலைப்பும் அதே சமர்ப்பணம் அப்படின்ற பேரிலேயே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் யாசியின் கலை பயணம் 1 அப்படின்னு நம்ம குறிப்பிட்டிருக்கிறோம். இந்த போன்ற நிகழ்ச்சி ஒவ்வொரு 3 மாதமும் யாசியின் மூலமாக நம்ம ஏற்பாடு செய்ய திட்டமிட்டு இருக்கின்றோம்.
1: தொடர்ந்து இதை செய்துட்டே இருக்கணும். இப்ப 1 தொடங்கி இருக்கீங்க, அடுத்து 2 அப்படியே போய்கிட்டே இருக்கணும். ரொம்ப நன்றி இன்றைக்கு எங்களோட பகிர்ந்துகிட்டு இந்த தகவல்களை.
2: ரொம்ப நன்றி கிஷன் அவர்களே, நன்றி நன்றி.
1: நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள், யாசியின் கலை பயணம் 1 ட்ரிபியூட் டு துன் சாமி வேலு, துன் சாமி வேலுக்கு சமர்ப்பணம் அப்படின்ற நிகழ்ச்சி 21 செப்டம்பர் 2026 திங்கட்கிழமை தான் ஸ்ரீ சோம அரங்கத்துல 7:30 நடைபெற போகுதுங்க. நுழைவு இலவசம், மறக்காம நிகழ்ச்சியில கலந்துக்கோங்க.

0: மணி நட்சத்திரம் நிகழ்ச்சியில அடுத்து நம்ம யாரை சந்திக்க போறோம் அப்படின்னா, பல ஹிட் பாடல்களை வெற்றி பாடல்களை நமக்காக கொடுத்த பாடகர் கிரீஷ் கே அழைப்புல இருக்காரு. அவருடைய அடுத்த பாடல் செல்லமி, அதை பற்றி தொடர்ந்து பேசலாம். வணக்கம், எப்படி இருக்கீங்க கிரீஷ் கே?
1: வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ப்ரோ.
0: நானும் ரொம்ப நல்லா இருக்கேன்.
1: ஆக்சுவலி வந்து நம்ம மினிலகம் ரொம்ப நன்றி சொல்லலாம். நிறைய மலேசியன் ஆர்டிஸ்ட்க்கு நிறைய வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்காங்க, நிறைய சாங் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வேலையில என்னோட பாட்டு வந்து நீங்க கூட்டு இன்டர்வியூ பண்றது பெரிய விஷயம் ப்ரோ. தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட்.
0: தொடர்ந்து நம்ம தரமான பாடல்களுக்கும் தரமான கலைஞர்களுக்கும் ஆதரவு கொடுத்துட்டே இருப்போம். அதுக்கு தான் மணி நட்சத்திரம் நிகழ்ச்சியே இருக்கு. நீங்க இப்போ இந்த செல்லமே அப்படின்ற பாடல், அந்த பாடல் காட்சியை பார்க்கும் போது உண்மையிலே வியந்து பார்த்தோம். ரொம்ப அழகா அமைக்கப்பட்டிருந்தது இயற்கை காட்சிகளோட. நீங்க அப்படி கதையை சொல்ற மாதிரி பின்னாடி அந்த கதைகள் அப்படி நடக்கிற மாதிரி இருந்தது.
1: இந்த சாங் வந்து மிஸ்டர் சுப்ரா மிஸ்டர் ஸ்பாரி அவங்க வந்து பிணைங்களுங்க. அவங்க டாட்டர் பேர் வந்து ரேணுகா தர்ஷினி. அவங்களுக்கு வந்து 3 வயசு தான் ஆகுது. அவங்க வந்து பிளான் பண்ணாங்க அவங்களோட பர்த்டே அன்னைக்கு வந்து அவங்களுக்கு ஒரு சாங் பண்ணணும் அப்படின்னு. அப்ப நான் கேட்டேன், என்ன மாதிரி கான்செப்ட்ல பண்ண போறீங்க கேட்டேன். இல்ல எங்களுக்கு வந்து ஒரு கண்ணன கண்ணின்னு அந்த மாதிரி சாங், அப்பா அம்மாக்கு அப்பா அம்மா பிள்ளைக்கு உள்ள ஒரு சாங் பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. சரி நான் ஓகே பண்ணலாம்னு சொல்லி ஒரு 3 வாரத்துல பிளான் பண்ணி அழகா பண்ணி முடிச்சாச்சு. அப்புறம் நான் வீடியோ கிளிப் பத்தி நான் உங்ககிட்ட கேட்டேன், பாட்டு நல்லா வந்திருக்கு, இது பெட்டரா வீடியோ கிளிப் பண்ணா நல்லா இருக்கும், அதுல வந்து நீங்களே உங்க டாக்டர் எல்லாம் நடிச்சாவணும் சிறப்பா இருக்கும் நான் சொன்னேன். அப்ப அவங்க சொன்ன ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க.
0: பின்னாடி வேலை செஞ்சிருக்காங்க அவங்க, அந்த வேலையில நம்ம கண்டிப்பா சொல்லி ஆகணும். சொல்லுங்க.
1: அவர் வந்து காதல் மயக்கம் பேராகுலர் 2ல நல்லா வொர்க் பண்ணிருக்காரு. சோ அவர்தான் வந்து இந்த பாட்டுக்கு வந்து டைரக்ட் பண்ணாரு. எனக்கு இந்த பாட்டு வந்து முக்கியமா பாத்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து ஒரு பாட்டு வந்து இப்ப ஒரு படமா எடுக்கிறதா இருந்தாலும் ஒரு டைரக்டர் வந்து ஒரு கதை சொல்லுவாங்க. எங்களுக்கு வந்து இந்த மாதிரி இந்த படத்துல வந்து இந்த காட்சி வருது, இந்த கட்டம் வருது, இது கேட்ட ஒரு பாட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி வந்து இவங்க எனக்கு இந்த ஐடியா கொடுத்தோன்னா எனக்கு இந்த பாட்டு வந்து என்னால பண்ண முடிச்சு, இப்ப சூப்பரா பண்ண முடிச்சு. இது வந்து நான் வந்து அவங்களுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். அது மிஸ்டர் மிஸ்டர் சுப்ரா பாரி அவங்களும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். பாட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு, ரொம்ப பேர் சொன்னவங்க ரொம்ப நல்லா வந்திருக்கு, அவங்களும் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. எங்க போனாலும் அந்த பாட்டு வந்து ப்ரோ, நாங்க எங்க போனாலும் டிரைவ் பண்றப்ப வீட்டுல இருக்கப்ப ஃபுல்லா அந்த பாட்டு தான் கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பாட்டு வந்து பாத்தீங்கன்னா நீங்க யூடியூப் சேனல்ல பாக்கலாம், அது கிரீஷ் கே யூடியூப் சேனல்ல பாக்கலாம். இல்லனா வந்து நீங்க வந்து கிரீஷ் கே சாங் செல்லமி நீங்க சர்ச் பண்ணாலே வந்துடும். நிறைய பிளாட்ஃபார்ம் நம்ம ரிலீஸ் பண்ணிக்கோம், ஆப்பிள் மியூசிக் ஸ்பாட்டிஃபை எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் நம்ம சாங் வந்து இருக்கு.
0: இப்போ அதிகாரப்பூர்வமா அந்த பாடல மின்னல் எஃப்எம்லயும் நம்ம தொடர்ந்து கேட்க போறோம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா. இது மூலமா வந்து அவங்க பேரண்ட்ஸும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ப்ரோ, மின்னல் எஃப்எம்ல ப்ளே பண்றாங்கன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அன்னைக்கே நான் சொன்ன மாதிரி கண்டிப்பா ப்ளே பண்ணுவாங்க அப்படின்னு. ஓ ஆமா, ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க.
0: இவ்வளவு பெரிய இடத்துக்கு போனாலும் கிறிஸ்கே வந்துட்டு அந்த தன்னடக்கம் இருக்குல்ல, நம்ம பாடல வந்து ஒளிபரப்புறாங்கன்னு மத்தவங்கள்ட்ட சொல்லி கேட்க சொல்றது, வானொலி பக்கமா கேளுங்க அதை வந்து கண்டிப்பா ஒளிபரப்புவாங்க அப்படின்னு நீங்க சொல்றதுலாம் உண்மையிலேயே ஒரு கலைஞரா எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு உங்களை நினைக்கும் போது.
1: கண்டிப்பா கண்டிப்பா ப்ரோ. ஏன்னா வந்து இது வந்து ஒரு ஒரு குரூப் ஒர்க் தானே. இன்னொன்னு என்னன்னா நம்மளோட அந்த ஹாப்பினஸ் பங்கத்துக்கு வந்து அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தானே. அது வந்து ஏன்னா வந்து அவங்க மூலியமா தான் என்னால இந்த பாட்டு பண்ண முடிச்சு, என் மூலியமா தான் அவங்களுக்கு இந்த பாட்டு கிடைச்சு. எங்க மூலியமா வந்து இப்ப மின்னல் எஃப்எம்ல வந்து அதுலயும் பிளே பண்ண ஒரு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சோ இது வந்து பகிர்ந்துறது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம் இல்ல. அது
0: தொடர்ந்து தரமான படைப்புகளை கொடுத்துக்கிட்டே இருங்க. அந்த பாடலை நாங்களும் தொடர்ந்து ஒளிபரப்பிக்கிட்டே இருக்கோம். இப்போ இந்த பாடல் இன்னும் பல வெற்றிகளை சந்திக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்தை நாங்க தெரிவிச்சுக்கிறோம்.
1: ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ. உங்களுக்கும் நம்ம மின்னல் எஃப்எம்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம மலேசியன் ஆர்டிஸ்ட்க்கு. தேங்க் யூ சோ மச் ப்ரோ.
0: உங்களுக்கும் நன்றி. இயற்கை வளத்தை ரொம்ப அழகா காட்டுனதுக்கும், நீங்க இயற்கையை ரொம்ப ரசிக்கிறவர் அப்படின்றது உங்களுடைய ஸ்டேட்டஸ் ஸ்டோரி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். நாங்க ஜாகிங் எல்லாம் போயிட்டு இருக்கீங்க, ஆரோக்கியமா இருங்க. நன்றி
1: நன்றி நன்றி ப்ரோ. தேங்க் யூ சோ மச் ப்ரோ.
0: எங்களுக்காக அந்த பாட்டை மட்டும் இப்ப பாடிருங்களேன்.
1: கண்டிப்பா கண்டிப்பா.

0: அண்ணே, அடுத்த வாரம் எங்க வீட்ல பெரிய விருந்து நடத்த போறோம். பாபா சிறைச்சி மசாலைக்கு ஆர்டர் பண்ணனும். ஸ்டாக் இருக்குல்ல, பத்தாம போயிர போகுது.
1: உண்மைதான், பாபாஸ் பொருளுங்க நிறைய விக்குது. ஆனா பாபாஸ் வாகனங்க தொழிற்சாலையில இருந்து பொருட்களை ஏத்திக்கிட்டு எல்லா இடத்துக்கும் அடிக்கடி வரதால மசாலா பொருட்கள் ரொம்ப புதுசா இருக்கும். பயப்பட வேணாம், எதை வேணும்னாலும் எப்பவும் எங்கேயும் வாங்கலாம்.
0: அப்படின்னா அடுத்த வாரத்துக்கு தேவையான பாபாஸ் பொருட்களை எப்ப வேணாலும் வாங்கிடலாம், அதானு சொல்ல வரீங்க?
1: நீ சொல்றது சரிதான்.
2: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்ல் பாபாஸ் அண்ட் யூ.
3: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
2: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
3: facebook.com/babasandyou. இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
2: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
4: நேர்களை, கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்றுவட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:10. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்றுவட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:10.
5: ரொம்ப யோசிக்காதீங்க, இந்த தருணத்தை மட்டும் ரசிச்சு வாழ்வோம். இது உங்கள் மினல் எஃப்எம்.

0: சந்தேஷ் கொண்டு வந்த நம்ம உள்ளூர் பாட்டை கேட்டிருந்தோங்க. இன்றைய மண்ணின் நட்சத்திரம் நேர்காணலுக்கு பல இன ரசிகர்களை இணைக்கும் இசையை தந்த பாடகர், இசையமைப்பாளர், பாடலாசிரியர், மலேசிய கலைஞர் ஏஜி பரஞ்சோதியை தான் நம்ம தொடர்ந்து சந்திக்க போறோம். வணக்கம், ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறோம். எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம் மதன், எப்படி இருக்கீங்க நீங்க?
0: நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கும் ப்ரோ.
0: இப்பதான் வந்திருக்கீங்க இந்தியால இருந்து இல்லையா?
1: எஸ்.
0: உங்களுடைய அடுத்த பாடல் பற்றி தான் இன்றைக்கு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் நம்ம பேச போறோம். அதற்கு முன்னாடி இந்த ஏலா ஏலேலோ பாட்டை பத்தி பேசாம போனா நிச்சயமா எல்லாரும் கோச்சுக்குவாங்க. ஏன் அதை பத்தி பேசல அப்படின்னு சொல்லி, கிட்டத்தட்ட 4.5 மில்லியன் பார்வையாளர்களை ஈர்த்த ஒரு மலேசிய பாடல் அப்படின்னு சொல்லிக்கிறதுல உண்மையிலேயே ரொம்ப பெருமையா இருக்கு. உங்களுக்கு உண்மையான வெற்றி அப்படின்றது எப்போ தெரிஞ்சிச்சு? அந்த எண்ணிக்கையை பார்த்தப்பையா, இல்ல தமிழ் பாடல் மலாய்சீன ரசிகர்களை ஈர்த்து, மலாய்சீன ரசிகர்கள் மட்டும் இல்ல வெளிநாட்டுல கூட நிறைய பேர் அந்த பாட்டுக்கு செஞ்சிருந்தாங்கல்ல, அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தோணுச்சா இதுதான் உண்மையான வெற்றி அப்படின்னு?
1: ஆக்சுவலா வந்து எனக்கு உண்மையான வெற்றி ஃபுல் பாட்டிலே தெரியல. நான் போட்ட 30 செகண்ட்லயே எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த பாட்டு வந்து வேற வேலை போச்சு. ஏன்னா நான் முத வந்து 30 செகண்ட் வந்து அந்த பாட்டை வந்து அதோட ஒரு ஹூக்கு ஸ்டெப் வந்து வெட்டி நான் சோசியல் மீடியாவில் போட்டேன். ஒரே ஒரு போஸ்டர் போட்டு ஏழில் பாட்டு போட்டு என்னோட சோசியல் மீடியா போடும்போது, ஸோ இந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா போட்ட அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100K மேலே வியூஸ் போயிடுச்சு சோசியல் மீடியாவில். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா சோசியல் பிளாட்ஃபார்ம்லேயும் வந்து ட்ரெண்டிங் ஆச்சு அந்த பாட்டு. ஸோ அப்புறம் தான் நான் வந்து ஒரு 2 வீக்ஸ் கழிச்சா ஃபுல் 40 நான் ரிலீஸ் பண்ணேன். ஸோ நான் முதல் வந்து ஒரு 30 செகண்டை போட்டால் அதுக்கு வந்து ஒரு பூம் ப்ளஸ் ஆயிடுச்சு, பிளஸ்ட் ஆயிடுச்சு.
0: ஆமாம், பிளாஸ்ட் ஆயிடுச்சு அந்த பாட்டின்னு சொல்லலாம். வெளிநாட்டினர்கள் கூட நிறைய பேர் செஞ்சுருந்தாங்க.
1: எஸ், நிறையா கண்ட்ரிலேருந்து கூட, ஸ்ரீலங்கா, தாய்லாந்து, இந்தோனேஷியா, அப்புறம் மற்ற கண்ட்ரி,
0: நைஜீரியன் கூட செஞ்சுருந்தாங்க.
1: நைஜீரியன், அப்புறம் நம்மளுடைய யூகேலேருந்து 2-3 பேர், நிறையா ஒரு சில யூகேலோடலாம் டேக் பண்ணியிருந்தாங்க எனக்கு.
0: அது போக இப்போ நம்ம மலாய் ரசிகர்களுக்கு ஏன் அந்த பாட்டு பிடிச்சதா, நீங்க மலாயிலையும் வெளியிட்டு இருந்தீங்க அதற்கு பிறகு.
1: எஸ், மலாயிலையும் நம்ம இதே பாட்டை ஏழைல பாட்டை வெளியாக்கி இருந்தோம். ஸோ அது மட்டும் இல்லாம இந்த நம்ம டீம் ஒர்க் எப்படின்னா, இந்த ஏழைல பாட்டில் ஒர்க் பண்ண நம்ம டீம் வீக்கரான பை டீம் சரி, ஸோ நிறைய பேர் மக்கள் எல்லாமே சப்போர்ட் பண்ணி நம்ம இந்த பாட்டை மலாய்க்கும் தமிழுக்கும் பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணாங்க.
0: சரி, மலாய் அப்படின்னு சொல்லும் போது அந்த பாட்டை முதல்ல கேட்டுடலாம் கொஞ்சமா.

0: கூடவே சேர்ந்து ஏஜி பரஞ்சோதி இங்க பாடிட்டு இருக்காரு. இந்த பாடல் எப்படி உருவாச்சு அதை சொல்லுங்க, யார் இசையமைச்சாங்க, மலாய் ரசிகர்கள் இந்த பாடல் எப்படி ஏத்துக்கிட்டாங்க அதை சொல்லுங்க நீங்க.
1: எனக்கு தெரியல, இந்த பாட்டு வந்து அவங்களுக்கு வந்து மேபி வந்து ஒரு சம்பார ரேகையில இருக்கிறதுனால அவங்களோட இசையும் இந்த கிட்டார். ஸோ மலாய் இண்டஸ்ட்ரிக்கு வந்து மேமா கிட்டார்லாம் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு.
0: ஆமா,
1: ஸோ அந்த கிட்டாரோட ஒர்க் பார்த்தீங்கன்னா ட்ரோபா பிரன்சி ட்ரோபா தான் சொல்லி அவர் தான் பண்ணாரு. ஸோ மேபி அதனால கூட அவங்களுக்கு அந்த அந்த வைப் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த வைப் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சனால வந்து மலாயக்காரங்க அந்த பாட்டுக்கு வந்து வைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நிறைய கொமேனே நானே படிக்கும் போது என்னடா இவ்வளோ கொமேனே, ஒரு கிட்ட கிட்ட ஒரு 2000 கொமேனே மலாயில் இருக்கு. ஸோ என்னால் ஒன்று ஒன்றா படித்து முடிக்க முடியல, அவ்வளோ பேர் இருக்கு. பாங் சேத்தாப்பிடி கோயா அங்கே கடலாம் கிரைத்தாலா அப்படி இப்படிலாம் சொல்லி பயங்கரமாக வைப் பண்ணுறாங்க.
0: அவங்களுடைய இசை நிகழ்ச்சிகள்லையுமே உங்களுடைய பாடல் ஒளிபரப்பி அவங்க ஆடிட்டு இருந்தாங்க.
1: ஆமாம், அவங்களும் ஆடுறாங்க. ஸோ என்ன வந்து 2-3 கடையில் ஒரு கல்யாணத்தை கூப்பிட்டாங்க, கேல்ஸ் ஸ்கை பாரில். ஸோ அவங்க கல்யாணம் ஒரு போல் ரூமில் வச்சுருந்தாங்க. ஸோ அவங்களும் என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அபாங் சயாங் தான் சொல்லி ஒரு டிக்டாக் ஃபேமஸ் இன்ஃப்ளூயன்சர், அவர் தான் வந்து இந்த ஷோ எனக்கு பேசி விட்டார். அப்புறம் பந்தாய் கிளாய்பாங் சொல்லி மலாக்காலையும் ஒரு கடல் ஓரத்தில் அங்கேயும் ஒரு ஷோ பண்ணி கூப்பிட்டாங்க. ஸோ மலாக்காரோட மத்தியிலே வளர்ப்பு நல்லா போய்கிட்டு இருக்கு.
0: சரி, இந்த பாடல்கள் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் பாடகராகவும் இருக்கீங்க, இசையமைப்பாளராகவும் இருக்கீங்க, வரிகளையும் எழுதுறீங்க. இந்த மூணுத்தில் எது வந்து உங்களை நீங்களே அதிகமாக வெளிப்படுத்த முடியுது அப்படின்னு நீங்கள் நம்புறீங்க? நீங்கள்
1: என்ன கேட்டிங்கன்னா பாடுறது இன்னும் நிறைய வெளிப்படுத்த முடியுது. ஸோ லிரிக்ஸாக இருக்கட்டும், இந்த பாட்டு நம்ம டியூன் பண்ணி கம்போஸ் பண்ணி இது கரெக்டாக முடிக்கிறதுக்கே நம்மளுக்கு நல்ல ஒரு டைம் கிடைக்கிது. பாடுறதுக்கும் சிறப்பாக இருக்குது, எழுதுறதுக்கும் கரெக்டாக அமையுது.
0: இப்போ பாடுறது தான் உங்களுக்கு ஏஜி பரஞ்சோதியே பார்க்குற மாதிரி இருக்குது உங்களுக்கு.
1: எஸ்,
0: சரி. இப்போது எங்களுக்காக இந்த ஏலா எழிலு பாட்டு எத்தனை முறை கேட்டாலுமே சலிக்காத ஒரு பாட்டு, இப்போ நம்ம நிகழ்ச்சியில் நீங்கள் பாடி கேட்க போகிறோம்.
1: சூப்பர். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஏலா பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் சப்போர்ட் பண்ணனால உங்களுக்காக இந்த ஸ்பெஷலாக எப்போதுமே நிறைய போகிற இடத்துலாம் நிறைய பேர் தான் கேட்குறாங்க. ஸோ ஒரு வெளிச்சமாக நிறைய இடத்துல பிரகாசமாக போய்கிட்டு இருக்கு. எல்லா ஏல்லோ என் கனவுல தேவத வருவாளோ, என் மனசுல காத்தா கலப்பாலோ, என் கண் முன்னே

0: Piku tiupkan baju sejo di hatiku, menawan si jelita menyaksa jiwaku.
1: இப்ப அந்த பாட்டை நம்ம நிகழ்ச்சியில கேட்கலாம். அதற்கு பிறகு உங்களுடைய புதிய பாடலை பற்றி தொடர்ந்து நம்ம பேசலாம்.

0: இந்த மாதிரி வரிசையா அடுக்கடுக்கா அடுத்தடுத்த வெற்றி பாடல்களை நமக்காக கொடுத்துட்டு இருக்கிற ஏஜி பரஞ்சோதி இன்றைக்கு மணி நட்சத்திரம் நிகழ்ச்சியில அவருடைய அடுத்த பாடலை பற்றி பேச வந்திருக்காருங்க. சில பாடல்கள் பாத்தீங்கன்னா வெளியான கொஞ்ச நாள்லயே பிரபலம் ஆயிரும், சில பாடல்கள் வந்து கொஞ்ச நாள் எடுக்கும், சில பாடல்கள் பல வருடங்கள் ஆகிதான் திரும்பவும் பேசப்படும். இப்ப எப்படி 80s 90s வந்த பாட்டுல மாட்டி பேசப்படுதோ அதே மாதிரி உங்களுடைய பாடல்கள் எப்படி இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க?
1: ஸோ வந்துட்டு அது நீங்கள் கரெக்டாக இப்போதான் நீங்களே சொல்லிட்டீங்க, நான் சொல்லினேன். ஸோ சில பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டாக ரீச் ஆகும், சில பாடல்கள் பார்த்தீங்கன்னா உடனே வைரலாயிரும். ஸோ அதோட பாட்டு வந்து அதோட வரிகள் மியூசிக்கு, ஸோ அதோட அந்த பாட்டோட வந்து அழகு எப்படி இருக்கு சொல்லி தான் பார்ப்பாங்க நிறைய பேர். ஸோ ரொம்ப நல்ல கெச்சியான லிரிக்ஸாக இருக்கட்டும், ஸோ சிம்பிளான மியூசிக்காக இருந்தாலும் சரி மக்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அது டெஃபினெட்லி வைரல் தான்.
0: ஸோ நான் வந்து காணாமல் அப்படிதான் இருக்க போதா
1: அப்படிதான் இருக்க போதுன்னு நம்புகிறேன். ஸோ நிறைய பேர் வந்து நம்மளோட ஓடியில் வந்துச்சு, இப்போ தான் முடிஞ்சு தியேட்டர் சினிமாஸில். ஸோ 400 பேருக்கு மேலே வந்தாங்க. ஸோ 25 கலைஞர்கள் வந்து மலேசியா ஆர்டிஸ்ட்லாம் வந்து நான் சிறப்பாக பாடி எனக்காக ஸ்பெஷலாக செஞ்சு கொடுத்துட்டு போனாங்க, ஸ்பெஷலாக பர்ஃபார்மன்ஸ்லாம். ஸோ வந்திருந்தேன் அந்த சப்போர்ட் பண்ண அனைத்து கலைஞருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாமல் வந்து சப்போர்ட் பண்ண மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த பாட்டு அந்த மாதிரி தான் வெடிக்க போதுன்னு எனக்கு ஒரு ஃபீல் பண்ணுது.
0: பீட்ல கானா, அதை பற்றி தொடர்ந்து நம்ம பேசலாம். எப்படி வந்து அந்த தலைப்பை தேர்ந்தெடுத்தீங்க, பீட்ல கானா ஏன் அதை வச்சிங்க, எப்படி உருவாச்சு அதை சொல்லுங்க.
1: எச்சலா வந்துட்டு இந்த பாட்டுக்கு மியூசிக் பண்ண வந்த சரண்டேவ், அவர் வந்து என்ன சொன்னார், அண்ணே நான் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மியூசிக் பண்ணுவோம், நான் கொலை பண்ணலாம் அப்படி சொன்னார். நான் சொன்னேன் சரி பண்ணலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. சரி நான் டியூன் பண்ணிவிட்டு அவருக்கு அனுப்பினேன். எனக்கு வந்து 1800 ஆனால் இந்த பீட்டு வந்து செஞ்சிட்டேன், ஆனால் இந்த பீட்டு வந்து கொஞ்சம் இன்னும் ஆட் பண்ணலாமாண்ணே அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது தான் சரி இவர் என்ன பீட்டு பீட்டே சொல்லிகிட்டு இருக்கா சொல்லிட்டு டியூன்லாம் முடிச்சுட்டு எனக்கு நான் டியூன்லாம் முடிச்சுட்டு அவர் ஏடிஷனில் மியூசிக்லாம் பண்ணிவிட்டு எனக்கு அனுப்பிட்டார். நான் வீட்டில் உட்காந்துட்டு கரெக்டாக நைட்டு வந்து 9 மணி போல இந்த பாட்டு வந்துச்சு, பீட்டு வந்துச்சு, தட்டி கேட்கும்போது நான் நல்லா பண்ணிட்டேன், நீங்கள் வந்துட்டு எனக்கு இந்த லீரிக்ஸ் மட்டும் பண்ணுங்க அப்படி சொன்னார். நானும் வீட்டில் போய்ட்டு உட்காந்து இந்த பாட்டுக்கு வந்து யோசிச்சுட்டு உட்காந்து லீரிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி இந்த பாட்டு வந்து அப்படி வலிச்சிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு லீரிக்ஸில் வந்துருச்சு வார்த்தை, இந்த பீட்டு பீட்டு சொல்லும் போதே அது ஒரு மைண்ட் செட்டில் வச்சு பாட்டு எழுதும்போது நடந்த சாலை இல்லை காதல் போதை இல்லை முழுசா மாட்டிக்கிட்டேன் இந்த பொண்ணால் அடி பெண்ணே நீ தான் எங்கிற நாதா சத்தியமா காதலிச்சு வளைஞ்சு ஓடுறா என் ஹாட்டில் தானா பீட்டில் கானா அப்படி கரெக்டாக அமைஞ்சிச்சு எனக்கு இந்த லிரிக்ஸ்
0: பீட்டில் கானா.
1: ஸோ பீட்டில் கானான்னு சொல்லி நான் வந்து முதல் பாட்டு ரெடி பண்ணிட்டோம். திரும்பவும் சரண் டேஃப் வந்து எனக்கு ஒரு ஐடியா கொடுத்தாரு, அண்ணா இந்த பாட்டு வந்துட்டு என்னை ஒரு மாதிரி டச் பண்ண வைக்கிறது ஆட்டை, கொஞ்சம் இந்தியா ஸ்டைலில் போகலாமான்னு சொல்லி கேட்டார். நான் சொன்னேன் சரி போகலாமே அப்படி சொன்னேன். அப்புறம் சொன்னார் எனக்கு இந்தியாவில் தெரிஞ்ச ஒரு ரிசம் பக்கஷன் ஒருத்தருக்காரு மூவிக்கு மெயினாக வாசிக்கிறாரு, இந்த இட்லி கடை ஆத்தி சந்தன கட்டை ஏ ரமன் பேனர்கெலாம் மெயினாக வாசிக்கிறது. அவங்களுக்கு வந்து இந்தியாவில் எப்படி நேம் சொல்லுவாங்கன்னா இந்தியன் ரிதம் பக்கஷன் சொல்லுவாங்க, ஹரிபிரசாந்த் அப்படின்னு அவர் தான் வந்து நம்மளுக்கு பாட்டுக்கு வாச்சார். ஜாவித் சொல்லி ஒரு மிக்ஸ் மாஸ்டர், அவர் வந்து ஒரு ப்ரோக்ராம் நிறைய மூவிலாம் பண்ணியிருக்காரு மியூசிக் டைரக்டர். ஸோ அவர் தான் வந்து நம்ம பாட்டுக்கு வந்து மிக்ஸ் அண்ட் மாஸ்டர் செஞ்சிருக்காரு. ஸோ ரெக்கார்டிங் ஸ்டுடியோ பார்த்திங்கன்னா நம்ம எஃப்எம் கேட்கணும் இப்போல செஞ்சோம், மித்த வேலையெல்லாம் முக்கால்வாசி சென்னையில் செஞ்சு. ஸோ இந்த பாட்டுக்கு வந்து நல்லபடியாக விஷுவல் பண்ணணும், பாட்டு முடிச்சு நாங்கள் விஷுவல் பண்ணணும் சொல்லிட்டு நம்மளுக்கு இந்தியாவில் அந்தோணி அண்ணன் இருக்கார் அறிமுகமான ஒரு சிங்கர், அவர் சொன்னார் நமக்கு தெரிஞ்ச ஒரு மாஸ்டர் இருக்கார் பயங்கரமாக பண்ணுவார் பூபதி மாஸ்டர், நிறைய பிருபதேவா மூவிக்கெலாம் வந்துட்டு பேட்டரை படம் ஸோ இந்த மாதிரி நிறைய படத்துக்கெல்லாம் கொரிய பண்ணியிருக்காரு அப்படின்னு. ஸோ அவரோட விஷுவலாக நான் பார்க்கும்போது நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நான் பூபதி மாஸ்டர் கான்டாக்ட் பண்ணேன், பாட்டு அனுப்புங்கப்பா அப்படின்னாரு. பாட்டு கேட்டானே பா என்னப்பா பாட்டு இப்படி இருக்குது வைபா இது கொளுத்திடலாம்ப்பா சென்னையில் வந்து நீங்கள் பண்ணி எனக்கு அப்படின்னாரு. ஸோ அவர் எனக்கு நிறைய எப்படி சொன்னார் நல்ல சந்தோஷமான விஷயம்லாம் ஷேர் பண்ணார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் அதனால தான் நான் என்ன பண்ணேன் சென்னைக்கு போயிட்டு ஒரு 8 நாள் அங்கே இருந்தோம், இருந்து இந்த பாட்டை வந்து முடித்து என் கூட வந்து ஒரு மாடல் சீரியல் ஏட்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஹீரோனி, அவங்க பேர் வந்து சுவாதி ஃப்ரம் சென்னை, நான் மட்டும்தான் மலேசியா. ஸோ மித்த எல்லாமே சென்னை. நான் இங்கே வந்து இங்கேருந்து போகும்போது ரெண்டு பேர் போனோம், நானும் மிஸ்டர் தேவராஜ் சொல்லி டிஆர்ஜின்னு சொல்லி ஒரு பிரதர் போனோம். போயிட்டு எல்லா வேலையும் நாங்கள் முடிச்சுட்டு ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு சென்னையில் ஒரு 4 days நாங்கள் இந்த ட்ராவலு டான்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா மறுபடியாக டான்ஸ்லாம் சொல்லி கொடுத்தாங்க பக்கா. வந்து என் கூட வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பாட்டில் பீட்டில் காணால் வந்துட்டு தளபதி கச்சல் ஆடின பசங்க 15 பேர் தான் என் கூட ஆடிருக்காங்க. ஸோ இந்த பீட்டில் காண பாட்டுக்கு அதுக்கும் எனக்கும் ஒரு பெருமையாக இருந்துச்சு.
0: தளபதி கச்சேரியில் ஆடின
1: பாய்ஸுங்க.
0: ஓ உங்க கூட இந்த பாட்டில் இருக்காங்க அவங்க?
1: இந்த பாட்டில் 15 பேர் ஆடி இருக்காங்க.
0: இப்போ இங்கிருந்து தனியாக ஒரு மலேசியராக நீங்கள் அங்கே போகும்போது நிறைய சவால்கள் உங்களுக்கு இருந்திருக்கும்ல அந்த பாடலை உருவாக்குறதுக்கு. ஏன்னா இங்கிருந்து இந்தியாவில் போயிட்டு நீங்கள் படப்பிடிப்பை எடுக்கணும், அதை நடத்தணும், அந்த காட்சிகள் அமைக்கணும், எல்லாம் சரியாக வரணும் அப்படின்னா என்னென்ன சவால்கள் உங்களுக்கு அங்கே இருந்துச்சு அதை சமாளிக்கிறதுக்கு?
1: ஸோ அங்கே போனானே நான் வந்து மலேசிய மக்களுக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் ஷேர் பண்ணோம். நம்ம வந்து நம்ம தனிக்கிற தமிழ்நாட்டில் நம்ம சின்னாங்க வந்து ஒரு மூவியோ சரி ஒரு மியூசிக் வீடியோ சரி சின்னாங்க ஷூட் பண்ணலாம்னு நினைக்கிறோம். அது ரொம்ப
0: இது தனியாக ஒரு மலேசியராக நீங்கள் அங்கே போகும்போது நிறைய சவால்கள் உங்களுக்கு இருந்திருக்கும்ல அந்த பாடலை உருவாக்குறதுக்கு. ஏன்னா இங்கேருந்து இந்தியாவில் போயிட்டு நீங்கள் படப்பிடிப்பை எடுக்கணும், அதை நடத்தணும், அந்த காட்சிகள் அமைக்கணும், எல்லாம் சரியாக வரணும் அப்படின்னா என்னென்ன சவால்கள் உங்களுக்கு அங்கே இருந்துச்சு அதை சமாளிக்கிறதுக்கு?
1: ஸோ அங்கே போனானே நான் வந்து மலேசிய மக்களுக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் ஷேர் பண்ணோம். நம்ம வந்து நம்ம தனிக்கிற தமிழ்நாட்டில் நம்ம சின்னாங்க வந்து ஒரு மூவியோ சரி ஒரு மியூசிக் வீடியோ சரி சின்னாங்க ஷூட் பண்ணலாம்னு நினைக்கிறோம். அது ரொம்ப ஈஸின்னு நினைக்கக்கூடாது, ரொம்ப கஷ்டம். ஏன்னா நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். எனக்கு வந்து நம்ம விஜய் டிவியில் இருக்கிற சீரியல் ஆக்டர் நவீன்குமார் தான் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணார். அவரோட ஏரியில் தான் நாங்கள் நிறைய ஷூட் பண்ணோம், பட்டினப்பக்கம் மெரினா பீச்சில், அப்புறம் செம்மஞ்சேரின்னு சொல்லி தமிழ்நாட்டில் ஃபுல்லாக அந்த ஏரியாவில் தான் ஷூட் பண்ணோம். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஷூட் பண்ணுறதுக்கு, அப்ரூவல் கிடைக்கிறதுக்கு. ஸோ நாங்கள் அப்படியே அந்த கஷ்டத்துலேயும் அந்த மியூசிக் வீடியோவை சிறப்பாக நல்லா முடித்தோம்.
0: இந்த பாடலுக்கு பின்னால் இருக்கும் சுவாரஸ்யமான கதைகள் நிறைய சொல்லிட்டு இருக்கீங்க, இன்னும் நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னா அந்த பாடல் காட்சிகள்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. இங்கே மலேசியர்களுக்கு நம்ம நம்ம மலேசிய பாடலில் பார்க்காத விஷயங்கள்லாம் அந்த பாடலில் இருந்துச்சு, அதை பற்றிலாம் பகிர்ந்துக்கோங்க. அந்த கானா அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்சங்களை பகிர்ந்துக்குங்க.
1: ஸோ இந்த இந்த பீட்டில் கானா அப்படி சொல்லும் போது இது வந்து ஒரு சென்னை கானா வந்து குறிக்கும். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ மோஸ்ட்லி நம்ம மலேசியாவில் வந்து கானா பாட்டு இருக்குது, ஆனால் ரொம்ப குறவாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் ஒரு மைண்ட் செட்டை வச்சு சரி இது கானாவை பண்ணோமா கண்டிப்பாக சென்னை மக்களும் கேட்பாங்க மலேசிய மக்களும் கேட்பாங்க அப்படி சொல்லிட்டு தான் இந்த வந்து பீட்டில் கானான்னு ஒரு சாங்கை தொடங்கினேன். ஸோ இந்த பாட்டு வந்து மலேசியாவில் வந்து மலேசிய மக்கள் கண்டிப்பாக பிடிக்கும், கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் பாட்டு வழியாகும் போது. வருகின்ற 20ஆம் தேதி சண்டே அன்னைக்கு நம்ம 6 மணிக்கு இந்த பாட்டு வந்து ஒஃபிஷியலாக வந்துட்டு கிருத்தியஸ் ரெக்கார்ட்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ இந்த பாட்டு நல்ல ஒரு பிளஸ் கொடுக்கும் நான் நம்புகிறேன்.
0: சரி, இப்போ கண்டிப்பாக அந்த பாடலை நம்ம நிகழ்ச்சியில் கேட்காம போனால் இப்படி அதிகாரப்பூர்வமாக மின்னல் எஃப்எம்ல முதல் முறையாக உங்களோட பீட்டில் கானா நம்ம பரஞ்சோதியுடைய அடுத்த பாடல் இப்போ நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் வாங்க.

0: ஒரு புது வகையான கானாவா இருந்தது. கானா அப்படினாலே ஒரு குறிப்பிட்ட ஆற்றல் இருக்கும் இல்லையா, அதில் உங்கள் இசை அணுகுமுறையை சேர்த்து ரசிகர்கள் இதுவரைக்கும் வந்து கேட்காத ஒரு புதிய அனுபவத்தை வந்து அவங்களுக்காக கொடுத்துருக்கீங்க. இந்த பீட்ல கானா அப்படின்ற பாடல் வந்து யூடியூப்ல நீங்க சொல்லியிருந்த மாதிரி 20 செப்டம்பர்
1: மத்தியானம் 6 மணிக்கு நம்ம வந்து கிருத்தியஸ் ரெக்கார்ட்ஸ் யூடியூப் சேனல் மூலமா உலகம் போல தான் பார்க்கலாம். ஸோ பார்த்த உடனே கண்டிப்பாக எல்லா மக்கள்கிட்ட ஒரே ஒரு ஆசை, நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு மலேசியாவிலேருந்து ஒரு கலைஞர் இந்தியாவுக்கு போய் பண்ணுறது சாதாரணமான விஷயம் கிடையாது. அதனால் நம்ம மலேசிய மக்கள் கண்டிப்பாக தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டுக்குமே தான் நாங்கள் வந்து அடுத்தடுத்த படிப்படியாக வளர முடியும். ஸோ 20ஆம் தேதி மறந்துடாதீங்க, கம்மிங் சண்டே 20ஆம் தேதி மத்தியானம் 6 மணிக்கு கிருத்தியஸ் ரெக்கார்ட்ஸ் யூடியூப் சேனலில் இந்த பாட்டு ரிலீஸ் பண்ணுறோம்.
0: மாலை 6 மணிக்கு ஏஜி பரஞ்சோதியோட இன்ஸ்டாகிராம கூட நீங்க பாக்கலாம், அதுல லிங்க்லாம் இருக்கும் இல்லையா. சரி, நீங்க சொல்லியிருந்த மாதிரி இந்திய திரையுலக கலைஞர்களோடு நீங்க பணியாற்றும் போது அங்க போனதும் நீங்க இன்னும் கத்துக்க வேண்டியது இன்னும் இருக்குப்பா அப்படின்னு நீங்க நினைச்ச ஒரு விஷயம் என்னவா இருக்கும்?
1: ஓ, நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு. மலேசியாக்கும் இந்தியாவுக்கும் டிஃபரன்ட் பார்த்தீங்கன்னா வேற லெவலா இருக்கு. நிறைய விஷயம் நான் போயிட்டு நிறைய அங்க கத்துக்கிட்டேன். ஓ, அவங்க இப்போ நம்ம வந்து இப்போ மலேசியாவில் நம்ம ஒரு மியூசிக் டீம் ஒர்க் பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒரு 3-2 பேர் தான் வருவாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா 15 பேர் வந்தாங்க இந்த மியூசிக் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு. ஸோ டிஓபியாக இருக்கட்டும், கேமராமேனாக இருக்கட்டும், ஸோ டைரக்டராக இருக்கட்டும், விஷுவல் டான்ஸுக்கு, ஸோ கோஸ்டியூம்லாம் வந்து ஸ்பாட்லேயே தைக்கிறாங்க அங்கேயே.
0: ஓ,
1: அங்கேயே ஸ்பாட். நம்மளுக்கு உடுப்புலாம் வந்து நான் எதுவுமே இங்கே வாங்கலை. நான் போட்ட உடுப்பு எல்லாமே சென்னையோட தான், எல்லாமே ஸ்பாட்லேயே ரெடி பண்ணுது தான். அங்கேயே நம்மளுக்கு ரெடி பண்ணி அங்கேயே பாட்டுக்கு எல்லாமே செட்டு எல்லாமே வச்சுருக்காங்க, பக்காவாக வச்சுருக்காங்க. ஆனால் வேறு லெவலாக இருந்துச்சு. நிறைய விஷயம் நான் போய் கற்றுக்கிட்டேன். ஸோ அதுதான் அடுத்தடுத்து வந்து நம்ம இன்னும் நம்ம மலேசியாவில் இருக்கிற நம்ம நான் கலைஞருக்கெல்லாம் நிறைய விஷயம் ஷேர் பண்ணணும். ஸோ இப்படிலாம் பண்ணலாம், இப்படிலாம் இருக்குது சொல்லி நிறைய விஷயம் அடுத்தடுத்துக்கு படிப்படி இன்னும் நிறைய ஷேர் பண்ணணும் நான் இன்னும் எதிர்பார்க்குறேன்.
0: என் பெற்ற இன்பத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன்.
1: கண்டிப்பாக ஷேர் பண்ணி ஆகணும் டிப்ளேட்டியா.
0: அங்க மலேசிய கலைஞர்கள் இந்தியாவுக்கு போய் பணியாற்றும் போது பொதுவாக எதிர்கொள்கிற மிகப்பெரிய தடையாக நீங்கள் நினைக்கிறது வாய்ப்பா, இல்லை தொடர்புகளா, இல்லை நம்முடைய திறமையை சரியான இடத்துல காட்டணும் அப்படிங்கிறதா, எது நீங்கள் நினைக்கிறீங்க?
1: என்ன கேட்டிங்கன்னா வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவு. நம்மளோட திறமையை காமிச்சாதான் அடுத்தடுத்த கதவு நம்மளுக்கு திறக்கும். ஸோ அந்த மாதிரி நான் பண்ணனால தான் எனக்கு ஒரு மூவி வந்திருக்கு. ஆனால் இன்னும் பாடுறதுக்கு நான் கமிங் சூன் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ முன்னெல்லாம் சரி எந்த ரேடியோ வந்தால் கண்டிப்பாக ஒரு இன்டர்வியூ மூலியமாக நான் தெரியப்படுத்துவேன்.
0: கண்டிப்பாக அதிகாரப்பூர்வமாக எங்ககிட்ட சொல்லுங்கள், அதை மகிழ்ச்சியாக நாங்களும் மக்கள்கிட்ட சொல்கிறதுக்கு ரொம்ப தயாராக இருக்கும். சரி, ஒரு நாள் உங்களுடைய பாடலை ஒரு பெரிய இந்திய திரைப்படத்தில் பயன்படுத்தணும் அப்படின்ற ஆசை இருக்கா? இருந்தால் எந்த வகையான காட்சிக்காக ஒரு பாடலை நீங்கள் உருவாக்கணும் அப்படின்ற கனவு உங்களுக்கு இருக்குது, அதை சொல்லுங்கள்.
1: கனவு இருக்குது எனக்கு வந்து. ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஒரு மூவி ஒன்று பாடினோம், ஆனால் வந்து இன்னும் ரிலீஸ் ஆகலை. மேபி வந்துட்டு அது வந்து இந்தியாவில் என்ன ப்ராப்ளம்னால தெரியல. ஸோ அது ஒன்றும் ரிலீஸ் ஆகலை. ஆனால் கனவு இருக்குது, ஏதாச்சும் ஒரு பேனருக்கு நம்ம பாடணும் அப்படி சொல்லி பெரிய.
0: அது எந்த காட்சிக்காக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த மாதிரி காட்சின்னு உங்கள் மன ஓட்டத்தில் ஒன்று இருக்கும்ல, அது எந்த மாதிரி காட்சிக்கு இருக்கும்?
1: ஒரு லவ் சாங்க்கு பண்ணணும் அப்படி சொல்லி ஒரு ஃபீலிங் இருக்குது. இந்த பாட்டுக்கு வந்து நான் பண்ணணும், ஒரு லவ் சாங் பாடி ஃபுல்லாக பண்ணணும், ஒர்க் பண்ணணும், கலபரேஷன் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது. அது குடிசைக்கத்தில் அமைய போகுதுன்னு நம்பிக்கையும் இருக்குது.
0: பீட்டில் கானா வந்து கொஞ்சம் காதல் கானாவும் இருக்குது. ஏலா ஏழரும் காதலும்
1: ஏழையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாலியான சாங்கு. ஸோ இந்த பீட்டில் கானா பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு லவ் இருக்கும், ரொமான்ஸ் இருக்கும், ஸோ ஒரு மாதிரி டான்ஸ் இருக்கும், ஃபன்னாக இருக்கும் அந்த பாட்டு.
0: அங்கே எல்லாமே கலந்த ஒரு பாடலாக இது இது வரைக்கும் கொடுத்துருக்குறாரு. ஆனால் காதலை மட்டுமே மையப்படுத்தி ஒரு இந்திய திரைப்படத்திற்கு நீங்கள் இசையமைச்சா அந்த காட்சி இப்படி தான் இருக்கும் அப்படின்றீங்க.
1: எஸ்.
0: சரி, உங்களுடைய பாடலுக்கு வந்து மக்கள் வந்து காணொலியை செய்து வெளியிடும் போது இவங்க என் பாடலை இப்படியா உணர்ந்திருக்காங்க அப்படின்னு உங்களை ஆச்சரியப்படுத்தி ஏதாவது ஒரு காணொலி இல்லை ரசிகர்கள்ட்ட இருந்து வந்த ஒரு விஷயமா இருக்கலாம். உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்லயா டிக்டாக்ல நிறைய பேர் அனுப்பி வச்சிருப்பாங்களா, அதுல உங்களை ரொம்ப கவர்ந்த ஒரு காணொலி எதை சொல்லுவீங்க நீங்க?
1: என்னோட பாட்டில் விஷுவல் தான் இருக்கீங்க.
0: ஆமாம்.
1: ஸோ என்னோட பாட்டில் வந்து விஷுவல் வந்துட்டு நான் வந்து மலக்கால ரிக்ஷாவில் போனது ஒரு மாதிரியாக நல்லா இருந்துச்சு. இந்த விஷுவல் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி அந்த ஹீரோனி கூட ஒரு ஜாலியான மூமெண்ட்டில் வந்து நீங்கள் ரிக்ஷாவில் அப்படி வைப் பண்ணிட்டு போகும்போது அந்த பாட்டுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ரிக்ஷாவில் சொன்னாங்க, அப்புறம் மலக்கால ஏரியா. ஸோ இந்த மெயினாக சொன்னது வந்து எனக்கு இந்த ரிக்ஷாவில் நல்லா இருந்துச்சு. இந்த விஷுவல் பார்க்க ஒரு மாதிரியாக அந்த பழைய காலத்தில் சைடில் போவாங்களே இந்த 80-80s இருக்கும் போது அந்த மாதிரி. ஆனால் நீங்கள் கலரிங் பண்ணி காட்டும்போது வித்தியாசமாக இருக்குது. 2026 வாய்ப்பு மாதிரி.
0: இப்போ இந்த வெளிநாட்டிலிருந்து உங்கள் காணொலியை அனுப்பினாங்கல்ல, அந்த மாதிரி யாரும் உங்களுக்கு அனுப்பி வச்சுருந்தாங்களா, உங்களுக்கு டேக் பண்ணியிருந்தாங்களா?
1: டேக் பண்ணியிருந்தாங்க. வீடியோலாம் செஞ்சு டேக் பண்ணியிருந்தாங்க. எனக்கு வீடியோ மோஸ்ட்லி செஞ்சது தைலேருந்து நிறைய பேர் செஞ்சுருந்தாங்க.
0: ஓ,
1: ஸோ ஏன்னா அந்த

0: தாய் பீட்டுக்கு வந்து, தாய் பீட்டுக்கே பார்த்தீங்கன்னா அது 1.2 மில்லியன் போயிடுச்சு தனியாக,
1: தனியாக
0: தனியாக தாய் பீட்டுக்கு. ஸோ தாய்லேருந்து நிறைய பேர் வீடியோ செஞ்சு அவங்களோட வித்தியாசமான ஸ்டைலில் ஏற்றிக்கிட்டே இருந்தாங்க வீடியோ டிக்டாக்ல, என்ன டேக் பண்ணியிருந்தாங்க
1: அவங்களுடைய நடன கலாச்சாரத்தில் ஆடி
0: ஆடி வேற லெவலாக இருந்துச்சு.
1: நான் பார்த்த ஒரு காரொலி வந்து இந்த நைஜீரியன் செஞ்சுருந்தாங்கல்ல சவுத் ஆப்ரிக்காவா ஆப்ரிக்கா வந்து, அது ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சுல்ல. அதை பார்க்கும்போதே நம்ம பாட்டு பா அங்கே வரைக்கும் போயிருக்கேன் அப்படின்ற மாதிரி.
0: அதுதான் நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம பாட்டா என்ன, ஏன் மொழி தமிழ் மொழியாக இருந்தாலும் ஆனால் அந்த வைப் பண்ணுற விஷயம் எல்லா கண்ட்ரிலேயும் பயங்கரமாக இருக்குது.
1: ஆமாம், நீங்கள் தூங்கி எழுந்திருக்கும் போது இந்த செய்தி வந்திருக்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும், ஏ நம்ம உலக அளவுக்கு போயிருச்சு அப்படின்ற மாதிரி.
0: நானே ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். ஸோ அதனால தான் வந்து இந்த பாட்டு பீட்டில் காண பாட்டேன். இதுவும் ஏன் நான் வந்து இப்போ சென்னையில் ஷூட் பண்ணேன்னா, மலேசியா கலைஞருக்கு போய் பண்ணியிருக்காங்க இல்லைன்னு சொல்ல, இது ஒரு எனக்கு வந்து ஒரு புதுமையாக இருந்துச்சு. இப்போ நம்ம சொல்லுவோம்ல இளமை புதுமை இனிமைனே, அந்த மாதிரி எனக்கு ஒரு இது ஒரு புதுமையா
1: இணைச்சிட்டீங்க நீங்க. சரி, இப்ப அடுத்த உங்களுடைய ஒரு பாட்டு எங்க அண்ணன்டா அப்படின்ற பாட்டு நம்ம கேட்க போறோம். கேட்டுட்டு பிறகு பேசலாம்.

0: எங்க அண்ணன்டா அப்படின்னு சொல்லி அண்ணனுக்காக உருவாக்குன ஒரு பாடல். இந்த பாடலும் பாத்தீங்கன்னா ரீல்ஸ்லயும் சரி டிக்டாக்லயும் சரி ரொம்ப வைரலா பேசப்பட்ட ஒரு பாடல் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி பாடல்கள் வந்து மலேசிய நிகழ்ச்சிகள்ல பலருடைய விருப்ப பாடலாகவும் மாறி இருந்தது. ஒரு பாடல் வந்து உங்க கையில இருந்து நீங்க இசையமைச்சு அது வெளியே போகும்போது அது மக்களுடைய வாழ்க்கையில இப்படி ஒரு புதிய இடத்தை பிடிக்கிறத பார்க்கும்போது என்ன மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்குள்ள ஏற்படும், எப்படி இருக்கும் அது உங்களுக்கு?
1: ஸோ வந்து நிறைய சாங் பண்ணிக்கிட்டே வந்தேன். பண்ணும்போது சில பாட்டுக்கு வந்து நிறைய ரீச் போகல, சில பாட்டு வந்து ரீச் வந்து லேட்டாக தான் கிடச்சிச்சு. ஸோ மக்கள்கிட்ட வந்து எனக்கு கிடச்ச ஃபீட்பேக் வந்துட்டு ஒரு காலத்தில் வந்து சொல்லுவாங்க நான் பாட்டு அப்படி சொல்லுவாங்க, ஆனால் இப்போ வந்து கேட்கும் போது பார்த்தீங்கன்னா ஏய் நல்லா இருக்கட்டும் பாட்டு சூப்பராக இருக்குது கேட்டேன். இப்போ வந்துன்னு நிறைய நிறைய நிகழ்ச்சியில் நிறைய நிறைய இதில் உன் பாட்டில் நிறைய பிளாட்ஃபார்மில் ஓடிக்கிட்டு இருக்கு, மோஸ்ட்லி உன் பாட்டு டிக்டாக் சிறந்த வைரலாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமான விஷயம் சொல்லும் போது எனக்கு மனம் ரொம்ப திருப்தியாக இருக்குது.
0: எங்களுக்கும் அதே மகிழ்ச்சி அதே பெருமையாக இருக்குது. நம்ம கலைஞர் இப்படி வளர்ந்து அடுத்த இடத்துக்கு போகும்போது அதை பார்க்குறதுக்கு உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்குது. நீங்கள் எழுதுகிற ஒரு பாடலை கேட்ட உடனே ரசிகர்கள் வந்து இது பரஞ்சோதியுடைய பாடல் பா அப்படின்னு அடையாளம் கண்டுபிடிக்க வேணும் அப்படின்னா உங்களுடைய இசையில் இருக்கிற ஒரு தனித்துவமான விஷயமா எதை நீங்கள் காட்ட விரும்புகிறீங்க? இது ஒரு தனித்துவம் ஏஜி பரஞ்சோதினா இதுதான் பா அப்படின்ற மாதிரி இருக்கணும்னா என்ன சொல்வீங்க?
1: அது மீனா வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய வாய்ஸை கேட்டே கண்டுபிடிச்சிடுறேங்க இந்த பாட்டை. இந்த பாட்டு
0: அதுவே ஒரு தனித்துவம் தான்.
1: இந்த வாய்ஸ் கேட்டனே எல்லாம் இது இப்போ பரஞ்சோதியோட பாட்டு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடறாங்க. ஏன்னா அந்த அந்த ஸ்லாங் இருக்கலாம். இப்போ நம்ம பாருது ஒருத்தவங்களுக்கு இப்போ ஒரு ஒரு மாதிரியா அந்த அந்த இது
0: தீனா கண்டுபிடிச்சிடலாம்ல தீனா அந்த பாடல் பா அப்படின்னு அடையாளம் கண்டுபிடிக்க வேணும் அப்படின்னா உங்களுடைய இசையில் இருக்கிற ஒரு தனித்துவமான விஷயமா எதை நீங்கள் காட்ட விரும்புறீங்க? இது ஒரு தனித்துவம் ஏஜி பரஞ்சோதினா இதுதான் பா அப்படின்ற மாதிரி இருக்கணும்னா என்ன சொல்வீங்க?
1: அது மீனா வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோட வாய்ஸை கேட்டே கண்டுபிடிச்சிடறேங்க இந்த பாட்டை. இந்த பாட்டு
0: அதுவே ஒரு தனித்துவம் தான்.
1: இந்த வாய்ஸ் கேட்டனே எல்லாம் இது இப்போ பரஞ்சோதியோட பாட்டு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடறாங்க. ஏன்னா அந்த அந்த ஸ்லாங் இருக்கலாம். இப்போ நம்ம பாருது ஒருத்தவங்களுக்கு இப்போ ஒரு ஒரு மாதிரியா அந்த அந்த இது
0: தீனா கண்டுபிடிச்சிடலாம்ல தீனா
1: அந்த இப்போ இந்த மாதிரி சொல்லுவாங்களா இப்போ வந்து இது சந்தோஷ் நாராயணே இப்போ இந்த வந்து இவங்களோட வாய்ஸில் கேட்டானே இது இப்போ தமிழ் சொல்லுவாங்களா. ஸோ அந்த மாதிரி நம்ம நாட்டிலேயே அந்த மாதிரி கண்டு அந்த வாய்ஸ் கேட்டேன்னு சொல்லிடுறாங்க. ஓகே இது வந்து பரஞ்சோதியோட வாய்ஸ். எங்க அண்ணன் போல அல்லையாருடா எங்க கம்பத்தில் கேட்டு பாருடா. ஸோ இந்த மாதிரி வாய்ஸ் கேட்டேன்னா அந்த அந்த தெரிஞ்சது உங்களுக்கு கே ஒரு மாதிரி ஃபோக்கு உயிரோட வாய்ஸ் தான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சது மக்களுக்கு.
0: குரல் தான் உங்களுடைய தனித்துவம்.
1: எஸ்
0: அதை தொடர்ந்து செஞ்சுட்டே இருங்க. இப்போ நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. மலேசிய இசைத்துறையில அடுத்த தலைமுறை கலைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறத பற்றி நீங்க உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத சொல்லுங்க. நீங்க கடந்து வந்த பாதையில் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்காமல் போன ஒரு வாய்ப்பு இன்னொருவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கீங்களா, யோசிச்சிருக்கீங்களா? இப்போ இந்த தருணத்துல கேட்கறேன். ஏன்னா நீங்க நம்ம நாட்டு கலைஞர்கள் நிறைய பேரோட பணியாற்றி இருக்கீங்க. சைக்கோ மந்திர ஆகட்டும் எம்சி ராஜ் இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம். சொல்லுங்க உங்களுடைய பார்வை என்ன
1: இருக்கு? என்னோட ஆசை நிறைய இருந்துச்சு. ஏற்கனவே வந்து ஒரு பிரதர் வந்து என்கிட்ட கேட்டாரு அண்ணன் நானும் பாடணும்னே எனக்கு பாடுறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு சொன்னாங்க. அது வந்து எனக்கு வந்த பாட்டு என்னை பாட சொன்னாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், ஒரு வந்து நல்ல வாய்ஸ் வச்சிருக்காரு கிடால இருக்காரு ஒரு தம்பி, அப்ப நான் பார்த்தேன் என்கிட்ட வாய்ப்பு கேட்டிருந்தாரு. நான் சொன்னேன் எனக்கு வந்த பாட்டை நான் ஒரு பாட வச்சேன், அவர் மியூசிக்டர்கிட்ட பேசிட்டு ஸோ அவர் வந்து நீங்கள் பாடுங்க அப்படி சொன்னாங்க. நான் சொன்னேன் எனக்கு நல்ல ஒரு வாய்ஸு, இந்த வாய்ஸுக்கு வந்துட்டு நான் அவர் அறிமுகப்படுத்துறேன் அப்படி சொல்லி அவருக்கு இந்த வாய்ப்பை நான் பாட வச்சுருக்கேன் ஒரு பாட்டை ஒரு நண்பன் சாங்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சாங் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ பிரதர் சைக்கு மந்திர கூட சேர்ந்து கூட ஒரு பாட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அது ஆல்மோஸ்ட் முடிகிற கட்டத்தில் இருக்குது. என்னோடய அடுத்த ஒரு அப்

0: அப்கமிங் சிங்கர்ஸ் ஒன்று இருக்குது, இன்னும் அதுவும் நான் ரெடி பண்ணலை. ஆல்மோஸ்ட் லிரிக்ஸ் எல்லாம் முடிச்சு அதோடய வேலையெல்லாம் பாதிப்பில் அப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ பீட்டில் காணா பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு தான் வந்துட்டு நம்ம ஹைலைட் பண்ணி நிறையா சோசியல் மீடியாவில் மார்க்கெட்டிங் பண்ணி, ஸோ இந்த பாட்டை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னுக்கு நல்ல ஒரு ப்ளஸ்ஸாக போகணும்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ விஷுவலாக இருக்கட்டும், நம்ம கூட ஒர்க் பண்ண எல்லா டீமாக இருக்கட்டும், ஸோ இந்த பாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பீட்ல கானாக்கு வந்துட்டு நம்ம சரண் டேப், பூபதி மாஸ்டர், சுவாதி, ஸோ நாங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த பாட்டுக்கு ஒர்க் பண்ணியிருக்கோம். ஹரி பிரசாந்த், ஜாவீத், அது மட்டும் இல்லாமல் இந்த மெயினாக இந்த பாட்டுக்கு வந்து இந்த ஓடி லான்ச்சுக்கு சரி நம்மளுக்கு மெயின் வந்து சப்போர்ட் பண்ண இது ரெண்டு நண்பர்கள் இருக்காங்க. அவங்க தான் வந்து யார் பார்த்திங்கன்னா செல்வராஜன் மற்றும் பிரபு அப்புறம் சுங்கை புலு. நம்மளோட பாட்டுக்கு இந்த ஓடி லான்ச்சுக்கு மெயின் காரணமே அவங்களால தான் நம்மளுக்கு இவ்வளோ பெரிய சப்போர்ட் கிடச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் மக்களோட சப்போர்ட்டும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக கிடச்சி, தேங்க்யூ ஸோ மச்.
1: ஓகே, இந்த வேலையில் உங்களுக்குமே நன்றி. இந்த மாதிரி தொடர்ந்து தரமான படைப்புகளை கொடுத்துட்டே இருக்கிறதுக்கும் அடுத்தடுத்த திட்டங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்து இந்த வேலையில் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இப்போ பீட்ல கானா நீங்கள் சொல்லியிருந்த மாதிரி 20 செப்டம்பர் மாலை 6 மணிக்கு எங்கே பார்க்கணும் அப்படின்றத சொல்லிடுங்க.
0: கிருத்தேஸ் ரெக்கார்ட்ஸ் யூடியூப் சேனலில் போயிட்டு இந்த பாட்டு நீங்கள் அஃபிஷியலாக பார்க்கணும்.
1: அது மட்டும் இல்லாமல் ஏஜி பரஞ்சோதி இன்ஸ்டாகிராம் பக்கமாக போனீங்கன்னா அந்த லிங்க் கூட இருக்குது, நீங்கள் அதில் கூட
0: தாராளமாக நீங்கள் என்ன எனி டைம் என்ன ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏஜி பரஞ்சோதி டிக்டாக், ஏஜி பரஞ்சோதி இன்ஸ்டாகிராமில் போனீங்களா, என்னோட சோஷியல் மீடியா மூலிமா நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய மேல் விவரங்கள் அங்கே நீங்கள் கண்டு கண்டிக்கலாம்.
1: நிச்சயமாக உங்களுடைய அடுத்தடுத்த பாடல்கள் நாங்களும் ஒளிபரப்ப காத்துட்ருக்கோம். ரொம்ப நன்றி, மீண்டும் வாய்ப்பு இருந்தால் நம்ம சந்திக்கலாம் சீக்கிரத்தில்.
0: தேங்க்யூ மணில் எஃப்எம்க்கும் மற்றும் அர்ஜி கிஷனுக்கும், தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி இப்படி ஒரு புது புது பாட்டு புது புது பாட்டு வரும்போது நிறைய கலைஞர்களுக்கு நிறைய விஷயம் வாய்ப்பு கொடுத்து உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் வந்தீங்கன்னா மின்னல் எஃப்எம்க்கும் மிகப்பெரிய நன்றி, தேங்க்யூ ஸோ மச்.
1: நன்றி உங்களுக்கும்.

0: பன்னாட்டு அணுசக்தி நிறுவனத்தின் ஆளுநர் வாரிய உறுப்பினராக மலேசியா நியமனம். முன்னாள் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ நஜித்துன் ராசாக் மீதமுள்ள சிறை தண்டனையை வீட்டுக் காவலில் கழிக்க அனுமதி. வணக்கம், சலாம் மலேசியா மடானே. மலேசியா வானொலியின் பிற்பகல் ஒரு மணி முதன்மை செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். ஈராயிரத்து 2026 முதல் 2028 தவணைக்கான பன்னாட்டு அணுசக்தி நிறுவனம் IAEAவின் ஆளுநர் வாரிய உறுப்பினராக மலேசியா நியமிக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. ஆஸ்திரியா வியானாவில் இம்மாதம் 14 தொடங்கி 18 வரை நடைபெறும் 70வது IAEA மாநாட்டில் இந்த நியமனம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்நிறுவனத்தின் முக்கிய கொள்கை வகுப்பாளராக செயல்படும் 35 உறுப்பினர்களை கொண்ட ஆளுநர் குழு IAEAவின் செயல்பாடுகளை மேற்பார்வையிடுவதிலும் பாதுகாப்பு ஒப்பந்தங்களை அனுமதித்தல் போன்ற முடிவுகளை வடிவமைப்பதிலும் முக்கிய பங்கு வகிப்பதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. 1969 அந்நிறுவனத்தில் இணைந்த மலேசியா கடந்த 10 தவணையாக ஆளுநர் வாரிய தலைவராக செயல்படுகிறது. முன்னாள் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ நஜித்துன் ராசாவிற்கு 2028 ஆண்டு ஆகஸ்ட் 23 நாள் வரை தமது எஞ்சிய கால தண்டனையை வீட்டுக்காவலின் வாயிலாக நிறைவேற்ற நிபந்தனையுடன் கூடிய மன்னிப்பினை பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் வழங்கியுள்ளார். இந்த ஆணையின் கீழ் டாக்டர் ஸ்ரீ நஜித் 50 மில்லியன் ரிங்கிட் தண்டத்தொகையை செலுத்தினால் மட்டுமே அந்த அனுமதி வழங்கப்படும் என பிரதமர் துறையின் சட்ட விவகார பிரிவு தெரிவித்துள்ளது. இன்று இஸ்தான நகராவில் நடைபெற்ற 64வது கூட்டரசு பிரதேசங்கள் குவாலலம்பூர், லபுவான், புத்ராஜயா மன்னிப்பு வாரிய கூட்டத்தில் இம்முடிவு எட்டப்பட்டுள்ளது. 73 வயதான அந்த முன்னாள் பிரதமர் 2022 ஆகஸ்ட் 23 தொடங்கி காஜாங் சிறையில் தண்டனையை அனுபவித்து வருகிறார். முன்னதாக காலை நடைபெற்ற கூட்டரசு பிரதேசங்கள் குவாலலம்பூர், லபுவான், புத்ராஜயா மன்னிப்பு வாரிய கூட்டத்தில் பிரதமர் துறையின் கூட்டரசு பிரதேச அமைச்சர் ஹெனாயோவும் தேசிய சட்டத்துறை தலைவர் தான்சி முகமது டுசுகி முக்தாரும் கலந்து கொண்டனர். முன்னாள் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ நஜித்துன் ராசாக்கின் மன்னிப்பு விண்ணப்பம் குறித்து பேசுவதற்காக அந்த கூட்டம் இடம்பெற்றது. கடந்த 11 நாள் அந்த விண்ணப்பம் ஒத்திவைக்கப்பட்டது. இதனிடையே சமூக ஊடகங்களில் பகிரப்படுவது போல டாக்டர் ஸ்ரீ நஜீப்பை வீட்டுக்காவலில் வைக்க அனுமதிக்கும் ஆவணத்தில் தாம் கையெழுத்திட்டுள்ளதாக கூறப்படுவதை ஹெனாயோ மறுத்துள்ளார். பொது மன்னிப்பு வாரிய கூட்டம் இன்று அதிகாலையில் தமது எக்ஸ்தள பதிவின் வாயிலாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இவ்விவகாரம் சார்ந்த போலி ஆவணங்களை பகிர வேண்டாம் எனவும் அது தொடர்பில் செயலாக்க தரப்பினரிடம் தமது ஊடகச் செயலாளர் புகார் அளித்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். மலேசிய ராணுவப்படை ஏடிஎம் ஒவ்வொரு முதன்மை முகாமிலும் குறைந்தது ஒரு சமூக மறுவாழ்வு மையம் PPDKவை திறக்க இலக்கிட்டுள்ளதாக ராணுவ தளபதி தான்சி மலிக் ரசாக் சுலைமான் தெரிவித்துள்ளார். ராணுவ உறுப்பினர்களின் குடும்ப நலனுக்கு ஆதரவு தெரிவிக்கும் ஏடிஎம்மின் முயற்சிகளில் ஒன்றாக செயல்படுத்தப்படும் அந்த முனைப்பு சிறப்பு பராமரிப்பு தேவைப்படும் பிள்ளைகளுக்காக முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இல்லத்தில் இருக்கும் தங்கள் குடும்பத்தினரின் பாதுகாப்பு குறித்து களத்தில் உறுப்பினர்கள் கவலை கொள்ளாமல் இருப்பதற்கு இந்த முனைப்பு உறுதுணையாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் கூறினார். நாடு முழுவதும் காலை 11 மணி நிலவரப்படி 36 பகுதிகளில் ஆரோக்கியமற்ற காற்று மாசு குறியீடு IPU பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஜொஹான்சத்தியாவில் மிக அதிகமாக IPU 193 பதிவு செய்யப்பட்டது. தொடர்ந்து கூச்சிங்கில் 187 சமரஹானில் 180 பதிவு செய்யப்பட்டதாக காற்று மாசு குறியீடு மேலாண்மை அமைப்பு தரவு காட்டுகின்றது. தைப்பிங், பேரா, சமலாஜு, சரவா, குவலத்ரங்கானு, திருங்கானு உள்ளிட்ட 30 பகுதிகளில் IPU மிதமான அளவில் உள்ளது. இரு பகுதிகளில் காற்றின் தரம் சீராக உள்ளது. நாட்டின் மொத்த வாகன விற்பனை அளவு TIV கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துடன் ஒப்பிடுகையில் இவ்வாண்டு ஆகஸ்ட் மாதத்தில் 2% குறைந்து 71,428 வாகனங்களாக பதிவாகியுள்ளது. எனினும் முதல் 8 மாதங்களில் மொத்த வாகன விற்பனை 3% அதிகரித்து 530,478 வாகனங்களாக உயர்ந்துள்ளது. ஆகஸ்ட் மாத விற்பனைக்கு SUV வாகனங்களின் அதிகரித்த விற்பனை முக்கிய பங்களிப்பை வழங்கியுள்ளது. இவ்வாண்டில் இதுவரை இல்லாத வகையில் சுமார் 24,000 SUV வாகனங்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக மலேசிய வாகன சங்கம் தெரிவித்துள்ளது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: கடவுச்சொல்லை பல நாள்களாக மாற்றாமல் இருப்பவர்களில் நீங்களும் ஒருவரா? உங்களுக்கு அறிமுகமான எண்களையும் பெயரையும் கடவுச்சொல்லாக பயன்படுத்துகிறீர்களா? ஒரே கடவுச்சொல்லை மீண்டும் மீண்டும் பயன்படுத்துகிறீர்களா? அப்படியானால் நீங்கள் ஆபத்து வலையில் இருக்கிறீர்கள். இணைய மோசடிகளை தவிர்க்க 6 மாதங்களுக்கு ஒரு முறை கடவுச்சொல்லை மாற்ற முயல்வோம்.
0: கடந்த மாதம் நேபாளம் சீன எல்லையை தாக்கிய பெருவெள்ளத்தில் உயிரிழந்தவர் எண்ணிக்கை 1453 அதிகரித்துள்ளது. 6,664 பேரை இன்னமும் காணவில்லை என அதிகார தரப்பு கூறியுள்ளது. நேபாள பகுதியில் இதுவரை 13,756 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு பேரிடர் தடுப்பு இடர் நிர்வாகம் தகவல் வெளியிட்டுள்ளது. காணாமல் போனவர்களில் 587 பேர் வெளிநாட்டினராவர். காணாமல் போனவர்களை தேடும் பணி தொடர்ந்து மேற்கொள்ளப்படுகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் வடகொரியாவுடன் பேச்சு நடத்தவுள்ளது விருப்பம் கொண்டுள்ளது தெளிவாக தெரிவதாக தென்கொரிய அதிபர் லீ ஜே யோங் குறிப்பிட்டுள்ளார். அந்நாட்டுடனான கலந்துரையாடலில் டிரம்ப் ஈடுபட வேண்டும் என்பது தமது அவா என லீ ப்ளூ மாளிகையில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கூறினார். டிரம்பின் முதல் பதவிக்காலத்தின் போது அதிபர் கிம் ஜோங் ஊனுடன் எட்டப்பட்ட உறவினை இம்முறை மீண்டும் புதுப்பிக்க முனைந்து வருகிறார். தற்போது பியாங்யாங் 57 சக்தி வாய்ந்த ஆயுதங்களை கொண்டிருப்பதனால் அந்நாட்டுடன் அணுக்கமான உறவினை ஏற்படுத்திக் கொள்வது அவசியமானது என லீ குறிப்பிட்டுள்ளார். ஆனால் இந்த பேச்சு குறித்து வடகொரியா எந்தவொரு தெளிவான பதிலையும் வெளியிடவில்லை. பிரபலமான சிரியா சிறையின் முன்னாள் தலைவர் சமீர் ஒஸ்மான் அல் ஷேக்கிற்கு வன்கொடுமை குடிநுழைவு மோசடி குற்றங்களுக்காக அமெரிக்க நீதிமன்றம் 60 ஆண்டு சிறை தண்டனை விதித்துள்ளது. 74 வயது அல் ஷேக் 2005 முதல் 2008 வரை டமஸ்கஸ் மத்திய சிறைச்சாலையை மிக மோசமாக நிர்வகித்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. அங்கு தண்டனை பிரிவில் கைதிகள் கடுமையாக துன்புறுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மார்ச் மாதம் வன்கொடுமை செய்ய சதி செய்தல், 3 சித்திரவதை குற்றங்கள், விசா மோசடி, குடியுரிமை பெற முயன்றதில் மோசடி உள்ளிட்ட 5 குற்றச்சாட்டுகளில் அவர் குற்றவாளி என நடுவர் மன்றம் தீர்ப்பளித்தது. ஸ்பெயினில் கிழக்கு பகுதியில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி ஒருவர் உயிரிழந்தார். மேலும் மத்திய தரைக்கடல் பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு காரணமாக போக்குவரத்து இடைநிறுத்தப்பட்டதாக ஜின்வா குறிப்பிட்டுள்ளது. பார்சலோனாவின் ஒலிவேலாவில் வெள்ளநீரில் அடித்துச் செல்லப்பட்ட வாகனத்தில் இருந்த ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டதாக அந்நாட்டு அவசர கால சேவை பிரிவு தெரிவித்துள்ளது. 11 தீயணைப்பு வீரர்களும் திருக்குர்திகளும் மீட்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டதாகவும் அது கூறியது. விளையாட்டு ஐச்சி நகோயா ஆசிய போட்டி நாளை இப்போட்டி அதிகாரப்படியாக தொடங்கவுள்ள நிலையில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த செய்தியாளர்கள் மெய்சி நகோயாவில் அமைந்துள்ள ஊடக தளத்தில் குவிந்துள்ளனர். தத்தம் நாட்டு மக்களுக்கு நேரடி நிலவரங்களையும் அண்மைய தகவல்களையும் சேகரித்து வழங்குவதற்காக ஊடகவியலாளர்கள், ஒலிபரப்பாளர்கள் ஆகியோர் முன்னேற்பாட்டு பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். ஆசிய நாடுகளைச் சேர்ந்த 15,000-க்கும் மேற்பட்ட விளையாட்டாளர்கள் 400-க்கும் மேற்பட்ட பிரிவுகளில் களமிறங்குவர். இவ்வேளை 30 விளையாட்டுகளில் 156 பிரிவுகளில் போட்டியிட 352 வீரர்களை மலேசிய அணி அனுப்பியுள்ளது. தேசிய அணி 7 தங்கம், 7 வெள்ளி, 20 வெண்கல பதக்கங்களை வெல்ல இலக்கிட்டுள்ளது. பன்னாட்டு அணுசக்தி நிறுவனத்தின் ஆளுநர் வாரிய உறுப்பினராக மலேசியா நியமனம். முன்னாள் பிரதமர் டத்தோ ஸ்ரீ நஜிப் துன்ராசாக் மீதமுள்ள சிறை தண்டனையை வீட்டு காவலில் கழிக்க அனுமதி. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

இனிமையான பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். இசையும் இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். தோல்வி என்பது தற்காலிக மாற்றுப்பாதை தானே தவிர அது முற்றிலும் அடைக்கப்பட்ட வழி அல்ல. அக முயற்சிப்போம், வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம். வெள்ளிக்கிழமை மதிய வேளையில் உங்களை சந்திக்கின்றேன் நான், பிரேமா கிருஷ்ணன். வெள்ளிக்கிழமைகள் அப்படின்னு சொன்னாலே பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்த வெள்ளிக்கிழமை சுற்றுலா தலங்கள் பயணங்கள் குறித்து நம்ம தொகுப்பில் பேசுவோம். ஆக இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பள்ளிக்கூட சுற்றுலா பயணம், மறக்க முடியாத நினைவுகள் எல்லாம் இந்த பள்ளி பருவத்தில் மிக சிறந்த பொக்கிஷங்களில் ஒன்றாக சுற்றுலா நமக்கு அமைந்திருக்கும். 1000 ஆண்டு காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஜோஹர்ல இருந்து இப்ப தலைநகருக்கு வர்றது பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூட சுற்றுலாவில் அவ்வளோ ஒரு இனிமையா இருக்கும் இல்லையா? ஆக அந்த மாதிரி அனுபவங்கள்லாம் உங்களுக்கு இருக்கும். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று கூடல் நிகழ்ச்சியெல்லாம் நம்ம சந்திக்கும் போது பேசிக்குவோம். ஐயோ, அன்றைக்கு வந்து பள்ளிக்கூட சுற்றுலா வந்து நம்ம போயிருந்தோம் தலைநகர்ல, இந்த இடத்துக்கு போகும்போது நீங்க இதை பண்ணீங்களே அப்படிலாம் சொல்லி இன்னமும் வந்து பேசக்கூடிய வகையில இருக்கும் அந்த மறக்க முடியாத சுற்றுலா அனுபவங்கள் நினைவுகள்லாம் எங்களோடு நீங்கள் அழைத்து பகிர்ந்து கொள்ளலாம். 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 3 2 2 8 2 4 7 6 8 பள்ளிக்கூட சுற்றுலா பயணம் எப்படி இருந்தது அந்த நினைவுகளை அப்படியே கொஞ்சம் நினைத்து பார்க்கலாம்.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

0: புகை மூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜாங் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
1: நம்ம உடல் வந்து நமக்கு அடிக்கடி சில சிக்னல்ஸ் அறிகுறிகளை கொடுக்கும், அதை வந்து நம்ம அலட்சியம் செய்யக்கூடாது. உதாரணமாக கண்ணெரிச்சல், தொடர்ச்சியான இரும்பல், தொண்டை வலி அல்லது மூச்சு திணறுகள் இருந்தால் கவனியுங்கள். குறிப்பா அஸ்மா, சிஓபிடி இப்படி உள்ள நோயாளிகள் வந்து மருத்துவர்கள் கொடுக்கும் இன்ஹேலர்ஸ் இருக்கும், அதை வந்து என்னைக்குமே நம்ம அருகாமையில் வச்சிருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து அடிக்கடி அட்டாக் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்படி உங்களுக்கு அட்டாக் வந்து உங்களுடைய யூஸ்வலா பாய்க்கக்கூடிய இன்ஹேலர்ஸ் ஒரு முறை பயன்படுத்துங்க, இருமுறை பயன்படுத்துங்க. எந்த நிவாரணம் கிடைக்கலையா தயங்காமல் மருத்துவமனைக்கு உடனே செல்லுங்கள். இயற்கை பேரிட தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். நன்றி.

0: புக்கேட்புரம் தொங்கல இருந்து சோபன் அழைச்சிருக்கிறாரு. சோபன், அன்றைய காலகட்டத்துல இந்த தலைநகருக்கு இந்த சுற்றுலா பயணம் மறுத்த கூட இருந்தாலும் நமக்கு அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆக உங்களுடைய பள்ளி பருவத்தில் நீங்கள் சென்ற சுற்றுலா பயணம் எங்க போனீங்க?
1: புக்கேட்புரம் தொங்கல இருந்து இப்போ போயிருந்தோம். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. போகும்போது
0: அது எத்தனாம் ஆண்டு நீங்க படிக்கும் போது போயிருந்தீங்க?
1: ஆறாம் ஆண்டு.
0: ஆறாம் ஆண்டு அந்த நினைவுகள் வந்து எத்தனை ஆண்டுகள் ஆயிருச்சு?
1: ரொம்ப வருடமா ஆயிருச்சு.
0: இருந்தாலும் மனசுக்குள்ள அப்படியே அந்த ஆறாம் ஆண்டுல சென்ற அந்த சுற்றுலா ஞாபகம் இருக்கு. நண்பர்களோட அதெல்லாம் பத்தி பேசுவீங்களா?
1: பேசுவோம்.
0: சரி, சோபன் வந்து புக்கேட்புரம் தொங்கல இருந்து இப்போக்கு அப்பொழுது வந்து பயணம் சென்ற அனுபவம் இன்னும் மனசுல இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கீங்க. நன்றி சோபன்.

0: ராணி உங்களுக்காக
1: ஈராயிரத்து 26 தேசிய நாள் மலேசிய நாளையொட்டி பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்த அன்பளிப்பு. மின் விலைப்புள்ளி இ இன்வாய்ஸ். ஆண்டு விற்பனைக்கு ஏற்ப விதிவிலக்கு வரம்பு உயர்த்தப்படுகிறது. 1 மில்லியன் ரிங்கிட் விற்பனை வரம்பு 3 மில்லியனுக்கு உயர்த்தப்படுகிறது. 1.1 மில்லியன் வணிகங்கள் விலக்கு பெறும்.
0: மடானி உங்களுக்காக

0: முதல் அனுபவம் சோ அந்த இடத்துக்கு போய் எனக்கு ஒண்ணுமே தெரியாத ஸ்கூல் பாத்தியர் தான் கூட்டிட்டு போனாங்க. சோ அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த பேச்சு போட்டியில போய் கலந்து நான் ஒரு பரிசு பெற்று, அப்ப வந்து நான் 6ஆம் படிப்பு படிக்கிறேன், செண்டர் 6 சொல்லுவாங்க அந்த காலத்துல, அதுல பேச்சு போயிட்டு வந்துட்டு இப்ப சமீபத்துல அந்த இடத்துக்கு போயிருந்தப்ப தான் பார்த்தா அவ்வளவு ஒரு மாற்றங்கள்ல நான் பார்க்க முடிஞ்சிச்சு. மோரி வருஷத்துக்கு முன்ன அதான் என்னுடைய மறக்க முடியாத ஒரு அனுபவம், முதல் மோரி வாத்தியாருங்க கூட போனது.
1: அந்த நினைவுகள் இன்னும் அப்படியே மனசுல அப்படியே பொக்கிஷமா வச்சிருக்கீங்க.
0: பேச்சு போட்டிக்கு போயிட்டு அதுல போயிட்டு ஜெயிச்சிட்டும் வந்துட்டோம். அந்த காலத்து
1: போட்டிக்கு போய் அப்படியே அந்த இடத்தையும் சுற்றி பார்த்த அனுபவம் மனசுல அப்படியே நினைவுகளா இருக்கு.
0: வாத்தியாருங்க கூட போயிட்டு அப்புறம் அதோட ரொம்ப நாள் சென்று இப்ப இந்த வயசான காலத்துல போய் எவ்வளவு மாற்றங்கள்.
1: சரி சரி, ரொம்ப அழகான அந்த நினைவுகளை பகிர்ந்து கொண்ட உங்களுக்கு நன்றி.
0: ரொம்ப நன்றி.

0: முடிஞ்சா பாட்டு அப்ப பேக்கா.
1: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
2: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
1: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணாம், உங்க பாசம் மட்டும் போதுங்க.

0: இசை மியூசியம் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். ஐ லிண்டோங் யூ சமூக பாதுகாப்பு விழா மனிதவள அமைச்சின் சமூக பாதுகாப்பு அமைப்பு பெர்கேசோ ஏற்பாட்டில் இன்று தொடங்கி செப்டம்பர் 20 வரை 3 பாத்தீங்கன்னா கத்தடமன்சாரா ஸ்ட்ரெயின் மால் பேரங்காடியில் நடைபெற்று வருகின்றது. இது குறித்து பெர்கேசோ அதிகாரி மேரி மலர் அங்குள்ள நிலவரங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள போகின்றார். வணக்கம்.
1: வணக்கம்.
0: சொல்லுங்க மேரி மலர், சமூக பாதுகாப்பு விழா இப்பொழுது எப்படி அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது?
1: லிண்டோங் யூ அப்படின்றது வந்து ஸ்ட்ரெயின் மால் கோத்தா டமன்சாரால இன்று 18 தொடங்கி 20 வரை 3 வந்து காலை 10 இரவு 10 வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. இங்க முதலாவது நான் என்ன சொல்லணும்னா, கட்டணம் வந்து இல்ல, எந்த ஒரு கட்டணமும் இல்ல இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்றதுக்கு. நோக்கம் என்ன அப்படின்னா, மக்களுக்கு வந்து பெர்கேசோவை பத்தியான விழிப்புணர்வு மக்களுக்கு கொண்டு வர வேண்டும். அப்புறம் கிருசுமாக்கியில இருக்கிற நிறைய ஏஜென்சி எங்க கூட இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வேண்டிய தகவல்களை வந்து இங்க இந்த ஏஜென்சி மூலியமா அவங்க வந்து பெற்றுக்கொள்ளலாம். இதுக்கு சும்மா அண்ட் பெர்கேசோ சேர்ந்து அவங்களுக்காக மக்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நிகழ்ச்சி. பெர்கேசோவோட சேவை கவுண்டர் இங்க இருக்கு. இந்த சேவை கவுண்டர்ல வந்து மக்கள் வந்து அவங்களோட சந்தா கட்டி இருக்கிறாங்களா, இப்ப கம்பெனில வேலை செய்வாங்க அவங்களுக்கு தெரியாது, ஸோ சந்தா கட்டி இருக்கிறாங்களா இதெல்லாம் வந்து அவங்க விவரங்களை வந்து சரிபார்த்து கொள்ளலாம். அப்புறம் கிளைம் எப்படி செய்யறது, என்ன என்ன கிளைம் செய்ய முடியும், அவங்களுக்கு என்ன நன்மைகள் பெர்கேசோல இருந்து பெற்றுக்கொள்ளலாம், சோ இந்த மாதிரியான தகவல்களை வந்து இந்த பெர்கேசோ கவுண்டர்ல வந்து அவங்க பெற்றுக்கொள்ளலாம். அப்புறம் இந்த லிண்டோங் டோப்ல உம்பா ஜாம் நம்ம அறிமுகப்படுத்தணும் இல்லையா, ஜூன் மாதம் அதோட ஆப்ட் அவுட் பீரியட் வந்து 31st August முடிஞ்சிருச்சு. இப்ப ரொம்ப பேர் வந்து ஆப்ட் அவுட் பண்ணவங்க நாங்க ஆப்டின் பண்ண போறோம் இப்ப அப்படின்னு வந்து கேக்குறாங்க. ஏன்னா இது பெர்கேசோல என்னென்ன நன்மை இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க ஆப்டின் பண்ணணும்னு விருப்பப்படுறாங்க. அவங்க கூட இந்த கவுண்டர்ல வந்து அவங்க செல்ஃப் வந்து ஆப்டின் பண்ணிக்கலாம். இப்ப முதலாளிமார்களுக்கு வந்து நம்ம FCLB அப்படின்னு பெனால்டி லேட் பேமெண்ட், சந்தா லேட்டா கட்டிட்டாங்க அப்படின்னா வந்து பெனால்டி இருக்கு இல்லையா. அப்ப முதலாளிமார்கள் வந்து இங்க வந்து 80 வரைக்கும் அவங்களுக்கு தள்ளுபடி வந்து இங்க வழங்கப்படுது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கிராப் பண்ணிக்கணும் முதலாளிமார்கள். லிண்டோங் கர்ஜாய மை ஃபியூச்சர் ஜாப் வேலை வாய்ப்பு கார்னிவலும் இங்க நடக்குது. 25 நிறுவனங்கள், முன்னணி நிறுவனங்கள் வந்து இங்க பங்கேற்று 2000 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அந்த சம்பள வரம்பு வந்து 2000 to 12000 ரிங்கிட் மலேசியா வரைக்கும் வந்து அவங்களுக்கு சம்பளம் இருக்கிற மாதிரியான வேலை வாய்ப்புகள் வந்து இங்க இருக்கு. நேரடி நேர்காணல் இங்கே இன்டர்வியூ பண்ணி ரெசியூம் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அவங்களுக்கு அந்த ஆலோசனைகள் எல்லாம் இங்க வழங்கப்படுது. ஸோ இளைஞர்கள், வேலை தேடுபவர்கள், பட்டதாரிகள் இங்க வந்து இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்து கொள்ளலாம்.
0: ஆக இத்தனை வாய்ப்புகள் வந்து அங்க வழங்கப்படுகின்றன. ஆக காலை 10 தொடங்கி 20:10 வரை அங்க நடைபெறுவது.
1: ஆமா, இலவச பரிசோதனை, சுகாதார பரிசோதனை இருக்கு. அப்புறம் உள்ளூர் உணவு காட்சிகள், வைரல் ஃபுட்ஸ்னு சொல்றோம் இல்லையா, சோ அந்த மாதிரி நிறைய வைரல் ஃபுட்ஸ் இருக்கு. சோ யார் வந்து பெர்கேசோ கண்டீரி அதாவது செல்ஃப் எம்ப்ளாய்டு சுய தொழில் செய்கிறவர்கள் வந்து அவங்க இங்க பங்கேற்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து கூப்பான்கள், முதல் வருகிற 100 இந்த 3 வந்து இந்த உணவு தள்ளுபடி கூப்பான்கள் வந்து வழங்கப்படுது. அப்புறம் வரவங்க வந்து குடும்பம் மற்றும் பிள்ளைகள் எல்லாம் கூட்டிட்டு வருவாங்கல்ல, சோ பிள்ளைகளுக்காக வந்து கலரிங் போட்டி, அப்புறம் மேஜிக் ஷோ, உடற்பயிற்சி நடவடிக்கைகள், இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் வந்து நம்ம ஏற்பாடு பண்ணிருக்கோம். பெர்கேசோல என்ன இருக்கு, கசுமா ஏஜென்சி கீழே என்னென்ன வந்து நீங்க வந்து நன்மைகள் பெற்றுக்கொள்ளலாம், இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க ஜஸ்ட் நீங்க போய் ஒரு ஒரு கவுண்டர்லயும் நீங்க போய் கேட்டீங்கனாலே வந்து அவங்க உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. உங்களுக்கு ஃபிளையர்ஸ் வேணுமா, வேற என்ன வேணும் அப்படின்னு வந்து அவங்க இந்த எக்ஸ்பிளனேஷன்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க. சந்தா கட்டுறோம், என்னத்துக்கு கட்டுறோம்னு உங்களுக்கு தெரியாது, ரொம்ப முக்கியம்.
0: ஆக பயனுள்ள தகவல்கள் அனைத்தும் பாத்தீங்கன்னா இந்த ஐ லிண்டோங் யூ சமூக பாதுகாப்பு விழாவில் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டு இருக்கு. இன்று தொடங்கி செப்டம்பர் 20 வரை நடைபெற போகின்றது. ஆக எல்லோரும் வந்து இதுல கலந்துக்கலாம். பொதுமக்களுக்கு ஒரு நல்ல விளக்கத்தை வந்து கொடுத்திருக்கீங்க மேரி மலர், உங்களுக்கு ரொம்ப நன்றி.
1: ரொம்ப நன்றி. எல்லாரும் வந்து கண்டிப்பா பயன்பெறணும், எங்களுக்கு ரொம்ப முக்கியமா அதுக்குதான் நாங்க இதை ஆயத்தப்படுத்திருக்கோம், மக்களுக்காக ஆயத்தப்படுத்திருக்கோம். சோ மக்கள் வர
0: மூன்று நாட்களுக்கும் மேரி மலர் அங்கதான் இருக்க போறாங்க. உங்களுக்கு வேண்டிய தகவல்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள இப்பொழுதே நீங்கள் கிளம்பலாம். கோத்தா டமன்சாரா ஸ்ட்ரெயின் மால் பேரங்காடியில் தான் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. நன்றி மேரி மலர்.
1: நன்றி.
0: ஆக பயனுள்ள இந்த நிகழ்ச்சியில் பாத்தீங்கன்னா சமூக பாதுகாப்பு சேவை, உள்ளூர் கலைஞர்களின் படிப்புகள், குடும்பம் சார்ந்த நடவடிக்கை என பல போட்டி நிகழ்ச்சிகளுமே அங்கு நடைபெறுகின்றன. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புகளும் காத்திருப்பதாக மேரி மலர் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. காலை 10 மணி தொடங்கி இரவு 10 மணி வரை செப்டம்பர் 20ஆம் தேதி வரை நடைபெறுகின்ற இந்த விழாவில் கலந்து கொள்ளுங்கள். இந்த வாய்ப்பை நழுவ விட வேண்டாம். பயனுள்ள நிகழ்ச்சி. தொடர்ந்து உங்களுக்காக இந்த பாடல்.

0: தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
1: அமுதே தமிழே.
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசிய வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். ஜோஹர் தஞ்சோங் பலபாஸ் துறைமுகத்தின் இஸ்ரேல் ராணுவத்தின் சரக்கு கொள்கலன்கள் கைப்பற்றப்பட்ட நடவடிக்கை. யூத தரப்பின் கொடுங்கோன்மைக்கு ஆதரவான எந்த ஒரு செயலணியல் உதவியையும் எதிர்க்கும் மலேசியாவின் நிலைப்பாட்டினை குறிக்கின்றது. மலேசிய எல்லை கட்டுப்பாட்டு பாதுகாப்பு நிறுவனம் AKPS நடவடிக்கைக்கு ஆதரவு வழங்கப்படுவதாக பிரதமர் துறையின் சமய விவகார அமைச்சர் டாக்டர் சுல்கிஃப்லி ஹசான் குறிப்பிட்டுள்ளார். ஆகஸ்ட் மாதம் நாட்டின் மொத்த வர்த்தகம் ஆண்டுக்கு ஆண்டு அடிப்படையில் 43.4% அதிகரித்து 354 பில்லியன் ரிங்கெட்டாக பதிவாகியுள்ளது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வர்த்தக மதிப்பு 246.8 பில்லியன் ரிங்கெட்டாக இருந்ததாக மலேசிய புள்ளியியல் துறை தெரிவித்துள்ளது. இந்த வர்த்தக வளர்ச்சி ஏற்றுமதி இறக்குமதிகளை குறிக்கின்றது. புலாவுக்கத்தம் அருகில் அமைந்துள்ள ஒன் ஃபத்தோம் கலங்கரை விளக்கத்தில் காணாமல் போன மீனவரை தேடும் பணி ஸ்லாங்கூர் பேரா எல்லை நீரிணை வரை விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக ஹுத்தான் மலிந்தாங் பகுதிகளில் தேடப்படுவதாக ஸ்லாங்கூர் மாநில மலேசிய கடல்சார் செயலாக்க நிறுவனத்தின் நிர்வாக அதிகாரி லெப்டினன்ட் நோர் ஆஃபிக் நோர் இஷாம் தெரிவித்தார். தொடர்ந்து 5வது நாளாக அப்பணி மேற்கொள்ளப்படுகிறது. ஜப்பான் பொருளகம் அதன் முக்கிய வட்டி விகிதத்தை சுழியும் 0.25% உயர்த்தி 1.25% நிர்ணயித்துள்ளது. இதன் மூலம் அந்நாட்டின் வட்டி விகிதம் 30 ஆண்டுகளில் இல்லாத அதிகபட்ச நிலையை எட்டியுள்ளது. உயரும் எரிசக்தி விலைகள் பலவீனமடைந்த ஏன் காரணமாக அதிகரித்து வரும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேற்காசியா, யுக்ரைன், சூடான் ஆகிய பகுதிகளில் போர்கள் தொடரும் நிலையில் உலக நாடுகளின் தலைவர்கள் செவ்வாய்க்கிழமை முதல் நியூயார்க்கில் நடைபெறும் ஐநா பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கவுள்ளனர். இவ்வாண்டு கூட்டத்தில் ஈரானுக்கு எதிரான அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் போரும் அதன் உலகளாவிய தாக்கங்களும் முக்கியமாக விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விளையாட்டு. உடற்கட்டழகர் வீரர் டாக்டர் KJ எனப்படும் KJ பிரபாகரன் தேவரின் கவனம் தற்போது ஆசிய சாதனையாளர் புத்தகத்தின் மீது திரும்பியுள்ளது. 18 மணி நேர இடைவிடாத கார்டியோ பழுத்தூக்கும் சவால்களை நிறைவு செய்து 3 உலக சாதனைகளை அவர் வென்றுள்ளார். தலைநகர் நேதாஜி அரங்கில் நவம்பர் 1 அவர் அச்சாதனையை படைக்கவுள்ளார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

இசையும் இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். இப்பொழுது தொடங்கி பிற்பகல் 3 மணி வரை நம் மனம் மகிழ வைக்கக்கூடிய பழைய பாடல்களை நாம் வந்து ரசிக்கப் போகின்றோம். அதே நேரத்தில் உங்களுடைய விருப்ப பாடல்களையும் நீங்கள் கேட்கலாம். அழைக்கலாம் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 3-2-2-8-2-4-7-6-8. சுவாரஸ்யமா பேச போறோம். குறிப்பாக பாத்தீங்கன்னா நேற்று வந்து தேசிய பதிவு இலாகா வந்து JPN வந்து புதிய அடையாள அட்டையை அறிமுகப்படுத்தி இருக்கின்றது. ஆக இதுவரை மலேசியாவில் பார்த்தீங்கன்னா சுதந்திரம் பெற்ற பிறகு 7 முறை வந்து இந்த அடையாள அட்டை வந்து மாற்றம் செய்யப்பட்டு இருக்கின்றது. நீங்கள் வந்து எத்தனை முறை உங்களுடைய இந்த வாழ்நாளில் மாற்றி இருக்கீங்க அப்படின்றதையும் நம்ம பேச போகிறோம். ஆக அழைக்கலாம் இப்பொழுது உங்களுக்காக சர்வர் சுந்தரம் திரையில் இடம்பெற்ற பாடல்.

0: சக்கர தேங்காய் எண்ணெய் சமையலுக்கான ஆரோக்கிய தேர்வு. குடும்ப தேவைக்கு ஏற்ப 500 ml, 1 லிட்டர், 2 லிட்டர், 5 லிட்டர் பாட்டில்களில் கிடைக்கும் கயல் தேங்காய் எண்ணெய். விநியோகம் ஸ்ரீஜயா இம்பெக்ட், சுழிய 3 3 1 6 7 2 1 7 3.
1: மூளைக்குள்ள 1000 வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான், ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்முன்னு இருந்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னலா ஃபேம் கேக்குறீங்க.

0: இசை மிசையும் தொகுப்பில் நம் நெஞ்சங்களில் நிலைத்திருக்கக்கூடிய பழம் பாடல்களை ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியின் முதல் நேயர் தாமான் மாசில இருந்து மேரி அழைச்சிருக்கீங்க. எப்படி இருக்கீங்கம்மா?
1: நல்லா இருக்கமா, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறேன். சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும்?
1: எனக்கு வந்து அதாவது பிறந்தநாள் பாட்டு, நூறாண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இன்று வாழ்க, அந்த பாடல் நான் கேட்கறேன். எங்க பேத்திக்கு பிறந்த நாளைக்கு.
0: ஓ அப்படியா, பேத்தி பேர் என்ன?
1: அஹானா ஜாசி. அவங்களுக்கு வாழ்த்து பாடலாம் கேட்கறேன். தகப்பனார் வந்து ரகேஷ், தாயார் யாசினி.
0: ஆக பேத்திக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிட்டீங்க. இப்ப நான் வந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்க போறேன்.
1: கேளுங்கம்மா.
0: இதுவரை பாத்தீங்கன்னா 1948 தொடங்கி 2026 நேற்று பாத்தீங்கன்னா 7வது முறையாக இந்த அடையாள அட்டை வந்து மாற்றம் செய்யப்பட்டு இருக்கு. உங்களுடைய வாழ்க்கை பயணத்துலமா எத்தனை முறை இந்த அடையாள அட்டை நீங்க போய் மாற்றம் செய்திருக்கீங்க புதிய அட்டை வரும்போது?
1: அதாவது 13 வயசுல நான் போய் ஐசி எடுத்தேன். 3 முறை நான் மாற்றம் செஞ்சிருக்கேம்மா.
0: ஓ 3 முறையா?
1: ஓகே,
0: சரி, நன்றி அழைத்து பேசியதற்கு.
1: ரொம்ப நன்றிமா, வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப நன்றி சொல்றேன்.

0: மனதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். பேசும் குரல்கள்,
1: திருமணம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீ ஏன் மயங்குகிறாய்?
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன். நீ வர வேண்டும்.
2: கேளுங்க, ரசிங்க,
0: இசையோடு நினைவுகளை சேகரிங்க.

0: அப்புறம் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா?
1: இல்ல, போற செலவே சரியா இருந்துச்சு.
0: ஆமா, ஒண்ணு வாங்குறது கூட 1000 காட்ல சொல்வீங்க நீங்க.
1: அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, அடுத்து காசு கட்டுறது தானே?
0: ஆமாமா, நீங்க கட்டிருங்க, நான் என்ன பண்றேன், கொஞ்ச நேரம் கழிவறைக்கு போயிட்டு வந்துடுறேன்.
1: இப்பனு பார்த்தா
0: ஆமா, இதுக்கெல்லாம் என்ன நேரங்காலமா பாக்க முடியும்? நான் போயிட்டு வரேன், நீங்க சீக்கிரமா காசு கட்டிருங்க.
1: ஏய், எல்லாம் டீ குடிக்கலாம்னு சொல்றாங்க, போயிட்டு வந்துருவோமா?
0: ஆ, தாராளமா போலாமே, உங்க காட்டிலே போயிருவோமா?
1: அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க செலவே சரியா இருக்குங்க.
0: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

0: இசைமிசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். தொடர்ந்து நிபுங் தபால் எக்னஸ் முத்துகிருஷ்ணன் அழைச்சிருக்கிறாங்க. எப்படி இருக்கீங்கயா?
1: நல்லா இருக்கிறேங்கம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறேன். அப்புறம் இன்றைக்கு மதிய உணவு என்ன சாப்பிட்டீங்க?
1: சோறு சாப்பிட்டாச்சுமா, கோழி வறுவல், சோறு சாப்பாடு சாப்பிட்டாச்சு. அதோட ஓய்வா உட்கார்ந்து
0: பாடலாம் கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், நிச்சயமா உங்களுக்கு பதில் தெரியும்.
1: சொல்லுங்கம்மா, கேள்வி கேட்க தெரியாது. என்ன கேள்வி கேட்க போறீங்க?
0: தெரிஞ்சிருச்சுதான்
1: கேட்க போறீங்க.
0: ஆமா, அடையாள அட்டை எத்தனை முறை மாற்றம் செய்திருக்கீங்க?
1: நான் வந்து 12 வயசுல எடுத்தேன். அதுக்கு பிறகு ஒரு 5 வருஷம் சென்று பிறகு மறுபடியும் மாத்த வேண்டிய சூழ்நிலை வந்து மாத்தினேன். அதுமா ஏறக்குறைய ஒரு 4 தடவை மாத்திருக்கிறோமா.
0: 4 முறை வந்து அடையாள அட்டையை மாற்றம்
1: செய்திருக்கிறேன். மாற்றம் செஞ்சுக்கிறோமா.
0: சரி, இப்ப புதுசா வந்து நேற்று அறிமுகம் செய்திருக்கிறாங்க 7வது முறையாக. அந்த இதுவும் நீங்க வந்து அவசரம் இல்ல, மெதுவா எடுக்கலாம், ஆனா அவசியமா எடுக்கணும்னு சொல்லி இருக்காங்க, எடுத்துருங்க.
1: சரிங்கம்மா, ஆனா ஐசி எந்த ஒரு பாதிப்பு இல்லாத நல்லா இருக்கு. மாற்றங்கள் செய்யலாமா?
0: இல்ல, மாற்றம் செய்யணும். ஏன்னா புதிதாக வந்து எடுக்கப்பட்டிருக்க இந்த அறிமுகப்படுத்தப்பட்ட இதுல பாத்தீங்கன்னா 53 பாதுகாப்பு அம்சங்கள் இருக்கு. அதனால நம்ம எல்லாருமே மாற்றம் செய்யணும், ஆனா அவசரம் இல்ல, அவசியமா மாற்றம் சொல்லி இருக்கிறாங்க. சரிங்களா?
1: சரிங்கம்மா.
0: தேசிய பதிவு இலாக அப்படி சொல்லி இருக்கிறாங்க. சரி, இப்ப வந்து என்ன பாடல் வேண்டும் சொல்லுங்க.
1: அதான் அந்த பாடல் நடந்து வந்த பாதையில் என்னோட கல்யாண நாள் நினைச்சு படிக்கிறோமா. 55 வருஷம் வாழ்க்கை வாழ்ந்துட்டோம், அப்புறம் நடந்து வந்த பாதையில பல இதுங்கள் கண்டிருப்போம்ல, அதுக்காக இந்த பாடல் கேக்குறோமா.
0: மனைவி பெயர் என்ன?
1: அவங்க பேர் அக்னேஸ்மா.
0: அக்னேஸ், ஓ, முத்துகிருஷ்ணன் அக்னேஸ். உங்களுடைய மனைவி பேரு தான் வச்சிருக்கீங்களா?
1: ஆமா ஆமா, அவங்க பேரு மின்னுக்கு வச்சுதான் நான் கான்டாக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணவரு.
0: அன்பார்ந்த தம்பதிக்கு எங்களுடைய மனமார்ந்த திருமண நிறைவு நாள் வாழ்த்து. உங்களுக்கான பாடல் அடுத்து ஒளிபரப்பு செய்கின்றோம். நன்றி.
1: ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றிமா. ரொம்ப நாளே ட்ரை பண்ணி இன்னைக்கு தாமா கிடைச்சிருக்கு.
0: மற்ற நேர்கள் எல்லாருமே அழைச்சிட்டு இருக்காங்க, உங்களுக்கும் எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கு. மகிழ்ச்சி
1: மகிழ்ச்சி, சந்தோஷம்.
0: நன்றி.

மின்னல்ல வந்து 2026ல இருந்து நீங்க எல்லாம் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் புது வயசுக்காரங்க எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் போது நம்மளோட மனசுல எவ்வளவு பாரம் இருந்து கூட அதெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருந்தது. மின்னல்ல வேலை செய்யற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணும்மா.

0: மனமகிழும் பாடல்கள் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இசையும் இசையும் தொகுப்பில் தொடர்ந்து பத்தாங் பஜுந்தையில இருந்து சுசிலா தேவி அழைச்சிருக்கிறாங்க. எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். என்ன சமையல் வீட்டுல
1: இன்னைக்கு? வந்து மீன் கிச்சாப்பு தயிர் பத்தினேன். சாப்பிட்டீங்களா?
0: சாப்பிட்டேன். என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு?
1: இன்னைக்கு வந்து எனக்கு என் பேரனோட கூட்டாளிக்கு பிறந்த நாள்.
0: பேரனோடய கூட்டாளிக்கு பிறந்த நாள்.
1: அவரு வந்து நேத்துல சொல்லிட்டு இருக்காரு, எனக்கு கால் பண்ணி கொடுங்க, பாட்டு கேட்டு கொடுங்க.
0: ஆனா இப்ப எப்படி உங்க பேர் எனக்கு பழைய பாட்டு பிடிக்குமா?
1: அல்ல அல்ல, அவரோட கூட்டாளிக்கு பழைய பாட்டு பிடிக்கும். அவர் பாட்டுன்னா அவர் பேரு வந்து முருகதேவரு, அவர் போலீஸ், அதனால அவருக்கு ஒரு பாட்டு கேக்குறேன். நான் ஆணை இட்டாள் பாட்டு.
0: நான் ஆணை இட்டாள் பாடல் வந்து முருகர் தேவர் வந்து விருப்ப பாடலா கேட்டிருக்காரு. ஆனா அவர் அழைக்கல, மற்றவர்கள்ட்ட சொல்லி அழைக்க சொல்லி இருக்கிறாரு.
1: இங்கதான் அவர் பக்கத்துல இருக்காரு, ரொம்ப வெக்கப்படுறாரு வேற.
0: ஓ,
1: அவருக்கு நேற்று இன்னைக்கு போறது நல்ல, அவங்க
0: கூட்டாளிக்கு. சரி, முருகதேவருக்கு எங்களுடைய மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்து நாங்க சொன்னதா சொல்லிருங்க. பேசிக்கலாமா? அவரு
2: வணக்கம்க்கா,
0: எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறேன். அப்புறம் பேச கொஞ்சம் வெக்கப்படுறதா சொல்லி இருந்தாங்க.
2: இல்ல இல்ல,
0: அப்படியா? அவருக்காக நீங்க வந்து பாடல் விரும்ப பாடலா பாட்டிக்கிட்ட சொல்லி நீங்க கேட்க சொல்லி இருக்கீங்க. சரி சரி, ஆக முருகதேவருக்கு விருப்பமான அந்த பாடலை நம்ம ஒளிபரப்பு செய்யலாம். நன்றி. நட்புக்கு வயது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பள்ளிக்கு பயிற்சி கொடுக்க வந்த அவரையே வந்து தோழராக நினைத்து அவருக்கு விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க பாருங்க. சரி, அந்த பாடலை கேட்கலாம்.

எழுதுறது ஒரு பெரிய கலங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய ஆறு பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.minnal@gmail.com தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன், இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய் இது ஏன் கதைப்பா? அதுக்குதான் தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க.

0: அழகான பழைய பாடல்களை இசை மிசையும் தொகுப்பில் நாம் ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஷாலாம் ஹைகோம்ல இருந்து ஜெயசீலன் அழைச்சிருக்கிறாரு. வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். வணக்கம் வணக்கம். மின்னலசன் இந்த மாதிரி டைம் இந்த ராத்திரி 11 மணிக்கு இதெல்லாம் விடைய மாட்டேன். நான் மின்னலசனோட ரசிக்கேன், அதனால எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். பழைய பாட்டு வந்து மின்னலசன் ஒண்டிதான் கேட்க முடியும். இந்த மாதிரி பழைய பாட்டு எல்லாம் வேற எங்கேயுமே கிடைக்க முடியாது.
0: அக மின்னலோட உற்ற நேயரா இருக்கிற நீங்க,
1: அதேதான்
0: இப்ப ஒரு கேள்வி கேட்க போறேன். நீங்க வந்து இப்ப பாத்தீங்கன்னா 1948 தொடங்கி இப்பொழுது வரை பாத்தீங்கன்னா 7 முறை வந்து அடையாள அட்டை வந்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. நீங்க எத்தனை முறை மாற்றம் செய்திருக்கீங்க இந்த அடையாள அட்டையை பத்தி?
1: நான் வந்து ஒரு 4 தடவை, ஒரு தடவை வந்து தவறி போயிடுச்சு, அதனால அது தொலைஞ்சிருச்சு. அதனால அப்ப ஒரு தடவை, மத்தபடி 3 தடவை மாத்திருக்கேன்.
0: அதாவது ஒவ்வொரு வாட்டியும் அரசாங்கம் சொல்லும் போது அந்த மாற்றம் செய்திருக்கீங்க?
1: மாற்றம் செஞ்சிருக்கேன்.
0: ஆனா 1948 பாத்தீங்கன்னா காகித வடிவத்துல தான் இருந்திருக்கு. அந்த இதெல்லாம் பார்க்க வாய்ப்பு கிடைக்கல உங்களுக்கு?
1: கண்டிப்பா கண்டிப்பா,
0: பேப்பர்ல இருந்திருக்கோம், பாத்திருக்கீங்க. ஒரு மாதிரி நீல நிறமா இருக்கும், இரண்டு பக்கமும் வந்து அந்த கையொப்பம் இருக்கும் ரெண்டு பக்கமும். சரியா? சரி, ஆக உங்களுக்கு பிடித்த பாடல் என்ன பாடல்?
1: மனிதன் நினைப்பதொன்று வாழ்வு நினைக்கும் என்று, அந்த மனிதன் நினைப்பதொன்று வாழ்வு நினைக்கும் என்று அந்த பாடல்.
0: அந்த பாடல் உங்களுக்காகவே நாங்கள் ஒளிபரப்பு செய்கின்றோம். நன்றி,
1: ரொம்ப நன்றி.

0: வயசு போகுது, வயசு ஏறுதுன்னு கவலையா? மனசை இளமையா வச்சுக்கோங்க, வாழ்க்கை அழகா இருக்கும். இது உங்கள் மின்னல் எஃப்எம்.
1: நல்லிசை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சல மலேசிய மடானி மலேசிய வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் குளரட்சகி குணசேகரன். தற்போதைய வெப்ப காலத்தை தொடர்ந்து நியாயமற்ற முறையில் பொருள்களின் விலையை, குறிப்பாக காய்கறிகளின் விலையை உயர்த்தியதாக கண்டறியப்படும் வர்த்தகர்கள் மீது உள்நாட்டு வணிக வாழ்க்கை செலவின் அமைச்சர் KPDN நடவடிக்கை எடுக்கும். வணிகர்கள் அதிக லாபத்தை ஈட்டுவதை தடுக்க அன்றாட விலை நிலவரத்தை அமைச்சர் கண்காணித்து வருவதாக துணை அமைச்சர் டாக்டர் ஃபோசியா சாலே தெரிவித்தார். மலேசியாவின் அடையாளத்தை விளம்பரப்படுத்தும் வகையில் நாட்டின் சிறப்பு அம்சங்களை கொண்ட தங்க தயாரிப்பு பொருட்களை உருவாக்க மலேசிய தங்கச் சங்கம் MGA-வுடன் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்பை சுற்றுலா கலை பண்பாட்டு அமைச்சு ஆராய்ந்து வருகிறது. நாட்டின் சுற்றுலா விளம்பர நடவடிக்கைகளை வலுப்படுத்த அமைச்சும் துறை சார்ந்தவர்களும் இணைந்து ஆராயக்கூடிய முன்னெடுப்புகளில் இந்த திட்டமும் அடங்கும் என்று துணை அமைச்சர் சோ சோமான் தெரிவித்தார். நாட்டின் முன்னணி கடல் இறால் உற்பத்தியாளராக ஜொஹோர் திகழ்கிறது. மொத்த உற்பத்தியில் அது 25.27 விழுக்காடு பங்களிப்பை வழங்குவதாக மாநில வேளாண் விவசாய அடிப்படை தொழில் புறநகர் மேம்பாட்டு செயற்குழு தலைவர் உமாமன் இஷ்ரக் அப்துல்லா தெரிவித்தார். காசா பகுதியில் மாந்தநேய தேவைகளை, குறிப்பாக சுகாதார சேவை தடைபடாமல் இருப்பதை உறுதி செய்வதற்காக சுமார் 1.3 மில்லியன் எரிபொருளை நன்கொடையாக வழங்க கத்தார் முன்வந்துள்ளது. மருத்துவம் உள்ளிட்ட இன்றியமையாத சேவைகள் தொடர்ந்து செயல்படுவதை உறுதி செய்ய ஐநாவுடன் இணக்கம் காணப்பட்டதாக கத்தார் வெளியுறவு அமைச்சர் கூறியது. தென்சீன கடலில் சர்ச்சைக்குரிய நீர்ப்பகுதியில் சீன கடலோர கடற்படை கப்பல் கிளிஃபின்ஸ் மீன்தளத்துறைக்கு சொந்தமான படகை மோதியதாக மணிலா தெரிவித்துள்ளது. மீனவர்களுக்கு எரிபொருள் மானியம் வழங்குவதற்கான கடல் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த BRP டத்தோ மகட் சலாமட் படகை சீன கப்பல் மோதியதாக கிளிஃபின்ஸ் கடலோர காவற்படை குற்றம் சாட்டியது. விளையாட்டு. அடுத்த ஆண்டு 34வது சி போட்டி, 14வது ஆசியான் பாரா போட்டி ஆகியவற்றிற்கான அனைத்து வசதி ஏற்பாடுகளும் அடுத்த ஆண்டு முதல் காலாண்டுக்குள் முழுமையாக நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த இரு போட்டிகளுக்கான வசதி ஏற்பாடுகள் தற்போது சுமார் 40 விழுக்காடு நிறைவடைந்துள்ளதாக இளைஞர் விளையாட்டு துணை அமைச்சர் மோர் டிபி மோல் தெரிவித்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மணியரசன், ஹரிகிருஷ்ணன். வணக்கம்.

இசையும் இசையும் தொகுப்பில் மீண்டும் நாம் இணைகின்றோம். இன்றைய தொகுப்பில் உங்களோடு நான் பிரேமா கிருஷ்ணன். இதற்கு பிறகு என்ன இடம்பெற போகின்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாழ்த்து நேரம் தான் இடம்பெற போகின்றது. இதயம் நிறைந்த வார்த்தைகளோடு உங்கள் அன்பையும் வாழ்த்தையும் பகிரக்கூடிய நேரம் தான் இது. உங்கள் மனசுக்கு நெருக்கமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நிறைவு நாள் வாழ்த்து வந்து நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். ஆக மின்னல் எஃப்எம் உடைய டிக்டாக் பக்கமா வாங்க, அங்க வந்து உங்களுடைய அன்புக்குரியர்களுடைய பெயர் பட்டியலை நீங்கள் வந்து பதிவு செய்யலாம். அதனை நாங்கள் வாசிக்க ரொம்ப தயாராக இருக்கின்றோம். இப்பொழுது உங்களுக்காக திப்பு குரலில் பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

0: பவானி, என்ன ஒரு யோசனையா இருக்க?
1: பாபாஸ் பொருட்களை பத்தி தான். எப்பவும் பயன்படுத்துற இறைச்சி மசாலையை வாங்குறதா இல்ல உரைப்பான ஹாட் அண்ட் ஸ்பைசி மசாலையை வாங்குறதான்னு
0: தான். இதுக்கா யோசனை? நான் ரெண்டையும் வாங்கி பயன்படுத்துறேன். ஹாட் அண்ட் ஸ்பைசினா உரப்பு மட்டும் இல்ல, இதுல சேர்த்திருக்கிற எல்லாம் வித்தியாசமான பொருளுங்க, சுவையும் வித்தியாசமா இருக்கும். அதோட பாபாஸ் அண்ட் யூ பேஸ்புக்ல செஞ்சு பார்க்க ஏராளமான சமையல் குறிப்புகள் இருக்கு. ரெண்டு ஒரு பேக்கெட் வாங்கினா பத்தாது, நிறைய வாங்கணும்.
1: அப்ப ரெண்டையும் வாங்கிடுறேன்.
2: பிள்ளைங்க ரொம்ப குறும்போ ஐயோன்னு இருக்கா, சீக்கிரம் வளர்ந்துருவாங்க. இப்பவே ரசிச்சுக்கோங்க. நம்மை இணைப்பது மின்னல் எஃப்எம்.

பிரேக்கிஜி பாடிய மலேசிய பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். நேரம் பிற்பகல் மணி 3:15 ஆகிவிட்டது. இப்பொழுது வாழ்த்து நேரம். இசை மீசியின் தொகுப்புல இடம்பெறும் அங்க மின்னலம் டிக்டாக் பக்கமா வாங்க. அங்க வந்தீங்கன்னா நேரலையாவே நீங்கள் வந்து வாழ்த்து வந்து பகிர்ந்து கொள்ளலாம். இன்று பிறந்தநாளை கொண்டாடக்கூடியங்களா இருக்கலாம், அல்லது நாளை அல்லது நேற்று கூட பிறந்தநாளை கொண்டாடி இருக்கலாம். அவங்களுக்கு வாழ்த்து சொல்ல முடியலையே, அவங்களோட பெயர்லாம் வானொலியில சொன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்பீங்க. ஆக இப்பொழுதே நீங்கள் வந்து உங்க பெயர் பட்டியலாம் அங்க வந்து பதிவு செய்யலாம். அப்புறம் திருமணம் கூட இதற்கு பிறகு நிறைய திருமணங்கள்லாம் நடைபெற இருக்கின்றது. ஆக திருமணம் புரியவர்களுக்கு அல்லது திருமண நிறைவு நாள் கொண்டாடக்கூடியவர்களுக்கும் நீங்கள் வாழ்த்து வந்து பகிர்ந்து கொள்ளலாம். என்ன சரியா மின்எஃப்எம் டிக்டாக் பக்கமா வாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்திரன், ஜெகன் இவங்க எல்லாரும் வந்து வாழ்த்து சொல்ல தொடங்கி இருக்கிறாங்க. அனைவருக்குமே வணக்கம், மதிய வணக்கம். இப்பொழுது வாங்க ஹரியரன் சாதனா சர்க்கம் கொண்டு வரும் பாடலை கேட்கலாம்.

அரியரன் சாதனாசர்கம் பாடிய பாடலை நாம் கேட்டு ரசித்தும் இசையும் இசையும் தொகுப்பில் இணைந்திருக்கின்றோம். வாழ்த்து நேரம். இப்பொழுது பார்த்தீங்கன்னா மின்னலம் டிக்டாக் பக்கமாக வந்தீங்கன்னா அங்கே வாழ்த்து நேரம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. மீல மேகன் சுப்பிரமணியம் புக்கெட் பலிம்பிங் கொலசிலைங்கரை சேர்ந்தவருக்கு அப்பாவுக்காக வாழ்த்து சொல்லியிருக்காரு. டேக்கல் அவர் பேர் அப்படிதான் இருக்குது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இள முருகன் இன்று அகவை நன்னால் காணும் கமுட்டிங்கை சேர்ந்த சகோதரி புஷ்பராணிக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்து அப்படின்னு ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறாரு. தமிழ் அரசி வந்து பாத்தீங்கன்னா தம்பி மகள் பெயர் ரிந்தியா, அவங்களுக்கு நேற்று பிறந்தநாளாக வாழ்த்து சொல்றதாக தமிழ் அரசி சொல்லியிருக்காங்க. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஷோபாக்கு வந்து பிறநாள் வாழ்த்து சொல்வது எம்எல் சரவணன் குசலகுமாரி தமான் கிளானா ஜூப்ளி சிரம்பால்லிருந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. ஆக அதனை தொடர்ந்து யாரு ஆஹா ரசவுலு சிலைங்கரை சேர்ந்த அக்கா மகனா அம்பாவோட அக்கா மகன் அர்வின் அவருக்கு வந்து 32 பிறந்த நாள். மாமா சி கே அன்பழகன் வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் தமிழரசி லுக்கோட்ல போர்டிக்ஸில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து பிறநாள் வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுடைய தோழி சுகுணா வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. அதனை தொடர்ந்து சற்று முன்னார் பார்த்தீங்கன்னா தவமின்றி கிடைத்த வரமே அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த பாடல் வந்து உறவுகள், அதாவது உங்கள் உடன் பிறப்புகளை தவிர்த்து ஒரு தவமின்றி கிடைத்த இந்த பாக்கியம் அப்படின்னு, இந்த உறவு கிடைச்சதுக்கு எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் அப்படின்னு சொன்னால் யாரை சொல்லுவீங்க சொல்லி கேட்டிருந்தேன். ஆக எல்லாரும் வந்து பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்களும் மின்னலஃபம் டிக்டாக் பக்கமா வாங்க, அங்கே வந்து பதிவு சொல்லுங்கள். அதே நேரத்தில் வாழ்த்தும் நீங்கள் வந்து பகிர்ந்து கொள்ளலாம். இப்போ வாங்க முதல்ல பாடலை கேட்போம், இன்னும் நிறைய பேசலாம்.

விஜய் யேசுதாஸ் ஸ்ரேயா கோஷல் குரலில் இனிமையான பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். இசையும் தொகுப்பில் இணைந்திருக்கின்றோம். மின்னலில் டிக்டாக் பக்கமாக வாழ்த்து சொல்லிக் கொடு இருக்கக்கூடிய பேர் பட்டியலில் பார்த்தீங்கன்னா, ராமசாமி இன்று பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அனைத்து நெஞ்சங்களுக்கும் இனிய பிறந்தநாள் வாழ்த்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. லக்ஷ்மி விஜயன் தன்னுடைய கணவர் ராஜேந்திரன் அவருக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. சுசிலா தன்னுடைய மகனுக்கு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 24 பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா தோழி பிரசன்னா அவங்களுக்காக பத்மா வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் ராமச்சந்திரன் வந்து சொல்லியிருக்காரு, மின்னல் எஃப்எம் தான் எனக்கு சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுடைய அன்புக்கு நன்றி. தோழனாக இருக்கக்கூடிய மின்னல் எஃப்எம்க்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் தம்பி மகள் ஜனனிக்கு பிறந்தநாள் வாழ்த்து சுப்ரா புஷ்பா வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. இவர்களை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்று என் அக்கால் மகள் பனிஷாவுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராமசாமி, சந்திரசேகர், பால தேசிகன் இவங்களுக்கும் வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. நான் பெயர் குறிப்பிட மறந்துட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பகுதிக்கு புதிதாக நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரத்னாகௌரி, புதியவர்கள்லாம் வாங்க வாங்கன்னு சொல்கிறோம். மின்னலஃபம் தொடர்ந்து கேளுங்க, உங்களுக்காகவே நிறைய நிகழ்ச்சி, அதுவும் வாராந்திர நிகழ்ச்சியெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்காகவே நாங்கள்லாம் ஒளிபரப்பு செய்துக்கிட்டு இருக்கோம். சிறுகதையாக இருக்கட்டும், நாடகம், அமுதிய தமிழை, எல்லா நிகழ்ச்சியும் உங்களுக்காகவே தான் நாங்கள் ஒளிபரப்பு செய்து கொண்டு இருக்கின்றோம். அடுத்தது யாரு, என் மகனின் பெயர் விநாயக. ஓ, சுசிலா வந்து முதல்ல சொல்ல மறந்துட்டாங்க, மகனுடைய பெயர் சொல்லலை. 24 பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய விநாயகன் அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்து. டோனி, டோனி வந்து கிரீட்டிங்ஸ் ஃப்ரம் கலிஃபோர்னியா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வாங்க வாங்க சார், எப்படி இருக்கீங்க? கலிஃபோர்னியா எப்படி இருக்கு? இப்போ அங்கே நள்ளிரவா இல்லை தூங்கிட்டு இருக்கீங்களா இல்லை முடிச்சிருக்கீங்க போல? சரி, இப்படியாக நம்மளுடைய மின்னல் எஃப்எம்ஐ உலகம் முழுவதும் இருந்து கேட்கக்கூடிய அனைத்து ரசிகர்களுக்காக இந்த பாடல்.

சந்தோஷ் ஹரியரன் அனிதா குரலில் சாட்டை தெரியல் இடம்பெற்ற பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். டிக்டாக் பக்கமாக பதிவு செய்ய இருக்கக்கூடிய வாழ்த்துக்களை பார்க்கலாம். சுகந்தி அவங்க வந்து சுகந்தி கலைய ஜோதி செந்துரன் இவங்களுக்கு வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க. ஜாய்ஸ் வந்து தங்கை மகனா பிரவீன் ராஜ் அவருக்கு வந்து செப்டம்பர் 25 வந்து பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. அஸ்வினி வந்து தனலட்சுமி அவங்களுக்காக வாழ்த்து சொல்லியிருக்காங்க. சுரேஷ் தமிழ்வாணியும் சேர்ந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க. 24 செப்டம்பர் பந்திங்கில் இருக்கக்கூடிய தம்பிக்கு வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. பத்மா பார்த்தீங்கன்னா தன்னுடைய அப்பா ரேணுகோபால் அவருக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. த்ரேசா மேரி அம்மா அவங்க அவங்களுக்கும் வாழ்த்து சொல்லப்பட்டு இருக்கு. பெயர் பட்டியல் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் பெயர் வந்து வலவேந்திரம், ஷரன், கிரேஸ், ஆண்டனி, ரிச்சர்ட் அவங்க எல்லாரும் சேர்ந்து த்ரேசா மேரி அம்மா அவங்களுக்காக வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. ரத்னாகவரி வந்து சொல்லியிருக்காங்க, 23 செப்டம்பர் அன்று என் தம்பி மகனுக்கு பதிவு திருமணம் நடைபெற இருக்கின்றது, அந்த இளம் தம்பதிகளுக்கு வாழ்த்துன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் பேர் குறிப்பிட மறந்துட்டாங்க. இந்த பெயரை சொல்லும் போது தான் வானொலியில் ஐயோ என் பேர் கேட்டுட்டோம், என் பேர் சொல்லி வாழ்த்து சொல்கிறாங்க அப்படின் போது ஒரு தனி மகிழ்ச்சி வரும். அதனால் பெயரை வந்து மறக்காமல் நீங்கள் தான் வந்து பதிவு செய்யணுமே. சரஸ் வந்து நேற்று அக்கா தனபதி அவங்களுக்கு வந்து பிறந்த நாள் கொண்டாட்டம், ஆக தங்கை வந்து சரஸ்வதியை வாழ்த்து சொல்வதாக பதிவு செய்திருக்காங்க. நாளை எனக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி மீனா முருகன் வந்து அவங்களுக்கு வந்து பதிவு செய்திருக்காங்க. மீனா முருகன் உங்களுக்கு எங்களுடைய அன்பார்ந்த பிறந்த நாள் வாழ்த்து. இன்னும் பெயர் பட்டியல் இருக்கா? இவங்க எல்லோருக்குமே இன்று பிறந்த நாளை கொண்டாடக்கூடியங்களாக இருக்கலாம். 22 செப்டம்பர் மகன் யாஷ்வன் அவருக்கு வந்து பிறந்தநாள் அப்படின்னு சொல்லி கேரள் அனுப்பியிருக்காங்க. லோகம்பால் என்னுடைய அம்மாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. கே பி பாலா அவர்கள், மாப்பிள்ளை மாலினி தேவன், வினோத் மணியம் இவங்க வந்து திருமணம் செய்திருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்தும் சொல்லியிருக்காங்க. ஓ, இன்று வந்து அவங்களுக்கு பிறந்த நாளா? ஆக இன்று இது போன்று பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்து, திருமண நிறைவு நாள் வாழ்த்து.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க

அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அருமையானவர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ் ஒரு பிரச்சனையை நமக்கு கொடுப்பது நம்மை பலப்படுத்துவதற்குத்தான். உடலுக்கு எப்படி உடற்பயிற்சி பண்ணுவதால் உடல் வலிமையாகிறதோ அதுபோலதான் நம்முடைய உள்ளம் வலிமையாகிறது நாம் பிரச்சனைகளை எதிர்கொள்ளுகிற போது. ஒருவர் ஒரு படகில் கடலில் பயணம் செய்தார். வழிதவறி கடைசியில் ஒரு ஆளே இல்லாத தீவில் போய் சேர்ந்தார். என்ன செய்வதென்று தெரியாமல் தொடர்பு கொள்ள எந்த வழியும் இல்லாததால் மிகவும் பயந்து போய்விட்டார். தொழுது தொழுது அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கொண்டே இருந்தார். ஒவ்வொரு நாளும் கடல் நோக்கி பார்த்தவாறு யாராவது வருவார்களா, நம்மை காப்பாற்றுவார்களா என்று எதிர்பார்த்து கொண்டே இருந்தார். யாருமே வரவில்லை. அல்லாஹ் மேல் நம்பிக்கையை மட்டும் அவர் கைவிடவே இல்லை. தினமும் துஆ செய்து கொண்டே இருந்தார். அங்கு கிடைத்ததை சாப்பிட்டு கொண்டு கையில் கிடைத்ததை வைத்து இரவில் ஒதுங்குவதற்கும் அவருடைய பொருட்களை வைப்பதற்கும் ஒரு சிறு குடிசை ஒன்றை கட்டினார். ஒரு நாள் உணவு தேடி புறப்பட்ட பிறகு இரவு அவர் தன் குடிசைக்கு திரும்பி வந்து பார்க்கும்போது அவருக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்திருந்தது. அவருடைய அந்த குடிசை கொழுந்துவிட்டு நெருப்பு பிடித்து எரிந்து கொண்டிருந்தது. அந்த நெருப்பு அதன் புகை ஜுவாலை வானத்தை நோக்கி பறந்து கொண்டிருந்தது. தலையில் கையை வைத்து கொண்டு அப்படியே உட்கார்ந்தார். இவ்வளவு நாள் சேகரித்து வைத்திருந்த எல்லா உடைமைகளும் எரிந்து சாம்பலாகிவிட்டதே என்று மிகவும் கவலையோடு கத்தினார். இருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் அவரிடத்திலிருந்து போய்விட்டது. யா அல்லாஹ், எனக்கு ஏன் இப்படி ஆகிவிட்டது? நான் உன்னை மட்டும்தானே நம்பியிருந்தேன். உன்னிடம் மட்டும்தானே உதவி தேடினேன். ஏன் என்னை இப்படி ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டாய் என்று கத்தி கதறி அழுதார். அழுதுவிட்டு அப்படியே தூங்கிவிட்டார். அடுத்த நாள் காலை விடியும் முன் சுபு தொழுகை நேரம் வந்தது. ஏதோ ஒரு சப்தம் கேட்டு உடனே கண் விழித்து பார்த்தார். அதோ தூரத்தில் ஒரு கப்பலின் சத்தம். இவர் இருந்த அந்த தீவை நோக்கி அந்த கப்பல் வந்து கொண்டிருந்தது. கப்பலில் வந்த அதிகாரிகளிடம் இவர் கேட்டார், இவ்வளவு நாள் நான் இங்கு தவித்துக் கொண்டிருந்தேன். யாருமே இங்கு வரவில்லை, கண்டுகொள்ளவும் இல்லை. காரணம், இது மிக தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு தீவு. என்னை எப்படி நீங்கள் கண்டுபிடித்தீர்கள் என்று அந்த அதிகாரியிடம் கேட்டார். அந்த அதிகாரிகள் சொன்னார்கள், நாங்கள் இரவு நேரத்தில் அப்படியே சென்று கொண்டிருந்தோம். மிகப்பெரிய ஒரு நெருப்பு ஜுவாலை வானத்தில் பறப்பதை தொலைவில் இருந்து நாங்கள் கண்டோம். யாரோ சமிக்கை செய்கிறார்கள் என்று நாங்கள் நினைத்து உடனே இந்த பக்கமாக கப்பலை திருப்பினோம் என்று சொன்னார். இரவில் ஜுவாலை விட்டு எரிந்த நெருப்பு அவர் தப்பிக்க ஒரு வழி ஏற்படுத்தியது. எனவே ஒரு கெட்டதிலும் ஒரு நல்லது நடந்தது. எப்பொழுதும் கெட்டது நடக்கிறது என்றால், துன்பம் நடக்கிறது என்றால், நாம் அந்த துன்பத்தையே மிக பெரியதாக பார்க்கின்றோம். இறைவனிடமிருந்து உதவி வராதா என்று நிராசை அடைந்து விடுகின்றோம். ஆனால் அல்லாஹு தஆலா ஒரு துன்பத்திற்கு பிறகு இன்பத்தை வைத்திருப்பான் என்பதையும் நாம் மறந்து விடுகின்றோம். அருமையானவர்களே, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் மகனுக்கு செய்த அறிவுரைகளில் ஒன்று, வஸ்பிர் அலா மா அஸாபக இன் ஸாலிக மின் அஸ்மில் உமூர். என் அருமை மகனே, உனக்கு ஏற்படும் கஷ்டங்களை பொறுத்துக்கொள், இதுவே வீரமான செயல் ஆகும் என்று அழகாக அறிவுரை சொன்னார்கள். நம்முடைய விருப்பத்திற்கு மாறாக ஏதாவது நம் வாழ்க்கையில் கஷ்டமான நிலையாக வந்தால் நாம் நிராசை அடைந்து விடுகின்றோம். அல்லாஹ் சொல்லுகின்றான், யார் அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ அவருக்கு அவனே போதுமானவன். சில நேரங்களில் நம்மில் யாராவது ஏதாவது ஒரு பாவம் செய்துவிட்டால் நிராசை அடைந்து விடுகின்றோம். அல்லாஹு தஆலா நம்மை மன்னிப்பானா, நான் இவ்வளவு பெரிய பாவம் செய்துவிட்டேனே, அல்லாஹ் எப்படி என்னை மன்னிப்பான் என்று அல்லாஹ்வின் மீது அவனுடைய கருணையின் மீது நம்பிக்கையை இழந்து விடுகின்றோம். உங்கள் பாவங்களை அல்லாஹ்வை தவிர வேறு யாரால் மன்னிக்க முடியும்? யாரும் இல்லை. அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைப்பதை தவிர நமக்கு வேறு வழி என்ன இருக்கிறது? ஏனென்றால் அவன்தான் நம்மை படைத்தவன், நம்மை இயக்குபவன், நம்மை மரணிக்கச் செய்து மறுபடியும் எழுப்புபவன். அவனிடத்தில்தான் நாம் திரும்பிச் செல்ல வேண்டும். எனவே அவனிடத்தில்தான் நாம் மன்னிப்பும் கேட்க முடியும். யா அல்லாஹ், என்னை மன்னித்து விடு, எனக்கு சொர்க்கத்தை கொடு என்று நாம் அவனிடத்தில்தான் கேட்க முடியும். அருமையானவர்களே, அல்லாஹ் சொல்லுகின்றான்,

0: வஹும் யஅலமூன். எப்பொழுது நாம் திருந்தி தீய வழியை விட்டுவிட்டு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டு இறைவனிடத்தில் திரும்புகிறோமோ அப்பொழுது அல்லாஹ் நமக்கு என்ன தருகிறான் தெரியுமா?
1: உலாஇக ஜஸாஉஹும் மக்ஃபிரதும் மிர் ரப்பிஹிம் வஜன்னாத்.
0: அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுக்கு மன்னிப்பும் சுவர்க்கமும் அவர்கள் இறைவனிடத்தில் உண்டு. அவர்களுடைய கூலி மன்னிப்பும் கிடைக்கும், சுவர்க்கமும் கிடைக்கும். அந்த சுவர்க்கத்தின் அடியில் நீர் ஓடை ஓடிக்கொண்டிருக்கும், தோட்டங்கள் இருக்கும். சொர்க்கத்தினுடைய வர்ணனைகள் ஏகப்பட்டது உள்ளது. இந்த வசனத்தில் நாம் சற்று ஆழமாக கவனித்து பார்த்தால், நீங்கள் பாவமே செய்யாமல் இருந்தால் உங்களுக்கு சொர்க்கம் உண்டு என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லவில்லை. எப்படி சொல்லுகிறான் தெரியுமா? பாவம் செய்து திருந்தி மனம் வருந்தி அவனிடம் பாவ மன்னிப்பு கேட்டு அவனிடத்தில் திரும்புபவர்களுக்கு சொர்க்கம் உண்டு என்று அல்லாஹ் சொல்லுகின்றான், மன்னிப்பும் உண்டு என்கின்றான். அல்லாஹ் எவ்வளவு கருணையாளன் என்று பாருங்கள். சுபஹானல்லாஹ்.

0: அருமையானவர்களே, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இழக்காதீர்கள். சற்று சிந்தித்து பாருங்கள், அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான ஒருவர் யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவர் யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். படைப்பினங்களிலேயே மிகச் சிறந்த படைப்பு யார்? உத்தம தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். நபிமார்களிலேயே மிகச் சிறந்த மேன்மையான நபி யார்? அதுவும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். உங்களையும் என்னையும் விட அல்லாஹ் அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒருவர் யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். ஆனால் நினைத்து பாருங்கள், அல்லாஹுக்கு மிகவும் பிரியமான நேசத்திற்குரிய அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் எந்த ஒரு விமானத்தில் அமர்ந்து செல்லக்கூடிய வாய்ப்புகளையும் கொடுக்கவில்லை. உங்களையும் என்னையும் விட அல்லாஹ் மிகவும் நேசிக்கக்கூடிய அந்த நபிக்கு சிற்றூருந்துகள், பேருந்துகள் என்ற வாகனங்கள் எல்லாம் இருக்கவில்லை. உங்களையும் என்னையும் விட அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்தமான நபி அவர்களுக்கு அவர்களுடைய வீட்டில் தண்ணீர் குழாய் வசதிகள் எல்லாம் இல்லை. நாம் இந்த உலகத்தில் குளிரூட்டப்பட்ட அறையில் சுகபோகமாக இருப்பது போன்று அன்று இறைவன் நேசிக்கக்கூடிய அந்த நபிக்கு குளிரூட்டப்பட்ட வசதிகள் எல்லாம் கொடுக்கப்படவில்லை. மின்சார வசதிகள் கூட கொடுக்கப்படவில்லை. ஏன், அவர்களுக்கு ஒரு மிதிவண்டி கூட கொடுக்கப்படவில்லை. நாம் அணிகிறது போன்று மிக உயர்ந்தரமான ஆடைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படவில்லை. இதுவெல்லாம் எதை காட்டுகிறது என்றால், நாம் நம்முடைய பார்வையில் என்னவெல்லாம் உயர்வானது, வசதியானது என்று இந்த உலகத்தில் நினைத்து கொண்டிருக்கின்றோமோ அதுவெல்லாம் அல்லாஹ்வுக்கு முன்னால் வெறும் அற்பமானது. அது மறுமை வெற்றிக்கு மிக முக்கியமானது அல்ல. அல்லாஹ்விடத்தில் நாம் எவ்வளவு நெருக்கமாக இருக்கின்றோம் என்பதுதான் மறுமை வெற்றிக்கு நமக்கு மிக முக்கியமானது. அதுதான் சொர்க்கத்தை பெற்றுத்தரும் என்று நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. நம்மிடத்தில் நிறைய பொருட்கள், செல்வங்கள் இருப்பதால் மட்டும் அல்லாஹ்விடத்தில் நாம் சிறந்தவர்களாக ஆகிவிட முடியாது. சில நேரம் நம்மிடம் ஒன்றுமே இல்லாவிட்டாலும் அவன் மீது நாம் வைத்திருக்கும் நம்பிக்கையும் நம்முடைய நல் அமல்களும் அவனிடத்தில் நம்மை சிறந்தவர்களாக ஆக்கிவிடும். ஆனால் அல்லாஹ் உங்களுக்கு நிறைய செல்வங்கள் கொடுத்திருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், அதை அனுபவிப்பது குற்றமில்லை. அதை நல்ல வழியில் செலவு செய்து அவன் பொருத்தத்தை அடைந்தால் இரட்டிப்பான கூலி நமக்கு கிடைக்கிறது. அந்த செல்வம் உங்களை அல்லாஹ்விடத்தில் நெருக்கமாக்க வேண்டும், உங்களை மற்ற மனிதர்களிடத்தில் பணிவாக ஆக்க வேண்டும். சில நேரம் செல்வங்கள் நம்மை திமிரானவர்களாகவும் ஆக்கிவிடும். இரண்டு விஷயங்கள் உங்களை சொர்க்கத்திற்கு இலகுவாக கொண்டு செல்லும். ஒன்று, தக்வா என்னும் அல்லாஹ்வின் மீது உள்ள இறையச்சம். இரண்டு, ஹுசுனுல் குலுக், நல்ல நடத்தை, மற்றவர்களை மதித்து சிறந்த முறையில் நடந்து கொள்வது. அருமையானவர்களே, நம் வாழ்க்கையில் பல கஷ்டங்களை நாம் சந்திக்கலாம். ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், நம்மை விட சிறந்தவர்கள் சஹாபாக்கள், அல்லாஹ்வின் தூதருடைய தோழர்கள். இதைவிட பல கஷ்டங்களை சந்தித்திருக்கிறார்கள் நபிகள் நாயகம் அவர்கள். பல கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் ஒரு விஷயத்தில் மிக உறுதியாக இருந்தார்கள். அது என்ன? யா அல்லாஹ், நீ என் மீது மகிழ்ச்சி அடைந்தால் எனக்கு இருக்கும் கஷ்டங்களை நான் பொருட்படுத்தவே மாட்டேன். நீ என் மீது மகிழ்ச்சி அடைந்தால் இந்த உலகத்தில் எதுவுமே எனக்கு பெரிது இல்லை. அல்லாஹுக்கும் உங்களுக்கும் இடையில் எந்த திரையும் இல்லை. அன்பானவர்களே, இதுதான் இஸ்லாத்தில் இருக்கும் மிக அழகான விஷயம். நினைத்துக் கொள்ளுங்கள், இப்பொழுது உங்களுக்கும் அல்லாஹுக்கும் இடையில் ஒன்றும் இல்லை. அவனிடத்தில் பேசுங்கள், அழுது பாவ மன்னிப்பு கேளுங்கள். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் எங்கு இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் சரி, சில துரோகங்களை நம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் கூட மன்னிக்க மாட்டார்கள். நம்முடைய நட்புகள் கூட சில துரோகங்களை மன்னிக்க மாட்டார்கள். பெத்த தாய் தந்தையர் கூட மன்னிக்காதவர்கள் உண்டு. ஆனால் அல்லாஹ் அப்படிப்பட்டவன் அல்ல. எல்லாவற்றையும் மன்னிப்பவன், அனைத்து பாவங்களையும் மன்னிப்பவன். நாம் அவனிடத்தில் திரும்பி பாவ மன்னிப்பு கேட்டால், ஆக அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் நிராசையடையாமல் இறைவனுடைய ரஹமத்து மீதும் இறைவனுடைய கருணை மீதும் தீராத நம்பிக்கை கொண்டிருப்போமாக. அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: நேர்களே, இடம்பெற்றது இனிய மார்க்கம். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் டாக்டர் சையத் இப்ராஹிம் அல் புகாரி.
2: தயாரிப்பு அப்துல் கனி.

0: இந்த அளவில் இசையும் இசையும் தொகுப்பு நிறைவை பெறுகின்றது. அடுத்து மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை தீரா இசையில் உங்களை சந்திக்கின்றார் புவனா வீரமோகன். மலையை பார்த்து மலைத்து விட வேண்டாம், மலை மீதேறினாலும் மலையும் நம் காலடியில், அக முயற்சி நமதானால் வெற்றியும் நம் வசமே. அந்த வாசகத்தோடு இசையும் இசையும் தொகுப்புக்கு விடை கொடுத்து விடை பெறுகிறேன். நான் பிரேமா கிருஷ்ணன், மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: நல்லிசை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின் நல்ல ஃபேம்.

வணக்கம். சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். டத்தோஸ்ரீ நஜிப் துன்ராசாவிற்கு வழங்கப்பட்ட நிபந்தனையுடன் கூடிய மன்னிப்பு, ஊழல், அதிகார முறைகேடு ஆகியவற்றிற்கு எதிரான அரசாங்கத்தின் உறுதியை எந்த வகையிலும் பாதிக்காது என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். மேலும் அந்த முன்னாள் பிரதமர் உள்ளிட்ட எல்லா ஊழல் வழக்குகளும் சட்டத்திற்கு உட்பட்டே மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஏஷியா குழுமம் அரசாங்கத்திடம் எவ்விதமான மீட்பு நிதி குறித்தும் பேச்சு நடத்தவில்லை என்று அதன் இணை தோற்றுநரும் மதியுறைஞருமான தான்ஸ்ரீ தோனி பெர்னாண்டஸ் தெரிவித்தார். நிறுவனத்திடம் 1 பில்லியன் ரிங்கெட்டுக்கும் மேற்பட்ட பணப்புழக்கம் இருப்பதால் அதன் நிதி நிலைத்தன்மை குறித்து எந்த கேள்வியும் இல்லை என்றும் அவர் கூறினார். பஹாங்கில் இந்த ஜனவரி முதல் ஆகஸ்ட் வரை வணிக குற்றங்களின் எண்ணிக்கை 11.7 விழுக்காடு அதிகரித்து 2170 பதிவாகியுள்ளது. இந்த எண்ணிக்கை கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் 1945 இருந்தது. இருந்தும் அதனால் ஏற்பட்ட இழப்புகளின் மதிப்பு 22.4 விழுக்காடு குறைந்துள்ளதாக மாநில இடைக்கால காவற்படை தலைவர் டாத்தோ ஆஸ்ரி அக்மர் ஆக்கோப் தெரிவித்தார். மாலை 5 மணி வரை 10 மாநிலங்களில் இடியுடன் கூடிய கனமழைக்கும் பலத்த காற்றுக்கும் வாய்ப்புள்ளதாக மலேசிய வானிலை ஆய்வுத்துறை எச்சரிக்கை வெளியிட்டுள்ளது. இது கிளாந்தான், பெர்லிஸ் முழுவதையும் பிற மாநிலங்களில் உள்ள சில பகுதிகளையும் உள்ளடக்கியது என்று மெட் மலேசியா கூறியது. ஐநா பாதுகாப்பு மன்றத்தில் அமெரிக்கா முன்வைத்த ஈரானுக்கு எதிரான தீர்மானம் நிறைவேற்றப்படாததற்கும் ரஷ்யாவும் சீனாவும் அளித்த எதிர்ப்பு வாக்குகளுக்கும் ஈரான் நன்றி தெரிவித்தது. அரசியல் நோக்கத்துடன் முன்வைக்கப்பட்டதாக கூறப்படும் அந்த தீர்மானம் 1737 தீர்மானத்துடன் தொடர்புடைய நிபுணர் குழுவின் பணிக்காலத்தை மீண்டும் கொண்டுவரும் நோக்கத்தை கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. விளையாட்டு 2027 சி போட்டி. 10 ஆண்டுகளுக்கு முன்பு 145 தங்கம் என்ற சாதனையை முறியடிக்க மலேசியா இலக்கு வைத்துள்ளது. அந்த இலக்கை அடைய முடியும். இருப்பினும் பதக்கங்களின் மொத்த எண்ணிக்கை இன்னும் தீர்மானிக்கப்படவில்லை என்று தேசிய அணித் தலைவர் டத்தோ முகமது இருவான் சுல்கிஃப்லி தெரிவித்தார். அடுத்த ஆண்டு செப்டம்பர் 18 முதல் 29 வரை திட்டமிடப்பட்டுள்ள சி போட்டியை மலேசியா ஏற்று நடத்துகிறது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

வணக்கம் நேர்களே, மின்னலின் தீரா இசையில் சந்திக்கிறோம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? செப்டம்பர் 18ஆம் தேதி நம்ம எல்லாரும் சந்திக்கிறோம். மாலை நேரம் ஆயிடுச்சு, 4:03 ஆயிடுச்சுங்க. எங்க இருந்தாலும் ஓடோடி வந்திருக்கும், தீரா இசைக்கு ஓடோடி வந்திருக்கும் உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. காத்திருந்து கேட்போங்க அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்லுவாங்க. இன்னும் வேலை முடியற கூட நேரம் ஆகல, வேலையில இருந்து கூட கேட்பீங்க, பயணத்துல இருந்து கேட்டுட்டு இருக்கலாம், எங்க இருந்து கேட்டுட்டு இருந்தாலும் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. தீரா இசையை நம்பி வந்த உங்களை நாங்க ஏமாத்திருவோம். அவ்வளவு அழகான பாடல்கள் இன்றைக்கு வழக்கம் போல உங்களுக்காக தீரா இசையில காத்துட்டு இருக்கு. முதல் பாடலே பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். வாங்க நிகழ்ச்சியின் முதல் பாடலுக்கு போகலாம். உங்களோட இன்றைய தீரா இசையில் நான் புவனா வீரமோகன்.

0: பழம் சாமர் பணங்கள் வெள்ளி சலங்கைகள் கொண்ட கலைமகள்.
1: தஜனு தஜனு தஜிமி தஜிமி தகதித்தாம் தகதாம் பிரகதாம்
2: தத்தரித்தஜனு தகததித்தஜனு தத்ததிம் தகததிம் தஜம் தஜம்

தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம்

தீரா இசை உங்களுக்காக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. மாலை மணி 4:14 நிமிடம் ஆயிருச்சு. சரி, போட்டி அங்கம் இருக்குங்க. தீரா இசையில வழக்கமா நீங்க அழைத்து பங்கெடுக்கக்கூடிய ஒன்று அங்க பாடல்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது பாடல்களோடு சேர்ந்து பாடுற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கும். அடுத்த வரி வர்றதுக்கு முன்னாடி இங்க பாடிடுவாங்க, அந்த அளவுக்கு கரைச்சு குடிச்சு வச்சிருப்பாங்க. குறிப்பா 80-90 பாடல்களை இந்த மாதிரி இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்காக தான் அடுத்த போட்டி காத்துட்டு இருக்கு. ஒரு பாடலுடைய ஒரு பகுதி உங்களுக்காக இடம்பெறும், அடுத்த வரி என்னவா இருக்கும் அப்படின்றது கூட சேர்ந்து நீங்க பாடி காட்ட போறீங்க. இதுதான் உங்களுக்கான இன்றைக்கு போட்டி. அழைக்கலாம் 3228275 3 அல்லது 4 7 6 8.

0: குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜாங் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
1: மலேசியா நடக்கிற இந்த புகை மூட்டம் வந்துட்டு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பல மாற்றங்களை உண்டாக்கி இருக்கு. இதையா நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, இந்த ஹேஸ்ல உள்ள இந்த நூல் துகள்கள் சொல்லுவோம், இந்த ஸ்மால் பர்டிகல்ஸ் வந்துட்டு நம்ம நுரையீரல் ஆழம் வரை செல்லக்கூடிய ஆற்றல் இருக்கு. சோ இப்படி இதை தொடர்ந்து நம்ம வந்து நுகர்ந்துகிட்டு இருக்கிறப்ப என்ன நடக்கும்னா, காலப்போக்கில் நம்ம நுரையீரலின் இயற்கையான தன்மையை மாறி நம்மளுக்கு நுரையீரல் நோய், அதை தொடர்ந்து ஹார்ட் டிசீஸ் வரதுக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த அஸ்மா உள்ள பேஷண்ட்ஸ்க்கு வந்து அடிக்கடி அஸ்மா அட்டாக் வர்றதுக்கும் அந்த அட்டாக் கட்டுப்படுத்துறது கொஞ்சம் கடினமா இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் அதிகமா இருக்கு. உங்களுடைய அன்றாட ஆக்டிவிட்டிஸ் வந்து திட்டமிடுங்க. எப்படின்னா, ஏர் பொல்யூஷன் இண்டெக்ஸ்னு கணிப்பு இருக்குல்ல, அதை நீங்க கவனத்துல கொண்டு அதுக்கேற்ப நீங்க வந்து பிளான் பண்ணலாம். அவசியம் இல்லாம வெளியே போகாதீர்கள். வெளியே செல்ல வேண்டும் என்றால் நன்றாக பொருந்தும் N95 முகக்கவசங்கள் பயன்படுத்துங்க. ஜன்னல்கள் கதவுகள் திறந்திருக்கப்ப இந்த கேஸ் ஊடுருவி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். வசதி உள்ளவர்கள் ஏர் கண்டிஷனர் ஏர் பியூரிஃபையர் பாய்க்கிறது நல்லது. வெளிப்புற உடற்பயிற்சிகள் தவிர்க்கவும். போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது இயற்கை பேரிடர் தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம்.

0: திராய் செய்து நம்ம போட்டி அங்கத்துக்கு வந்துட்டோம். முதல் நேர் அழைச்சிருக்காங்க சாந்தி பூச்சோங்கிலிருந்து. வணக்கம் சாந்தி.
1: வணக்கம்.
0: சரி சாந்தி, என்ன பாட்டு கொடுத்தாலும் பாடிடுவீங்களா என்ன?
1: கேக்கலாம்.
0: வரும் நினைக்கிறீங்க. சரி, என்னன்னு பாத்துருவோமா?

0: இவ்வளவுதாங்க. சரி, முயற்சி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.
1: நன்றி போனா.
0: சரி, நம்ம முதல் நேயர் முயற்சி பண்ணாங்க, இருந்தாலும் பரவாயில்ல. இந்த போட்டி மட்டும் இல்லைங்க, இன்னொரு போட்டியும் இருக்கு. நீங்க தயாரா இருந்தா இப்பொழுது நீங்க எங்களுக்கு அழைக்கலாம். 3328 2573 அல்லது 4763

0: கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

0: பட்டிராயி செய்து போட்டியங்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இரண்டாவது போட்டியங்கம் இது. பார்த்திபன் அழைப்புல காத்துட்டு இருக்கிறாரு. வணக்கம் பார்த்திபன்.
1: வணக்கம்.
0: எங்கிருந்து கூப்பிடுறீங்க?
1: பார்த்திபன் கிள்ளான்ல பேசுறேன்.
0: கிள்ளான்ல இருந்து. சரிங்க பார்த்திபன், என்ன பாட்டு, எந்த காலகட்டத்தில் உள்ள பாட்டு இருந்தா உங்களுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும் நினைக்கிறீங்க?
1: 80
0: பாடலா? சரி, 80 பாடல் தான் ரொம்ப நல்ல பாட்டுங்க.
1: அருமையான இசைஞானியோட பாட்டு.
0: சரி, இப்ப உங்களோட பாடலை கேட்டுருங்க.
1: ஓகே.

0: என்றும் பகலெங்கும் ஒன்று கிடையாது. அன்பே நம் வாழ்வில் தெளிவென்பதில்லை, ஆகாயம் வென்றால் உடையாது. இது காதல் பிறந்த நாள், நம் வாழ்வில் சிறந்த நாள், மணமாலை கூடும் நாம் பார்க்கவே ஒரு ஜீவன்.
1: அருமையா பாடுறீங்க சார், ஆனா நல்லா கேளுங்க, இது எந்த சரணம்
2: அப்படின்னு?
1: இல்ல இல்ல, நீங்க பாடுறது சரிதான், அது எதோ எந்த சரணம், முதல் சரணமா ரெண்டாவது சரணம், அதுதான் இந்த பாடலோட தொடர்ச்சியா இல்ல அடுத்த சரணத்தோட தொடர்ச்சியா அப்படின்றதுதான். மீண்டும் உங்களுக்காக

0: என்ன நீ கண்ட நேரம்,
1: அதனாலதான் முதல் சரணமா ரெண்டாவது சரணமா. ஆனா நீங்க அந்த இரண்டாவது சரணம் சரியா பாடுனீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா இதோட தொடர்ச்சி அது இல்ல,
0: அது இல்லையா?
1: ஆனாலும் ரொம்ப அழகா பாடுனீங்க.
0: பெரும்பாலும் நாங்க டிக்டாக்ல பட்டிட்டு இருப்போம்.
1: அப்படியா?
0: டிக்டாக்ல பார்த்திபன் 24 தட்டினா நாங்க.
1: ஓ, இப்பவே பிரபல படுத்துறீங்க நீங்க பார்த்திபன் 24. சரிங்க, ரொம்ப நன்றி, உங்களுக்காக அந்த பாடலை கொடுக்குறோம். சரிங்களா?
0: ஓகே ஓகே,
1: நன்றி, வணக்கம்.

0: அடுத்து வரும் விளம்பர தகவலை கொண்டு வரும் நிறுவனம் மைனாப்ஸ் இ டியூஷன்.
1: மைண்ட் ஆப்ஸ் இடியூஷன் குறித்து விவரிக்கிறார் மைண்ட் ஆப்ஸ் அதிகாரி லட்சுமி பாஸ்கரன்.
2: இப்போதைய மாணவர்களின் எடுகேஷன் ஜேர்னி நம்ம காலத்தை விட ரொம்ப சேலஞ்சிங். சிலிபஸ் டஃபர், ஹோம்வொர்க் அதிகம், எக்ஸாம் பிரஷர் அதிகம், டிஸ்ட்ராக்ஷன் அதை விட அதிகம். அதனால தான் இன்றைய பெற்றோர்கள் ஒரு ஸ்மார்ட் சொல்யூஷன் தேடுறாங்க. படிப்பை புரிய வைக்கும் சொல்யூஷன், மாணவர்களின் கான்பிடன்ஸை உயர்த்தும் சொல்யூஷன், அதுவும் வீட்டில் இருந்தபடியே பயன்படுத்தக்கூடிய சொல்யூஷன். அந்த கம்ப்ளீட் சொல்யூஷன் தான் மைண்ட் ஆப்ஸ் இடியூஷன். முதல்ல இது ப்ரீ ஸ்கூல் முதல் ஃபார்ம் 5 வரை பல்வேறு பாடங்களை கவர் செய்யும் கம்ப்ளீட் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். அதாவது ஒரு பாடத்திற்கு ஒரு டியூஷன், இன்னொரு பாடத்திற்கு இன்னொரு டியூஷன் என்று பேரண்ட்ஸ் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு ஒன் ஸ்டாப் லேர்னிங் சொல்யூஷன். அடுத்து லைவ் கிளாஸஸ் பை குரு பக்கார். உங்கள் பிள்ளைகள் வீட்டில் இருந்தபடி சேஃபா கன்வீனியனா மலேசியாவின் சிறந்த ஆசிரியர்களிடம் கற்றுக்கொள்ளலாம். புரியாத டாபிக் இருக்கா? அதற்காகவே மைனாப்ஸில் இருக்கு குரு AI, செயற்கை நுண்ணறிவு வழி அதிவேக கற்றல் முறை. அதாவது இரவு நேரமாய் இருந்தாலும் ரிவிஷன் நேரமாய் இருந்தாலும் மாணவர்கள் தனியா ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியதில்லை, உடனடி எக்ஸ்பிளனேஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, மைனாப்ஸ் இடியூஷனில் ஈஸி நோட்ஸ், குயிசஸ், கேம்ஸ், ரிவிஷன் எல்லாமே இருக்கு. இதன் பெனிஃபிட் என்ன? மாணவர்கள் அதிகமாக எங்கேஜ் ஆகிறார்கள், விரைவாக புரிந்து கொள்கிறார்கள், தொடர்ந்து பிராக்டிஸ் செய்கிறார்கள், எக்ஸாமுக்கு பெட்டர் ப்ரிப்பரேஷன் கிடைக்கிறது. மேலும் ரிவிஷன் பிளான்ஸ், மாடல் குவெஸ்டன்ஸ், ஆன்சரிங் டெக்னிக்ஸ் மூலம் மாணவர்கள் மார்க்ஸ் மட்டும் இல்லாமல் ஸ்மார்ட் ஆன்சரிங் ஸ்கில்ஸும் டெவலப் பண்றாங்க. இப்போ பேரண்ட்ஸ் கேட்கிற நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன? இதெல்லாம் நல்லா இருக்கு, பட் அஃபோர்டபிளா கிடைக்குமா? ஆம், அதுதான் மைனாப்ஸ் இடியூஷன் இன்னொரு பெரிய பலம். ஹை குவாலிட்டி எடுகேஷன் அட் அ வெரி அஃபோர்டபிள் பிரைஸ். அதாவது குவாலிட்டியும் கிடைக்கும், சப்போர்ட்டும் கிடைக்கும், டெக்னாலஜி அட்வான்டேஜும் கிடைக்கும், பிரைஸும் பேரண்ட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். பெற்றோர்களே, படிப்பை புரிந்து கான்பிடன்ஸுடன் எக்ஸாம் எழுதணுமா? அப்படியானால் இன்றே சரியான முடிவெடுங்கள். மைனாப்ஸ் இடியூஷன் உங்கள் பிள்ளைகளின் வெற்றிக்கான ஸ்மார்ட் எடுகேஷன் பார்ட்னர். மைனாப்ஸ் இடியூஷன், பெட்டர் லேர்னிங், பெட்டர் ரிசல்ட்ஸ்.
0: மைனாப்ஸ் இடியூஷன் குறித்த விவரங்களை 1-1-9-7-1-9 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். அந்த விளம்பர தகவலை கொண்டு வந்த நிறுவனம் மைனாப்ஸ் இடியூஷன்.

மீசை இது சரி. இப்போ புகை மூட்டம் எங்க பார்த்தாலும் அதிகமா இருக்கு, குறிப்பா தலைநகர் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆக சுற்றுச்சூழல் கொஞ்சம் சரியில்லாத நேரத்துல கொஞ்சம் உடலையும் பத்திரமா பாத்துக்குவோம். உங்க மனசை பாத்துக்கிறதுக்கு தீராயிசை இன்னும் நிறைய பாடல்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: என்னமோ சொல்ல வரீங்க?
1: அடிச்சுமையிலும் மகிழ்வா என்றால் நான் லிங்கம் சென்றேன்.
2: சாப்பிட்டா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க லிங்கம்ஸ்.
3: முன்னாள் பிரதமருக்கு நிபந்தனையுடன் கூடிய மன்னிப்பு. ஊழலுக்கு எதிரான அரசாங்கத்தின் நிலைப்பாட்டினை பாதிக்காது. வெப்பகாலம், பொருட்களின் விலையேற்றத்திற்கு எதிராக நடவடிக்கை. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 5 மணி முதன்மை செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். முன்னாள் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ நஜீப் துண்டாசாவுக்கு வழங்கப்பட்ட நிபந்தனையுடன் கூடிய மன்னிப்பு, ஊழல் அதிகார முறைகேட்டிற்கு எதிரான அரசாங்கத்தின் உறுதியையும் நிலைப்பாட்டினையும் எவ்வகையிலும் பாதிக்காது என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். அந்த முன்னாள் பிரதமரை உட்படுத்திய அனைத்து ஊழல் வழக்குகளும் சட்டத்திற்கு உட்பட்டு மேற்கொள்ளப்பட வேண்டும் என அவர் குறிப்பிட்டார். இந்நிலையில் டாக்டர் ஸ்ரீ நஜீப்புக்கான மன்னிப்பு வழங்கல் பேரரசர் சுல்தான் இப்ராஹிமின் அதிகாரத்திற்கு உட்பட்டது. ஆகையால் அம்முடிவினை எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றார் அவர். இதனிடையே அதிகாரம் அல்லது தனிநபரை பொருட்படுத்தாமல் ஊழல் வழக்குகளை கையாள்வதில் மேற்கொள்ளப்படும் கடுமையான நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று பிரதமர் குறிப்பிட்டார். இதனிடையே நெகிரி செம்பிலான் ஆட்சியாளரின் பதவி குறித்த எந்த ஒரு முடிவும் அரசியலமைப்பு செயல்முறை உட்பட நிர்ணயிக்கப்பட்ட விதிகளை முழுமையாக பின்பற்ற வேண்டுமென பிரதமர் வலியுறுத்தினார். மலேசியா அரசியலமைப்பு முறையை பின்பற்றுவதால் ஆட்சியாளர்களின் பதவி தொடர்பான விவகாரங்கள் எளிமைப்படுத்த முடியாது என்று அவர் தெளிவுபடுத்தினார். இதில் விதிகள் முழுமையாக பின்பற்றப்படுவதையும் கடைபிடிக்கப்படுவதையும் நாம் உறுதி செய்ய வேண்டுமென டாக்டர் ஸ்ரீ அன்வார் சொன்னார். இவ்வேளை முன்னாள் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ நஜீப் துண்டாசாவிற்கு வழங்கப்பட்ட நிபந்தனையுடன் கூடிய மன்னிப்பு முடிவில் மாண்பினை கடைபிடித்து அதற்கான நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைகளை பின்பற்றும்படி அம்னோ தலைவர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் ஆமாத் சயீத் அமீடி கட்சி உறுப்பினர்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். அவ்விவகாரத்தில் அம்னோ தொடக்கத்திலிருந்து அதன் வழிமுறைகளை நெறியுடனும் நேர்த்தியுடனும் மேற்கொண்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். மற்றொரு நிலவரத்தில் ஹலால் சூழலமைப்பை வலுப்படுத்தவும் உறுப்பு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக தடைகளை குறைக்கவும் ஆசியான் ஹலால் மன்றத்தை நிறுவுவதற்கான பரிந்துரையை செயல்படுத்த வேண்டுமென துணை பிரதமருமான டாக்டர் ஸ்ரீ டாக்டர் ஆமாத் சயீத் தெரிவித்துள்ளார். ஆசியான் வட்டாரத்தில் ஹலால் சூழலமைப்பு, பொருள்கள் ஒருங்கிணைப்பு, சேவை ஆகியவற்றிற்கு அவசியமானது என்றார் அவர். அடுத்த ஆண்டு செப்டம்பர் தேசிய ஹலால் மாதத்தின் போது இந்த மன்றத்தை அமைக்க பரிந்துரைப்பதாக அதில் செயலாளர் பொறுப்பினை ஏற்கவும் நாடு தயாராக உள்ளது என்றும் அவர் சொன்னார். தற்போதைய வெப்பகாலத்தை தொடர்ந்து நியாயமற்ற முறையில் பொருள்களின் விலையை, குறிப்பாக காய்கறிகளின் விலையை உயர்த்தியதாக கண்டறியப்படும் வர்த்தகர்கள் மீது உள்நாட்டு வணிக வாழ்க்கைச் செலவின் அமைச்சு KPDN நடவடிக்கை எடுக்கும். வணிகர்கள் நியாயமற்ற முறையில் அதிக லாபம் ஈட்டுவதை தடுப்பதற்காக அன்றாட விலை நிலவரங்களை அமைச்சு கண்காணித்து வருவதாக துணை அமைச்சர் டாக்டர் ஃபூசியா சலே தெரிவித்தார். ஸ்லாங்கூர் ஷாலாம் செஷன் 16 நவீன சந்தையில் மாநில அளவிலான 2026 பத்து சந்தை திட்டத்தையும் மடானி ரஹ்மா விற்பனை திட்டத்தையும் தொடக்கி வைத்த பின்னர் டாக்டர் ஃபூசியா செய்தியாளர்களிடம் பேசினார். ஜொஹூர் தஞ்சோங் புலபாஸ் துறைமுகத்தில் இஸ்ரேல் ராணுவத்தின் சரக்கு கொள்கலன்கள் கைப்பற்றப்பட்ட நடவடிக்கை யூத தரப்பின் கொடுங்கோன்மைக்கு ஆதரவான எந்த ஒரு செயலணியல் உதவியையும் எதிர்க்கும் மலேசியாவின் நிலைப்பாட்டினை குறிக்கின்றது. மலேசிய எல்லை கட்டுப்பாட்டு பாதுகாப்பு நிறுவனம் AKPS இன் நடவடிக்கைக்கு ஆதரவு வழங்கப்படுவதாக பிரதமர் துறையின் சமய விவகார அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அசான் குறிப்பிட்டார். இந்நிலையில் அனைத்து மலேசியர்களும் அரசாங்கத்தின் கடுமை நடவடிக்கைக்கும் பாலஸ்தீனத்தின் இறையாண்மைக்கும் ஆதரவளிக்கும்படி அமைச்சர் கூறினார். 2030-க்குள் சபாவின் எரிவாயு விநியோகம் சுமார் இரு மடங்காக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 4 புதிய எரிவாயு தளங்கள் உட்பட 7 கடலோர மேம்பாட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதைத் தொடர்ந்து இந்த அதிகரிப்பு பதிவாகும் என மாநில முதல்வர் டத்தோஸ்ரீ அஜிஜினோர் நம்பிக்கை தெரிவித்தார். எரிசக்தி தேவையின் வளர்ச்சியை பூர்த்தி செய்வதற்கும் அடுத்த 4 ஆண்டுகளில் சபாவின் தொழில்துறை வளர்ச்சிக்கு ஆதரவளிப்பதற்கும் இந்த விநியோக அதிகரிப்பு அவசியம் என்று அவர் கூறினார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
0: இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
4: பேரரசருக்கும் நாட்டிற்கும் விசுவாசம் செலுத்துதல்,
5: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
6: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
0: நன்னடத்தையையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்,
6: தேசிய கோட்பாடு ருக்கன் நகாரா உறுதிமொழி மட்டுமன்று
5: ஒவ்வொரு மலேசியரும் உய்த்துணர்ந்து உன்னத பண்புகளுடன் இணைந்தே மேம்படுவதற்கான வழிகாட்டி.
3: அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வடகொரியாவுடன் பேச்சு நடத்த விரும்புவது தெளிவாக தெரிகிறது என தென்கொரிய அதிபர் லீ ஜே யோங் கூறினார். பியாங்யாங் வாஷிங்டனுக்கும் இடையே நடந்த பேச்சு சோல் தொடர்ந்து முயன்று வருவதாகவும் வடகொரியாவுடனான சந்திப்பு கடினமானதாக இருந்தாலும் அதற்கு வாய்ப்புள்ளது என்றும் அவர் கூறினார். இதனிடையே ஈரான் போரில் ராணுவ ரீதியாக தலையிட தென்கொரியா தனது படைகளை அனுப்பாது என்றும் லீ உறுதிப்படுத்தினார். உகாண்டாவில் 320 மில்லியன் லிட்டர் கொள்ளளவு கொண்ட புதிய பெட்ரோலிய சேமிப்பு முனையம் அமைக்கும் பணிகள் நேற்று தொடங்கின. மத்திய மாவட்டம் பிகியில் அமைக்கப்படும் அந்த முனையம் நாட்டின் தற்போதைய 160 மில்லியன் லிட்டர் எரிபொருள் சேமிப்பு திறனை 2 மடங்குக்கும் அதிகமாக உயர்த்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 300 மில்லியன் அமெரிக்க டாலருக்கும் மேற்பட்ட செலவில் உருவாக்கப்படும் அத்திட்டத்தை உகாண்டா தேசிய எண்ணெய் நிறுவனம் மேற்கொள்கிறது. இதன் மூலம் உள்ளூர் வட்டார சந்தைகளுக்கான எரிபொருள் விநியோக பாதுகாப்பும் செயல்திறனும் மேம்படும் என அதிபர் யுவேரி மொசவேனி தெரிவித்தார். அமெரிக்கா முன்மொழிந்த ஈரான் எதிர்ப்பு தீர்மானத்தை தடுக்க ரஷ்யா உட்பட சீனாவின் எதிர்மறையான வாக்களிப்புக்கு ஐநாவுக்கான ஈரானிய இஸ்லாமிய குடியரசின் நிரந்தர பிரதிநிதித்துவ அலுவலகம் பாராட்டினை தெரிவித்தது. மேலும் பாகிஸ்தான் சோமாலியாவின் வாக்களிப்பில் பங்கேற்காத நிலைப்பாட்டிற்கும் அந்நாடுகள் மேற்கொண்ட கொள்கைசார் மதிப்புமிக்க நிலைப்பாட்டிற்கும் அது பாராட்டினை கூறியது. ஐநா பாதுகாப்பு மன்ற கூட்டத்தில் அமெரிக்காவின் வரைவு தீர்மானம் நிறைவேற்றப்படவில்லை என்றும் அந்த அலுவலகம் தெரிவித்தது. 100 ஆண்டுகளுக்கு பிறகு பொலிவியாவில் புதிய காட்டு பூனை இனம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. டில் கயோ என்று அறியப்படும் அந்த பூனை தலைநகர் லாபாக்ஸ் அருகிலுள்ள யுகன்னா மலைப்பகுதியில் கண்டறியப்பட்டது. சுமார் 45 சென்டிமீட்டர் நீளமுள்ள அது வீட்டு பூனையை விட சற்று சிறியது. லியோபார்டோஸ் தில்காயோ என அறிவியல் பெயரிடப்பட்டுள்ள அந்த இனம் தற்போது பொலிவியாவில் மட்டுமே கண்டறியப்பட்டுள்ளது. அழியும் இடர் உள்ள இனமாகவும் அது வகைப்படுத்தப்பட்டுள்ளது. விளையாட்டு, அடுத்த ஆண்டு 34வது சி போட்டி, 14வது ஆசியான் பாரா போட்டி ஆகியவற்றிற்கான அனைத்து வசதி ஏற்பாடுகளும் அடுத்த ஆண்டு முதல் காலாண்டுக்குள் முழுமையாக நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த 2 போட்டிகளுக்கான வசதி ஏற்பாடுகள் தற்போது சுமார் 40% நிறைவடைந்துள்ளதாக இளைஞர் விளையாட்டு துணை அமைச்சர் மோர்டி பிமோல் தெரிவித்தார். போட்டிகள் தொடங்குவதற்கு முன்னதாக ஒவ்வொரு வசதியும் முறையாக செயல்படுவதை உறுதி செய்வதற்கான ஆய்வுகளும் நடத்தப்படும். அதுடன் விளையாட்டாளர்களின் நல்வாழ்வுக்கும் வசதிக்கும் முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் மோர்டி குறிப்பிட்டார். அடுத்த ஆண்டு செப்டம்பர் 18 முதல் 29 வரை நடைபெறும் சி போட்டியை மலேசியா ஏற்று நடத்தும் வேளை பாரா ஆசியான் போட்டி அக்டோபர் 17 முதல் 23 வரை திட்டமிடப்பட்டுள்ளது. நிறைவாக எஃப்ஏ கிண்ண கட்பந்து, நாளை இரவு கங்கார் துவாங்கு சைத்புத்ரா அரங்கில் நடைபெறும் முதல் காலிறுதி ஆட்டத்தில் ஸ்லாங்கூர் எஃப்சியை எதிர்கொள்ள ஸ்டார் சிட்டி எஃப்சி தனது சிறந்த வியூகங்களை வரையறுக்கவுள்ளது. மலேசிய லீக்கில் இதுவரை தோல்வி காணாத அணியாக விளங்கும் ரெட் ஜெயன்ஸின் சவால்களை எதிர்கொள்ள தமது அணியினர் ஆட்டத்திறனில் கவனம் செலுத்தவிருப்பதாக த நார்த்தர்ன் ஸ்டார் நிர்வாகி மேமடுரா வோச் தெரிவித்தார். இவ்வேளையில் இன்று பயிற்சி நிறைவடைந்ததும் தகுதியுள்ள அந்நிய உள்ளூர் விளையாட்டாளர்களின் தேர்வு நடைபெறும் என்றும் அவர் குறிப்பிட்டார். முன்னாள் பிரதமருக்கு நிபந்தனையுடன் கூடிய மன்னிப்பு ஊழலுக்கு எதிரான அரசாங்கத்தின் நிலைப்பாட்டினை பாதிக்காது. வெப்பகாலம் பொருள்களின் விலையேற்றத்திற்கு எதிராக நடவடிக்கை. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.
7: பெண்களே, சமையல் அறையில் உங்கள் உழைப்பு சாப்பாட்டு மேசையில் பேசும். அங்கே மனம், இங்கே சுவை.
8: சாப்பிட்டா சாப்பிட்டுட்டே

மாலைமணி 5:15 ஆயிருச்சுங்க. கரகாட்டக்காரன் படத்துல இருந்து பாடலை கேட்டோம். சரி, அடுத்து வரும் பாடல் கே ஜெயசுதாஸ் சித்ரா குரல்ல வருது. அதற்கு முன்பா வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லும்போது விளையாட்டு வியாபாரம் தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைய விளையாட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, போன வாரம் கபடி பத்தி பேசியிருந்தோம். இந்த விளையாட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிலம்பம் நம்மளது பாரம்பரிய கலை. பொதுவா வந்து சிலம்பம் பிறந்த நாடுன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு. ஆனா மலேசிய மண்ணிலிருந்து இங்கேந்து புறப்பட்டு போயிட்டு அங்க உள்ளவங்களே வென்று மலேசியாவுக்கு திரும்பி வந்திருக்காங்க நம்ம நாட்டு சிலம்ப குழு. அதை பத்தி தான் அடுத்து நம்ம பேச போறோம். தற்காப்பு கலை, அது நம்மளுடைய பாரம்பரிய தற்காப்பு கலை எவ்வளவு அளவுக்கு முக்கியம் அப்படின்றதும் உங்களோட பகிர்ந்து கொள்ள மாஸ்டர் ஒருத்தர் காத்துட்டு இருக்கிறாரு, யுகுலேசன் அப்படின்றவர். இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்காக இடம்பெறவிருக்கின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள்.

வணக்கம் மின்னலம் நேருக்கு அனைவருக்கும் இந்த முதற்கன் வணக்கம். நான் மாஸ்டர் யுகலேசன் ஆறுமுகம், சத்தம் சரிவர மடிமை சிலம்பம் மலேசியாவுடைய துணைத் தலைவர் மற்றும் சிலாங்கூர் மாநில தலைமை ஆசானாக உள்ளேன். இந்த சிலம்ப கலையில ஏறக்குறைய 14 ஆண்டுகளுக்கும் மேற்பட்டு இந்த சிலம்ப கலையில நான் இருக்கேன். ஏறக்குறைய 25 போட்டிகளுக்கும் மேற்பட்டு நான் கலந்து கொண்டிருந்திருக்கேன். இப்போ ஒரு ஆசானாகி என்னுடைய மாணவர்களுக்கு முடிந்தவரை நான் கற்றுன்ற இந்த கல்வியை கொண்டு போய் சேர்த்து நல்ல வழியில அவங்களுக்கு நல்ல பண்புகளோடு சேர்த்து இக்கலையும் கொடுத்து அவங்களை மென்மேலும் உயர்த்தி நல்ல ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சிருக்கேன். ஏறக்குறைய இந்த ஒரு சிலம்ப கலையில என்னோட சொந்த வகுப்புகளாகவே நான் ஒரு 6 வகுப்புகள் வச்சிருக்கேன். அந்த 6 வகுப்புகள் இருந்து எங்களுடைய மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு பங்களிப்பாகவும் இந்த நாட்டுக்கு பெருமை சேர்க்கிற விதமாகவும் நாங்க எல்லாரும் வேர்ல்ட் அடிமுறை சாம்பியன்ஷிப் என்ற ஒரு போட்டி கன்னியாகுமரியில் நடந்து சிலம்பம் பெயரில் நாங்க இங்கேந்து சென்று அடிமுறை காம்படிஷன்ல கலந்துகிட்டு நாங்க எல்லாரும் 27 தங்க பதக்கங்கள், மொத்தம் 10 மாணவர்களோட சேர்ந்து போயிட்டு 27 தங்க பதக்கங்கள் வென்றுட்டு நாங்க வந்தோம். ஒரு மாணவர் ஏற்கனவே 6 போட்டி கலந்துகிட்டாங்க. இது மிகப்பெரிய ஒரு சாதனை. முதல் முறையாக நம்ம மலேசிய மண்ணிலிருந்து மாணவர் சிலம்ப மாணவர்களை அடிமுறை போட்டியை கொண்டு போயிட்டு மிகப்பெரிய ஒரு வெற்றியை நாங்க குவித்து கொண்டு வந்திருக்கோம். இதுக்கு உந்துகோலாக இருந்த அந்த மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கும் எங்களுடைய மகாகுருவான மாஸ்டர் தியாகராஜன் அவர்களுக்கும் எங்களுடைய சமர்ப்பணமாகவே நாங்கள் கொண்டு வந்தது மிகப்பெரிய சுழல் கோப்பையை நாங்கள் கொண்டு வந்திருந்தோம். ஓவரால் சாம்பியன் ஆஃப் சீனியர் மற்றும் சூப்பர் சீனியரோட ஓவரால் சாம்பியனா மலேசிய மண்ணிலிருந்து சென்ற வீரர்கள் வெற்றி எடுத்து கொண்டு வந்திருந்தோம். வரும அடிமுறை சிலம்பம் இவ்வளவு பெரிய ஒரு சாதனையை முடிச்சுட்டு வந்திருக்க யார் இந்த வரும அடிமுறை சிலம்பம்? மறக்காம இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், டிக்டாக்ல எங்களோட பேஜை போய் ஃபாலோ பண்ணுங்க. வருமம்னா என்னது, அடிமுறைனா என்னது, சிலம்பம்னா என்னது, கொஞ்சம் கொஞ்சமா நீங்களும் லேர்ன் பண்றது, எங்களை நாடி தேடி நீங்க ஓடி வரலாம். நம்மளுடைய வகுப்பு பாத்தீங்கன்னாக்கா சொந்த நிலையம் ஒன்னு வச்சிருக்கோம், ஜாசின் மலாக்காவில வச்சிருக்கோம். 10-12 நம்மளுக்கு வகுப்பு இருக்கு, அலுகஜல வகுப்பு இருக்கு, அதுக்கப்புறம் யூத்எம் யூனிவர்சிட்டியில வகுப்பு இருக்கு. அதோட மட்டும் இல்லாம காஜாங்கல பூச்சோங்கல நம்மளுக்கு ரவாங்கல வகுப்பு இருக்கு. நம்மளுக்கு இன்னும் நிறைய வகுப்புகள் நாம திறக்கவிருக்கின்றோம். நிறைய மாணவர்கள் நாங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். எங்களோட வாங்க, வர்ம அடிமுறை சிலம்பத்தை பழக எங்க கூட சேர்ந்து வாங்க. கால் பண்ணணும்னாக்கா 01226503272 என்ற எண்ணுக்கு எங்களுக்கு கால் பண்ணுங்க. வாழ்க தமிழ், வளர்க தமிழரின் வீரக்கலைகள்.

தமிழச்சி பால் குடிச்சவன்டா. அட விஷயங்கள் பல அறிஞ்சவண்ணா, விவரங்கள் பல புரிஞ்சவண்ணா, சண்டைக்கு வந்தா சவால் விட்டா தடியத்தான் புடிச்சுத்தான் கை விரல்ல சுத்துற சுத்துல அண்ணாச்சி ஒண்ணனா புண்ணாக்கு தின்னவப்ப.

நாமம் தெரியும், ஒரு ஆத்திரம் பிறந்தா அப்ப இவன் யாருன்னு புரியும். அட பட பட பெண்ண ஆடி கட்டு மாப்பொடி பட ஒன்னு ஒரு கட்டு பாவா திரிப்பச்சா கத்திரி வச்சா ஒதுங்கிக்க ஒளிஞ்சிக்க வா இடுப்புல போடுற போடுல ஒக்காத்தி ஒன்ன நான் முக்காடு போட வைப்பேன்.

வியாபாரம் தொடர்பா பேச போறோம். அதற்கு முன்பு அடுத்து வரும் பாடல் கே ஜே யேசுதாஸ் உமா ரமணன் கொண்டு வரக்கூடிய பாடல் வருது. இந்த பாடல் யார் பாடியிருக்காங்கன்னு சொன்ன உடனே ஒரு சிலர்னால கண்டுபிடிக்க முடியும் என்ன பாடலா இருக்கும். இசைஞான இளையராஜா இசையில நிறைய பாடல்கள், ஒரு பாடலா ரெண்டு பாடலா. அவர் வந்து எப்போதுமே ஒரு பாடலை இசை அமைப்பதற்கு ரொம்ப ரொம்ப பல முயற்சிகள் எடுப்பாரா. சாதாரணமா ஒரு இரண்டு இசைக்கருவிகளை மட்டும் பயன்படுத்த மாட்டார், நிறைய இசைக்கருவிகளை கொண்டு வந்து அதுல எவ்வளவு அழகா கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி கொடுப்பார். அது பாடல்களுக்கு இடையே மட்டும் இருக்காது. இந்த பாடலுடைய தொடக்கமே பாத்தீங்கன்னா இயற்கையோட ஒளி இருக்கும், பறவைகளின் சிறகடிப்பு இருக்கும், அதற்கு பிறகு ஒரு புல்லாங்குழல், அதுக்கப்புறம் ஒரு வீணை. இவ்வளவு விஷயமா ஒரு பாடலுக்கு, பாடல் தொடங்குறதுக்கு முன்பே ஒருத்தரால கொடுக்க முடியும்னா அது இசைஞானியனால கண்டிப்பா முடியும். இந்த பறவையோட சிறகடிப்புலாம் இப்ப ஏஐல வச்சு பண்றோம், ஆனா அப்பெல்லாம் உண்மையிலுமே உண்மையாவே அந்த தண்ணீர்களுடைய சத்தமா இருக்கட்டும், பறவைகளுடைய சத்தமா இருக்கட்டும், உண்மையாவே அங்கு சென்று பதிவு செய்தது. அந்த மாதிரி உண்மையான விஷயங்களை, ரொம்ப அழகான விஷயங்களை பாடல் மூலமா எப்போதும் நம்ம கிட்ட கொடுத்துட்டே இருக்கிறாரு. அந்த வகையில் அடுத்து வரும் பாடல் கண்டிப்பா உங்களை அந்த சூழலுக்கு கொண்டு போகும் வாய்ப்பு இருக்குது. கேட்கலாம்.

0: சரி, அடுத்து வியாபாரத்துக்கு போக போறோம். இந்த கோவிட் கால கட்டம் வந்து பலருடைய கதவுகளை மூடினாலும் பலருடைய கதவை திறந்திருக்கு அப்படின்னு சொல்ல, வியாபாரத்துல நிறைய பேர் ஈடுபட்டாங்க இந்த காலகட்டத்துல. இன்றைக்கு ஒருத்தவங்க வராங்க, இந்த வாசனை திரவியம் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பண்றது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு வியாபார வாய்ப்பும் ஏற்படுத்தி கொடுக்கறாங்க. அடுத்து சந்திக்கலாம்.
1: ஹாய், வணக்கம் எவ்ரிவன். என் பேரு ஸ்ரீ. நானும் யாஸ்பனும் ஒரு ஸ்மால் பிசினஸ் வந்துட்டு நாங்க நடத்திக்கிட்டு இருக்கோம். அதாவது என்ன பிசினஸ் அப்படின்னு கேட்டீங்க சொன்னாக்கா, பெர்ஃபியூம் பிசினஸ் வந்து நாங்க நடத்திட்டு இருக்கோம். இது வந்துட்டு நாங்க ஒரு கோவிட் டைம்ல ஸ்டார்ட் பண்ணணும். கோவிட் டைம்ல ஸ்டார்ட் பண்ணும் போது அப்போ வந்து வேலை வாய்ப்புகள்லாம் ரொம்ப குறைவா இருந்துச்சு. ஸோ எனக்கு பிடிச்சது பெர்ஃபியூம், யாஸ்பனுக்கு ரொம்ப பெர்ஃபியூம்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால வெளிநாட்டிலேருந்து வந்துட்டு இந்த டெஸ்ட் யூனிட் பெர்ஃபியூம்ஸை வந்துட்டு இம்பார்ட் பண்ணி நாங்க வந்துட்டு விற்பனை பண்ணிட்டு இருந்தோம். கடந்த 3 வருஷமா எங்களுக்கு வந்துட்டு ஒரு ஐடியா வந்துச்சு, ஏன் நம்ம வந்துட்டு சொந்த பெர்ஃபியூம் நம்ம வந்து உருவாக்க கூடாதுன்னு சொல்லி எங்களோட ஐடியாஸ் எல்லாம் போட்டு லக்ஷ்னரா ஔரா பெர்ஃபியூம் நாங்கள் வந்துட்டு வெளியாக்கணும். இந்த லக்ஷ்னரா ஔரா பெர்ஃபியூம் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னாக்கா, உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல மூட் கொடுக்கும். ஸோ இன்னொரு படி நாங்க வந்து என்ன எங்களோட ஸ்டெப் என்ன எடுத்து வச்சோம்னு சொன்னாக்கா, நிறைய பேருக்கு வந்துட்டு பெர்ஃபியூம் வெளியாக்கணும்னு ஆசை, ஆனா வந்து கையில வந்து மாடல் இருக்காது. ஓகே, ஸோ வை நாட் இதை வந்து நம்ம OEM ஆக்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்படி OEM அப்படின்னா என்னன்னாக்கா, நாங்க வந்துட்டு இந்த இதெல்லாம் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அதாவது இந்த பெர்ஃபியூம் சொல்யூஷன் அண்ட் சம்டைம்ஸ் வந்து கஸ்டமர் வந்து பேக்கேஜிங்கோட கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அண்ட் உங்களோட லேபிள் நீங்க வந்துட்டு ஒட்டி நீங்க வந்து சொந்தமா விற்கிறது. ஸோ அதுதான் OEM அப்படின்னு சொல்லுவாங்க. அது கூட இப்போ வந்துட்டு ஒரு ஒரு இன்னொரு ஸ்டெப் எடுத்து வச்சு நாங்க வந்து இப்ப அது வந்து நல்லபடியா ஓடிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு மாடல் இருக்காது இல்லையா, அதனால ஒரு குறைஞ்ச ரீசனபிள் மாடல்ல வந்துட்டு நீங்க காசு உங்க பணத்தை போட்டு நீங்க இந்த பெர்ஃபியூம் வித்து நீங்க காசாக்கி நீங்க வந்துட்டு பணமாக்கலாம், உங்களுக்கு வந்துட்டு ப்ராஃபிட் ஆக்கலாம் அப்படின்னு சொல்ற வசிதான் நாங்க வந்துட்டு இந்த ஐடியாவுக்கு வந்தோம். ஓகே, ஸோ இப்ப வந்துட்டு எங்களை வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா, 0113694-3772 ஸ்ரீக்கு வந்துட்டு நீங்க வந்துட்டு டைரக்டா நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி எப்படி இந்த OEM ப்ராசஸ் வந்துட்டு உங்களுக்கு நடக்கணும், நீங்க எப்படி செய்யணும் அப்படின்றத வந்துட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அப்புறம் உங்களுக்கு ஓகேன்னு சொன்னாக்கா நீங்க வந்துட்டு நீங்க உங்களோட பிஸ்னஸை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எங்களை வந்துட்டு கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்க, நாங்கள் உங்களுக்கு வந்துட்டு அசிஸ்ட் பண்றோம். நன்றி.

0: தேங்காய் எண்ணெய் சமையலுக்கான ஆரோக்கிய தேர்வு. குடும்ப தேவைக்கு ஏற்ப 500 ml, 1 லிட்டர், 2 லிட்டர், 5 லிட்டர் பாட்டில்களில் கிடைக்கும் கயல் தேங்காய் எண்ணெய் விநியோகம் ஸ்ரீஜயா இம்பெக்ஸ் சுழிய 3 3 1 6 7 2 1 7 3.
1: தீராத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
2: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
1: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-ஆம் 90-ஆம் ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
2: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
1: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
2: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
1: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்.

அருண்மொழி சித்திரக்குறள் அந்த பாடலை கேட்டோம். சரி, கொஞ்சம் பாட வரலாமே அப்படின்னு கேட்டா அருண்மொழி வந்து நான் நெப்போலியனாவே இருக்கேன், ஏன்னா புல்லாங்குழல கையில எடுத்தா அவர் நெப்போலியன் அப்படின்ற மாதிரி இருப்பாரு. சரி, இப்போ நம்ம நாட்டில் காற்று சுகாதாரம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக சிலாங்கூர் மாநிலங்களும் சரி, கோலாலம்பூரும் சரி, அதனுடைய காற்று தூய்மைக்கேடு நிலை வந்து கொஞ்சம் ஆரோக்கியமற்ற நிலையில் இருப்பதா இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இதற்கெல்ல பொதுமக்கள் இந்த விஷயத்தை கவனத்தில் வச்சுக்குங்க, முடிந்த வரைக்கும் சுவாச கவசம் அணிவதை நம்ம உறுதிப்படுத்திக்கலாம் அப்படின்ற ஆலோசனை கொடுத்திருக்காங்க. அதனால முன்கூட்டியே நம்ம அதற்கு தயார் நிலையில் இருப்போம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கோலாலம்பூர் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது நீங்கள் அங்கே கூட கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், தலைநகரில் பல இடங்களில் இந்த சூழல் ஏற்பட்டிருக்குது. அதாவது புகைப்பூட்டத்தை கலைப்பதற்கு செயற்கை மழை பெய்ய வைப்பாங்க, ஆனால் செயற்கை மழை இல்லாமல் இயற்கை நமக்கு உதவி செய்துதான், அப்பப்போ பல இடங்களில் மழை வருதுதான், இருந்தாலும் புகை மூட்டம் குறைந்த பாடு இல்லாத சூழலில் பொதுமக்களும் சரி, இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், கர்ப்பிணி பெண்கள் இருக்கலாம், வீட்டில் வயது முதிர்ந்தவர்கள் இருக்கலாம், சின்ன பிள்ளைங்க இருக்கலாம், ஏன் நம்ம நல்லாவே இருக்கட்டுமே, ஆனால் புகை மூட்டம் அப்படின்றது சில நேரங்களில் நமக்கு வந்து ஆபத்தான சூழ்நிலை இருக்கு. ஏன்னா நம்ம வேலை இடங்களிலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இரும்பிக்கிட்டு இருக்காங்க, உடல்நிலை சரியில்லாத சூழல் இருக்கும்போது வெளிப்புற நடவடிக்கைகள் இருக்கிறது, வெளியில் போய் சாப்பிட போகிறோம்னு நினைப்போம்ல, அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஏன்னா உங்கள் பகுதியில் அது மோசமான நிலையாக இருந்தால் வெளியில் போகிறத குறைச்சிக்குங்க அப்படின்னு அறிவுறுத்தியிருக்காங்க. இதை உங்களுக்கு நாங்கள் ரொம்ப அன்பாக கொண்டு வரோம், ஏன்னா உங்களுக்கு நினைவுறுத்த வேண்டியது எங்களுடைய கடமை. 6 மணிக்கு செய்திகளுக்கு பிறகு நீங்க பேச போறீங்க, மனம் விட்டு பேச போறீங்க, அதை நிறைய நம்ம பேசுவோம், உங்களுக்காக நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி குரல்ல பரலிக்க

0: லிங்கம் புகைமூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜன் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
1: நம்ம உடல் வந்து நமக்கு அடிக்கடி சில சிக்னல்ஸ் அறிகுறிகளை கொடுக்கும், அதை வந்து நம்ம அலட்சியம் செய்யக்கூடாது. உதாரணமாக கண்ணெரிச்சல், தொடர்ச்சியான இரும்பல், தொண்டை வலி அல்லது மூச்சு திணறல் இருந்தால் கவனியுங்கள். குறிப்பா அஸ்மா, சிஓபிடி இப்படி உள்ள நோயாளிகள் வந்து மருத்துவர்கள் கொடுக்கும் இன்ஹேலர்ஸ் இருக்கும், அதை வந்து என்னைக்குமே நம்ம அருகாமையில் வச்சிருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து அடிக்கடி அட்டாக் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்படி உங்களுக்கு அட்டாக் வந்து உங்களுடைய யூஸ்வலா பாய்க்கக்கூடிய இன்ஹேலர்ஸ் ஒரு முறை பயன்படுத்துங்க, இருமுறை பயன்படுத்துங்க. எந்த நிவாரணம் கிடைக்கலையா தயங்காமல் மருத்துவமனைக்கு உடனே செல்லுங்கள். இயற்கை பேரிடர் தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். நன்றி.
2: எல்லாருக்கும் ஓடி ஓடி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களே, உங்களுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க? கொஞ்சம் யோசிங்க. இது உங்கள் மின்னல் FM.

வணக்கம். சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் திவ்யதாஷினி பரமசிவம். நகரி சம்பிலானில் அரசு நிறுவனத்தை உட்படுத்திய நெருக்கடியை கையாள்வதில் மாநில அரசாங்கமும் மந்திரி பசார் டத்தோ இஸ்மாயில் அசீமும் உறுதியான நிலைப்பாட்டினை கொண்டிருக்க வேண்டுமென பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். எந்தவொரு அரசியல் அழுத்தத்திற்கும் பணிந்துவிடாமல் இருத்தல் அவசியமானது என அவர் அறிவுறுத்தினார். மாதத்திற்கு மின்கட்டண பாதுகாப்பு வரம்பினை அரசாங்கம் மணிக்கு 600 கிலோவாட்டிலிருந்து 800 கிலோவாட்டிற்கு உயர்த்தியுள்ள முடிவு 8 மில்லியனுக்கும் அதிகமான பயனர்களுக்கு நன்மை அளிக்கும் என தெனாகா நேஷனல் நிறுவனம் தெரிவித்துள்ளது. வெப்பம் புகைமூட்டத்தை எதிர்கொண்டுள்ள மக்களின் வாழ்க்கை செலவினத்தை குறைக்க இந்நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக TNBN தலைமை நிர்வாகி டத்தோ ஷாம்சுல் அகமட் குறிப்பிட்டார். மலேசிய முதலாளிகள் கூட்டமைப்பு MEF முன்னாள் தலைவர் டத்தோ டாக்டர் ஷேட் உசேன் ஷேட் உஸ்மான் அரசு ஊடகம் பன்னாட்டு தொடர்புக்கான மூத்த ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ளார். MEF தலைவராக 2020 முதல் 2026 வரை 6 ஆண்டு தவணையை ஷேட் உசேன் நிறைவு செய்துள்ளார். அதேவேளை MEF மன்ற உறுப்பினராக 2023 முதல் 2028 வரை அவர் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தென் பிலிப்பீன்ஸில் பள்ளியில் நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் இருவர் கொல்லப்பட்டனர். ஜூன் மாதத்துக்கு பிறகு பள்ளி வளாகத்தில் நடத்தப்பட்ட 3வது சம்பவம் இதுவென வட்டார பேரிடர் நிர்வாக ஊழியர் AFP-யிடம் தெரிவித்தார். உயிரிழந்த இருவரும் மாணவர் என ஐயுறப்படுகிறது. இந்நிலையில் காயமடைந்த மேலும் 7 பேருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அந்த துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்ட நபர்களின் எண்ணிக்கை இன்னும் தெரியவில்லை. விளையாட்டு ஐச்சி நகோயா ஆசிய போட்டி நாளை அதிகாரப்படியாக தொடங்கும். இப்போட்டியை 1994 பின் ஜப்பான் 3வது முறையாக ஏற்று நடத்தவுள்ளது. 20வது முறையாக நடத்தப்படும் இப்போட்டியில் 45 நாடுகளைச் சேர்ந்த 15,000-க்கும் மேற்பட்ட விளையாட்டாளர்கள் களமிறங்க உள்ளனர். 16 நாள்கள் நடைபெறும் அப்போட்டியில் 43 விளையாட்டுகளில் 469 பிரிவுகளில் போட்டியாளர்கள் தங்களின் திறமையை வெளிப்படுத்துவர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

மின்னலின் தீரா இசை உங்களுக்காக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. 6:03 விட்டது. எங்களுடைய இணைஞ்சிருக்க உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த தீரா இசையில குறிப்பாக இந்த நேரத்திற்காக பல பேர் காத்திருப்பாங்க. அது இந்த நேரம் மட்டும் இல்லைங்க, இந்த நேரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பு மாலை மணி 4:00 நமக்கு அழைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அத்தனை பேர் மனம் விட்டு பேச காத்துட்டு இருக்காங்க. இப்போதும் நாங்க சொல்ற ஒரு விஷயம் தாங்க, மனம் விட்டு பேசுனா தீர்வு கிடைக்குமா அப்படின்னு தெரியல, ஆனா தெளிவுக்கு பிறக்கும். இந்த நிகழ்ச்சி கேட்டவங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். ஒரு சிலருக்கு தீர்வும் கிடைச்சிருக்கு, தெளிவும் கிடைச்சிருக்குது. மன பாரத்தோடு அழைத்து பேசினவங்க, நிம்மதியோடு தொலைபேசியை வைத்தவங்களும் உண்டு, அந்த பிரச்சனையை தீர்ந்து போச்சுன்னு அழைத்து சொன்னவங்களும் உண்டு. நாங்க உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கல, ஆனா நம்பிக்கை பிறக்கும் அப்படின்னு நாங்க சொல்றோம். மனம் விட்டு பேசுங்க. நீங்க யாரு, எங்கிருந்து கூப்பிடுறீங்க, எந்த விவரமும் எங்களுக்கு தேவையில்லை. மனம் விட்டு பேசி தொலைபேசி வைத்த பிறகு உங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைச்சிச்சுன்னா அதுதான் எங்களுக்கு வேண்டும். 3:02 2:28 2:57 3:03 அல்லது 4:07:68

0: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 9 7 1 9 1 9.
1: முதல் முறையாக சிரம்பானில் SK Event Production பெருமையுடன் படைக்கும் ஸ்ரீனிவாஸ் லைவ் இன் கான்சர்ட் 2026 அக்டோபர் 10 மாலை 6 ரீஜன் ஹாலில் பாரகர் ஸ்ரீனிவாசுடன் சரிகம பாப்புகள் திவினேஷும் இசை கொண்டாட்டத்தில் இணைகிறார். டிக்கெட்டுகளுக்கு ticket2u.com. தொடர்புக்கு 01 6 3 3 6 9 6 5.

0: நீரா இசையில நினைவோ ஒரு பறவை இடம் பெற்றுக் கொண்டிருக்கின்றது. முதல்ல மின்னல் எஃப்எம் மீதான உங்கள் நம்பிக்கைக்கு எங்களுடைய நன்றிங்க. ஏன்னா மனம் விட்டு பேசுங்க, உங்களை நாங்க வந்து குறை சொல்ல மாட்டோம், நீங்க ஏன் இப்படி பண்ணீங்கன்னா உங்களை நாங்க கேட்க மாட்டோம் அப்படின்னு நாங்க சொன்ன பிறகு இங்க நம்பி மனசை விட்டு பேசினா நிம்மதி கிடைக்கணும்னு அழைத்து பேச உங்களுக்கு முதல்ல நன்றி. அடுத்து ஒரு நேர் அழைப்புல இருக்காங்க, அவங்களை சந்திக்கலாம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்க போனா, நல்லா இருக்க போனா. நான் எனக்கு என்னோட பையனே சொல்றேன், வயசு 37 ஆச்சு, ஆனா அவருக்கு இன்னும் ஒரு பொண்ணு வரணும்னு அமைய மாட்டேங்குது. அதுதான் எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு எங்களுக்கு. ஏன்னா நாங்களும் வேலை, நாங்களும் பொண்ணு தேடிக்கிட்டு தான் இருக்கோம், வரணும் வருது. அந்த நாங்க அவர் சொந்தமா பொண்ணு பாத்துக்கல, நீங்களே பாத்துக்குமான்னு சொல்லிட்டாரு. அப்ப வரணும் வருது, ஆனா கடைசி நேரம் ரெண்டு குடும்பம் நல்லா ஒத்து போய் ஜாதகம் பார்க்கும் போது ஜாதகம் சரியா வர மாட்டேங்குது. நாங்க ஜாதகம் பார்க்கனாலும் பொண்ணு வீட்டும் பாப்பாங்க. அப்போ அது முக்கியமான உங்க தாலி பாக்கியம் இல்ல, நாங்க பொண்ணு கொடுக்க மாட்டோம் சொல்லிடுறாங்க. அவருக்கு ஜாதகம் பார்க்க ரொம்ப, ஜாதகம் ரொம்ப கஷ்டமா இருக்கு அவருக்கு மேட்ச் பண்றதுக்கு.
0: இதுதான் உங்க குடும்பத்துல பெரிய பிரச்சனையா இருக்குதுங்களா இப்போ?
1: இப்ப அவருக்கு இதுதான் ஒண்ணு, அவருக்கு பொண்ணு அமைய மாட்டேங்குது. இன்னொன்னு வந்து அவர் இப்ப காமல் கஸ்லாமத்தான் வேலை செய்யறாரு, ஆனா அந்த வேலையை கூட வேணான்னு வந்த பொண்ணுங்க சொல்லிருக்காங்க. இந்த வேலையை செய்யற கல்யாணம் பண்ணி என்ன பண்றது?
0: அவர் என்ன மனநிலையில இருக்கிறாரு? அது முத, அதுதான் முக்கியம் இல்ல.
1: அவரு கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு,
0: அவர் முயற்சி எடுக்கிறாரா கல்யாணம் பண்றதுக்கு, பெண் பார்க்கறதுக்கு, தேடுறதுக்கு அப்படின்னு
1: முயற்சி எடுக்கிறாரு. அந்த பேஸ்புக்ல மெட்ரிமோனி எல்லாம் வருது, முயற்சி எடுக்கிறாரு. ஆனா அத நிறைய வரன்னு பார்த்தாச்சு, எதுவுமே சரியா வர மாட்டேங்குது. அவரு வந்து ரொம்ப சூசி அப்படின்லாம் இல்ல. இன்னொரு பிரச்சனை என்னன்னா, அழகு பாக்குறாங்க, முக லட்சணம் பாக்குறாங்க. சோ ஆனா மாப்பிள்ளைக்கு வந்து மண்டையில முடியல, அந்த மாதிரி குறைகள் வருது.
0: இது அவர்கிட்ட நீங்க பேசும்போது அவர் என்ன சொல்லுவாரு? அவர்கிட்ட தனியா உட்கார்ந்து பேசிருக்கீங்களா?
1: ஆமா பேசிருக்கேன். அவர் சொல்றாரு, நான் இதுதான் என்னோட லுக், இதுதான் என்னோட வேலை, நான் இப்படித்தான் என்னோட முக லட்சணம் இப்படித்தான், இதுதான் என்னோட வேலை. இதை சரி பண்ணி ஒரு பொண்ணு வந்தா வரட்டும்.
0: இல்ல நீங்க இந்த அளவுக்கு வேதனைப்பட்டு சொல்ற அளவுக்கு அவருடைய மனநிலை எப்படி இருக்குன்னு கேக்குறேன்.
1: ஒரே மாதிரிதான் இருக்குதா போனா? ஒரே மாதிரிதான் இருக்கு. அதனால எனக்கு தெரியும், ஏன்னா அவரும் சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு, வயசு ஓடிக்கிட்டே போகுது, இன்னும் ஒண்ணு ஒரு ஒன்னும் ஒரு பொண்ணும் அமையலன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு. அதனால அதுலயே தெரியுது எனக்கு அவர் மன வேதனை தான் இருக்காரு. அதனால நான் அத வந்து நாங்க அதை டீப்பா பேசுறது இல்ல, ஏன் வெந்த புள்ளி வேலை பச்சுற மாதிரின்னு. ஆனா நாங்க கொஞ்சம் பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா கல்யாணம் பண்ணாம எத்தனையோ பேர் இருக்காங்க. இப்ப நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன், சமைச்சு போடுறது இருந்து எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நாளைக்கு ஒரு 20 வருஷம் கழிச்சு நான் இல்லாத போன காலத்துல அந்த பையன் என்ன பண்ணுவாரு?
0: அந்த வருத்தம் தான் உங்களுக்கு?
1: வருத்தம் இல்ல, போனா வேதனையா இருக்கு, ரொம்ப வேதனையா இருக்கு. இப்ப நல்ல ஒரு படிப்புல நல்ல ஒரு பதவியில இருந்தானா, ஒருவேளை பொண்ணு கிடைக்கிறதுக்கு சுலபமா இருக்கலாம். அவரு புங்காவல் கஷ்டமா தானே வேலை செய்யறாரு, இவரு கல்யாணம் பண்ணி என்ன பண்றதுன்னு. ஆனா அவரு வீடு வாங்கிட்டாரு, தர வீடு ஒண்ணு வாங்கிட்டாரு.
0: இல்ல அவரு சொல்லாத கவலைகள் எவ்வளவு இருக்குதுன்னு தெரியலையே நமக்கு, இல்லையா? சில அவமானங்கள் இதனால வார்த்தைகள் அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்தும்ல. ஆறுதலும் கொஞ்சம் தேவை இல்லையா நமக்கு? ஏதோ ஒரு நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கணும்ல, அதுதான் நமக்கு மிகப்பெரிய ஆறுதல். அந்த நம்பிக்கையை மட்டும் விடாதீங்க சரிங்களா?
1: இதுங்க சொல்றேன்னா போனா எல்லாத்துலயும் போயிட்டு எனக்கு என் பையனுக்கு ஒரு பொண்ண பாருங்க நான் கேக்கல, ஆனா பல நல்ல உள்ளங்கள் இத கேட்டுக்கிட்டு இருக்கு, வாழ்த்துற உள்ளங்கள் இருக்கும்
0: கண்டிப்பா.
1: அந்த பையனுக்கு ஒரு நல்லபடியா ஒரு பொண்ணு அமையணும்னு வளர்த்துற உள்ளங்க இருக்கும், கடவுள்கிட்ட வேண்டிக்கிற உள்ளங்கள் இருக்கும். அதனாலதான் நீங்க இதை சொல்றேன், இது மூலமா அவனுக்கு ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் வரலாம்ல.
0: கண்டிப்பாங்க, நான் அது உண்மை, நிச்சயமான உண்மை. ஏன்னா இந்த நிகழ்ச்சியில அழைத்து பேசின பிறகு அவ்வளவு அழைப்புகள் வரும், அழுதவங்க உண்டு, இந்த நிகழ்ச்சியில பேசினவங்கக்காக கோயில போயிட்டு பிரார்த்தனை பண்ணவங்க உண்டு. அவ்வளவு நல்ல உள்ளங்கள் கேட்டுட்டு இருக்காங்க, அவங்களுடைய நல்ல எண்ணங்களும் அவங்களுக்கு போயிட்டு வாழ்த்துக்களும் போய் அவருக்கு சேரட்டும். ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாம் கை கூடிருச்சு அப்படின்னு ஒரு நாள் நீங்க அழைச்சு சொல்லுவீங்க சரிங்களா?
1: கண்டிப்பா போனா.
0: நன்றிங்க,
1: நன்றி, வணக்கம்.

0: பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைனப்ஸ் இ-டியூஷன். AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01079712119 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைண்ட்அப்ஸ் இ-டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
1: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் FM-இல் பாபாஸ் அண்ட் யூ
2: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
1: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
2: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
1: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
3: நான் கொஞ்சம் பேசணும் என நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் FM.

0: இந்திரா இசையுது நினைவு ஒரு பறவை இது. மனம் விட்டு பேசுங்க அப்படின்னு சொன்னோம், அடுத்து பேசுறதுக்காக ஒருத்தவங்க காத்துட்டு இருக்காங்க.
1: வணக்கம் அம்மா.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்ல சுகமா இருக்கம்மா.
0: சரி சொல்லுங்கம்மா, என்ன பேசணும்னு நினைக்கிறீங்க?
1: ஏன்னா மனசுக்கு தான் ரொம்ப வேதனைமா, தாங்க முடியாத வேதனை. அது ரொம்ப ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னால பேர் சொல்ல விரும்பல, என்னோட மகனும் மருமகளும் என்ன பிரச்சனைனால பிரிஞ்சிட்டாங்க. பிரிஞ்ச உடனே லாயர் மூலியமா பார்த்து பிள்ளைய தாப்பம் பாக்கலாம் அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. கடைசியில என் மகன் போயிட்டு பிள்ளைய எடுக்கிற சமயத்துல அவ சண்டை கொடுத்துட்டா. சண்டை கொடுத்துட்டு பிள்ளைய கூட்டிட்டு 4 வயசு பிள்ளைய கூட்டிட்டு அவங்க அம்மா வீட்டு போயிட்டான். போனவே இப்ப பிள்ளைக்கு 16 வயசு ஆச்சு. இன்ன வரைக்கும் தாப்பண்ட காட்டல, அவனும் பாக்கல, இவனும் தனியா தான் இருக்கான்.
0: ஏன் அவரு வந்து எந்த ஒரு முயற்சி எடுக்கலையா? இப்போ உங்களுக்கு நீதிமன்றம் அந்த உரிமையை கொடுத்தாங்கன்னா அவரு போய் பார்த்திருக்கலாமே, அந்த நீதிமன்றம் மூலமாகவே திரும்பியும் அவர் கேட்டு.
1: நீதிமன்றம் மூலமா திரும்ப போய் கேட்கல, என்னன்னு தெரியல. சமயத்துல நான் பிள்ளைய பத்தி பேசணும், அதை பத்தி பேசாதீங்கன்னு நாம யாருக்குமே தெரியாம பள்ளிக்கூடத்துல போய் இன்னாரோட ஐயாவோட அம்மா நானே நான் பேத்தி பாக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு டீச்சர்ட்ட சொல்லி டீச்சர் என்ன உட்கார சொல்லிட்டாங்க ஒரு ரூம்ல. அப்புறம் பேத்தி கூட்டிட்டு வந்து காட்டுறாங்க, நான் அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டேன். என்னோட வளர்த்தியா இருக்கா, 4 வயசுல நான் பார்த்தவ என்னோட வளர்த்தியா இருக்கா, இப்ப 16 வயசுமா அவளும் பெரிய பொண்ணாயிட்டா. நான் அவளுக்காக நகை நட்டெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன், என்னால பாக்க முடியல, பேச முடியல, கொடுக்க முடியல. இப்ப இந்த வருஷம் எனக்கு பிறந்த நாள் நல்ல பெருசா செய்யலான்னு இருக்காங்க. என் பேத்தி ஒரு ஆள் வந்தா போதும், யார் வரங்களோ வரலையோ.
0: இன்னமும் உங்க மருமகளுக்கு கோபம் குறையலீங்களா?
1: ஆமா குறையல ஒண்ணுமோ. நான் இவ்வளவு நாளைக்கு நான் இருக்க போறேன்.
0: ஒரே ஒரு பேத்தி தானா உங்களுக்கு?
1: இல்ல, எனக்கு மத்த பேர பிள்ளைங்களா லண்டன்ல இருக்காங்க.
0: இவங்கதான் இங்க இருக்கிறாங்க, ஆனா பாக்க முடியல அவங்களை. நீங்க
1: ரெண்டு 3 வாட்டி லண்டன்ல போயிட்டு அதுங்களை பாத்து பாத்துட்டு வந்துட்டேன்.
0: உங்க மகன் முயற்சி எடுத்தாருங்களா உங்களுடைய இங்குள்ள மகளை பாக்குறதுக்கு? அவருடைய மகளை
1: இல்ல, முயற்சி எடுக்கல. எனக்கு அது பேசவே பயமா இருக்கு, பேசினாக்கா அவனுக்கு ரொம்ப கோவம் வருது.
0: சரி, அது வந்து இப்போ இதெல்லாம் பாதிக்கப்பட்டு அழறது நீங்க, ஆனா அங்க கணவன் மனைவிக்குள்ளார் என்ன போய்கிட்டு இருக்கு, அவர் எந்த முயற்சி எடுக்காத அளவுக்கு என்ன நடந்திருக்குன்னு கூட நமக்கு தெரியல இல்லையா. அதனால பாதிக்கப்பட்டிருக்கிறது நீங்க மட்டும்தான். அதனால நீங்க இதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படாதீங்க. உங்களுடைய பிறந்த நாள் நல்லபடியா கொண்டாடுங்க. ஒரு காலம் வரும் இல்லையா, அந்த மாதிரி உங்க வாழ்க்கையிலயும் ஒரு ஒரு திரும்பவும் அந்த அன்பு சேரட்டும். உங்களுடைய பேத்தி வந்து பாட்டின்னு வந்து உங்களை பாப்பாங்க அப்படின்னு நாங்க நம்புறோம், சரிங்களா?
1: சரிம்மா.
0: சரி, உங்களை பாத்தாங்களே, உங்களை பாத்தாங்களே, என்ன சொன்னாங்களா உங்ககிட்ட? ரொம்ப பாசமா இருந்தா உங்க மருமா கிட்ட நீங்க பேசிட்டு நீங்க போய் பாத்துட்டு வாங்களா அவங்க
1: கிட்ட? தெரிஞ்சா யாருக்குமே தெரியாம மாத்திட்டு போயிட்டாங்க. அவங்க இருந்த தலையை விட்டுட்டு நான் போய் தேடினேன். தேடிட்டு போய் பிள்ளைக்கு வாங்கிட்டு போறேன், ஜாமான கண்ணட்டை எல்லாம் வாங்கி எடுத்துட்டு போனேன். பாக்குறது அக்கம் பக்கம் உள்ளவங்களும் சொல்றாங்க, இல்ல தெரியல, எங்கதான் போயிட்டாங்கன்னு தெரியல.
0: படத்துல பாக்குற மாதிரியே இருக்கு, போங்க உங்க கதையை கேட்க.
1: ஆமா, இப்ப எனக்கு மட்டும் வீடு தெரிஞ்சுன்னு நான் போயிருவேன்.
0: வாய்ப்பு கிடைச்சுன்னா நீங்க நீங்க போயிட்டு ஒரு உங்க மருமகள்கிட்ட பாத்து பேசி ஒருவேளை உங்க பேரப்பிள்ளை நீங்க பாக்குறதுக்கான முயற்சி எடுக்கலாம். எப்ப பிறந்த நாள் உங்களுக்கு?
1: எனக்கு பிறந்தநாள் முடிஞ்சு ஆனா வர அடுத்த மாசம் 17ஆம் தேதி, 75 வயசு. எனக்கு ரொம்ப பிள்ளைங்க ரொம்ப கிராண்டா செய்யப்படுறாங்க.
0: சரி பாப்போம், உங்க பேர்த்தி வருவாங்க அப்படின்னு எதிர்பார்ப்போம், சரிங்களா? நன்றிமா.
1: சரிம்மா, ரொம்ப நன்றி.

0: உங்களுக்கு உதவி செய்கிறது MyNabs e-tuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100 9072 9119 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
1: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0100 9072 9119.
2: The honeymoon
3: is ladies over. And gentlemen, I welcome the newly married honeymoon couple Nilakandan and Anandi to this evening get together. So let's all join.

0: தீரா இசையில் நினைவோ ஒரு பறவையிடம் பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அடுத்து ஒருத்தவங்க காத்துட்டு இருக்கிறாங்க மனம் விட்டு பேசுறதுக்காக. சில கதைகளை கேட்கும் போதுதான் தோணுது, நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம இன்னும் குறை சொல்லிக்கிட்டு இருக்கோம். கடவுள் ரொம்ப அழகான வாழ்க்கையை கொடுத்துருக்கிறாருன்னு என்னைக்குமே நம்ம வந்து அதை உணர்ந்தது ரொம்ப குறைவு. ஆனா சிலருடைய வாழ்க்கையை பார்க்கும் போதுதான் தெரியுது நம்ம மிகச்சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஒவ்வொரு தடவையும் கோயிலுக்கு போயிட்டு எங்களுக்கு அது கொடுங்க இது கொடுங்கன்னு கேட்கறதுக்கு முன்பு எல்லாத்தையும் தாண்டி முதல்ல நன்றியை சொல்லுவோம் இருக்கும் வாழ்க்கைக்கு, நம்ம கொடுத்த வரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு நேர சந்திக்கலாம். தீரா இசை இது, நினைவோ ஒரு பறவை இது, மனம் விட்டு பேசுங்க அப்படின்னு சொன்னோம். அடுத்து பேசுறதுக்காக ஒருத்தவங்க காத்துட்டு இருக்காங்க.
1: இன்னைக்கு மகனுக்கு பிறந்த நாளே, ஆனா அவரு எனக்கு கூட இல்ல, அவரு வந்து சிறைச்சாலையில இருக்காரு. எனக்கு ரொம்ப கவலையா இருக்கேன்னு அவருக்கு போன வருஷம் இங்க கூட இருந்தாரு, அப்பா அவர் அங்க இருக்காரு, ரொம்ப மனசு வேதனையா இருக்கு.
0: இன்னும் எத்தனை இன்னும் எவ்வளவு எவ்வளவு நாள் இருக்கணும் அவர் அங்க?
1: அவரு அடுத்த வருஷம் 9 மாசம் போலதான்.

0: அவர் போதை பொருள் எடுத்து ரொம்ப இதாயிட்டாரு.
1: சரி சரி, போதை பொருளுக்காக. சரி, அடுத்த வருஷமா? அடுத்த வருஷம் தான் வெளியே வருவாங்களா?
0: அடுத்த வருஷம் ஒன்பது மாசம் 27 தான் வருவாங்க.
1: சரி, அடுத்த வருஷம் வரும்போது அவர் அவரா வருவார்னு எதிர்பார்ப்போம். சரிங்களா, நல்ல ஒரு பெரிய மாற்றத்தோட அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, உங்க பக்கத்துல இருக்கிறவங்க கூட இப்போதைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியுமோ இருங்க. சரிங்களா, ஆமா ஆமா, புரியுதுமா புரியுதுமா. அவருக்கு பிறந்த நாள் இன்றைக்கு?
0: அவருக்கு பிறந்த நாள் 26 இருந்தா நாங்க செல்வது சின்ன சிம்பிளா ஒரு குடும்பம் சிம்பிளா கேக் வந்து சிம்பிளா செஞ்சுக்கோ.
1: புரியுதுமா.
0: அவரு இல்ல, நாங்க போய் ஆனா போய் பாத்து ஒரு மாசத்துக்கு கூட்டிட்டு நாங்க போய் பாத்துட்டு வருவாங்க.
1: சரி, பரவாயில்ல. அடுத்த முறை அவர் வெளிய வரும்போது எல்லாமே மாற்றத்தோடு, பெரிய மாற்றத்தோடு அவர் வரணும். அவர் வாழ்க்கையே மாறணும் அழகா. சரிங்களா, இந்த பிறந்த நாளுக்கு அவருக்கு உங்களுடைய ஆசீர்வாதமும் ரொம்ப முக்கியம். அந்த ஆசீர்வாதத்தை நீங்க எப்போதுமே கொடுங்க. சரிங்கம்மா, ரொம்ப நன்றி.

0: திரா இசையில நினைவு ஒரு பறவை இடம் பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நினைவு ஒரு பறவை பற்றி கண்டிப்பா சொல்லியாகணும். இது முன்கூட்டியே பதிவு பண்ணப்பட்ட நிகழ்ச்சியே கிடையாதுங்க. இப்போ நீங்க அழைக்கலாம்னு சொல்றீங்கல்ல, இப்போ நீங்க அழைக்கிற அழைப்பு தான், இதற்கு முன்பே பதிவு பண்ணி இப்போ நாங்க ஒளிபரப்புற நிகழ்ச்சி கிடையாது. அதனாலதான் சில நேரங்களில் தொழில்நுட்ப கோளாறு முன்ன பின்ன இருக்கும். ஏன்னா அப்பவே நம்ம பதிவு பண்ணி நேர்களுடைய அழைப்புகளை உங்களுக்காக நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். அப்போ யார் அழைக்கிறாங்களோ அவங்களுடைய குரல் தான் உங்களுக்காக ஒளியிருது. அதனால நிறைய நேர்களை அழைத்து எங்களுக்கு மட்டும் வாய்ப்பு கிடைக்கிறதே இல்லை அப்படின்லாம் நீங்க நினைக்காதீங்க. வர்ற அழைப்புகளை எவ்வளவு முடியுமோ நம்ம எடுத்து பேசிக்கிட்டு தான் இருக்கோம். சரி, அடுத்து மனநல ஆலோசகர் சோமஸ் குமார் நம்ம அழைப்புல இருக்கிறாரு. வணக்கம் சோமஸ்.
1: வணக்கம் மின்னல், வணக்கம் புவனா, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் சோமஸ், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் நல்லா இருக்கேன். கொஞ்சம் உடல் நலம் சரியில்லாம
0: புகைமூட்டமா என்ன சொல்ல போறீங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நீங்க இந்த நிகழ்ச்சிக்காக உங்க நேரத்தை ஒதுக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கு நேயர்கள் பேசிட்டு இருந்தாங்க, கேட்டீங்களா?
1: கேட்டேன் போனா, ஏன்னா நானும் மின்னல் எஃப்எம் ஒரு தீரா ரசிகர் தான்.

0: எப்பயுமே நம்ம கேட்போம். முதல்ல மூணு பேர் பேசியிருந்தாங்கல்ல, அதுல முதல்ல வந்து ஒருத்தவங்க கல்யாணத்தை பத்தி பேசியிருந்தாங்க. அவங்க பையனுக்கு வந்து வயசாகுது, ஆனா எந்த ஒரு வரணும் அமையல அப்படின்ட்டு. அது கண்டிப்பா ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயம் தான். அவங்களோட மெயின் கான்சர்ன் வந்து அதுல என்னவா இருந்துச்சுன்னா வந்துட்டு, வயசானதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அப்புறம் வந்து அவங்களை பார்த்துக்க யாரும் இல்லை
1: அப்படின்னு.
0: இப்ப உள்ள காலகட்டத்துல வந்து அந்த மாரி ஒரு மைண்ட் செட் வந்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் மாத்திக்கணும் தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்மளே எவ்வளவோ பாக்குறோம். இப்ப அண்மையில கூட நடந்துச்சு, கணவன் மனைவியை கொள்றது, மனைவி கணவனை கொள்றது, இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இது வந்து ஒரு நிச்சயம் இல்லாத ஒரு எப்படி சொல்றது, ஒரு கேரண்டின்னு நம்ம சொல்லுவோம். அது இது கல்யாணம் பண்ணிட்டா நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு, நம்ம நல்லா வாழ்ந்தா, நல்லா அமைஞ்சா, அந்த சுற்றுச்சூழல் நல்லா இருந்தா நம்ம நல்லா இருப்போம். பட் அது நல்லா இல்லாட்டினாக்கா நம்ம ஒண்ணும் செய்ய முடியாதுல்ல.
1: அப்ப
0: இவங்களுக்கு அந்த நபருக்கு நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நீங்க கல்யாணத்தை பத்தி யோசிக்கிறதுக்கு பதிலா அது நடக்கணும்னு இருந்துச்சுனாக்கா கண்டிப்பா நடக்கும். இவங்க வந்து மென்ஷன் பண்ணிருந்தாங்க வேலையை பத்தி, வேலைனால கூட வந்து யாரும் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு. இதனால வந்து உங்களோட வேலையை வந்து விடணும் அதெல்லாம் வந்து எதுவுமே இல்லை. ஏன்னா செய்யும் தொழிலே தெய்வம்ல, அவர் என்ன வேலை செய்யறாரு, நல்ல வேலை செஞ்சா அது அவருக்கு நல்லபடியா இருக்குதுன்னா அதுவே போதும். அவர் அடுத்தவங்களுக்காக இவரோட பர்சனாலிட்டியை, இவரோட பேக்ரவுண்டும் எதையும் நம்ம மாத்திக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா அந்த நபர் என்ன செய்யலாம், பெட்டரான வாழ்க்கை வாழ்றதுக்கு என்ன செய்யலாம். இப்ப அவங்க சொன்னாங்க வீடு பார்த்திருக்காங்க, காடி வச்சிருக்காங்க அப்படின்னு. சோ மத்த விஷயத்த வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். கல்யாணம்ன்றது அமையும் போது அது அமையும். ஆனா அந்த வாழ்க்கைய ஸ்டேபிளா வச்சுக்கிறதுக்கு அவங்க என்ன செய்யலாம் அதெல்லாம் அவங்க யோசிச்சு பார்த்து கண்டிப்பா வாழ்க்கையில வந்துட்டு இன்னும் சிறப்பா வாழணும்னு தான் நான் நினைக்கிறேன்.
1: ரொம்ப நல்ல விஷயத்த சொல்லியிருந்தீங்க. ஏன்னா அதை நினைச்சா அவங்க, ஆனா ரொம்ப வேதனையா தான் பேசினாங்க அவங்க. நீங்க சொன்ன மாதிரி தான் நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம். அதற்காக திருமணத்தை எதிர்த்து நம்ம பேச கிடையாது. அமையும் போது, அது அமையும் போது சிறப்பா அமைஞ்சா அவங்க கொடுத்து வச்சவங்க தான் இல்லையா?
0: ஆமா போன. ஏன்னா இப்ப உள்ள காலகட்டத்துல வந்து இந்த திருமணம் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிற லைஃப வந்துட்டு அவங்க விட்டுடுறாங்க. எவ்வளவு சந்தோஷம் இருந்தாலும் எனக்கு திருமணம் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இருக்காங்க. ஆனா ஆனதுக்கு அப்புறம் கூட வந்துட்டு பேசாம நான் கல்யாணம் பண்ணாமே இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்ற நபரும் இருக்காங்க. அதனாலதான் வந்து நான் வந்து அதுக்கு அகெயின்ஸ்டா பேசல. அது அமையணும்ன்றப்ப அது அமையும். பட் இருக்கிற இப்ப உள்ள காலகட்டத்துல அவங்கனால லைஃப்ல என்னென்ன மேம்படுத்திக்க முடியுமோ அதெல்லாம் செய்யறது ரொம்ப நல்லது.
1: சரி சுமாஸ், அடுத்ததா வந்து ஒரு பாட்டி பேசியிருந்தாங்க.
0: அவங்க பேட்டிய வந்து பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. இது வந்துட்டு சட்ட ரீதியா தான் போனா நம்ம வந்து போகணும். நீங்க சொன்ன மாதிரிதான், அப்படி அவங்க வந்து பாக்கணும் அப்படின்னாக்க வந்துட்டு சட்ட ரீதியா தான் அவங்க போகணும். இல்லாட்டினா, ஏன் நான் சொல்றேன்னா, இந்த மாரி கேஸ நம்ம பாத்துருக்கோம். இவங்க வந்து இப்ப போய் பாக்குறாங்க அவங்க அம்மா பாக்கலாம் தெரியாமனா. அதுக்கப்புறம் வந்து அவங்க அம்மாக்கு தெரிஞ்சு அவங்க வந்து திரும்பிய கேஸ் போடுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. சோ இது வந்து அந்த சிச்சுவேஷனை ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆக்கிரும். சோ இந்த மாரி ஒரு சூழ்நிலையில அவங்க இருக்க கூடாதுன்னா முக்கியமா அவங்க என்ன செய்யணும்னாக்கா சட்ட ரீதியில போகணும். ஆனா இன்னொன்னு புரிஞ்சுக்கணும், நம்ம வந்துட்டு நம்ம ஆசை, அந்த பாசம் அதுல எல்லாம் போய்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த பேத்தியோட மனநிலைமை எப்படி இருக்குன்னு தெரியல, அவங்களோட மருமகளோட மனநிலைமை எப்படி இருக்குன்னு தெரியல. இதையும் நம்ம வந்துட்டு கருத்துல கொள்ளணும். ஏன்னா அவங்க வந்து விவாகரத்து ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியல, அவங்க வேற ஒரு வாழ்க்கையில இருக்காங்களான்னு தெரியல. சில சமயம் வந்துட்டு நம்ம வந்துட்டு அங்க இன்வால்வா இருக்கிறதுனால வந்து மத்த பிரச்சனைங்க உண்டாகும். அதே உங்களுக்கு உண்மையிலே வந்துட்டு அவங்கள பாசம், உங்களுக்கு எல்லாம் பாக்கணும் அப்படி இருந்தா தவறே இல்ல. ஏன்னா அது உங்களோட உரிமை. ஆனா சட்ட ரீதியா போறது நல்லது
1: கண்டிப்பா. சரி, ஆனாலும் எனக்கு என்ன விஷயம் அப்படின்னா, அவங்க மகன் வந்து எந்த முயற்சியும் எடுக்கல. மகனுக்கு இன்றைக்கு பிறந்த நாள், ஆனா பக்கத்துல எல்லாம் அவர் வந்து சிறைச்சாலையில இருக்கிறாரு அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
0: ஆமா போ, நான் கேட்டோனே எனக்கு ஒரு பழமொழிதான் ஞாபகம், பெத்த மனம் பித்து கல்லுனோல. சில சமயம் நம்மனால நம்மளோட சுயநலத்தினால நம்ம செய்யறது சில விஷயங்கள் வந்துட்டு அது நமக்கு மட்டும் இல்ல, நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு பெரிய பாதிப்பை உருவாக்கும். அவங்க பையனுக்கு 26 வயசுன்னு சொல்லியிருந்தாங்க. மின்னலேசம் இப்ப நிறைய இளைஞர்கள் எல்லாம் கேக்குறாங்க. இது வந்து கண்டிப்பா ஒரு பாடமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தவறு நடந்துருச்சு, என்னதான் இருந்தாலும் எண்ட் ஆஃப் தி டே வந்து அது அவரோட அவங்களோட பையன், அவங்களோட புள்ள, அவங்க பெற்ற எடுத்த புள்ள, அந்த பாசம் எல்லாமே கண்டிப்பா இருக்கும். இப்ப வந்து அந்த தாய் வந்து என்ன செய்யலாம்னா, இதுக்கப்புறம் பையன் வந்து ரிலீஸ் ஆகி வந்ததுக்கு அப்புறம் அவரை எப்படி நல்லபடியா பாத்துக்கலாம். ஏன்னா சில சமயம் வந்துட்டு இந்த ட்ரக் இஷ்யூஸ் எல்லாம் கூட போனா பெரிய இவங்கன்னு நான் சொல்லுது, நான் பொதுவா அனுபவத்துல சொல்றேன், சம்டைம்ஸ் இந்த குடும்பத்துல உள்ள சப்போர்ட் வந்து சரியா இல்லாட்டினா கூட வந்து அவங்க வெளியில வந்து அந்த ஒரு ஹாப்பினஸ் தேடுவோம் சொல்லல. இப்ப ஒரு புரோக்கன் ஃபேமிலி இருக்கும், ஒரு குடும்ப சூழ்நிலை இருக்கும், அவங்க வந்து வெளியில சந்தோஷத்தை தேடுறது வந்து சில சமயத்துல வந்து தப்பான ஒரு பாதிக்கு போயிருவாங்க. அதான் வந்து குடும்பம்ன்றது வந்து ரொம்ப முக்கியம். அதை வந்து நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு பாதுகாத்துக்க முடியுமோ அவளுக்கு எவ்வளவு பாதுகாத்துக்கணும். மனைவிக்கு பேசணும், கேள்விங்க இருந்தா கேளுங்க, உங்களுக்கு சந்தேகம் இருந்தா கேளுங்க. எல்லாத்துக்கும் அவங்க பிள்ளைங்க வந்து நல்ல பிள்ளைங்க தான், பட் அவங்க சரியான வழியில போறாங்களா இல்லையான்னு பாக்குறதும் நம்மளோட கடமை தான்.
1: கண்டிப்பா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயத்த சொல்லியிருந்தீங்க. இந்த சூழல இருக்கிற மற்றவர்களுக்கும் இது ரொம்ப பயனா இருக்கும்னு நினைக்கிறோம். அடுத்த வர சந்திக்கலாம் ஷோமஸ், ரொம்ப நன்றி இந்த வார வழக்கு.
0: நன்றி,
1: வணக்கம். சரிதான், அவர்தான் மனநல ஆலோசகர் ஷோமஸ் குமார். ஆக இருக்கும் வாழ்க்கை ரொம்ப அழகானது, அதை எவ்வளவு சந்தோஷமா நம்ப வைத்து தக்க வைத்து காத்துக்கிறோமோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம சுற்றி உள்ளவர்கள் நமக்கானவர்கள் இன்றைக்கு மதிச்சு அவங்களோடு எப்போதும் பக்கத்துல இருப்போம். ஆக மனசையும் உடலையும் ரொம்ப ரொம்ப பத்திரமா பார்த்துக்கும். மீண்டும் அடுத்த வாரமும் இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக தொடரும். நீங்க தாராளமா மனம் விட்டு பேசலாம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் 7 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். இம்மாதம் 10ஆம் நாள் நிலக்கரி விலை உயர்வடைந்து டன்னுக்கு $148 எட்டியது மின் உற்பத்தி செலவினத்தில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக பொருளாதார அமைச்சர் அக்மால் நசருல்லா முகமது நசர் தெரிவித்தார். ஜூலையில் டன்னுக்கு $129.63 இருந்த நிலக்கரியின் விலை ஆகஸ்டில் $130.67 அதிகரித்ததாக அவர் குறிப்பிட்டார். நாட்டிலுள்ள 539 பகுதிகளில் அமைந்திருக்கும் உயர்கல்விக் கழகங்களில் வைஃபையை பொருத்தும் திட்டம் செப்டம்பருக்குள் முழுமை பெறும் என எதிர்பார்க்கப்படுவதாக தொடர்பு துணை அமைச்சர் தியோனி சிங் கூறினார். இதுவரை 294 இடங்களில் வைஃபையை பொருத்தும் பணி 55 விழுக்காடு நிறைவடைந்திருப்பதாக அவர் கூறினார். நாடு முழுவதும் இன்று மாலை நிலவரப்படி 32 பகுதிகளில் காற்று மாசு குறியீடு ஆரோக்கியமற்றதாக பதிவாகியுள்ளது. ஸ்லாங்கூர் ஜொஹான் சத்யாவில் மிக உயர்வாக 183ஆகவும், ஷாலாமில் 169, பத்தலிஞ்சாயாவில் 162, பந்தியில் 161, கில்லானில் 159 ஐபியு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இவ்வேளையில் நகரிசம்பிலான் நிலாயில் 175ஆகவும், சரவகூச்சியில் 174, பேரா ஸ்ரீ மஞ்சோங்கில் 172, புத்ராஜ் யாவில் 172ஆகவும் ஐபியு உயர்வாக பதிவாகியுள்ளது. ஹார்முஸ் நீரிணையில் எண்ணெய் கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரான் புரட்சிகர காவற்படை தெரிவித்தது. தோகோ கொடி ஏந்திய ட்ரெண்ட் எனும் அக்கப்பலில் தீ ஏற்பட்டதை அடுத்து அது தடுத்து வைக்கப்பட்டதாக ஈரான் கூறியது. முன்னதாக அடையாளம் தெரியாத எரிபொருள் வீசப்பட்டதில் கப்பலில் தீ ஏற்பட்டதாக பிரிட்டன் கடல்சார் வர்த்தக அமைப்பு தெரிவித்தது. ஜப்பான் டோக்கியோவில் உள்ள உலகின் பரபரப்பான ஷின்ஜூக்கு ரயில் நிலையத்தில் துப்புரவு பணியாளர்களின் பணிச்சுமையை குறைக்கும் பொருட்டு தானியங்கி குப்பை தொட்டிகள் சோதனை செய்யப்படுகின்றன. 1 மீட்டருக்கும் அதிக உயரமுள்ள அவை வினாடிக்கு 20 சென்டிமீட்டர் வேகத்தில் நகர்ந்து சேகரிக்கும் குப்பைகளை மனித பணியாளர்களிடம் கொண்டு சேர்க்கும் சோதனை நவம்பர் இறுதி வரை நடைபெறும். விளையாட்டு. மலேசிய கார்பந்து சங்கம் FAM புதிய தலைவர் டாக்டர் அப்துல் கானி அசான் தனது ஆற்றலை மெய்ப்பிப்பதற்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்று கார்பந்து சகாப்தம் டாக்டர் ஜமால் நாசர் இஸ்மாயிலை கேட்டுக் கொண்டார். முன்னாள் ஆட்டக்காரரும் மலேசிய கார்பந்து லீக் முன்னாள் தலைவருமான டாக்டர் அப்துல் கானியின் நிர்வாக அனுபவம் நாட்டின் கார்பந்து துறையை மேம்படுத்த உதவும் என அவர் கூறினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். வணக்கம். அடுத்து இடம்பெறுகிறது செய்தி விளக்கம்.

63 ஆண்டுகள் நாட்டின் நீண்டகால முக்கிய பயணம். 1963 ஆண்டு செப்டம்பர் 16 நாள் மலாயா கூட்டரசு, சபா சரபா, சிங்கப்பூர் ஆகியவை ஒன்றிணைந்து மலேசியா எனும் நாடு உருவெடுத்தது. 63 ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் மலேசியா அதிக மாற்றம் கண்டுள்ளது. பல்வேறு அடைவு நிலைகள், சவால்களை நாடு சந்தித்துள்ளது. அவற்றுக்கெல்லாம் காரணம் கூட்டரசு மாநில அரசாங்கங்களுக்கிடையே உறவுகள். கூட்டு உடன்படிக்கையால் மலேசியா உருவாக்கப்பட்டுள்ளது. வேறுபட்ட வட்டாரங்களாயினும் பண்பாடும் அனுபவங்களும் தொடர்கின்றன. மலேசிய உருவாக்க வரலாறு சபா சரவா மலாயா கூட்டரசின் உறவுகளை தெளிவாக உணர்த்துகிறது. அது நம்பிக்கையின் அடிப்படையில் அமைந்தது. இங்கிருந்துதான் மலேசிய உடன்படிக்கை 1963 அல்லது MA 63 பொருள் வெளிக்கொணரப்பட்டது. அந்த உடன்படிக்கை வெறும் வரலாற்று ஆவணம் அன்று, நாட்டின் உருவாக்கத்திற்கான அடிப்படையாகவும் விளங்குகிறது. எனவே அதனை வெறும் வட்டாரங்களுக்கிடையில் உரிமை அல்லது நிதி கோரும் விவகாரமாக மட்டும் பார்ப்பது முறையன்று. 2026 மலேசிய நாள் கொண்டாட்டத்தின்போது MA 63 பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூட்டு ஒப்பந்தம் என வகைப்படுத்தியிருந்தார். MA 63 செயலாக்கம் சபா சரவா நிர்வாகத்தை மட்டும் முழுமையாக சார்ந்திருக்கவில்லை. கூட்டரசின் முழு பொறுப்பையும் அது உள்ளடக்கியுள்ளதாக பொருள்படும். அந்த உத்வேகம் கூட்டு நலன்களை கருத்தில் கொண்டு கலந்துரையாடல்கள், நடவடிக்கைகள் மூலம் வெளிப்படுத்துதல் அவசியமாகும். இவ்வாண்டு மலேசிய நாள் கொண்டாட்டத்தின்போது சரவாவிற்கு சிறப்பு நிதி, மூடி டீசல் சீரமைப்பு, உயர்கல்விக் கழக புதிய மாணவர்கள் விமான டிக்கெட்டை வாங்க சிறப்பு நிதியுதவி போன்றவை அறிவிக்கப்பட்டன. இந்த முனைப்புகள் யாவும் MA 63 புறந்தள்ளாமல் நடப்பு தேவைக்கேற்ப மத்திய அரசாங்கம் செயல்படும் அதேவேளை அவ்விரு மாநிலங்களுடனான உறவுகளை வலுப்படுத்துவதையும் காட்டுகின்றன. ஆகையால் அந்த உறவுகளை உரிமை, அதிகாரம், ஒதுக்கீடு என்ற கோணத்தில் மட்டும் பார்க்கலாகாது. நாட்டின் வலிமைக்கும் மேம்பாட்டுக்கும் சபா சரவா அதிகம் பங்களித்துள்ளன. அவற்றின் வளம், பொருளாதாரம், பல்வேறு பண்பாடு ஆகியவை மலேசியாவின் பலம். அம்மாநிலங்கள் சந்திக்கும் சவால்கள் அதிகம் என்பதால் மலேசிய உடன்பாட்டில் உள்ளதை செயல்படுத்த முயற்சிகள் தொடர்கின்றன. பொறுப்புகளை கூட்டாக சுமக்க வேண்டும் என மலேசியா உருவாக்கத்தின்போது உறுதியளிக்கப்பட்டவை நிறைவேற்றப்படுகின்றன. மக்களவையில் சபா சரவா நிகராளிகள் விகிதத்தை அதிகரிக்க இணக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை நிரூபித்துள்ளது. நிதி மேம்பாட்டு விவகாரங்களில் முக்கிய கவனம் செலுத்தப்படுகிறது. சபாவுக்கான இடைக்கால நிதி 1.5 பில்லியன் ரிங்கிட்டுக்கு அதிகரிக்கப்பட்டுள்ளது. உரிமை கோரல் தொடர்ந்தாலும் கூட்டரசு அரசாங்கம் நடப்பு சூழலுக்கேற்ப திறம்பட முடிவுகளை எடுக்கிறது. கலந்துரையாடல், ஒருமித்த கருத்தை பெறுதல் மூலம் தேவைகள் முறையாக நிர்வகிக்கப்படுகின்றன. 63 ஆண்டுகள் கடந்துவிட்டாலும் மலேசியா தோற்றுவிக்கப்பட்டதன் மூலம் பெறப்பட்ட உத்வேகம் மலேசியர்கள் மத்தியில் நீடிக்கிறது. சபா சரவா கூட்டரசு உறவுகள் விரிவான கோணத்தில் பார்க்கப்படுகின்றன. யார் அதிகம் பெறுகிறார், யாரிடம் அதிக அதிகாரம் உள்ளது என்பதை மக்கள் சிந்திப்பதில்லை. காரணம், மலேசியாவின் வலிமை ஒற்றுமையில் உள்ள நிலையில் மலேசிய வளர்ச்சிக்கு அனைத்து மாநிலங்களும் முக்கிய பங்காற்றி வருகின்றன. மலேசிய நாள் கொண்டாட்டம் தலைமுறைகளை கடந்து பொறுப்பை கொண்டு வருவதை நினைவுறுத்துகிறது. சபா சரவா கூட்டரசின் உறவுகள் நீதி, கூட்டு முக்கியத்துவம், ஒன்று மற்றொன்றை மதிப்பதன் மூலம் மேம்பட்டுள்ளன. நிறைவடைகிறது செய்தி விளக்கம். தமிழாக்கம் S. கோகுலன்.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:13. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:13.

சிறுதரை இசையில் பாட்டுக்கட கதவை திறந்தாச்சுங்க. எல்லாரையும் வருக வருக அப்படி நாங்க வரவேற்கின்றோம். குறிப்பாக புதிய நேயர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கீங்களோ தொடர்ந்து நீங்க முயற்சி பண்ணுங்க. நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் சுழிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. வெளியில போனா திரைசியை கேட்குறவங்க பாட்டு கடை ரொம்ப நல்லா இருக்கு, என்னதான் பண்றது, எங்களுக்கு தான் வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு பாக்குறவங்கலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, முயற்சி பண்ணிட்டு இருக்கிற நீங்க ஒரு நாள் இந்த அழைப்புல பேசுவீங்க அப்படின்னு நாங்களும் காத்துட்டு இருக்கோம். ஆக அழைக்கலாம் அப்படின்னு காத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு பிடித்தமான 80-90 பாடல்கள், 2000 காலகட்டங்கள்ல வந்த ஆரம்ப காலகட்டங்கள்ல வந்த பாடல்களையும் நீங்க தாராளமா விரும்பி கேட்கலாம்.

0: சரி இந்திரா, இன்னைக்கு பாட்டு கடையில முதல் நேரா வந்திருக்காங்க. வணக்கம் இந்திரா.
1: வணக்கம் பூனாக்கா, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் இந்திரா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன், நலமா இருக்கேன்.
0: சரி, பாட்டு கடைக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் இந்திராவுக்கு வெள்ளிக்கிழமை வேலையா என்ன?
1: ஆமா, வேலைதான், இப்ப வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன்.
0: அப்படியா, சரி. இந்த நேரத்துல என்ன பாட்டு கேட்டா நல்லா இருக்கும்? என்ன பாட்டு விரும்பி கேட்க போறீங்க நீங்க?
1: எனக்கு மன விரும்புதே உன்னை.
0: யார?
1: உங்களை.
0: இதெல்லாம் நான் நம்பணும். சரி, இந்த பாட்டுல உன்னிகிருஷ்ணன் பாடியிருப்பாங்க, அப்புறம் ஹரிணி பாடியிருப்பாங்க, எது வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு ஹரிணி பண்ணது.
0: சாய் அபியங்கர் அம்மா பாடியிருப்பாங்க.
1: ஆமா, அது இன்னும் வந்து கேர்ள்ஸ் பாடியிருக்காங்களே, அதனால எனக்கு இன்னும் சோல்ஃபுல்லா இருக்கும் அந்த இது.
0: கண்டிப்பா புரியுது, சரிங்களா? உங்களுக்காக யாருக்காவது விரும்பி கேட்கணும் நீங்க சொல்ல விரும்புறீங்களா?
1: இந்த நேரத்துல தீரா இசை யாரெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்களோ அனைவருக்காகவும்.
0: கண்டிப்பா இந்திரா, பாத்து பத்திரமா வீட்டுக்கு போங்க, உங்களுடைய பாடலை அடுத்து கேட்கலாம்.
1: நன்றி அக்கா.

0: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 09 07 29 19. சரி, நம்ம பாட்டு கடைக்கு வந்திருக்கிற அடுத்த நேர சந்திக்கலாம். யார் பேசுறீங்க?
1: ஹலோ, வணக்கம். வனிதா பேசுறேன்.
0: வனிதா, எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் பந்திங்ல இருந்து பேசுறேன்.
0: சரி, பந்திங்ல இப்ப என்ன வேலையா?
1: இல்ல இல்ல, நான் வந்து ஆசிரியரா இருக்கேன். முடிஞ்சு வந்தாச்சு.
0: முடிஞ்சு வந்தாச்சு. சரி வனிதா, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு நம்ம பாட்டு கடையில?
1: எனக்கு வந்து சொன்னா ரொம்ப
0: பிடிக்கும்.
1: அவங்களுடைய பாடல இருந்து மாலையில் யாரோ.
0: நல்ல பாட்டுங்க, ரொம்ப ரசிச்சு கேப்பீங்களோ அந்த பாட்டை நீங்க?
1: ஆமா, அவங்களுடைய பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: சரி, ஆக உங்களுடைய விருப்ப பாடலை நம்ம அடுத்து கேட்கலாம். யார் யாருக்கெல்லாம் விரும்பி கேட்க போறீங்க வனிதா இந்த பாட்டை?
1: இந்த பாடல் வந்து என்னுடைய கணவருக்காக நான் விரும்பி கேட்கிறேன்.
0: அவருக்கு பிடிக்குமா?
1: அவரு வந்து அதிகமா பாடல் கேட்க மாட்டாரு, எனக்காக பாட்டு கேட்பாரு. நான் அடிக்கடி அவருக்கு வந்து பாட்டு டெடிகேட் பண்ணுவேன்.
0: சரி, எந்த பாட்டு தெரியுமோ இல்ல, இந்த பாட்டு அவருக்கு கண்டிப்பா தெரியும்.
1: தெரியும்.
0: சரிங்க வனிதா, உங்க விருப்ப பாடலை கேட்கலாம். ரொம்ப நன்றி.
1: நன்றி.

0: தீராயிசையில் பாட்டுக்கடை அடுத்து நம்ம கடைக்கு வந்திருக்கிறவங்க யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், குணவதி பேசுறேன்.
0: குணவதி, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு நிகழ்ச்சியில?
1: இன்னைக்கு வந்து அந்த நல தண்ணீர்ல இந்த என்ன இது என்ன பாட்டு.
0: ஓ, யாருக்கு விரும்பி கேக்குறீங்க?
1: என்னுடைய கணவருக்கு.
0: இந்த பாட்டு உங்களுக்கு பிடித்த பாடலா அவருக்கு பிடித்த பாடலா?
1: ஒரு ஊடலுக்கு பிறகு கூட அதுக்கப்புறம் பேசிட்டு இப்ப வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம்.
0: சண்டையா?
1: சமாதானம் ஆயிடுச்சு.
0: சரி சரி, சமாதான வெள்ளக்கொடி பறக்கட்டும், சரிங்களா? சரி, பாட்டு கேட்கலாம். நன்றி
1: நன்றி.

0: ஆனில் எஸ்கே ஈவென்ட் ப்ரொடக்ஷன் பெருமையுடன் படைக்கும் ஸ்ரீனிவாஸ் லைவ் இன் கான்சர்ட் 2026 அக்டோபர் 10 மாலை 6 ரீஜன் ஹாலில் பாரகர் ஸ்ரீனிவாசுடன் சரிகமபா புகழ் டிவினேஷும் இசை கொண்டாட்டத்தில் இணைகிறார். டிக்கெட்டுகளுக்கு ticket2u.com தொடர்புக்கு 0163369650.
1: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைனப்ஸ் இ டியூஷன். AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0101-7219 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைண்ட்அப்ஸ் இ டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
2: ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நந்தகுமார் பேசுறேன்.
3: நந்தகுமார், சொல்லுங்க. நந்தகுமார், என்ன பாட்டு வேணும்? பாட்டு கடையில?
2: பாட்டு கடையிலயா? எனக்கு இன்னைக்கு கண்ணுக்குள்ளே உண்மை வைத்தேன் கண்ணம்மா, இந்த பாட்டு வேணும்.
3: எந்த கண்ணம்மாவுக்கு விரும்பி கேக்குறீங்க?
2: அந்த கண்ணம்மா வந்து என் வைஃப் பிலோமினா.
3: பிலோமினாவுக்கா? எங்க இருக்காங்க அவங்க?
2: அவங்க வேலை முடிஞ்சு அவங்க வந்துகிட்டு இருக்காங்க. கண்டிப்பா மின்னல் FM கேட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஈவினிங் 5 மணி ஆனா தட்டிடுவாங்க. வேலை முடிஞ்சு வரப்போதும்.
3: இவ்வளவு தாமதம் ஆயிருச்சு.
2: சாய்பாஜா இருந்து வரணும்ல?
3: எங்க வீட்டுக்கு? வீடு எங்க இருக்கு?
2: வீடு ஸ்ரீகம்பா பத்திகேப்ல இருக்குது.
3: புரியுதுங்க, ஒவ்வொரு நாளும் பயணம் புரியுது. பத்திரமா வீட்டுக்கு போங்க. அவங்களுக்காக நீங்க கேட்ட பாட்டில் வருதுங்க. ரொம்ப நன்றிங்க.
2: நன்றி, நன்றி, ரொம்ப நன்றி.

0: மஞ்சுளா, பாபாஸ் மஞ்சத்தூள், மீன் மசாலா, இறைச்சி மசாலா, மிளகா தூள் இப்படி எல்லாத்துலயும் ஒவ்வொரு கிலோ வாங்கி வந்துடு.
1: பாபாஸ் இப்ப ஹாட் அண்ட் ஸ்பைசி மீன் மசாலா, இறைச்சி மசாலா இது மிளகி விற்கிறாங்க, தெரியல?
0: நல்லா தெரியும். வித்தியாசமான சுவை வேணும்னு நினைச்சா ஹாட் அண்ட் ஸ்பைசி தூள் போட்டா நல்லா இருக்கும்.
1: பாபாஸ் பிரியாணி மசாலையும் இருக்கு, வேகமா சுலபமா பிரியாணியை தயாரிச்சிடலாம்.
2: பாபாஸ் பொருட்கள் மக்களால் மிகவும் விரும்பி பயன்படுத்தப்படுகின்றன. எக்ஸ்பைரி டேட் என்று வரை பாதுகாப்பாக பயன்படுத்தலாம் என்பதை பார்த்து வாங்குங்கள்.
3: பாபாஸ் அண்ட் யூ, வாழ்வியல் சுவைகள்.
4: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs eTuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம்.

நன்றி, வணக்கம்.

0: இசையில் பாட்டு கடை இறுதி நேயரை நம்ம சந்திக்க போறோம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்,
0: யார் பேசுறீங்க?
1: வினோத் வீரபாண்டியன் பேசுறேன்.
0: வினோத் வீரபாண்டியன், சரி சொல்லுங்க வினோத், என்ன பாட்டு வேணும்?
1: எனக்காக இல்ல, என்னோட ஆசை மனைவிக்காக ஒரு பாடலை விரும்பி கேட்கலான் இருக்கு.
0: சரி சொல்லுங்க, உங்க மனைவி பேர் என்ன?
1: தேன்மொழி முனியப்பன்.
0: தேன்மொழி, சரி, தேன்மொழிக்கு என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: எனக்கும் அவங்களுக்கும் ஒத்து வர ஒரு பாட்டுனாக்கா பாத கொலுசு மணி, அந்த பாட்டு தான் அவங்க விரும்பி கேட்பாங்க.
0: பாத கொலுசு மணியா?
1: கரெக்டா தான் சொன்ன நினைக்கிறேன்.
0: பாத கொலுசு பாட்டா?
1: ஆமா, அந்த பாடல் தான்.
0: சரி, எங்க இருக்காங்க தேன்மொழி இப்போ?
1: பக்கத்துல தான் இருக்காங்க.
0: அவங்களுக்காக அந்த பாடல் நம்ம ஒளிபரப்புவோம். நீங்க தான் கடைசி நேர்த்தீங்களா இன்றைக்கு?
1: ரொம்ப லக்கி நானே.
0: அப்படியா, சரி சந்தோஷமா இருங்க, அடுத்த பாடலை கேட்கலாம். நன்றிங்க வினோத்.
1: நன்றி.
0: சரி, அவர் தான் நம்ம நிகழ்ச்சியின் கடைசி நேயர். அவருடைய விருப்ப பாடலோடு இன்றைய தீரா இசையும் ஒரு நிறைவுக்கு வருது. நம்ம பாட்டுக்கடையோட கதவை சாத்த போறோம். ஆக எங்களோடு தொடர்ந்து இணைந்திருந்த உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. வார இறுதி நாள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பான நாட்களா அமையட்டும். இப்பொழுது விடை பெறுகிறேன். புவனா வீரமோகன் அடுத்து உங்களை சந்திக்க அஸ்வினி வந்திருக்காங்க. தொடர்ந்து இணைந்து

வணக்கம். சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் இரவு 8 மணி செய்திகளுடன் திவ்யதாஷினி பரமசிவம். முன்னாள் பிரதமர் டத்தோ ஸ்ரீ நஜிப் துன் ரசாக்கிற்கு நிபந்தனையுடன் கூடிய மன்னிப்பு வழங்குவது பேரரசரின் அதிகார வரம்பிற்கு உட்பட்டது என்று தொடர்பு அமைச்சரும் மடானி அரசாங்க பேச்சாளருமான டத்தோ ஸ்ரீ ஃபமி ஃபடெல் கூறினார். சட்ட ரீதியான விளைவுகள், நாட்டின் நிலைத்தன்மை, சட்ட ஆட்சி முறை ஆகியவை குறித்த ஆலோசனையை அரசாங்கம், குறிப்பாக பிரதமரும் சட்டத்துறை தலைவரும் வழங்கியதாக அவர் கூறினார். மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC வரும் மலாக்கா சட்டமன்ற தேர்தல் பரப்புரை முழுவதும் சமூக ஊடக உள்ளடக்கங்களை தொடர்ந்து கண்காணிக்கும். இனம், மதம், அரசர், 3R தொடர்பான விவகாரங்களை பயனீட்டாளர்கள் பயன்படுத்தாதிருக்க இது அவசியம் என்று தொடர்பு துணை அமைச்சர் தியோனி சிங் கூறினார். கிழக்கு கரை ரயில் திட்டம் ECRL சேவை 2027 ஜனவரியை காட்டிலும் முன்னதாகவே வரும் டிசம்பர் மத்தியில் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இவ்வாண்டு இறுதியில் பள்ளி விடுமுறையின் போது ECRL சேவையை மக்கள் பயன்படுத்த ஏதுவாக இருக்கும் என்று மலேசிய ரயில் லிங்க் தலைமைச் செயல் அதிகாரி டத்தோ ஸ்ரீ டர்விஸ் அப்துல் ரசா தெரிவித்தார். ஸ்வீடன் தேர்தலில் வெற்றி பெற்ற எதிர்க்கட்சித் தலைவர் மக்டலினா ஆண்டர்சன் புதிய அரசாங்கத்தை அமைக்க தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இடதுசாரி கூட்டணிக்கு 349 இடங்களில் 3 இடங்கள் பெரும்பான்மை உள்ள நிலையில் 4 கட்சிகளிடையே கருத்து வேறுபாடுகள் இருப்பதால் அரசாங்கத்தை அமைப்பதில் இழுபறி நீடிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. தென்கொரியாவில் பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய் ஆகியவற்றின் கூடியபட்ச விலை உச்சவரம்பு தொடர்ந்து 3வது முறையாக மாற்றமின்றி நீட்டிக்கப்பட்டுள்ளது. பயணித்தாளர் விலையில் ஏற்படும் அழுத்தத்தை குறைக்க இந்த நடவடிக்கை ஏற்பட்டுள்ளதாக வர்த்தக அமைச்சு கூறியது. விளையாட்டு. மாநில நிலையில் பாரா விளையாட்டாளர்களின் திறன்களை கண்டறியும் பணியை வலுப்படுத்தும் வகையில் தேசிய விளையாட்டு மன்றம் MSN தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில விளையாட்டு மன்றங்களுக்கு பயிற்சி கருவிகளை வழங்கி வருகிறது. கடந்த மாத இறுதி வரை 13 மாநிலங்களுக்கு எடை தூக்கும் விளையாட்டுகளுக்கான நீலிருக்கைகள் வழங்கப்பட்டுள்ளன. இதற்கு 520,000 ரிங்கிட் ஒதுக்கப்பட்டுள்ளதாக MSN கூறியது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். வணக்கம்.

நாட்டின் மொழி அங்கத்தில் உங்களோட உற்சாகத்தோடு பேசிக் கொண்டிருப்பது நான் உங்கள் அஸ்வினி ராஜசேகரன். சரி, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்காகவே பாடல்கள் தகவல்கள் எல்லாமே ஒளிபரப்புறதுக்கு நாங்க ரொம்ப தயாரா இருக்கோம். தொடக்கமாக வாங்க விஷால் மிஸ்ரா மற்றும் குழுவினர் கொண்டு வரும் பாடலை நாம கேட்கலாம்.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களை கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கென இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:22. கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கென இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:22.

0: அஸ்வினி குடுத்த அந்த வேலையெல்லாம் இன்னைக்கே முடிச்சிடறேன்னு சொன்னீங்க போல, இப்ப பாடிட்டு வந்துட்டு இருக்கீங்க. அதுவா இன்னைக்கு கொஞ்சம் வேலை அதிகமா இருந்துச்சு. சரி நாளைக்குல இருந்து செய்யலாம்னு விட்டுட்டேன். அது சரி, அப்பா ராத்திரி பத்து மணிக்கு இந்த நாசிலமா சாப்பிடுற சுகம் இருக்கு. யாரோ இரவு ஏழு மணிக்கு மேலாம் சாப்பிட போறது இல்லைன்னு சொன்னாங்க போல. அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம்னு இருக்கேன். சும்மா சாப்பிடறப்பலே கண்ணு வச்சுக்கிட்டு இருக்கிறது நாளைக்கு பாத்துக்கறேன்.
1: ஐயோ, என்னோட கைபேசி விழுந்து உடைஞ்சிருச்சு. இது இல்லாம என்னால இருக்கவே முடியாது. நான் என்ன பண்ண போறேன்?
2: பரவாயில்ல, விடுங்க, நாளைக்கு பாத்துப்போம். இப்ப என்ன அவசரம்?
1: எது நாளைக்கா?
2: ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா
1: சொன்னாங்க.
2: அதேதான்.
3: Namaskar, dear passengers. This is a very special and slightly urgent announcement for Mr. Krishna Bandar. The aircraft doors are about to close. The captain is ready and your window seat is currently

நசிருடீன் மற்றும் விவேக் சாகர் கொண்டு வந்த பாடலை தான் நாம் நிகழ்ச்சியில் கேட்டு ரசித்திருந்தோம். சரி, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சற்று அடுத்ததாக ஒரு தகவல் கைவசம் வைத்திருக்கோம். கன்னட திரையுலகின் மகத்தான நடிகராக திகழும் ஆனந்த் நாக் பார்த்தீங்கன்னா 2024 ஆண்டுக்கான தாத்தா சோக பல்கே விருதை பெற போறாருன்னு சொல்லியிருக்காங்க. இந்திய சினிமாவுக்கு அளித்த பங்களிப்புக்காக திரையுலகின் மிக உயரிய கௌரவத்தை அளிக்குது மத்திய அரசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது குறித்து இன்று, அதாவது மத்திய அரசு வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் பார்த்தீங்கன்னா, இந்திய சினிமாவுக்கு ஆனந்த் நாக் அளித்த பங்களிப்பு மற்றும் பல தலைமுறைகளை உருவாக்கும் ஊக்குவிக்கும் வகையிலான அவரது திரைப்பயணத்தை கருத்தில் கொண்டு தாதா சேக பால்கே விருது வந்து தேர்வு குழுவின் பரிந்துரையின்படி அவருக்கு வழங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பல விருதுகள் ரொம்ப பேர் சொல்லும் விருதாக இருக்கும். அந்த வகையில் இந்த விருதும் வந்து சேர்ந்தே கொடுக்கப்படுது. 1948 செப்டம்பர் 4 பிறந்த இவர் பார்த்தீங்கன்னா கன்னட திரையுலகில் மிகவும் மதிப்புக்குரிய மூத்த நடிகரான அனந்த் நாக் 2000 உட்பட 250 அதிகமான கன்னட படங்கள் உள்ளிட்ட 300 அதிகமான படங்கள் நடிச்சிருக்காரு. கன்னடம் தவிர ஹிந்தி, தெலுங்கு, தமிழ், மராத்தி, மலையாளம் மற்றும் ஆங்கிலம் உள்ளிட்ட பல்வேறு மொழி படங்கள்லயும் இவர் வந்து நடிச்சிருக்காரு அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கதுங்க. திரைப்படங்கள் தவிர தொலைக்காட்சி தொடர்கள்லயும் அவர் வந்து நடிச்சிருக்காரு. பலரும் வந்து ரசிச்சிருக்காங்க அப்படின்னுமே சொல்லலாம். இதனை பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி அவர்கள் அந்த டிக்டாக் மற்றும் ட்விட்டர் தளத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இதை பதிவேற்றம் செய்திருக்காரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. சரி, இப்போ வாங்க நிகழ்ச்சியில் அடுத்ததாக கே எஸ் சித்ரா மற்றும் எஸ் பி சரண் கொண்டு வரும் பாடலை நாம கேட்டு ரசிக்கலாம்.

0: புகை மூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜாங் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
1: மலேசியா நடக்கிற புகை மூட்டம் வந்துட்டு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பல மாற்றங்களை உண்டாக்கி இருக்கு. இதையா நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, இந்த ஹேஸ்ல உள்ள இந்த நுண் துகள்கள் சொல்லுவோம், இந்த ஸ்மால் பர்டிகல்ஸ் வந்துட்டு நம்ம நுரையீரல் ஆழம் வரை செல்லக்கூடிய ஆற்றல் இருக்கு. சோ இப்படி இதை தொடர்ந்து நம்ம வந்து நுகர்ந்துகிட்டு இருக்கிறப்ப என்ன நடக்கும்னா, காலப்போக்கில் நம்ம நுரையீரலின் இயற்கையான தன்மையை மாறி நம்மளுக்கு நுரையீரல் நோய், அதை தொடர்ந்து ஹார்ட் டிசீஸ் வரதுக்குரிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த அஸ்மா உள்ள பேஷண்ட்ஸ்க்கு வந்து அடிக்கடி அஸ்மா அட்டாக் வர்றதுக்கும் அந்த அட்டாக் கட்டுப்படுத்துறது கொஞ்சம் கடினமா இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் அதிகமா இருக்கு. உங்களுடைய அன்றாட ஆக்டிவிட்டிஸ் வந்து திட்டமிடுங்க. எப்படின்னா, ஏர் பொல்யூஷன் இண்டெக்ஸ் கணிப்பு இருக்குல்ல, அதை நீங்க கவனத்துல கொண்டு அதுக்கேற்ப நீங்க வந்து பிளான் பண்ணலாம். அவசியம் இல்லாம வெளியே போகாதீர்கள். வெளியே செல்ல வேண்டும் என்றால் நன்றாக பொருந்தும் N95 முகக்கவசங்கள் பயன்படுத்துங்க. ஜன்னல்கள் கதவுகள் திறந்திருக்கப்ப இந்த கேஸ் ஊடுருவி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். வசதி உள்ளவர்கள் ஏர் கண்டிஷனர் ஏர் பியூரிஃபையர் பாய்க்கிறது நல்லது. வெளிப்புற உடற்பயிற்சிகள் தவிர்க்கவும். போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது இயற்கை பேரிடர் தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம்.
2: பெண்களே, அழகு பெண்களே, அறிவார்ந்த பெண்களே, ஹலோ, உங்களைத்தான். நீங்கள் சிறப்பாய் சுவையாய் சமைக்க காரணம் என்ன?
3: சாப்பிட்டா சாப்பிட்டுக்கிட்டே இருக்க சொல்லுமே, அதுவா
2: முடியுமா? நம்பிக்கையின் மறுபெயர் மகாலிங்கம்மா.
4: லிங்கம்ஸ்.

0: மதானி உங்களுக்காக.
1: எரிபொருள் பயன்பாடு சீராக்க அணுகுமுறை குறித்து விளக்குகின்றார் அல் சுல்தான் அப்துல்லா பஹாங் மலேசிய பல்கலைக்கழக தொழிலியல் தொழில்நுட்ப புல பேராசிரியர் முனைவர் காந்தி பிரகாஷ் மணியம்.
2: கச்சா எண்ணெய்களை ஏற்றுமதி மற்ற பொருட்களின் விலையையும் பாதிக்கும். ஏன்னா கச்சா எண்ணெய் வந்து எரிபொருளுக்கு மட்டுமல்ல, மற்ற பொருட்களை தயாரிக்கவும் இந்த கச்சா எண்ணெய் தேவைப்படுகிறது. எந்த ஒரு பொருளையும் உற்பத்தி செய்ய தொழிற்சாலைகள் தேவைப்படும். தொழிற்சாலைகளில் எரிபொருள் பயன்படுத்தப்படும். அந்த பொருள் தொழிற்சாலையிலிருந்து கடைகளுக்கு வர்றதுக்கு மீண்டும் எரிபொருள் பயன்படுத்தப்படும். ஆக எல்லா பொருட்களையும் இந்த கச்சா எண்ணெய் தாக்கம் இருக்கும். அதனால் மக்கள் வந்து சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டிய ஒரு சூழலில் உள்ளோம். தேவையற்ற செலவுகளை குறைக்க வேண்டும். பொருட்கள் விரயம், மின்சார விரயம், இது எல்லாத்தையும் குறைக்க வேண்டும். மின்சாரமும் கச்சா எண்ணெயை சார்ந்துதான் இருக்கும். தேவைக்கு மேல் பொருட்களை வாங்குவதை குறைத்து சொல்ல வேண்டும். பழைய பொருட்கள் பயன்பாட்டுக்கு சரியாக இருந்தால் தொடர்ந்து பயன்படுத்தலாம், புதுசா வாங்குவதை குறைத்துக் கொள்ளலாம்.
0: மதானி உங்களுக்காக.
3: அனைத்துலக தரத்தில் தயாரிக்கப்பட்டவை. பாபா சன் யூ வாழ்வியல் சுவைகள்.

இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நாம பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். தெலுங்கு பாடல் தொகுப்பில் அடுத்ததாக நாம கேட்க போற பாடல் சங்கர் மகாதேவன் மற்றும் எஸ் ஏ ராஜ்குமார், சித்ரா, கல்பனா எல்லாரும் கொண்டு வர பாடல் இல்லையா? நாம கேட்க போற ஒரு கொண்டாட்டமான பாடல் இது உங்களுக்காக.

இன்றைய நிகழ்ச்சியில் தெலுங்கு பாடல் தொகுப்பின் நிறைவு பாடலை அடுத்ததாக கேட்க போறோம். ராம் மிரியாலா கொண்டு வரும் பாடல். இந்த பாடலை கேட்ட பிறகு 9 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு இஸ்லாமிய நிகழ்ச்சி தகவல். அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காகவே தேடலும் தெளிவும் நிகழ்ச்சியும் ஒளிபரப்பாக உள்ளது. தேடலும் தெளிவும் நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லும் போது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்காகவே மாப்பிள்ளை பெண் அழைப்பு பற்றி பேச போறோம். என்னெல்லாம் பேச போறோம் அப்படின்றத பொறுத்திருந்து கேட்க மறந்துடாதீங்க. ஏன்னா நம்முடைய கலாச்சாரத்துல நிறைய விஷயங்கள் இருக்குங்க. எது சரி, எது தவறு, எது காலப்போ வந்தது, தொடர்ந்து வாங்க பாடலை கேட்கலாம். தேடலும் தெளிவும் நிகழ்ச்சியை கேட்க மறந்துடாதீங்க.

0: நாட்டின் எரிபொருள் கையிருப்பு டிசம்பர் வரை போதுமானது. மின் கட்டண பாதுகாப்பு வரம்பு 800 கிலோவாட் மணி நேரமாக விரிவாக்கம், 8 மில்லியன் மக்கள் பயன். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 9 மணி முதன்மை செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். மேற்காசியாவில் நிலவும் புவிசார் அரசியல் நெருக்கடியால் உலகளாவிய ஆற்றல் சந்தை மீண்டும் அழுத்தத்தை எதிர்கொண்டுள்ள நிலையிலும் நாட்டின் எரிபொருள் விநியோகம் டிசம்பர் வரை போதுமானதாக உள்ளது. இருந்தும் 3 அணுகுமுறைகள் மூலம் உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என பொருளாதார அமைச்சர் அக்மால் நசருல்லா முகமது நாசிர் உத்தரவாதம் வழங்கினார். அவற்றுள் இறக்குமதி மூலங்களை பல்வகைப்படுத்துதல், உள்ளூர் எரிபொருள் உற்பத்தியை மேம்படுத்துதல், நீண்டகால விநியோக உடன்படிக்கைகளை மேலும் வலுப்படுத்துதல் ஆகியவை அடங்கும். புத்ராஜயாவில் நடைபெற்ற உலகளாவிய விநியோக நெருக்கடி குறித்த விளக்கக் கூட்டத்தின் போது அவர் இதனை தெரிவித்தார். இதனிடையே உலகளாவிய நிலக்கரி விலை டன்னுக்கு 148 அமெரிக்க டாலரை எட்டியது நாட்டின் மின் உற்பத்தி செலவில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அக்மால் நஸ்ருல்லா குறிப்பிட்டார். இம்மாதம் 9 நாள் அன்றாட கூடியபட்ச மின்சார தேவை 21,948 மெகாவாட்டை எட்டியது அந்த எரிபொருள் விலை உயர்வுக்கு காரணமாக அமைந்தது. ஆகஸ்ட் முழுவதும் நிலவிய சராசரி விகிதத்துடன் ஒப்பிடுகையில் இந்த எண்ணிக்கை 4.7 விழுக்காடு உயர்வை பதிவு செய்துள்ளது. இவ்வேளை மாதாந்திர மின்கட்டண பாதுகாப்பு வரம்பு 600 800 கிலோவாட் மணி நேரமாக உயர்த்தப்படுவதன் மூலம் தென்னக நேஷனல் நிறுவனம் TNBN 8 மில்லியனுக்கும் மேற்பட்ட இல்ல பயனீட்டாளர்கள் பயனடைவர். மக்களின் நிதிச்சுமையை குறைக்கும் நோக்கில் கூடுதலாக 1 மில்லியன் பயனீட்டாளர் நன்மை கருதி இந்த பாதுகாப்பு வரம்பு விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக TNB தலைவரும் தலைமை செயல்முறை அதிகாரியுமான டாக்டர் சம்சுல் அகமது தெரிவித்தார். இது குறிப்பாக வெப்பம் புகை மூட்டம் காலங்களை உள்ளடக்கியது. இந்த காலப்பகுதி முழுவதும் தானியங்கி எரிபொருள் ஒருங்கிணைப்பு கட்டணம் AFA-வையும் சில்லறை விற்பனை செலவுகளையும் ஈடுகட்டுவதற்கு TNB 120 மில்லியன் முதல் 150 மில்லியன் ரிங்கிட் வரையிலான நிதிச்சுமையை ஏற்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று அவர் மேலும் கூறினார். ஆசியான் ஹலால் மன்றம் 2027 செப்டம்பருக்குள் முழுமையாக செயல்பட தொடங்கும் என இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. வட்டார ஹலால் துறையில் தரநிலையையும் சான்றிதழ்களின் ஒருங்கிணைப்பையும் வலுப்படுத்துவதே இதன் நோக்கம். அங்கீகாரம் தொடர்பான வேறுபாடுகளை களைவதற்கும் 250 மில்லியனுக்கும் மேற்பட்ட ஹலால் பயனீட்டாளர்களை கொண்ட வட்டார சந்தையை பயன்படுத்திக் கொள்வதற்கும் இத்தகைய ஒருங்கிணைப்பு மிகவும் அவசியம் என்று துணை பிரதமர் டாக்டர் டாக்டர் அகமது சஹித் அமீரி கூறினார். இந்தோனேசியா தலைமை பொறுப்பை ஏற்க உள்ள வேளை ஹலால் சான்றளிப்பு துறையில் தனக்குள்ள பரந்த அனுபவத்தின் அடிப்படையில் செயலகத்திற்கு தலைமை தாங்க மலேசியா நியமிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ நஜிப்துன் ரசாக்கிற்கு நிபந்தனையுடன் கூடிய மன்னிப்பு வழங்குவது தொடர்பான முடிவு பேரரசரின் அதிகாரத்திற்கு உட்பட்டது. குறிப்பாக அந்த உத்தரவு 50 மில்லியன் ரிங்கிட் தண்டம் உள்ளிட்ட 2028 ஆகஸ்ட் 23 வரை வீட்டுக்காவலில் தண்டனையை நிறைவு செய்வதையும் உள்ளடக்கியது என்று தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஃபாமி ஃபாடேல் தெரிவித்தார். ஊழல் மீதான அரசாங்கத்தின் நிலைப்பாட்டில் மாற்றம் இருக்காது. அதுடன் மேலும் நடப்பில் உள்ள எல்லா நீதிமன்ற வழக்குகள் சட்டப்படி தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்றும் அரசாங்க பேச்சாளருமான அவர் உறுதியளித்தார். மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC வரும் மலாக்கா சட்டமன்ற தேர்தல் முழுவதும் சமூக ஊடக உள்ளடக்கங்களை தொடர்ந்து கண்காணிக்கும். இனம், மதம், அரசர் 3-6 தொடர்பான சிக்கல்களை தவிர்ப்பதற்கு இது அவசியமாவதாக தொடர்பு துணை அமைச்சர் தியோனி சிங் கூறினார். பரப்புரை காலம் முழுவதும் சமூக ஊடக உள்ளடக்கங்களை கண்காணிப்பதற்கான குழு MCMC-யிடம் ஏற்கனவே உள்ளது என்றார். அவர் தொடர்பு பல்லூடகத்துறையின் நெறிமுறை அமைப்பான MCMC செயல்பாட்டின் ஒரு பகுதியாக இந்த கண்காணிப்பு மேற்கொள்ளப்படுகிறது. கிழக்கு கரை ரயில் திட்டம் ECRL முன்கூட்டியே டிசம்பர் மத்தியில் அதன் சேவையை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இவ்வாண்டின் ஆண்டு இறுதி பள்ளி விடுமுறை காலத்தில் அச்சேவையை பயன்படுத்த ஏதுவாக இது அமையும் என்று மலேசிய ரயில் லிங்க் தலைமை நிர்வாக அதிகாரி டத்துஸ்ரீ டாவிஸ் அப்துல் ராசாக் தெரிவித்தார். பாதுகாப்பிற்கு மிக உயர்ந்த முன்னுரிமை அளிக்கப்பட்ட நிலையில் இத்தடத்திற்கான சீரான சோதனையும் செயல்பாட்டிற்கு கொண்டுவரும் செயல்முறையும் இந்த ஆக்ககர முன்னேற்றத்திற்கு பங்களித்துள்ளன. நாட்டை சூழ்ந்துள்ள புகை மூட்ட நிலவரம். இரவு 8 மணி வரை நாடு முழுவதும் மொத்தம் 34 இடங்களில் காற்று மாசு குறியீடு IPU ஆரோக்கியமற்ற நிலையில் பதிவாகியுள்ளது. ஸ்லாங்கூரில் ஜோஹான்சித்தியா பகுதியில் இன்றும் IPU மிக அதிகமாக 180 பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காற்று மாசு குறியீடு மேலாண்மை அமைப்பு APIMS தெரிவிக்கின்றது. அடுத்த நிலையில் நகரி சம்பிலான் நீலாயும் சரவா கூச்சிங்கும் உள்ளன. மேலும் 32 பகுதிகளில் IPU மிதமான நிலையில் பதிவாகியது. இது சரவா சுமலாஜுவையும் ஜோஹர் லாக்கினையும் உள்ளடக்கியது. இதனிடையே இரு பகுதிகளில் காற்றின் தரம் நல்ல நிலையில் உள்ளது. இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும்.
1: கர்ப்ப காலத்தில் நீரிழிவு நோய் ஏற்படுவது தொடர்ந்து அதிகரிப்பு.
2: பேறுகால நீரிழிவை கட்டுப்படுத்தவில்லை என்றால் அது குழந்தையை பாதிக்கும் ஆபத்தை ஏற்படுத்துகிறது.
1: மருத்துவரின் ஆலோசனைக்கேற்ப சீரான உணவு, மிதமான உடற்பயிற்சி என வாழ்வியல் முறை வழியாகவும் இவ்வகை நீரிழிவை கட்டுப்படுத்தலாம்.
2: உடல்நலம் காத்து உயிர் நலம் பேணுவோம்.
0: தாய்லாந்தில் 17 வயது சிறுமியை கொலை செய்து அவரது உடலை பெட்டியில் வைத்து கைவிட்டதாக குற்றஞ்சாட்டப்பட்ட ஆஸ்திரேலியர் தற்காப்புக்காக செயல்பட்டதாக கூறி குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ளார். 45 வயது சைமன் பீட்டர் காமன் ஜூலையில் தாயகம் திரும்ப முயன்றபோது பாங்காக் விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து பத்தாயாவில் ரயில் தண்டவாளம் அருகே பெட்டிக்குள் சிறுமியின் உடல் கண்டெடுக்கப்பட்டது. கொலை, உடலை மறைத்தல், சிறுமியை தவறான நோக்கத்துக்காக அழைத்து சென்றது உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் அவர் மீது சுமத்தப்பட்டுள்ளன. பிணை வழங்க நீதிமன்றம் மறுத்துள்ள நிலையில் அடுத்த விசாரணை அக்டோபர் 12 நாள் நடைபெறவுள்ளது. இந்தியாவில் சட்டவிரோதமாக நுழைந்து பின்னர் மியான்மருக்கு சென்றதாக கைது செய்யப்பட்ட அமெரிக்கர் மேத்யூ டானிக்கு இந்திய நீதிமன்றம் பிணை வழங்கியுள்ளது. மிசோராம் மாநிலத்தில் உரிய அனுமதியின்றி நுழைந்ததாக கூறி 6 மாதங்களுக்கு முன்பு அவர் 6 உக்ரைனியர்களுடன் கைது செய்யப்பட்டார். மியான்மரில் கிளர்ச்சி குழுக்களுக்கு பயிற்சி அளிக்க மேத்யூ மியான்மருக்குள் நுழைந்ததாக இந்திய ஊடகங்கள் கூறின. ஸ்வீடன் தேர்தலில் வெற்றி பெற்ற எதிர்க்கட்சித் தலைவர் மக்டாலீனா எட்ரசன் புதிய அரசாங்கத்தை அமைக்க தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இடதுசாரி கூட்டணிக்கு 349 இடங்களில் 3 இடங்கள் பெரும்பான்மை உள்ள நிலையில் 4 கட்சிகளிடையே கருத்து வேறுபாடுகள் இருப்பதால் அரசாங்கத்தை அமைப்பதில் இழுபறி நீடிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. மக்களவைத் தலைவர் ஆண்ட்ரியஸ் நார்லின் கட்சித் தலைவர்களுடன் ஆலோசனை நடத்திய பின்னர் புதிய அரசாங்கத்தை அமைக்க யாருக்கு வாய்ப்பு வழங்குவது என்பதை அறிவிக்கவுள்ளார். உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி மேற்கு உக்ரைனில் முதலாவது கார்பாட்சியான் உச்சநிலை கூட்டத்தை தொடக்கி வைத்தார். அதில் அண்டை ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் தலைவர்களும் அதிகாரிகளும் பங்கேற்றனர். உக்ரைனுடனான பொருளாதார உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து மாநாட்டில் கவனம் செலுத்தப்பட்டது. ருமேனியா, செர்பியா, போலந்து, ஸ்லோவாக்கியா, செக் குடியரசு, ஆஸ்திரியா, ஹங்கேரி, ஐரோப்பிய ஒன்றிய பேராளர்களும் கலந்து கொண்டனர். விளையாட்டு 2026 ஐச்சி நகோயா ஆசிய போட்டி. நாட்டின் ஸ்குவாஷ் தாரகை எஸ் சிவசங்கரி கத்தார் கிளாசிக் போட்டியில் உலகின் முதல்நிலை ஆட்டக்காரர் எகிப்தின் ஹனியா அல் ஹமேனுக்கு கடும் போட்டியை தந்தது அவர் சரியான தளத்தில் இருப்பதை காட்டுகிறது. சவால் மிக்க அரையிறுதியில் சிவசங்கரி 5 சுற்றுகள் வரை போராடி இறுதியில் மிக குறைந்த வேறுபாட்டில் வெற்றியை நழுவவிட்டார். ஆசிய போட்டியில் தங்கம் வெல்வதற்கான வாய்ப்பு ஒளிமயமாக உள்ளது. இருப்பினும் உபசரணை நாட்டிடமிருந்து கடுமையான போட்டி இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தேசிய ஸ்குவாஷ் பயிற்றுவிப்பு இயக்குநர் ஆண்ட்ரியஸ் கிராஸ் குறிப்பிட்டார். நாட்டின் எரிபொருள் கையிருப்பு டிசம்பர் வரை போதுமானது. மின்கட்டண பாதுகாப்பு வரம்பு 800 கிலோவாட் மணி நேரமாக விரிவாக்கம். 8 மில்லியன் மக்கள் பயன். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.
3: வரலாற்றில் இன்று
4: 1957 இன்றைய நாளில் மலையா கூட்டரசு ஐநா உறுப்பு நாடாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மலையா கூட்டரசை ஐநா உறுப்பினராக ஏற்றுக்கொள்வதற்கான தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட செய்தியை ஐநாவுக்கான மலையா நிகராளி டாக்டர் இஸ்மாயில் டத்தோ அப்துல் ரஹ்மான் பிரதமர் துங்கு அப்துல் ரஹ்மானிடம் தெரிவித்தார். இந்த செய்தி மலையா அட்மிட்டட் யுனானிமஸ்லி இன்டு யுனைடெட் நேஷன்ஸ் டுடே என்ற 7 சொற்களை கொண்ட தந்தி மூலம் அனுப்பப்பட்டது. பல இன மக்கள் வாழும் நாட்டில் தேசிய ஒற்றுமையை பேணுவதில் மலையா பெற்ற வெற்றி உலகளாவிய நல்லிணக்கத்தை பேணி ஐநாவின் சாசனத்தை நிலைநிறுத்தும் அதன் முதன்மை பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள நாட்டை தயார்படுத்தியுள்ளதாக துங்கு அப்துல் ரஹ்மான் தெரிவித்தார்.
3: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: தொடர்வது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. நேயர்களே, இடம்பெறுவது இனிய மார்க்கம். வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் டாக்டர் சையத் இப்ராஹிம் அல் புகாரி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அருமையானவர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ் ஒரு பிரச்சனையை நமக்கு கொடுப்பது நம்மை பலப்படுத்துவதற்குத்தான். உடலுக்கு எப்படி உடற்பயிற்சி பண்ணுவதால் உடல் வலிமையாகிறதோ அதுபோலதான் நம்முடைய உள்ளம் வலிமையாகிறது நாம் பிரச்சனைகளை எதிர்கொள்ளுகிற போது. ஒருவர் ஒரு படகில் கடலில் பயணம் செய்தார். வழிதவறி கடைசியில் ஒரு ஆளே இல்லாத தீவில் போய் சேர்ந்தார். என்ன செய்வதென்று தெரியாமல் தொடர்பு கொள்ள எந்த வழியும் இல்லாததால் மிகவும் பயந்து போய்விட்டார். தொழுது தொழுது அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கொண்டே இருந்தார். ஒவ்வொரு நாளும் கடல் நோக்கி பார்த்தவாறு யாராவது வருவார்களா, நம்மை காப்பாற்றுவார்களா என்று எதிர்பார்த்து கொண்டே இருந்தார். யாருமே வரவில்லை. அல்லாஹ் மேல் நம்பிக்கையை மட்டும் அவர் கைவிடவே இல்லை. தினமும் துஆ செய்து கொண்டே இருந்தார். அங்கு கிடைத்ததை சாப்பிட்டு கொண்டு கையில் கிடைத்ததை வைத்து இரவில் ஒதுங்குவதற்கும் அவருடைய பொருட்களை வைப்பதற்கும் ஒரு சிறு குடிசை ஒன்றை கட்டினார். ஒரு நாள் உணவு தேடி புறப்பட்ட பிறகு இரவு அவர் தன் குடிசைக்கு திரும்பி வந்து பார்க்கும்போது அவருக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்திருந்தது. அவருடைய அந்த குடிசை கொழுந்துவிட்டு நெருப்பு பிடித்து எரிந்து கொண்டிருந்தது. அந்த நெருப்பு அதன் புகை ஜுவாலை வானத்தை நோக்கி பறந்து கொண்டிருந்தது. தலையில் கையை வைத்து கொண்டு அப்படியே உட்கார்ந்தார். இவ்வளவு நாள் சேகரித்து வைத்திருந்த எல்லா உடைமைகளும் எரிந்து சாம்பலாகிவிட்டதே என்று மிகவும் கவலையோடு கத்தினார். இருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் அவரிடத்திலிருந்து போய்விட்டது. யா அல்லாஹ், எனக்கு ஏன் இப்படி ஆகிவிட்டது? நான் உன்னை மட்டும்தானே நம்பி இருந்தேன். உன்னிடம் மட்டும்தானே உதவி தேடினேன். ஏன் என்னை இப்படி ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டாய் என்று கத்தி கதறி அழுதார். அழுதுவிட்டு அப்படியே தூங்கிவிட்டார். அடுத்த நாள் காலை விடியும் முன் சுபு தொழுகை நேரம் வந்தது. ஏதோ ஒரு சப்தம் கேட்டு உடனே கண் விழித்து பார்த்தார். அதோ தூரத்தில் ஒரு கப்பலின் சத்தம். இவர் இருந்த அந்த தீவை நோக்கி அந்த கப்பல் வந்து கொண்டிருந்தது. கப்பலில் வந்த அதிகாரிகளிடம் இவர் கேட்டார், இவ்வளவு நாள் நான் இங்கு தவித்துக் கொண்டிருந்தேன். யாருமே இங்கு வரவில்லை, கண்டுகொள்ளவும் இல்லை. காரணம், இது மிக தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு தீவு. என்னை எப்படி நீங்கள் கண்டுபிடித்தீர்கள் என்று அந்த அதிகாரியிடம் கேட்டார். அந்த அதிகாரிகள் சொன்னார்கள், நாங்கள் இரவு நேரத்தில் அப்படியே சென்று கொண்டிருந்தோம். மிகப்பெரிய ஒரு நெருப்பு ஜுவாலை வானத்தில் பறப்பதை தொலைவில் இருந்து நாங்கள் கண்டோம். யாரோ சமிக்கை செய்கிறார்கள் என்று நாங்கள் நினைத்து உடனே இந்த பக்கமாக கப்பலை திருப்பினோம் என்று சொன்னார். இரவில் ஜுவாலை விட்டு எரிந்த நெருப்பு அவர் தப்பிக்க ஒரு வழி ஏற்படுத்தியது. எனவே ஒரு கெட்டதிலும் ஒரு நல்லது நடந்தது. எப்பொழுதும் கெட்டது நடக்கிறது என்றால், துன்பம் நடக்கிறது என்றால், நாம் அந்த துன்பத்தையே மிக பெரியதாக பார்க்கின்றோம். இறைவனிடமிருந்து உதவி வராதா என்று நிராசை அடைந்து விடுகின்றோம். ஆனால் அல்லாஹு தஆலா ஒரு துன்பத்திற்கு பிறகு இன்பத்தை வைத்திருப்பான் என்பதையும் நாம் மறந்து விடுகின்றோம். அருமையானவர்களே, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் மகனுக்கு செய்த அறிவுரைகளில் ஒன்று, வஸ்பிர் அலா மா அஸாபக இன்ன தாலிக மின் அஸ்மில் உமூர். என் அருமை மகனே, உனக்கு ஏற்படும் கஷ்டங்களை பொறுத்துக்கொள், இதுவே வீரமான செயல் ஆகும் என்று அழகாக அறிவுரை சொன்னார்கள். நம்முடைய விருப்பத்திற்கு மாறாக ஏதாவது நம் வாழ்க்கையில் கஷ்டமான நிலையாக வந்தால் நாம் நிராசை அடைந்து விடுகின்றோம். அல்லாஹ் சொல்லுகின்றான், யார் அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ அவருக்கு அவனே போதுமானவன். சில நேரங்களில் நம்மில் யாராவது ஏதாவது ஒரு பாவம் செய்துவிட்டால் நிராசை அடைந்து விடுகின்றோம். அல்லாஹு தஆலா நம்மை மன்னிப்பானா, நான் இவ்வளவு பெரிய பாவம் செய்துவிட்டேனே, அல்லாஹ் எப்படி என்னை மன்னிப்பான் என்று அல்லாஹ்வின் மீது அவனுடைய கருணையின் மீது நம்பிக்கையை இழந்து விடுகின்றோம். உங்கள் பாவங்களை அல்லாஹ்வை தவிர வேறு யாரால் மன்னிக்க முடியும்? யாரும் இல்லை. அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைப்பதை தவிர நமக்கு வேறு வழி என்ன இருக்கிறது? ஏனென்றால் அவன்தான் நம்மை படைத்தவன், நம்மை இயக்குபவன், நம்மை மரணிக்கச் செய்து மறுபடியும் எழுப்புபவன். அவனிடத்தில்தான் நாம் திரும்பிச் செல்ல வேண்டும். எனவே அவனிடத்தில்தான் நாம் மன்னிப்பும் கேட்க முடியும். யா அல்லாஹ், என்னை மன்னித்து விடு, எனக்கு சொர்க்கத்தை கொடு என்று நாம் அவனிடத்தில்தான் கேட்க முடியும். அருமையானவர்களே, அல்லாஹ் சொல்லுகின்றான், வ இதா ஃபஅலூ ஃப

0: வஹும் யஅலமூன். எப்பொழுது நாம் திருந்தி தீய வழியை விட்டுவிட்டு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டு இறைவனிடத்தில் திரும்புகிறோமோ அப்பொழுது அல்லாஹ் நமக்கு என்ன தருகிறான் தெரியுமா?
1: أولئك جزاؤهم مغفرة من ربهم وجنات.
0: அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுக்கு மன்னிப்பும் சுவர்க்கமும் அவர்கள் இறைவனிடத்தில் உண்டு. அவர்களுடைய கூலி மன்னிப்பும் கிடைக்கும், சுவர்க்கமும் கிடைக்கும். அந்த சுவர்க்கத்தின் அடியில் நீர் ஓடை ஓடிக்கொண்டிருக்கும், தோட்டங்கள் இருக்கும். சொர்க்கத்தினுடைய வர்ணனைகள் ஏகப்பட்டது உள்ளது. இந்த வசனத்தில் நாம் சற்று ஆழமாக கவனித்து பார்த்தால், நீங்கள் பாவமே செய்யாமல் இருந்தால் உங்களுக்கு சொர்க்கம் உண்டு என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லவில்லை. எப்படி சொல்லுகிறான் தெரியுமா? பாவம் செய்து திருந்தி மனம் வருந்தி அவனிடம் பாவ மன்னிப்பு கேட்டு அவனிடத்தில் திரும்புபவர்களுக்கு சொர்க்கம் உண்டு என்று அல்லாஹ் சொல்லுகின்றான், மன்னிப்பும் உண்டு என்கின்றான். அல்லாஹ் எவ்வளவு கருணையாளன் என்று பாருங்கள். சுபஹானல்லாஹ்.

0: அருமையானவர்களே, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இழக்காதீர்கள். சற்று சிந்தித்து பாருங்கள், அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான ஒருவர் யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவர் யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். படைப்பினங்களிலேயே மிகச் சிறந்த படைப்பு யார்? உத்தம தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். நபிமார்களிலேயே மிகச் சிறந்த மேன்மையான நபி யார்? அதுவும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். உங்களையும் என்னையும் விட அல்லாஹ் அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒருவர் யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். ஆனால் நினைத்து பாருங்கள், அல்லாஹுக்கு மிகவும் பிரியமான நேசத்திற்குரிய அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் எந்த ஒரு விமானத்தில் அமர்ந்து செல்லக்கூடிய வாய்ப்புகளையும் கொடுக்கவில்லை. உங்களையும் என்னையும் விட அல்லாஹ் மிகவும் நேசிக்கக்கூடிய அந்த நபிக்கு சிற்றூருந்துகள், பேருந்துகள் என்ற வாகனங்கள் எல்லாம் இருக்கவில்லை. உங்களையும் என்னையும் விட அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்தமான நபி அவர்களுக்கு அவர்களுடைய வீட்டில் தண்ணீர் குழாய் வசதிகள் எல்லாம் இல்லை. நாம் இந்த உலகத்தில் குளிரூட்டப்பட்ட அறையில் சுகபோகமாக இருப்பது போன்று அன்று இறைவன் நேசிக்கக்கூடிய அந்த நபிக்கு குளிரூட்டப்பட்ட வசதிகள் எல்லாம் கொடுக்கப்படவில்லை. மின்சார வசதிகள் கூட கொடுக்கப்படவில்லை. ஏன், அவர்களுக்கு ஒரு மிதிவண்டி கூட கொடுக்கப்படவில்லை. நாம் அணுகிறது போன்று மிக உயர்ந்தரமான ஆடைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படவில்லை. இதுவெல்லாம் எதை காட்டுகிறது என்றால், நாம் நம்முடைய பார்வையில் என்னவெல்லாம் உயர்வானது, வசதியானது என்று இந்த உலகத்தில் நினைத்து கொண்டிருக்கின்றோமோ அதுவெல்லாம் அல்லாஹ்வுக்கு முன்னால் வெறும் அற்பமானது. அது மறுமை வெற்றிக்கு மிக முக்கியமானது அல்ல. அல்லாஹ்விடத்தில் நாம் எவ்வளவு நெருக்கமாக இருக்கின்றோம் என்பதுதான் மறுமை வெற்றிக்கு நமக்கு மிக முக்கியமானது. அதுதான் சொர்க்கத்தை பெற்றுத்தரும் என்று நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. நம்மிடத்தில் நிறைய பொருட்கள், செல்வங்கள் இருப்பதால் மட்டும் அல்லாஹ்விடத்தில் நாம் சிறந்தவர்களாக ஆகிவிட முடியாது. சில நேரம் நம்மிடம் ஒன்றுமே இல்லாவிட்டாலும் அவன் மீது நாம் வைத்திருக்கும் நம்பிக்கையும் நம்முடைய நல் அமல்களும் அவனிடத்தில் நம்மை சிறந்தவர்களாக ஆக்கிவிடும். ஆனால் அல்லாஹ் உங்களுக்கு நிறைய செல்வங்கள் கொடுத்திருந்தால் அல்ஹம்துலில்லா, அதை அனுபவிப்பது குற்றமில்லை. அதை நல்ல வழியில் செலவு செய்து அவன் பொருத்தத்தை அடைந்தால் இரட்டிப்பான கூலி நமக்கு கிடைக்கிறது. அந்த செல்வம் உங்களை அல்லாஹ்விடத்தில் நெருக்கமாக்க வேண்டும், உங்களை மற்ற மனிதர்களிடத்தில் பணிவாக ஆக்க வேண்டும். சில நேரம் செல்வங்கள் நம்மை திமிரானவர்களாகவும் ஆக்கிவிடும். இரண்டு விஷயங்கள் உங்களை சொர்க்கத்திற்கு இலகுவாக கொண்டு செல்லும். ஒன்று, தக்வா என்னும் அல்லாஹ்வின் மீது உள்ள இறையச்சம். இரண்டு, ஹுசுனுல் குலுக், நல்ல நடத்தை, மற்றவர்களை மதித்து சிறந்த முறையில் நடந்து கொள்வது. அருமையானவர்களே, நம் வாழ்க்கையில் பல கஷ்டங்களை நாம் சந்திக்கலாம். ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், நம்மை விட சிறந்தவர்கள் சஹாபாக்கள், அல்லாஹ்வின் தூதருடைய தோழர்கள். இதைவிட பல கஷ்டங்களை சந்தித்திருக்கிறார்கள் நபிகள் நாயகம் அவர்கள். பல கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் ஒரு விஷயத்தில் மிக உறுதியாக இருந்தார்கள். அது என்ன? யா அல்லாஹ், நீ என் மீது மகிழ்ச்சி அடைந்தால் எனக்கு இருக்கும் கஷ்டங்களை நான் பொருட்படுத்தவே மாட்டேன். நீ என் மீது மகிழ்ச்சி அடைந்தால் இந்த உலகத்தில் எதுவுமே எனக்கு பெரிது இல்லை. அல்லாஹுக்கும் உங்களுக்கும் இடையில் எந்த திரையும் இல்லை. அன்பானவர்களே, இதுதான் இஸ்லாத்தில் இருக்கும் மிக அழகான விஷயம். நினைத்துக் கொள்ளுங்கள், இப்பொழுது உங்களுக்கும் அல்லாஹுக்கும் இடையில் ஒன்றும் இல்லை. அவனிடத்தில் பேசுங்கள், அழுது பாவ மன்னிப்பு கேளுங்கள். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் எங்கு இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் சரி, சில துரோகங்களை நம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் கூட மன்னிக்க மாட்டார்கள். நம்முடைய நட்புகள் கூட சில துரோகங்களை மன்னிக்க மாட்டார்கள். பெத்த தாய் தந்தையர் கூட மன்னிக்காதவர்கள் உண்டு. ஆனால் அல்லாஹ் அப்படிப்பட்டவன் அல்ல. எல்லாவற்றையும் மன்னிப்பவன், அனைத்து பாவங்களையும் மன்னிப்பவன். நாம் அவனிடத்தில் திரும்பி பாவ மன்னிப்பு கேட்டால், ஆக அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் நிராசையடையாமல் இறைவனுடைய ரஹமத்து மீதும் இறைவனுடைய கருணை மீதும் தீராத நம்பிக்கை கொண்டிருப்போமாக. அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: நேர்களே, இடம்பெற்றது இனிய மார்க்கம். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் டாக்டர் சையத் இப்ராஹிம் அல் புகாரி.
2: தயாரிப்பு அப்துல் கனி.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் FM-இல் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

இன்றைய காற்றின் மொழி அங்கத்துல தொடர்ந்து நாம பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். சரி, இன்றைக்கு பாத்தீங்கன்னா தேடலும் தெளிவும் அங்கத்தில் மாப்பிள்ளை பெண் அழைப்பு பற்றி பேச போறோம். 10:03 தொடங்கி இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாக உள்ளது. அதனால நீங்க தொடர்ந்து இணைந்திருக்க மறந்துடாதீங்க. திருமுறை செம்மல் முனைவர் தர்மலிங்கம் நடராசன் அவர்கள் நமக்கான விளக்கத்தை கொடுக்க காத்துட்டே இருக்காரு. அதனால அவருடைய நிகழ்ச்சியையும் கேட்க மறவாதீர்கள்.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் FM-இல் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
2: மனசு எதையோ தேடும் போது ஒரு நல்ல பாடல்ல கரைஞ்சு போறீங்களா? நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

பாடலை நிகழ்ச்சியில் நாம கேட்டு ரசித்திருந்தோம். சரி, இன்றைக்கு நாங்க சொன்னது போல தேடலும் திகழ்வும் நிகழ்ச்சி மட்டுமல்லாமல் உங்கள் குரல் பத்திரிகையில் இருந்து இன்றைக்கு சு கமலா அவர்கள் 11 மணிக்கு மேல நம்மோடு பேச போறாங்க. அவங்களுடைய பழம்பாடல் தொகுப்பில் அவங்களுடைய விருப்ப பாடல்களை தான் நாம கேட்டு ரசிக்க போறோம். அதனால அவங்களுடைய பாடல்களை கேட்க தொடர்ந்து இணைந்திருக்க மறக்காதீங்க. இப்போ அங்க சுப்லாஷினி கொண்டு வராங்க பட்டாம்பூச்சி அப்படின்ற பாடலை நாம கேட்டு ரசிக்க.

0: அப்புறம் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா?
1: இல்ல, போற செலவே சரியா இருந்துச்சு.
0: ஆமா, ஒண்ணு வாங்குறது கூட 1000 காட் நான் சொல்வீங்க நீங்க.
1: அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, அடுத்து காசு கட்டுறது தானே?
0: ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் இரவு 10 மணி செய்திகளுடன் திவ்யதாஷினி பரமசிவம். பேரரசி ராஜா ஜரிட் சோஃபியா, தற்போது நிலவும் புகை மூட்டம் உள்ளிட்ட சுற்றுச்சூழல் சிக்கல்கள் நீண்டகால நிலைத்தன்மைக்கான முயற்சிகளின் அவசியத்தை வலியுறுத்துவதாக கூறினார். அரசாங்கத்தின் வளர்ச்சிக் கொள்கைகளிலும் எல்லா தரப்பு மக்களிடையேயும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் கல்வியிலும் இத்தகைய முயற்சிகள் வெளிப்பட வேண்டும் என்றும் அவர் எடுத்துரைத்தார். இவ்வேளை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் புகை மூட்ட பேரிடரை கையாள்வதில் மக்கள் அனைவரும் இணைந்து பங்களிக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளார். அனைவரின் நலனை கருத்தில் கொண்டு இதற்கு தீர்வு காண அரசாங்கம் தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார். அதேவேளை மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துமாறும் அவர் மக்களை கேட்டுக்கொண்டார். நகரி சம்பிலானில் தற்போதைய நெருக்கடியை தொடர்ந்து பொது அமைதியையும் மக்களின் பாதுகாப்பையும் தொடர்ந்து உறுதி செய்ய காவல்துறை எல்லா பகுதிகளிலும் பாதுகாப்பு கட்டுப்பாடுகளை தீவிரப்படுத்தியுள்ளது. எல்லா நிலவரங்களும் உன்னிப்பாக கண்காணிக்கப்படுவதாக மாநில காவற்படை தலைவர் டத்தோ அல் ஜஃப்னி அகமட் தெரிவித்தார். பாகிஸ்தான் வடக்கே கோஹோட் நகரில் வரலாற்று சிறப்புமிக்க காவல்துறை தலைமையகத்தில் வெடிகுண்டு தாக்குதலும் துப்பாக்கிச் சூடும் நடத்தப்பட்டுள்ளது. அதில் காவல்துறை அதிகாரிகள் 5 உள்ளிட்ட குறைந்தது 16 பேர் உயிரிழந்ததுடன் மேலும் 37 பேர் காயமடைந்தனர். இந்த கொடூர தாக்குதலுக்கு உடனடியாக எந்தவொரு பயங்கரவாத அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை. இந்த ஆண்டுக்கான நோபல் பரிசு வெற்றியாளர்கள் அக்டோபர் 5 முதல் 12 தேதி வரை அறிவிக்கப்பட உள்ளனர். ஒவ்வொரு பரிசு பிரிவிலும் வழங்கப்படும் தொகை கடந்த ஆண்டை காட்டிலும் 1 மில்லியன் குரோனர் உயர்த்தப்பட்டு 12 மில்லியன் குரோனராக வழங்கப்படும் என்று நோபல் அறக்கட்டளை அறிவித்துள்ளது. 1க்கும் மேற்பட்டோர் பரிசை பெறும் நிலையில் அந்த தொகை அவர்களுக்குள் பகிர்ந்தளிக்கப்படும். 2026 ஐச்சி நகோயா ஆசிய போட்டி மகளிர் பிரிவில் ஹாக்கி அணி ஏ குழு தொடக்க ஆட்டத்தில் 5-0 என கஜகஸ்தானை வென்றது. டைகிரஸ் அணி தொடக்கத்திலேயே தீவிரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தியதை அடுத்து எதிரணிக்கு தாக்குதல் வாய்ப்புகள் குறைந்தன. வரும் 21 நாள் திட்டமிடப்பட்டுள்ள 2 ஆட்டத்தில் மலேசியா வங்காளதேசத்தை எதிர்கொள்கிறது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

0: காற்றின் மொழி அங்கத்தில் மாப்பிள்ளை பெண் அழைப்பு அப்படின்ற தலைப்புல தான் பேச போறோம். மலேசிய சைவ நற்பணி கழக தலைவர் திருமுறை செம்மல் முனைவர் தர்மலிங்கம் நடராசன் அவர்கள் நம்மோடு இன்றைக்கு தேடலும் தெளிவும் நிகழ்ச்சியில் பேச ரொம்ப அவளோட காத்திருக்காரு. வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம் அஸ்வினி, பெருமான் திருவருளால் நலமாக இருக்கிறேன்.
0: கடந்த வாரம் வந்து நீங்க இந்தியாவுக்கு பயணம் செய்திருந்தீங்க, தமிழ்நாட்டுக்கு. எப்படி இருந்தது அந்த பயணம்?
1: மிக சிறப்பா இருந்தது. ரொம்ப அருமையான தலங்கள்லாம் போனோம். காளையார் கோயில் போனோம், உத்தரகோசமங்கை போனோம், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போனோம். எல்லாரும் அருமையான தலங்கள், மிக சிறப்பாக இருந்தது.
0: நாங்க தான் கவனிச்சோம் அப்படின்னு நினைச்சா டிக்டாக் நேரலையிலும் வந்து கவனிச்சிருக்காங்க, அதனாலதான் ஒரே நேரலையிலும் கேட்டாச்சு. சரி, இன்றைக்கு வந்து மாப்பிள்ளை பெண் அழைப்பு பற்றி பேச போறோம் அப்படின்றத தொடக்கமாகவே சொல்லியிருந்தோம். இதை ஏன் செய்யறாங்க? திருமணம் ஆயாச்சு, திருமணம் ஆன பிறகே மாப்பிள்ளையும் பெண்ணும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அசதியா இருப்பாங்க, எல்லாம் முடிச்ச வேகத்துக்கு. அதற்கு பிறகு ஏன் இந்த அழைப்பு இதெல்லாம் செய்யறாங்க? அதற்கு முன்னதாகவும் ஏன் செய்யறாங்க?
1: நம்ம இப்ப முன்னதாக உள்ளதான் பார்க்க போறோம். இப்போ திருமணத்திற்கு முன்பாக பெண்ணை மாப்பிள்ளை மேடைக்கு, திருமண மேடைக்கு அழைச்சி போகிறாங்க இல்லைங்களா, அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி சிந்திக்க போகிறோம். பெண் அழைப்பு, மாப்பிள்ளை அழைப்பு, திருமணம் முடிந்த பிறகு கூட நீங்கள் சொன்னது போல் உண்டு. நாம் இன்றைக்கு முன்னால் உள்ளது தான் பார்க்க போகிறோம். வழக்கமாக இந்த பெண் அழைப்பு மாப்பிள்ளை அழைப்புங்கிறது தமிழ்நாட்டில் பார்த்தா நமக்கு ரொம்ப புரியும் அஸ்வினி.
0: சரி,
1: நாம் கூட போயிருந்தப்போ இப்போ உத்தரகோச மங்கையில் பார்த்தீங்கன்னா 26 திருமணங்கள் ஒரே நேரத்தில் நடந்தது.
0: சரி,
1: அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதை நம்ம இங்கே மலேசியாவில் இருக்கின்றவர்கள் போய் பார்க்கணும். இப்போ நாம் இங்கே பண்ணுறது போல் இந்த பெண் அழைப்பு மாப்பிள்ளை அழைப்புலாம் இல்லாமல் இந்த பெண்ணு மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா வீதிகளில் நடந்து வர்றாங்க. பெண்ணை வந்து மாப்பிள்ளை அவங்களுடைய உற்றார் உறவினர்கள்லாம் சேர்ந்து அழைச்சிட்டு வர்றாங்க. மாலை போட்டு மாப்பிள்ளை நல்லா வேட்டியெல்லாம் கட்டி ஜம்முன்னு ஆனால் வீதியில் நடந்து வர்றாரு. அதே போல் பெண்ணையும் அழைச்சிட்டு வர்றாங்க. இது அழைச்சிட்டு வர்ற நோக்கம் நமக்கு சரியாக தெரிஞ்சு போச்சுன்னு சொன்னால், இன்றைக்கு இந்த பெண் அழைப்பு மாப்பிள்ளை அழைப்பில் நடைபெறக்கூடிய சில பொருத்தமில்லாத நடவடிக்கைகளை தவறுன்னு தவிர்த்துருவாங்க.
0: சரி,
1: இன்றைக்கு நம்ம வழக்கமாக பார்க்குறோம் இந்த பெண் அழைப்பில் பெண்கள் திருமண பெண் ஆடிக்கிட்டு வர்றது, மாப்பிள்ளை ஆடிக்கிட்டு வர்றது, அப்புறம் மாப்பிள்ளை பையன் மணவரையிலேருந்து ஓடி போய் பெண்ணுக்கிட்ட ஒரு பூ கொத்து மண்டிக்கிட்டு போட்டு பூ கொத்து கொடுக்கறது.
0: சரி,
1: அப்புறம் இதை விட ரொம்ப வியப்பான ஒன்றுங்க அஸ்வினி, நான் நடத்தி வைத்த திருமுறை திருமணம் தான். அதில் பெண் வந்து ஒலி வாங்கி ஒலிபெருக்கியில் அவங்க சொல்கிறாங்க, டேய் நம்ம கல்யாணம் கட்டிக்கலாமா அப்படின்னு. மாப்பிள்ளை கட்டிக்கலாண்டி அப்படின்னு ஓடி போய் ஒரு பூக்கத்தை கொடுத்து பெண்ணை அழைச்சிட்டு வர்றதெல்லாம் இப்போ நம்ம பார்க்குறோம். இப்போ பலருக்கும் மனதில் நெருடலாக இருக்கு. இது போல் திருமணத்தில் மாப்பிள்ளையோ பெண்ணோ அவங்க குடும்ப உறுப்பினர்கள் ஒரு சினிமா பாட்டை போட்டு ஆடிக்கிட்டு வர்றது பொருத்தமுடையதானா அப்படின்னு நம்ம பேசணும்னா, சிலர் வந்து அது அவங்களுடைய நாள், அதனால அவங்க விருப்பம் போல எல்லாம் செய்யலாம் அப்படின்னு ஒரு தரப்பினர் சொல்றாங்க. ஒரு தரப்பினர் வந்து இதெல்லாம் முன்பு இல்லையே, இப்படிலாம் இல்லையே, இப்போதான் அப்படி நடக்குது அப்படின்னு அதை மறுக்கின்றவர்களும் இருக்கின்றார்கள். சரி, இதுல யார் சரின்னு தான் இப்ப நம்ம பார்க்க போறோம்.
0: நீங்க எது தப்பு, எது வந்து பொருத்தமில்லாததுன்னு
1: அப்படி நம்ம சொல்ல போல, நம்ம சரியானது சொல்ல போறோம், அவங்களே முடிவு பண்ணிக்கொள்ளட்டும் இல்லைங்க. நம்ம சொல்ற செய்தியை வைத்து இதுதான் ஏற்புடையது, இதுதான் செய்ய வேண்டியது அப்படின்னு. இப்போ ஒரு மாப்பிள்ளைய அழைச்சிட்டு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. வழக்கமா இந்த திருமண மண்டபத்தில் நுழைகின்ற போது மாப்பிள்ளைக்கு பட்டம் கட்டுதல்னு ஒண்ணு கட்டுவாங்க.
0: சரி,
1: அது யார் கட்டுவாங்கன்னா தாய் மாமன் அத்தை சேர்த்து கட்டுவார்கள். சில வேளையில் பெற்றோர்கள் கூட அந்த பட்டம் கட்டுவாங்க. இப்படி கட்டுவதானது என்னன்னு சொன்னால், எங்கள் வீட்டு பையன், எங்கள் மகன் அப்படிங்கிற பட்டத்தோடு அவர் வந்து வீதியில் நடக்க போகிறார்.
0: சரி,
1: மண்டபத்துக்குள்ள நுழைய போறார். அப்படி நுழைகின்ற போது வழக்கமா இந்த மாப்பிள்ளையோ பெண்ணோ மண்டபத்தில் நுழையும் போது நம்மளாம் என்ன செய்வோம் சொல்லுங்க அஸ்வினி?
0: என்ன செய்வோம்?
1: ஓ, இந்த பையன் மாப்பிள்ளை அழகா இருக்காருன்னு மாப்பிள்ளை இதுவரை பார்த்துறாதவங்க எல்லாம், அடட மாப்பிள்ளை பையன் இவ்வளோ அழகா இருக்கிறானே அப்படின்னு வைத்த கண்காம பார்ப்பாங்க. அதே போன்று பெண் நுழைகின்ற போதும், ஓ இதான் பெண்ணோ அப்படின்னு பார்ப்பாங்க. இதுலயே நமக்கு புரியும், இந்த மாப்பிள்ளையை மேடைக்கு அழைத்து வருவது, பெண்ணை மேடைக்கு அழைத்து வருவதானது என்ன என்று சொன்னால், முதல் முறையாக நீங்கள் என்ன செய்றீங்க, உங்கள் இப்போ நான் வந்து பெற்றோர்னு வைத்துக்கொள்ளுங்க, இப்போ நான் என்ன செய்கிறேன், என்னுடைய பையனை பெண் வீட்டாருக்கு அறிமுகம் செய்து வைக்கிறேன்.
0: சரி,
1: அப்போ எங்கள் பையன் எப்படி போவார்னா, திருமண உடையோட அப்படி முடுக்கா போவார். இவர் தான் மாப்பிள்ளையோன்னு பையன் பார்க்கறதுக்கு இப்படி இருக்கிறான் அப்படின்னு அறிமுகப்படுத்துவோம். அப்போ மாப்பிள்ள என்ன செய்வார், இப்போ நம்ம ஒருத்தர் அங்கே அறிமுகப்படுத்துகிறோம், அஸ்வினி இவர் தான் ஐயா அவங்க அப்படின்னு அறிமுகப்படுது. உடனே என்ன செய்வீங்க பதிலுக்கு?
0: வணக்கம்,
1: நலமா இருக்கீங்களா? அப்போ இந்த மாப்பிள்ளை பையனை நாம மாப்பிள்ளை அழைப்புக்கு அழைத்து கொண்டு போகும்போது அவன் என்ன செய்ய வேணும் சொல்லுங்க?
0: அவரும் எல்லாரையும் தெரிஞ்சுக்கணும், அவருக்கும் வணக்கம் சொல்லணும்.
1: அவர் அவைக்கு வணக்கம் தெரிவித்தபடி போக வேண்டும். இப்ப பெண்ணுக்கு நம்ம அறிமுகப்படுத்துறோம், பெண்ணு போகும்போது இதுதான் எங்கள் வீட்டு பெண்ணு, பட்டம் கட்டி நம்ம பட்டம் கட்டுறது அதுதான், இது எங்கள் வீட்டு பெண் அப்படின்னு நம்ம ஒரு பெருமையோடு அறிமுகப்படுத்துறோம். ஒரு அப்பா என்ன பண்றாரு, இதான் எங்க பொண்ணு அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணு என்ன செய்யும், வணக்கம் ஐயா நலமா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லும் இல்லையா? அதைத்தான் நடக்க வேண்டும். இந்த பெண்ணு மண்டபத்துக்குள்ள நுழைகின்ற போது பெண் வீட்டார் இவள் எங்கள் பெண்ணு பட்டம் கட்டி, இந்த பட்டம்ங்கிறது இவள் எங்கள் வீட்டு பெண் அப்படின்னு பெருமையோடு அறிமுகப்படுத்துறாங்க. அதற்குத்தான் தாய் மாமனுக்கு இந்த பட்டம் கட்டுறது சொல்லுவார்கள். அதே போன்று பையன் நுழைகின்ற போது இவன் எங்கள் வீட்டு பையன் நாம என்ன செய்யறோம், அந்த அவையில் இருக்கின்றவருக்கு அறிமுகப்படுத்துறோம். இப்படி அறிமுகப்படுத்தும் போது நீங்க ஆடி கொண்டு போறீங்கன்னு வைத்துக் கொள்ளுங்க.
0: அதாவது வந்தவங்களை கவனிக்கல, அவங்க
1: ஆமா அவங்களுக்கு வணக்கம் தெரிவிக்கணும். இப்ப சிலர் என்ன சொல்றாங்க, அது அவங்க டேன்னு ஆங்கிலத்தில் சொல்றாங்க, அவங்க டே, அதனால அவங்க ஆடிக்கொண்டு போகணும், அவங்க மகிழ்ச்சியா போகணுங்கிறாங்க. அதெல்லாம் சரிதான், நீங்க மகிழ்ச்சியா இருக்கலாம், அது உங்களுடைய நாள் தான். ஆனால் நாம அறிமுகப்படலம், அது வந்திருக்கின்ற அவையினருக்கு இவன் எங்கள் மகன் பெண் வீட்டாருக்கு அறிமுகப்படுத்துறோம். ஏன்னா மாப்பிள்ளை வீட்டாருடைய உற்றார் உறவினர் எல்லாம் வந்திருப்பாங்க, அவங்க கூட்டமா சேர்ந்து பெண் வீட்டாருக்கு இவன் தான் எங்கள் பையன் அப்படின்னு அறிமுகப்படுத்துறதுனாலதான் மாப்பிள்ளை தாய் மாமன் அத்தை அவங்க உற்றார் உறவினர் நண்பர்கள் எல்லாம் போவாங்க. இவங்க எல்லாம் கூட்டமா சேர்ந்து பெண் வீட்டாருக்கு அறிமுகப்படுத்துறேன், இதோ பாருங்கள் எங்கள் வீட்டு பையன் போய் கொண்டிருக்கிறான், என் நண்பன் போகிறான், என் மகன் போகிறான், என் அக்காள் மகன் போகிறான். அதே போல பெண் போகும்போது பெண் வீட்டார் என்ன செய்யறாங்க, இந்த மாப்பிள்ளை வீட்டு சார்பா திருமணத்துக்கு வந்திருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு அவங்க அறிமுகப்படுத்துறாங்க, இவள் தான் எங்கள் வீட்டு பெண். அப்ப இந்த பெண்ணை என்ன சொல்லணும், போகும்போது வணக்கம் சொல்லி. அதான் புந்தி பார்த்தீங்கன்னா அப்படி போகும்போதே அந்த பெண்கள் வந்து குனிஞ்ச தலை நிமிராம போகணும்னு சொல்லுவாங்க. இப்ப குனிஞ்ச தலை நிமிராம போகணுங்கிறதெல்லாம் நம்ம அவ்வளவுலாம் போக வேணாம், குறைந்த அளவு ஒரு வணக்கம் சொல்லலாம் இல்லையா? இப்போ நம்ம வணக்கம்னு சொல்லும் போது நீங்க வணக்கம் சொல்லாம ஒரு நடனம் ஆடிக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுங்க, அது பண்பான்னு கேட்கறோம். இப்ப நம்ம அது சரி தப்புன்னு சொல்லல, எது சரி அப்படிங்கிற அந்த அந்த பெண் அழைப்புங்கிறது மாப்பிள்ளை அழைப்புங்கிறது ஒரு பிரிவினர் மாப்பிள்ளை வீட்டார் பெண் வீட்டாருக்கு பையனை அறிமுகப்படுத்துறாங்க. இதுவரைக்கும் அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. அதான் நான் அவங்கள்ட்ட முதல்ல கேள்வி கேட்டேன், இந்த பெண்ணு போகும்போது நம்ம இது வரைக்கும் ஓ இதான் பெண்ணோ அப்படின்னு, இதான் எங்க பெண்ணு அப்படின்னு அவங்க சொல்லும் போது, ஓஹோ இதான் அவங்க பெண்ணோ, வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். அந்த பெண்ணை என்ன சொல்லணும், வணக்கம் வணக்கம் வணக்கம், இவ்வளவு பெரியவங்க வந்திருக்காங்களே, பெண் வீட்டாரம் மதிக்கணும், மாப்பிள்ளை வீட்டாரம். இதுதான் இந்த பெண்ணை மாப்பிள்ளையும் தெருவுல நடக்க வச்சு கூட்டிட்டு வந்திருக்காங்க. அப்படின்னா ஊர் மக்களுக்கு அறிமுகப்படுத்தணும். இப்ப அந்த காலத்துல கிராமங்கள் ஊர் நகர்கள் அதெல்லாம் வந்து ஏன் வீதியில நடக்க வச்சுக்கிட்டு போனோம், சில வேளையில பாத்தீங்கன்னா வசதியானவர்களை இந்த மகிழ்வுந்தில வச்சு கொண்டு போவாங்க, அது பாத்தீங்கன்னா விளக்கெல்லாம் வைத்து இசைக்கருவிகள்லாம் வாசித்து போவாங்க. ஏன் அது ஊர்வலம் அப்படின்னு சொன்னாங்கன்னா எல்லோருக்கும் அறிமுகப்படுத்துவது, ஓ இது இவர் தான் இந்த பையன் தான் அவங்க மருமகனோ, ஓ இந்த பொண்ணு தான் மருமகளா வரப்போதோ, இப்ப நம்ம அறிமுகப்படுத்துறோம், இதுதான் எங்க வீட்டுக்கு வரப்போற மருமகள், மருமகள் நடனம் ஆடிக்கிட்டு இருக்கு. அப்ப நம்ம அப்ப இது பொருத்தமா இருக்குமா நீங்களே சொல்லுங்க, இது என்னன்னு தெரியாதனாலதான் இன்றைக்கு ஆடினால் என்ன தப்புன்னு கேக்குறாங்க. அவங்களே புரிஞ்சு கொள்ள தெரியாதனாலதான் ஆடினால் என்ன தவறு அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க மகிழ்ச்சி தானே, இப்ப சினிமா படத்தை போட்டு ஆடி சினிமா பாட்டை போட்டு ஆடிட்டு வராங்க. இப்ப நேற்று கூட ஒரு டிக்டாக் காணொலி பார்த்தேன், அதுல ஒரு வடிவேல் நடிகர் வடிவேல் இருக்காரு பாத்தீங்களா, அவர் என்னமோ ஒரு வசனம் பேசுற மாதிரி பேசி மாப்பிள்ளை அந்த வேட்டியை வரிஞ்சி கட்டிக்கிட்டு ஆடிக்கிட்டு வர்றாரு.
0: சரி,
1: அப்ப அவங்க என்னமோ அது அது உண்மையான எதற்காக அதை செய்கின்றார்கள்ங்கிற நோக்கம் புரியாததுனால அவங்க என்னமோ வந்திருக்கின்றவர்களை மகிழ்ச்சி படுத்தணும், இல்லை அவங்களே மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படி சொல்லி என்ன பண்றாங்க, அவங்க நண்பர்கள் மற்றவர்கள் இன்னும் கூட அந்த குடும்ப உறுப்பினர்கள் கூட ஆடிக்கொண்டு வர்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த அடிப்படை தெரிஞ்சு போச்சுன்னா அவர்கள் இதை தவிர்த்துருவாங்க. இப்போ இதற்கு பிறகும் அவங்க ஆட போகிறாங்கன்னா நம்ம தப்பு சொல்கிறதுக்கு இல்லை, அவரவருடைய
0: புரிதலும்
1: அவருடைய அவர்களுக்கு உரிமையும் இருக்கின்றது இல்லையா. ஆனால் இப்போ நாம் அதை அப்படியே விட்டுட்டோம்னு சொன்னால் அந்த ஒரு உயர்ந்த பண்பு என்ன பண்பு, பெண்ணை அறிமுகம் செய்வது, மாப்பிள்ளையை அறிமுகம் செய்வது என்கின்ற அந்த பண்பு இல்லாமல் போய் நாளடைவில் காணாமல் போய் திருமணம்னா இப்படி ஆடிக்கொண்டு வருவது தான் முறையோ அப்படின்னு இருக்கு.
0: இதுவே ஒரு கலாச்சாரம் ஆயிடும், கலாச்சாரம் நம்பிடுவாங்க.
1: ஆமா, அதற்கு பிறகு கண்டிப்பா நீங்க ஒரு பாடல் யோசிச்சுட்டு இருப்பீங்க அஸ்வினி. அதற்கு பிறகு நாம இந்த பெண்ணை அறிமுகப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் இந்த பெண்ணுக்கு சீர் என்று ஒன்று கொண்டு வருவார்கள். அதுதான் இந்த பெண் எத்தகையவள் என்று விளக்குவதாக இருக்கும். ஒரு பாடலுக்கு பிறகு சீரை சொல்லலாங்க அஸ்வினி. நாம
2: எடியே.

0: இன்றைய காற்றின் மொழி அங்கத்துல தேடலும் தெளிவும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாம இணைந்திருக்கிறோம். மாப்பிள்ளை பெண் அழைப்பு, இதனை சார்ந்துதான் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். திருமுறை செம்மல் முனைவர் தர்மலிங்கம் நடராசன் ஐயா அவர்கள் நம்மோடு இருக்காங்க. சரிங்க ஐயா, சீர் பற்றி பேசுவதற்கு முன்னதாக டிக்டாக் வாயிலாக சில கேள்விகளை கேட்டிருக்காங்க. அதுல ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காமாட்சி விளக்குடன் மணமகள் வர காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதற்கு வரும்போது காமாட்சி விளக்கை தூக்கிட்டு வராங்கன்னு சொல்லியிருக்காங்க.
1: அதாவது நம்ம திருமணத்திற்கு முன்னால
0: சரி
1: வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்கின்ற அந்த பொறுப்பினை பெற்றோர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். அதனால தான் இந்த பெண்களை வந்து வீட்டில் விளக்கேற்றுறதுக்கு பொண்ணு தேடிக்கிட்டு இருக்கோம்னு வாங்க. பார்த்துருக்கீங்களா, பொண்ணு தேடணும், வீட்டில் விளக்கேற்றுறதுக்கு பொண்ணு வேணும்.
0: சரி,
1: இப்போ தான் மின் விளக்கெல்லாம் இருக்குது, விசையை தட்டினா அது பாட்டுக்கு எரியும்.
0: என்ன விளக்கேற்ற பொண்ணு,
1: அது இதில் என்ன பண்ணுன்னா, அது ரொம்ப முதன்மையான ஒன்று என்னென்னா, இந்த பெண்கள் தான் ஒவ்வொரு வீட்டிலையும் இறை வழிபாடு தொடர்ந்து நடைபெறுவதை உறுதி செய்கின்றவர்கள். அப்போது அந்த பிறந்த வீட்டில் அவள் பழகி அந்த இறை வழிபாட்டை அவள் என்ன செய்கின்றாள், புகுந்த வீட்டில் தொடரப்போகிறாள் என்பதற்காகத்தான் முன்பு காலத்தில் இந்த காமாட்சி அம்மன் விளக்கு என்று சொல்லக்கூடிய நல்ல விளக்கை கையில் கொடுத்து அனுப்புனாங்க. இப்போ இன்றைக்கு ஆடி கொண்டு வர்றது, மற்றபடி அந்த விளக்கை ஏந்தி கொண்டு பெண்கள் சேலை கட்டிலாம் நடக்க முடியலங்கிறதுக்காக அந்த விளக்கிற்கு பதிலாக என்ன செஞ்சிட்டாங்க, மஞ்சள் தேங்காயை முடிந்து கையில் கொடுத்துட்டாங்க. நீங்கள் பார்த்தா அந்த பெண்கள் ஒரு மஞ்சள் தேங்காய் கொண்டு வருவாங்க பாருங்க, அது அவள் பிறந்த வீட்டில் செய்த இறை வழிபாட்டின் பலனை மங்களமாக ஒரு விளக்கிற்கு நிகராக, முந்தி விளக்காக இருந்தது, இப்ப சில பெண்கள் விளக்கை ஏந்தி கொண்டு வர்றாங்க. இன்னைக்கு பெரும்பாலான பெண்கள் இந்த விளக்கை ஏந்தி கொண்டு சேலை கட்டி நடக்கிறது சிக்கலா இருக்குன்னு சொல்லிட்டு மஞ்சள் தேங்காய் மட்டும் கொண்டு வர்றாங்க. அதுல கூட அந்த மஞ்சள் தேங்காயினுடைய பொருள் என்னன்னு புரியாம அந்த தேங்காய்க்கு பெரிய அலங்காரம் பண்ணி, குஞ்சம் என்ன, மணி என்ன, அது என்ன, இது என்னன்னு நான் ஒரு பெண்ணிட்ட கேட்டேன். அந்த தேங்காய்க்கு உள்ள அலங்காரமே 1500 ரிங்கிட்டான் தேங்காவை. முன்பு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு மஞ்சள் துணியில தேங்காயை முடிஞ்சு கொண்டு வருவாங்க. சில பெண்கள்கிட்ட கூட கேட்டிருக்கேன், எதுக்குமா அப்படி கொண்டு வரேன், எல்லாரும் கொண்டு வர்றாங்க, நானும் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு உயர்ந்த செய்தியை கூறுவது, பிறந்த வீட்டில் செய்த இறை வழிபாட்டு பலனை புகுந்த வீட்டிற்கு சென்று தொடரப்போகிறாள் அப்படிங்கிறது தான் அந்த விளக்கு ஏந்தி கொண்டு வருவது.
0: சரிங்க ஐயா, இப்போ அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பெண்ணோடும் மாப்பிள்ளையோடும், அதாவது மணப்பெண்ணோடு மணமகனோடு, மாப்பிள்ளை தோழன் பொண்ணு தோழி, இவங்க எதற்காக, இவங்க அவசியமா அப்படின்னு கேக்குறாங்க.
1: கண்டிப்பா, இந்த மாப்பிள்ளை தோழன் மாப்பிள்ளை தோழிங்கிறது நீங்க பாத்தீங்கன்னா, மாப்பிள்ளை தோழன் பெண்ணினுடைய உடன் பிறந்தவரா இருப்பாரு, பெண்ணினுடைய தோழி பாத்தீங்கன்னா மாப்பிள்ளையோட உடன் பிறந்தார். இது எதற்காக அப்படின்னு சொன்னா, திருமணம் ஆன பிறகு அந்த வீட்டுல இவர்களுக்கு இருவருக்கும் இடையில உறவு பாலமாக இருக்கக்கூடியவர்கள் இவர்கள். இந்த மாப்பிள்ள தோழனுக்கு மச்சா மோதிரம்னு மேடையில போடுவாங்க, இந்த பெண்ணுக்கு துணிமணி எடுத்து கொடுப்பாங்க, பெண் தோழிக்கு. நாம் அதை பற்றி பிறகு பேச போறோம் இன்னொரு தலைப்புல. அதனால சுருக்கமா இந்த இடத்துல இவர்கள் தான் அந்த வீட்டுல உறவு பாலமாக இருக்க போகிறார்கள் என்பதற்காக அவர்களை கண்டிப்பாக பெண் தோழி மாப்பிள்ளை தோழன் என்கின்ற இரண்டையும் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள்.
0: சரிங்க, இன்னும் ஒரு கேள்வி, அதற்கு பிறகு நம்ம தலைப்புக்குள்ள போயிடலாம். மறு வீடு அழைப்பு, இதை வந்து ஏன் அந்த நாள் அன்றி, திருமண நாள் அன்றி செய்தாகணும் அப்படின்னு சொல்லி பரபரப்பா, போதும்பா புகைப்படம் எல்லாம் பிடிச்சதுன்னு சொல்லி அவசரமா கூட்டிட்டு போவாங்க. இத ஒரே நாள்லயே செய்துதான் ஆகணுமா அப்படின்னு ஒரு நேர் கேட்டிருக்காங்க.
1: அது வந்து இப்ப தூரத்துல இருக்கிறாங்கன்னு வைத்துக் கொள்ளுங்களேன். இப்ப மாப்பிள்ள வந்து சிலாங்கூர்ல இருக்காரு, பெண் வந்து பினாங்கில இருக்காங்க. இப்ப இந்த பெண் அழைப்பு மாப்பிள்ளை அழைப்புங்கிறத அவங்க என்ன செய்யணும், ஒரு 3 முறை சொல்லுவாங்க. ஏன் 3 முறை அழைக்கிறாங்கன்னா, இந்த 2 வீட்டினுடைய தொடர்பு ஏற்பட்டது இல்லைங்களா இந்த திருமணத்தின் மூலமாக, அது அதோடு முடிஞ்சிடக்கூடாது, அந்த உறவு தொடர வேண்டும் என்பதற்காக இவங்க வீட்டு சார்பாக அவங்க வீட்டுக்கு போய், மாப்பிள்ளை வீட்டு சார்பாக பெண் வீட்டுக்கு போய், பெண் வீட்டிலிருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்து, பிறகு 3வது முறை நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்ணை மாப்பிள்ளை வீட்டில் விட்டுட்டு போயிடுவாங்க. இந்த உறவு தொடர்பு வேண்டும் என்பதற்காக செய்வது. இப்போ தூரத்தில் இருக்கின்றார்கள்னா, இப்போ நீங்கள் சிலாங்கூர்லேருந்து பினாங்கு போக வேணும்னா ஒரு 4-5 மணி நேரம் ஆகும், போய் விட்டுட்டு மறுபடியும் நம்ம கூட்டிகிட்டு வர்றது அப்படின்னு சொன்னால் சில வேளையில் நாட்கள் கூட ஆகும் இல்லையா. அதனால மற்றவருடைய அந்த வசதி கருதியும் சூழல் கருதியும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த அறையில இருந்து அந்த அறைக்கு போய், அந்த அறையில இருந்து இந்த அறைக்கு போய் அன்றைக்கு முடித்துக் கொள்வாங்க. அது வேற ஒன்றும் இல்ல, சூழல் கருதி தான்.
0: சூழல் கருதி தான். சரிங்க ஐயா, இப்ப நம்ம தலைப்புக்குள்ள போகலாம். மாப்பிள்ளை பெண் அழைப்பு, இதற்கு வந்து சீர் கொண்டு வராங்க. சீர் கொண்டு வர்றது அப்படின்றது இப்ப நம்ம திருமண தலைப்பையொட்டி பேசும் போதே அவ்வளவு சீர் தான் கொண்டு வரும். அதாவது நம்ம கலாச்சாரத்துல நம்முடைய மக்களிடையே பாத்தீங்கன்னா இந்த பரிசு கொடுப்பதுன்றது ரொம்ப விரும்பி கொடுக்கறாங்க, எடுத்து வர்றதையும் ரொம்ப விரும்பி எடுத்து வராங்க. அந்த வகையில எதற்காக இந்த சீர் கொண்டு வராங்க, அதுவும் திருமணத்தன்று பெண் அழைப்பு மாப்பிள்ளை அழைப்பு போது?
1: அதான், அதற்கு முன்னால் ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு, தாலி கட்டும்போது நாத்துணை விளக்கு ஏந்துறாங்களேன்னு சொல்லி. அது நாத்துணை விளக்கு ஏந்துறதை பற்றி நம்ம பிறகு பேசுவோம். இது வந்து பெண் நுழையும் போது நம்ம ஏந்தி வர விளக்கை பற்றி பேசணும். இந்த சீரை பற்றி நம்ம பேசுகின்ற போது அஸ்வினி, நம்ம முதல்ல ஆரம்பத்தில் தொடக்கத்தில் நிகழ்ச்சியில் நம்ம சொன்னோம், இந்த பெண்ணை அறிமுகம் செய்வது, மாப்பிள்ளையை அறிமுகம் செய்வது தான் இந்த பெண் அழைப்பு மாப்பிள்ளை அழைப்புன்னு நாம் அவங்கள மணமேடைக்கு அழைத்து செல்வது சொன்னோம்.
0: சரி,
1: இப்படி வருகின்ற இந்த மாப்பிள்ளை எப்படிப்பட்டவர் என்பதை விளக்குவது தான் சீர்.
0: சரி, சீர் வச்சே முடிவு பண்றாங்க அப்படியா?
1: ஆமா. அப்போ தொல்காப்பியத்தில் எட்டு வகையான சீர் பொருட்களை தொல்காப்பியர் சொல்றார். இன்னைக்கு சீர்னாலே ஆளுங்களுக்கு தெரியலங்க அஸ்வினி. பெரும்பாலும் என்ன செய்யறாங்க, இந்த விளக்கு, ஒரே ஒரு விளக்கு விளக்கேந்தி கொண்டு வருவாங்க பாருங்களேன். அது வந்து அந்த எட்டு பொருட்கள்ல ஒன்று. அதுவும் பாத்தீங்கன்னா, அதுவும் புரியாம நிறைய பேர் செய்யறாங்க. இப்போ ஒரு மாப்பிள்ளை பையன் போறாரு, நல்லா முடுக்கா பட்டு ஜிப்பா பட்டு சட்டை எல்லாம் போட்டு நடந்து போகும்போது பின்னால் வர்ற மாப்பிள்ளை யார் தெரியுமான்னு சொல்லி ஒரு அஞ்சு வயசு பிள்ளை ஒரு கவுனு போட்டுக்கிட்டு ஒரு ஒரு கூடையில சாக்லேட்டை வச்சுக்கிட்டு சின்ரெல்லா மாதிரி போய் விளக்குது. பொருத்தமா இருக்குமா? அப்ப யார் விளக்கணும்? பின்னால் வர்ற மாப்பிள்ளை எப்படிப்பட்டவர் யாருன்னா, மங்கள பெண்கள் அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லி வச்சிருக்காங்க.
0: சரி,
1: அப்படின்னா திருமணமாகி ஓரளவு பக்குவமுடைய பெண்கள், பெரிய பெண்கள், மங்கள பெண்கள். இவங்க பார்த்தீங்கன்னா முழு நம்முடைய பண்பாட்டு உடை அணிந்து தலையில் பூ வச்சு பொட்டு வைத்து பார்ப்பதற்கே மங்களகரமாக இருப்பார்கள் அந்த பெண்கள். அவங்க வந்து சான்று பகர்வார்கள்னு சொல்றது. பின்னால் வர்றது யார் தெரியுமா அப்படின்னு. அதே போல பெண்ணுக்கும் அப்படிதான், சான்று பகர்தல். சான்று பகர்தல்னா என்னன்னா, பின்னால் வர்ற மாப்பிள்ளைக்கு நாங்க கேரண்டிங்கிற மாதிரி. அப்ப என்ன கேரண்டி கொடுக்க போறாங்க, என்ன சான்று பகர்கிறாள்னா, இந்த சீர் பொருட்கள் இருக்கு பாத்தீங்களா, அந்த சீர் பொருட்கள் எல்லாம் ஒரு குறிப்பை உணர்த்துகின்ற பொருட்களை தான், குறிப்பிட்ட குறிப்பை உணர்த்துகின்ற பொருட்களை தான் சீர் பொருட்களா கொண்டு போயிருக்காங்க. அதுல முதலாவது என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு ரொம்ப பேர் அது வேணாங்கிறாங்க. என்னன்னா, நாதஸ்வரம் மேளம் பறைன்னு சொல்றாரு திருவள்ளுவர். அப்போ திருவள்ளுவர் சொல்ற தொல்காப்பியர் ஒன்றாவது மங்கள பறை என்று சொல்கின்றார். அந்த காலத்தில் பறை என்பது மங்கள இசைக்கருவியாக தான் இருந்தது. பின்னால் நம்முடைய புரியாதனத்தினால பறையை கொண்டு சாவில் வச்சிட்டோம். திருமணத்தில் பறை வாசித்திருக்கின்றார்கள். அப்போ அந்த பறை வந்து இறைவன் பறை வாசிக்கின்றான், பறையை வைத்திருக்கின்றான்னு மாணிக்க வாசகர் நாதப்பறை நாதப்பறை நாதப்பறை அன்னை எனும்னு அன்னைப்பத்தில் சொல்றார் திருவாசகத்தில். அப்போ பறை வாசித்து கொண்டு போகும்போது வருகின்ற மாப்பிள்ளை இருக்கின்றானே, அவன் நாதமயமானவன், தெய்வீகமானவன். ஒன்னாவது சீர்.
0: சரி,
1: அதானே சீரு, வர்ற பையன் இருக்கிறானே அவன் தெய்வீகமானவன். ஒன்னாவது. ரெண்டாவது விளக்கு. இப்போதான் அதுதான் இந்த விளக்கெல்லாம் இந்த மெழுகு தெரியாது இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போகிறாங்க. அந்த விளக்கை பெண்கள் ஏந்தி கொண்டு வருவார்களாம். அது என்னன்னு சொன்னால், இந்த ஒளி விளக்கை போன்ற அறிவு தெளிவு உடையவன் எங்களுடைய பையன். அதான் சீர் பாருங்க. ரொம்ப பேருக்கு சீருக்கும் பரிசு பொருளுக்கும் வேறுபாடு தெரியுது இல்லைங்க அஸ்வினி. எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, வாழைப்பழம், இப்போ அந்த பலாப்பழம். நான் ஒரு திருமணத்தில் பார்த்தேன், ஒரு தென்னங்குலை எடுத்துக்கிட்டு போகிறாங்க, பலாப்பழம், ஒரு முழு பலாப்பழத்தை தூக்கி, எதில் சீரில். அது எல்லாம் நம்ம பரிசு பொருளாக கொடுப்பது மங்கள பொருட்கள்னு சொல்கிற தேங்காய் வாழைப்பழம் இதெல்லாம் வந்து மங்கள பொருட்கள். அதெல்லாம் சீரில். இப்போ சீர்னா, இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒன்று அந்த நாதம், அது இறைவடிவாக இருப்பது, ஒளி அறிவு தெளிவு உடையவன் எங்கள் பையன். அடுத்து மூன்றாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, சங்கு கொண்டு போவாங்களாம் தட்டில்.
0: சரி,
1: சங்குன்னு சொன்னாலே நமக்கு தெரியும், சங்கு சுட்டாலும் வெண்மை தரும், கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களை சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் என்று சொன்னது போல எங்கள் பையன் இருக்கிறானே அப்படி எல்லா சூழ்நிலையிலும் திறம் மாறாமல் இருப்பவன் சங்கு கொண்டு போய் நெருப்பில் போட்டாலும் அவனுடைய வெள்ளை மாறாதான். திறம் மாறாமல் இருப்பவன் எங்களுடைய பையன் இதானே சீரு சிறப்பை சொல்கிறது. அடுத்து நான்காவது பார்த்தீங்கன்னா நெல் கொண்டு வருவாங்களாம் தட்டில். எதற்குன்னா அந்த காலத்தில் நெல்லை வைத்துத்தான் செல்வத்தை குறிப்பிடுவது. அப்போ செல்வ செழிப்போடு இருக்கின்றவன் எங்கள் பையன் அப்படின்னு சொல்லி நெல்லை தட்டில் எடுத்துகிட்டு வருவாங்களாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஐந்தாவது சீர்பொருளாக கண்ணாடி கொண்டு வருவாங்களாம். கண்ணாடினோடனே நமக்கு புரிஞ்சிருக்கோம் என்ன அப்படின்னா எங்கள் பையனை போன்று பேரழகன் கிடையாது அப்படின்னு கண்ணாடி. அடுத்து விசிறி கொண்டு வருவாங்களாம் சுனி. ஏன் விசிறி அப்படின்னா அவன் சேவகம் செய்வதற்குரிய தலைமைப்பாடு உடையவன். ஒரு ஒரு முதலாளி இருக்கிறார், ஒரு ஒரு தலைவன் இருக்கிறான், அவங்களுக்கு சேவகம் செய்வாங்க இல்லைங்களா, அதுபோல அவன் பணிவிடைக்கு ஏற்புடையவன் பெருமை உடையவன் என்பதற்காக விசிறி. அதற்கடுத்து நிறைகுடம். நிறைகுடம்னா அந்த கும்பம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த நிறைகுடம் எதற்குன்னா நிறைந்த குணம் உடையவன், நிறைகுடம் தழும்பாதுன்னு சொல்லுவாங்க, நிறைவு உடையவன். அதனால தான் இந்த அடியார்கள்லாம் வந்தால் கூட இந்த பூரண கும்ப மரியாதைன்னு செய்வாங்க பாருங்க. அது எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் நிறை குணம் உடையவர்கள், நிறை இயல்பு உடையவர்கள் என்பதற்காக பூரண கும்பம் ஏந்தி வருவது. அதற்கு மேலே இறுதியாக எட்டாவது பொருளாக தாமரை கொண்டு வருவாங்களாம். தாமரை என்பது செம்மையை குறிப்பது. அப்போது அந்த பையன் செம்மை, இதுதானே சீர், அந்த பையன் செம்மை உடையவன். பாருங்கள் இந்த எட்டு பொருட்களை எடுத்துக்கிட்டு போய் பின்னாலே வருகின்ற இந்த பையன் இத்தகைய பெருமைகளுக்கும் சீருக்கும் தகுதி உடையவன் என்று நாங்கள் சான்று பகர்கிறோம்னு யார் சொல்ல முடியும்?
0: குடும்பத்தினர்,
1: இந்த சின்ன வாண்டு பிள்ளைங்க சொல்ல முடியுமா? நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்து சின்ன பிள்ளைங்களை பிடிச்சி அதை கூட ஒரு கவுனு போட்டு விட்டு அது கையில் ஒரு கூடையை கொடுத்து விட்டு அதில் சாக்லேட்டை போட்டு அதுதான் என்ன பண்ணுது எடுத்துக்கிட்டு போகுது. அதற்கு மேலே சின்ன பிள்ளைங்க கையில் பார்த்தீங்கன்னா அந்த மெழுகு திரியை கொடுத்து அதை எடுத்துக்கிட்டு போகிறதுன்னு எடுத்துக்கிட்டு போகிறாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் அஸ்வினி, உங்கள் கண்ணிலேயே தெரியுது. என்ன தெரியுதுன்னா இப்போ இந்த ஆட்டம் பாட்டெல்லாம் நம்ம இந்த பெண் அழைப்பில் வரக்கூடாதா, மாப்பிள்ளை அழைக்கூட வரக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. அதாவது இருக்கின்றது என்னன்னு சொன்னால் நம்முடைய கலை பண்பாடு இவற்றோடு ஒட்டி வாழ்கின்றவர்கள் என்பதற்காக கோலாட்டம், கும்மி, மயிலாட்டம், பறையாட்டம், ஒயிலாட்டம் இதெல்லாம் புடைசூழப் போகும். இருப்பினும் இந்த நாதப்பறையும் இருக்க வேண்டும். இப்படி போகின்ற போது அது எப்படி இருக்கும் நீங்கள் சொல்லுங்க. இந்த சினிமா பாட்டை போட்டு நடந்து வர்றது சில பார்த்தீங்கன்னா அந்த பெண் வரும்போது சினிமாவில் ஒரு பாட்டு இருக்கு, காதல் கனவா உன்னை கைவிட மாட்டேன்னு அதை போட்டுக்கிட்டு எல்லாம் வர்றாங்க. சத்தியம் சத்தியம்னா அந்த பாட்டை எங்க போடணும்னா தாலி கட்டி முடிஞ்ச உடனே போடணும். இப்ப இந்த பெண்ணுடைய சீரை சொல்லிக்கிட்டு இருக்க நேரத்துல அந்த பொண்ணு காதல் கனவா உன்னை கைவிட மாட்டேன்னு பாட்டு போட்டா பொருத்தமா பொருத்தம் இல்லையா? இது புரியாததுனாலதான் இப்ப இந்த பெண்ணுடைய சீரை நாம இப்படி தொல்காப்பியத்தில் இவ்வளோ துல்லியமாக தொல்காப்பியர் சொல்லியிருக்கிறாரே அதெல்லாம் நம்ம விட்டுட்டு சினிமா பாட்டில் யாரோ ஒரு நடிகைக்காக யாரோ ஒரு நடிகருக்காக போட்ட பாட்டை எடுத்து போட்டு அதுவாக நம்ம பையனுடைய சிறப்பு. இப்போ அதுவே ஒரு போலியாக பொய்யாக ஒரு நம்முடைய பண்பாட்டை மீறி. இப்போ பண்பாடு பண்பாடுன்னா இந்த பண்பாடுங்கிறது அதுக்கு பின்னால் எவ்வளோ ஒரு சிறப்பை நம்ம அந்த பெண்ணுக்கு கொடுக்க போகிறோம். ஆனால் அந்த பொண்ணு சினிமா படத்தில் ஏதோ ஒரு நடிகை நடன ஆடுன நடனத்தை ஆடி கொண்டு வருவது அவங்களே அவங்களுடைய தரத்தை குறைத்து கொள்வதாக தெரியல. அது சொன்னால் சிலருக்கு வந்து அது புரியாததுனால தான் அவங்க என்ன நினைக்கிறாங்க, இவங்களாம் பிற்போக்கானவர்கள், இவங்களாம் நவீனத்தை விரும்பாதவங்க, புதுமை சிந்திக்காதவன்னு நினைக்கிறாங்க. புதுமை என்பது நம்முடைய சிறப்பை நாமே குறைச்சிக்கிறது இல்லை. இப்போ ஒரு மாமனார் பார்க்குறார், ஒரு பெண்ணு வருது, ஆஹா என் மருமகள் வருகிறாள்னு போது அந்த மருமகள் கையெடுத்து கும்பிட்டு வந்தால் தானே மாமாவுக்கு மருமகளுக்கு அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு நல்ல தோற்றமும் இதான் எங்கள் பையன் கட்டிக்கு போகிற பொண்ணுன்னு பக்கத்தில் மாமனார் ஒருத்தருக்கு அறிமுகப்படுத்துகிறார்னு வச்சுக்கொள்ளுங்க. அந்த பொண்ணு ஆடிக்கிட்டு வருதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. எப்படி அறிமுகப்படுத்துறது? இதான் எங்கள் வீட்டு மருமகனை அறிமுகப்படுத்த முடியுமா? அது கூட இன்னும் கூட நம்ம சிந்திக்கலாங்க அஸ்வினி. இந்த ஆடுகின்ற போது பார்த்தீங்கன்னா, அந்த சினிமா படத்தில் அவங்க அங்க அபயங்கள்லாம் காட்டி ஆடுறாங்க பார்த்தீங்களா, அதையும் நம்ம பெண்கள் சேலை கட்டி கொண்டு ஆடிக்கொண்டு வர்றாங்க. அது எவ்வளோ கொச்சையாக இருக்குன்னு அவங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல. சில வேளையில் நம்ம பார்க்கின்ற போதே நமக்கே கண்ணு கூசுது இல்லைங்களா, என்ன அப்படி சேலை கட்டிட்டு இந்த பொண்ணு இப்படி ஆடிக்கிட்டு வருது. அதுவும் பார்த்தீங்கன்னா சொல்லலாம், தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன், சினிமாவில் வந்து பார்வையாளர் ரசிகர்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக அவங்க என்ன பண்ணலாமோ எல்லாம் பண்ணுவாங்க. அதை பார்த்து விட்டு பயிற்சி, அதுக்கு பயிற்சி கொடுக்குறவங்களாம் இருக்காங்களாம். இப்போ பயிற்சி கொடுத்துட்டு நாம் அப்படி ஆட முடியுமா பொதுவில்? நம்ம நம்ம நம்ம வீட்டு பிள்ளைங்களை மேடையில் ஆடுறதே நம்ம அவங்க வந்து வேணான்னுவாங்க, எல்லாரும் பார்ப்பாங்க, மானத்தை வாங்காதேன்னு வாங்க. ஆமாம் தானே இஸ்வன், நீங்கள் சொல்லுங்கள், நம்ம வீட்டில் ஒத்துக்குவாங்களா நம்ம போய் மேடையில் ஆடுறத? வழக்கமாக ஆட மாட்டாங்க. ஆடுனதுன்னா என்னென்னா, முறையாக ஒரு பரதநாட்டியம்னா அது ஏற்புடையது, இல்லை ஒரு நாட்டுப்புற கலைனா ஏற்புடையது, அதுலேயும் கூட பண்போடு ஆடுவதுன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா. இன்றைக்கு சினிமாவில் ஆடுறத பார்த்துக்கிட்டு ஆடிக்கொண்டிருக்காங்க அவங்க. அங்க அசைவுகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆபாசமாக கூட சில வேலையில் இருக்குது. சரி, ஒரு பாட்டை கேட்டுட்டு நம்ம அடுத்து மற்றதை தொடர்ந்து பேசலாங்க.
0: அஸ்வினி ஐயா, அடுத்ததாக ஒரு பாடலை நிகழ்ச்சியில் கேட்டு வந்துடலாம்.

0: இன்றைய நிகழ்ச்சியில் நாம தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு மாப்பிள்ளை பெண் அழைப்பு அப்படின்ற தலைப்புல திருமுறை செம்மல் முனைவர் தர்மலிங்கம் நடராசன் ஐயா அவர்கள் நமக்காக விளக்கத்தை கொடுத்துட்டு இருக்காரு. சரிங்க ஐயா, நம்ம தலைப்பு சாராமல் சில கேள்விகள் வந்திருக்கு, இருந்தாலும் நீங்க கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அதனால கேட்கிறோம். பெண் கையில் குடம் நிறைய பலகாரம் கொண்டு வராங்க, திருமணமான பிறகு பெண் அழைப்பு, அதாவது பிறகு நடக்கிற பெண் அழைப்புல வந்து இதை கொண்டு வராங்க, எதற்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஐயா.
1: திருமணம் முடிஞ்ச பிறகு பெண்ணை மாப்பிள்ளை வீட்டுக்கு அழைச்சி அனுப்பி வைக்கின்ற போது அந்த குடத்தில் அதையும் சீர் அப்படின்னு சொல்லி வருவாங்க. அப்படின்னா இனிப்பான பலகாரங்கள் வைத்து, குறிப்பாக அதிரசம் இது போன்ற வைத்து கொடுப்பாங்க. அவள் வந்து வீட்டிற்கு இனிமையையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வருகின்றாள் என்பதை, சீராக கொண்டு வருகின்றாள் என்பதுதான் அதனுடைய பொருள், வேறொன்றும் இல்லை.
0: சரிங்க ஐயா, இன்னொருத்தரும் ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு, தாலி கட்டி பதிவு செய்துட்டாலே திருமணம் தான், இத்தனை சம்பிரதாயங்கள் இத்தனை சடங்குகள் தேவைதானா அப்படின்னு கேட்டிருக்காங்க.
1: இப்போ நம்ம நல்ல கேள்வி, அது அது தவறு இல்லை. நமக்கு வசதி இல்லை அப்படின்னு சொன்னால் தாலி கட்டுறதோடு முடிச்சுக்கலாம். ஆனால் அதோடு முடித்து விட்டால் திருமணத்தில் பல செய்திகளை நாம் நினைவூட்ட வேண்டியிருக்கா அவங்களுக்கு. ஒவ்வொரு சடங்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ தாலி கட்டி முடிச்சிட்டோன்னு வைத்துக்கொள்ளுங்களேன், அவங்க வளர்த்த பெற்றோர்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும் இல்லைங்களா. அதற்கு பாத பூசணின்னு செய்வாங்க. அப்புறம் நம்ம அதெல்லாம் பேச போகிறோம். இப்போ தன்னுடைய உடன் பிறந்தவளை திருமணம் செய்து கொடுக்குற மச்சானுக்கு, பெண்ணோட உடன் பிறந்தவனுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கணும் இல்லைங்களா. முதல்ல சொன்னேன், தோழன் தோழி வந்து உறவு பாலமாக அமைவார்கள் சொல்லி. இப்போ ஒவ்வொரு இந்த சடங்கிற்கு பிறகும் ஏதோ ஒரு அறிவுறுத்தல் அவங்களுக்கு இருக்கு. இந்த அறிவுறுத்தல் எல்லாம் நமக்கு சாதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வழக்கத்தில் இந்த சடங்கெல்லாம் செய்தாலும் கூட அவர்களுக்கு தெரியாமல் இருக்குது. அதனால தான் அவங்க வந்து கேட்குறாங்க இதெல்லாம் தேவைதானான்னு. அதை பற்றி யாரும் விளக்கி சொல்றதில்ல, நம்மளும் கேட்கறதில்ல. இப்ப திருமணம் நடத்துகின்ற போது அதை கேட்கணும். சரி, இப்போ சொல்றீங்களே, ஏன் இந்த சடங்கு செய்றீங்க அப்படின்னு கேட்கணும் இல்லையா. இப்ப எல்லோரும் அதை கேட்காம இந்த குருமார்கள் சொல்றத அவங்க கேட்டுக்கிட்டு அப்படியே செய்யறாங்க. இது ஏன் செய்யறோம், இது ஏன் செய்யறோம் அப்படின்னு அவங்களும் விளக்கணும். அப்படி விளக்காதனால தான் இப்ப அவர் கேட்கறது இப்படி இந்த சடங்குலாம் தேவை தானான் கேட்கின்ற அளவுக்கு வந்து போச்சு. இப்போ நம்ம பெண் அழைப்பு மாப்பிள்ளை அழைப்பு பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். இப்படி தெருவில் நடக்க வச்சு தான் கூட்டிகிட்டு போகணுமா, இவ்வளோ சீர்பொருட்கள் கொண்டு தான் போகணுமா அப்படின்னு ஒரு கேள்வி ஏன் வருதுன்னா, இதற்கு பின்னால் எவ்வளவு செய்தி இருக்கின்றதுங்கிறத நாம் சொல்லி வைக்காதனால தான். அப்போ திருமணத்தை போனோம் வந்தோம் படம் பிடிச்சோம், இந்த ஷூட்டிங் அதுதான் ஆளுங்க பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஷூட்டிங் ஷூட்டிங் ஷூட்டிங் ப்ரீ ஷூட்டிங்ன்றாங்க, பிறகு திருமணத்துக்கு முந்தி ஷூட்டிங்ன்றாங்க. ஆனால் திருமணம் உள்ளபடியே அந்த திருமணம்ங்கிறது எப்பேற்பட்டாதான், ஆயிரம் பொய்ய சொல்லியாவது ஒரு திருமணத்தை பண்ணி ஆயிரங்காலத்து பயிர்ன்றாங்க. அப்போ அந்த ஆயிரங்காலத்து பயிர் அன்றைக்கு அந்த திருமணத்து அன்றைக்கு பெரிய ஒரு இல்லற பொறுப்பை அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் தோள் மேலே வைக்கின்றாங்கன்ற செய்தியை சடங்குகள் மூலமாக சொன்னாங்க. ஆனால் அந்த சடங்குகளை மட்டும் செய்துவிட்டு அதற்கு பின்னால் இருக்கின்ற அந்த பொருள் பொதிந்த செய்திகளை சொல்லாததுனால இன்றைக்கு அது வந்து ஒரு கேலியாவோ ஒரு என்ன ஒரு வேடிக்கையாவோ, பட்டாசு வெடிக்கிறது, புறாவை பறக்க விடுறது, என்னென்ன மூலம் பண்ணுறாங்க இப்போ திருமணத்தில் இல்லைங்களா. பையன் ஓடி போய் மலர் கொத்து கொடுக்கறது எங்கே இருந்துச்சு? இந்த மாதிரி நம்ம திருமணத்தில் எங்கேயாவது ஓடி போய் மலர் கொத்து கொடுத்தாங்களா பெண்ணுக்கு? பெண்ணு நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒலி வாங்கிய வாங்கி டே கல்யாணம் கட்டிக்கலானாலும் பொண்ணு கேட்குது. அவ்வளோ பெரிய கூட்டத்தில் எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க, இந்த பையன் கட்டிக்கலாம் வாடின்னு ஓடுறான். அப்போ ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு பின்னால் இருக்கிற அந்த சடங்குகளை பற்றிய செய்திகள் தெரியல. அப்போ அது தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவை.
0: சரி சரிங்க ஐயா, இன்றைக்கு வந்து நம்ம பெண் அழைப்பு மாப்பிள்ளை அழைப்பு இதை பற்றி பேசிட்டு இருக்கோம். நீங்க சொல்லியிருந்தீங்க இப்போ மங்கள பெண்கள்லாம் முன்னாடி வருவாங்க, தட்டு தூக்கிட்டு வருவாங்க, பெண்ணு வரும்போது ஆடிட்டு வரக்கூடாது, இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லிட்டீங்க. அப்போ மணமகனும் மணப்பெண்ணும் என்னதான் செய்யணும், என்ன பண்ணிட்டு தான் நடந்து வரணும் இந்த சீர் கொண்டு வரும்போது அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: கண்டிப்பா முதலே சொன்னோம் பாருங்க, இப்ப அறிமுகப்படுத்தினா அவங்க என்ன செய்யணும், வணக்கம் சொல்லி அந்த அவையில் இருக்கின்றவர்களை திரும்பி பார்த்து வணக்கம் சொல்லி தலை வணங்கி எங்களுடைய திருமணத்திற்கு வாழ்த்துவதற்காக வந்திருக்கிறீர்களே, மகிழ்ச்சி வாருங்கள், எங்களை வாழ்த்துங்கள் என்கின்ற தோரண நிலையில் நடந்து போகணும். ஏன்னா இப்போ வந்து சொல்கிறாரு ஒருத்தர் கூட சொல்கிறாரு டிக்டாக்ல, மாப்பிள்ளை ஓடி போய் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வர்றார். அது நம்ம பண்பாடு இல்லை. போய் மண்டி போட்டு பெண் கையில் மலர் கொத்து கொடுக்கறது நம்ம பண்பாடு. பிறகு கொடுத்து கொள்ளலாம், திருமணத்திற்கு முன்னாலே கொடுத்து கொள்ளலாம்.
0: சரி,
1: சில ஒரு திருமணத்தில் பார்த்தா ஒரு பையன் ஓடி போய் வெளியே மேரி மீன் கேட்குறார். எங்கே திருமண மேடையில் வந்து நின்று மண்டி போட்டு பூவை கொடுத்து வெளியே மேரி மீன் எப்படி கேட்கறது? அது ஆங்கிலேயர்களுடைய பண்பாடு இல்லைங்களா? அப்போ நம்ம புதுமை செய்யணும்னு சொல்லி இப்போ அண்மையில் கூட ஒரு திருமணம் கேள்விப்பட்டேன். இந்த நீச்சல் உடையெல்லாம் அணிந்து கொண்டு நீருக்கு அடியில் போய் தாலி கட்டினாராம் அவர். இதுவரைக்கும் யாரும் செய்யாத ஒன்று அப்படின்னு சொல்லி போடுறாங்க. இப்போது இன்னும் கூட நம்ம சிந்திக்கணும் அஸ்வினி, இன்றைக்கு நாம் செய்கிறது தான் அடுத்து நம்முடைய பிள்ளைகள் அடுத்த தலைமுறைகள் அவர்கள் பின்பற்றுவார்கள். இப்போ அண்மையில் இப்போ கொஞ்சம் காலமாக என்ன நடக்குதுன்னா, இந்த நாதஸ்வர மேளத்துக்கு பதிலாக டோல்னு இந்த பஞ்சாபியர்களுடைய டோல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் என்ன கொடுமைன்னா நம்ம பிள்ளைங்க வாசிக்கு இந்த ரெண்டு பெண் பிள்ளைகள் பெண்ணை டோல் வாசித்து கொண்டு வராங்க.

0: திருமணத்தில் எப்படி டோல் வாசிக்கிறது, நீங்கள் யார்? தமிழர் திருமணத்தில் போய் சிங்க நடனம் வைக்கிறாங்க அஸ்வினி, ட்ராகன் டான்ஸு, பொண்ணு மாப்பிள்ளையும் ட்ராகன் டான்ஸோடு வர்றாங்க, நீ யார்? ஒரு சீனர் அவங்களுடைய திருமணத்தில் பரதநாட்டியம் ஆடுவாங்களா? ஏன் வைக்க மாட்டாங்க? எல்லோரும் அவருடைய பண்பாட்டை எப்படி கட்டியாக இருக்க பிடித்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு ஏன் நம்ம நினைக்க மாட்டோம் இல்லைங்களா? சிலர் சொல்கிறாங்க அது எங்களுடையது, எங்கள் விருப்பம், நாங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கொள்ளுங்கள். ஆனால் நம்முடைய முன்னோர்கள் கட்டி காப்பாற்றி கொடுத்து நம்ம கையில் கொடுத்துருக்கின்ற அந்த பண்பாட்டை தொலைக்கிறதுக்கு நம்ம காரணமாக இருக்கக்கூடாது இல்லை?
1: நிச்சயமா.
0: நம்மளை ஒன்று நம்ம இனத்தை பற்றி பேசினா நமக்கு வந்து கோபம் வருதா இல்லைங்களா? நம்ம இனத்தை வந்து சில குறிப்பிட்ட சொற்களை சொல்லி அவங்க அவமானப்படுத்துகிறாங்களா இல்லைங்களா? அப்போ நம்ம கோபம் வருதா இல்லையா? அப்போ நமக்கு பண்பு இருக்கா இல்லையா? நம்ம இந்த நம்மளுடைய பங்கு என்ன இந்த இனத்தில், என் இனத்திற்கு என்னுடைய பங்கு என்ன அப்படின்னு யோசிக்கணுமா இல்லையா? அப்போ நானே என்னுடைய இனத்தினுடைய பெருமையை, என்னுடைய இனத்தின் இசையை, என் இனத்தின் பண்பாட்டை, என்னுடைய இனத்தின் வழிமுறைகளை, வழக்காறுகளை ஒழிப்பதில் இருக்க முடியுமா? அது எங்கே? ஒரு திருமணத்தில். இப்போ ஒரு திருமணத்திற்கு வேற்று இனத்தை ஒருத்தர் வந்திருக்காருன்னு வச்சுக்கொள்ளுங்க. அப்போது இப்போ நம்ம கூட அருங்காட்சியகத்துக்கு போகிறோம், அங்கே எழுதி போட்டிருக்காங்க, இனி பேராடாபன் இந்தியா மாஜலிஸ்பர் காவினா நூறாங் இந்தியான்னு போட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நாதேஸ்வரம் மேலே அங்கே போட்டிருப்பாங்க, நம்ம பண்பாட்டு உடையோடு இருப்பாங்க, அப்புறம் மலாய்க்காரர்களுடையது என்ன, சீனர்களுடையது அப்படின்னு அங்கே வகைப்படுத்தி வச்சுருக்காங்க இல்லைங்களா? அப்போ நாம் தொலைச்சிடக்கூடாது இல்லையா? நாளைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு என்னத்தை சொல்ல போகிறோம் இல்லைங்களா? இப்படி நம்ம அப்பா கல்யாணம் இப்படி தாண்டா நடந்துச்சுன்னு, ஏன்ப்பா உங்கள் கல்யாணத்து போய் சிங்க நடனம் வச்சுருக்கீங்க அப்படின்னு, ஏன்ப்பா உங்கள் கல்யாணத்து போய் டோல் இருக்குது, டோல் கேளுங்க, எங்கேயோ ஆடுங்க போங்க வாங்க எல்லாம் செய்யுங்க, திருமணத்தில் ஏன் வைக்கிறீங்க? நம்ம திருமணத்துக்கு ஒரு அடையாளம் இருக்கா இல்லைங்களா? இந்த வாழை மரம் கட்டணும், தோரணம் கட்டணும், மாவில கட்டணும், இப்போ அதெல்லாம் தொலைச்சிப்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, ஐஸ் இந்த பனிக்கட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு வாத்து மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே எங்கே ரோமாபுரியில் திருமணம் நடக்கிற மாதிரி தூணு தூணாக விளக்காக இருக்குது. இப்போ அதெல்லாம் போய் என்ன ஆகி போச்சுன்னா நம்ம இசைக்கருவி கூட மாறி போச்சு. அப்போ நமக்கே நம்ம இசைக்கருவியை கேட்கறதுக்கு வெறுப்பாக இருக்குதுன்னா, பிடிக்கலைன்னு சொன்னால் யார் நம்ம இசைக்கருவியை கேட்கறது? தொல்காப்பியர் சொல்லியிருக்கிறார பறை வாசிங்க, சரி பறையை தான் கொண்டு போய் நம்ம சாவில் வச்சுட்டோம், குறைஞ்சாலும் ஒரு நாதேஸ்வர மலத்தையாவது நம்ம வைக்கலாம் இல்லையா? அதுக்கு போய் வேறு இசைக்கருவி வைக்கிறதா? சிந்தித்து பார்க்கணும் இல்லைங்களா அஸ்வினி? அப்போ நாமே நம்முடைய பண்பாட்டை தொலைக்கிறதுக்கு, அதுவும் நம்முடைய பண்பாட்டை பறைசாற்றுகின்றது ரெண்டு இடம் முக்கியமான இடம் அஸ்வினி. ஒன்று நம்முடைய திருமணம், ரெண்டாவது நம்முடைய இறப்பு, மூன்றாவது கோயில் திருவிழா. கோயில் திருவிழா சமயம் சார்ந்து போயிடுச்சு, இனம் சார்ந்து இருப்பது திருமணமும் இறப்பும். அங்கே கண்டிப்பாக நம்முடைய பண்பாட்டும் நம்முடைய பண்பாடும் நம்முடைய வாழ்வியல் கூறுகளும் காட்டப்பட வேண்டுமா இல்லையா? அப்புறம் எப்படி ஒரு தமிழன் திருமணம்னு சொல்றது? நீங்க பாருங்க, யாரோ ஆங்கிலேயர் திருமணம் பண்றாங்க போல இருக்கு, எங்க நடக்குது, எங்க ரோமாபுரியில் நடக்குது அப்படின்லாம் ஆகி போயிடும். அப்ப அதை கட்டி காக்க வேண்டிய பொறுப்பு எல்லோருக்கும் இருக்குல்ல?
1: நிச்சயமா.
0: அதற்கான நடவடிக்கை செய்யணும் இல்லைங்களா? அதுக்கு ஒண்ணுமே செய்ய தேவையில்லை. நம்ம பண்பாட்டை விட்டு விலகாமல் சிலவற்றை செய்தாலே அது தன்னை போல நடந்துடும். அதை நம்ம கட்டி காத்து அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு இல்லையா? அதுக்காக தான் நாம சொல்றோம் அஸ்வினி.
1: சரிங்க ஐயா, இந்த வேளையில இந்த குடும்ப உறவினர்கள், இப்ப நீங்க சொல்லிட்டீங்க பெண் என்ன செய்யணும், கூட்டிட்டு வரவங்க என்ன செய்யணும், பெற்றோர்கள் என்ன செய்யணும் எல்லாமே சொல்லிட்டீங்க. அங்க அமர்ந்திருக்காங்க இந்த உறவினர்கள், இவங்க எல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்றீங்க?
0: இந்த மாப்பிள்ளைங்கிறவரு வர்றாரு இல்லைங்களா, இவங்க தான் அப்பா அம்மா அப்படின்னு அந்த மாப்பிள்ளை அழைச்சிட்டு வரும்போது பெற்றோர்கள் இருப்பாங்க, அதற்கு பின்னால தாய் மாமன் அத்தை இருப்பாங்க, அதற்கு பின்னால அந்த மாப்பிளினுடைய உடன் பிறந்தவர்கள் இருப்பாங்க, அதற்கு பின்னால நண்பர்கள் இருப்பாங்க. இதெல்லாம் இன்றைக்கு தெரியலங்க அஸ்வினி. அப்பா அம்மாவை, அப்பா அம்மா இருக்கிறாங்க அது தெரியுது, அடுத்து அந்த தாய் மாமன் அத்தைன்னு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க இந்த பையனுக்கு அவங்களுடைய பெற்றோர்களை அடுத்து நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு அவங்க வரணும். பெற்றோர்களுக்கு அடுத்து இந்த தாய் மாமனார் தேவர் அவங்களும் கையெடுத்து கும்பிட்டு தான் வரணும். இப்போ என்ன கொடுமைன்னா அவங்களும் சேர்ந்து ஆடிக்கிட்டு வர்ற மாதிரி ஆகிப்போச்சுங்க அஸ்வினி. அப்புறம் இன்னும் இப்போ ஒன்று சிந்திக்கணும் அஸ்வினி, இந்த பெண்ணும் மாப்பிள்ளையை மட்டும்தான் இப்போ பார்த்தீங்கன்னா பெரும்பாலான இடங்களில்

0: சேலை வேட்டியோட பட்டு வேட்டி பட்டுண்டெல்லாம் போட்டிருக்காங்க. சில பெரியவர்கள் கூட இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வடநாட்டவர்கள் குறிப்பாக வங்காளி அணிகின்ற அந்த சூட் மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை போட்டுக்கிட்டு அந்த சல்வார்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதை போட்டுக்கிட்டு வராங்க பெற்றோர்கள். அப்போ அவங்களே வேட்டி சேலைலாம் கட்டலை அப்படின்னு சொன்னால் இது யாருன்னு வடநாட்டு கல்யாணமா இது, தமிழர்கள் திருமணம் இல்லையா? அப்போ இந்த தாய் மாமன் அத்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சேலை கட்டணும், ஒரு வேட்டி கட்டணும். அவங்க முதன்மை கொடுக்கணும்னா அவங்க தானே அறிமுகப்படுத்துகிறாங்க இந்த பெண்ணு மாப்பிள்ளையும். அப்போ கூடுமான அளவு அந்த உடையோடு நம்ம போக வேண்டி இருக்கின்றது. ஆனால் இந்த பசங்க எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது. என்ன விஷயங்க, இந்த மாப்பிள்ளை பெண்ணோட தோழியெலாம் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த மாப்பிள்ளை ஆண்களுடைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே நேரத்தில் ஒரு சட்டை போட்டு வேட்டி கட்டிட்டு வராங்க. அது ரொம்ப பாராட்டக்கூடிய ஒன்று, மகிழ்ச்சி தரக்கூடிய ஒன்று. இருப்பினும் பெண்கள் தான் நம்ம பார்க்கணும், அவங்கள குறையா சொல்லுங்க அஸ்வினி, அவங்களும் இந்த பெண்ணை போல இந்த ஆண் மாப்பிள்ளையோட பசங்க தோழன்களா வராங்க இல்லைங்களா, அது போல அவங்களும் கொஞ்சம் சேலையெல்லாம் கட்டிட்டு, சரி சேலை கட்ட முடியலன்னா ஒரு பாவாடை தாவணி அப்படியாவது போட்டு வரலாம் இல்லைங்களா, இந்த லெங்கா சூட்டு அந்த சூட்டு இந்த சூட்டு எதுக்கு நம்ம இந்த வடநாட்டவர்களுடைய அந்த மோகம் பைத்தியமாக தெரியுது, நமக்கு ஒன்றுமே புரியல. அது ஒன்றும் இல்லைங்க அஸ்வினி, நம்முடைய பண்பாட்டை நம்ம மதிக்கலன்னு தானே அது, நம்ம ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரியில் பார்க்குறோம். போட்டுங்க லங்கா சூட்டை, வேறு இடத்துல போட்டுங்க. அந்த திருமண வரிசையில் நடந்து வரும்போதாவது பார்க்கறதுக்கு, நான் சொன்னால ஒரு மங்கள பெண்கள் வரணும், நீங்கள் மங்கள பெண் இடத்துல போய் நின்றுட்டீங்க, மங்கள பெண்கள் வரல, மங்கள பெண்களுக்கு பதிலாக விளக்கை ஏந்திக்கிட்டு வரீங்க, அப்போ லங்கா சூட்டு போட்டுட்டு ஏந்திட்டு வரலாமா? அது என்ன மங்களம்? நீங்க அந்த இடத்துக்கு போயிட்டீங்க அஸ்வினி, அந்த இடத்துக்கு போயிட்டா அதற்குரிய உடை அணியணுமா இல்லையா? ஏன் உங்களுடைய தமிழருடைய பண்பாட்டு உடை மேல உங்களுக்கு என்ன மதிப்பு இல்லை? ஏன் அது அணிந்தால் அநாகரிகம் நினைக்கிறீங்க, அது பண்பு இல்லாத போல நினைக்கிறீங்க, அழகா இல்லாத போல நினைக்கிறீங்க? அப்போ அப்படி உங்களால் அதை அணிய முடியலனா அந்த இடத்துக்கு நீங்க போகக்கூடாது, அணியக்கூடியவர்களைத்தான் அனுப்ப வேண்டும் இல்லையா? அப்ப பெண்ணை நீங்க பறைசாட்டுறீங்க, என்னன்னு எங்க பெண்ணு போல ஒரு ஆளு கிடையாது சொல்ற, நீங்களே லெங்கா சூட் போட்டுக்கிட்டு இருந்தா எப்படி அந்த பெண்ணை பற்றி நீங்க சொல்ல போறீங்க, அவள் பண்புடையவள், பண்பாட்டை பின்பற்றுகின்றவர்கள் இல்லைங்களா, நம்முடைய குல விளக்காக விளங்க போகின்றவள் அப்படின்னு எப்படி பறைசாட்ட போடுறீங்க? ஒரு ஆளை பத்தி சொல்றவங்க முதல்ல நீங்க வந்து ஒருத்தருடைய சிறப்பை சொல்ல போறீங்க, நீங்க முதல்ல சிறப்பா இருந்தா தானே இன்னொருத்தருடைய சிறப்பை பற்றி சொல்ல முடியும் இல்லைங்களா? அப்ப அதெல்லாம் சிந்தித்து பாருங்க. நமக்கு யார் மேலையும் கோபம் எதுவும்ங்களா அஸ்வினி, அதை நிலைநிறுத்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய கருத்து.
1: நிச்சயமா ஐயா, நிச்சயமா ரொம்ப அர்த்தமுள்ள விஷயங்களை இன்றைக்கு சொல்லியிருக்கீங்க. டிக்டாக் வாயிலாகவே நிறைய பேர் வந்து நீங்க சொல்றது சரிதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி ஐயா, மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் தெளிவோடு நாம நிகழ்ச்சியில சந்திக்கலாம்.
0: கண்டிப்பா சந்திக்கலாம் அஸ்வினி, நிறைய தகவல்கள் அடுத்தடுத்த வாரங்களில் இந்த திருமண முட்டியை நம்ம பேச போறோம். இது எல்லாம் நம்ம யாரையும் குறை சொல்வதற்காக இல்லாம இதையெல்லாம் உற்று நோக்கினால் நம்ம உரியவற்றை செய்வோம் என்ப நோக்கில் தான் சொல்லியிருக்கணும் என்று சொல்லி இந்த அளவில் நம்ம விடை பெறுகின்றேன். அனைவருக்கும் வணக்கம்,
1: நன்றி.

வணக்கம். சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். நாட்டில் எந்த ஒரு நபரும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்ப முடியாது என நம்பிக்கை கூட்டணி பிஹெச் தலைவர் மன்றம் வலியுறுத்தியுள்ளது. பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் நிலைப்பாட்டிற்கும் கூட்டரசு பிரதேச மன்னிப்பு வாரியத்திற்கு சட்டத்துறை தலைவர், கூட்டரசு பிரதேச விவகாரங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர் ஆகியோர் வழங்கிய ஆலோசனைகளுக்கும் அமன்றம் ஆதரவை புலப்படுத்திக் கொண்டது. புலாவகத்தம் அருகே ஒன் ஃபத்தோன் பேங்க் கடற்பகுதியில் காணாமல் போன மேலும் ஒரு மீனவரை தேடி மீட்கும் பணி நாளை தொடரும். எந்த ஒரு புதிய அறிகுறியும் தென்படாததால் 5வது நாளாக தொடரும் தேடி மீட்கும் பணி இன்றிரவு 7 மணி அளவில் நிறுத்தப்பட்டதாக மலேசிய கடல்சார் செயலாக்க நிறுவன நடவடிக்கை பிரிவு அதிகாரி லெப்டினன்ட் நூர் அஃபீக் நூர் ஹிஷாம் தெரிவித்தார். தசிபர் பாதுகாக்கப்பட்ட நிரந்தர வனப்பகுதியில் உள்ள சுமார் 7000 ஹெக்டேர் நிலம் வணிக நோக்கத்திற்காக செம்பனை, ரப்பர் போன்ற நடவுக்காக சட்டவிரோதமாக ஊடுருவப்பட்டதாக பஹாங் மாநில அமலாக்கப் பிரிவு யுபிஎன்பி சந்தேகிக்கிறது. கடந்த திங்கள் முதல் அங்கு மேற்கொள்ளப்பட்ட ஒருங்கிணைந்த நடவடிக்கையின் கீழ் இது தெரிய வந்ததாக யுபிஎன்பி தலைவர் சைஃபுல்லா முகமது அலி கூறினார். பிஜியில் அல்நினோ காரணமாக வழக்கத்தை விட வறண்ட வானிலை நிலவுவதால் உணவுப் பொருள்களின் விலை உயர்வதுடன் இன்றியமையாத பொருள்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் இடர் உள்ளதாக தேசிய பயனீட்டாளர் கண்காணிப்பு அமைப்பு கூறுகிறது. நீடிக்கும் வறட்சியான வானிலையால் உள்நாட்டு உணவு உற்பத்தி குறையக்கூடும். அதேவேளை கொள்முதல், சரக்கு போக்குவரத்து, சில்லறை விலைகள் உயரக்கூடும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. உலக வர்த்தகம் 80 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு கடும் பாதிப்பை எதிர்கொண்டுள்ளதாக உலக வர்த்தக அமைப்பு WTO தலைமை இயக்குநர் கோசி கோஞ்சோ வேவேலா கூறினார். ஜெனீவாவில் நடைபெற்ற WTO பொது பேரவையினூடே நடத்தப்பட்ட சந்திப்பில் ஹார்முஸ் நீரிணையில் ஏற்பட்டுள்ள விநியோக தடைகள் உலகளவில் உணவு உரங்களின் விலையை அதிகரிக்கும் இடரை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். அமெரிக்காவின் முன்னணி முதலீட்டு நிறுவனம் பெர்க்ஷயர் ஹாத்வே தலைவர் பதவியிலிருந்து விலகுவதாக 96 வயது வாரன் பஃபெட் அறிவித்துள்ளார். அவர் அந்நிறுவனத்தில் 60 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றியுள்ளது குறிப்பிடத்தக்கது. பஃபெட்டின் மகன் ஹாவர்ட் புதிய தலைவராக பொறுப்பேற்பார் என்று அந்நிறுவனம் தெரிவித்தது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். வணக்கம்.

இன்றைய காற்றின் மொழி அங்கத்தில் தொடர்ந்து நாம இணைந்திருக்கிறோம். இன்றைக்கு ஒரு பிரமுகரின் தேர்வு பாடல்களை தான் நாம கேட்க போறோம். சு கமலா அவர்கள் இன்றைக்கு நம்மோடு பேச போறாங்க. உங்கள் குரல் பத்திரிகையிலிருந்து என்னெல்லாம் பேச போறாங்க அப்படின்றத கேட்கலாம். இப்போ அங்க தொடக்கமாக ஒரு பாடலை கேட்டு வரலாம்.

0: இன்றைய மலரும் நினைவுகளில் ஒவ்வொரு வாரமும் போல நாம பார்த்தீங்கன்னா ஒரு பிரமுகரின் தேர்வு பாடலை தான் கேட்டு ரசிக்க போறோம். தமிழ் எழுத்துலகில் பல ஆண்டுகளாக பயணித்து சிறுகதை, கவிதை, கட்டுரை, நாடகம்னு பல தளங்கள்ல தன்னுடைய எழுத்தை தொடர்ந்து பதிவு செய்து வராங்க தான் திருமதி சு கமலா அவர்கள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்கள் குரல் இதழோடு இவங்களுக்கு இருக்கும் பயணம் பல ஆண்டுகளை கடந்தது அப்படின்னே சொல்லலாம். ஒரு எழுத்தாளருடைய படைப்புகளை பற்றி மட்டும் பேசாம அந்த எழுத்தாளரை உருவாக்கிய வாழ்க்கையை பற்றியும் பேசுறதுதான் இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை பயணத்தை இன்று நம்மோடு பகிர்ந்து கொள்ள நம்மோடு இணைந்திருக்காங்க சு கமலாமா. வணக்கம்மா.
1: வணக்கம். வணக்கம்.
0: உங்க குரலை இன்றைக்கு நிகழ்ச்சியில கேக்குறதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி.
1: எனக்கும் மகிழ்ச்சி தான். சொல்லுங்க.
0: சரிம்மா, இன்றைக்கு உங்களுடைய விருப்ப பாடல்களோடு சேர்த்து நிகழ்ச்சியில உங்களோடும் பேச போறோம். இன்று நாம அறிந்திருக்கும் எழுத்தாளர் சு கமலாவுக்கு முன்னால் இருந்த சிறுமி கமலா எப்படி இருந்திருப்பாங்க, உங்க குழந்தை பருவத்துல உங்களை அதிகமாக பாதித்த மனிதர்களோ, சம்பவங்கள், பள்ளிக்கூடம், இது எல்லாத்தையும் பத்தியும் எங்களோட பகிர்ந்து கொள்ள முடியுமாமா?
1: ரொம்ப நெகிழ்ச்சியான கேள்வி இது. நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் பினாங்களை வந்து பத்துசிங்கி கிராமத்துல தான். அது ஒரு அழகான மீனவ கிராமம். இன்னைக்கு அது வந்து ஒரு குட்டி ஹவாயி தீவு மாதிரி மாறிக்கிட்டு வருது, மாறிடும். ஆனா அப்ப வந்து அந்த கடற்கரை, அந்த கடற்கரை ஓரமா தான் எங்க வீடு. அது நாங்க இருந்தது வந்து ஜேகேஆர் குவார்டர்ஸ். எங்க அப்பா வந்து அப்ப பிடபிள்யூடில வந்து ஊழியரா இருந்தாரு. இந்த பிடபிள்யூடி தான் பிறகு ஜேகேஆர்னு மாறிச்சு பொதுப்பணித்துறையாக. அப்ப அங்க வந்து மீன்பிடி தொழில் தான் வந்து ரொம்ப முக்கியமான தொழில். அப்ப நாங்க பெரும்பாலும் வந்து நானும் வந்து அந்த கடற்கரையோரம் தான் எப்போதும் இருக்கும். அந்த படகுகள் எல்லாம் போயிட்டு வந்து அதுல போய் அந்த மீனை சுத்தம் பண்ணி கொடுக்கறது வலையில. பிறகு தர வலைன்னு ஒண்ணு இருந்துச்சு இந்த 60களில். அது இப்ப இந்த கரையில இருந்தே ரெண்டு பக்கமும் கயிறு போட்டு பாட்டு படுத்திட்டே இழுப்பாங்க, கயிறை இழுப்பாங்க. அங்கெல்லாம் போய் நாங்க மீன் எல்லாம் எடுத்துட்டு அப்புறம் வந்து இந்த சிப்பிகளை வந்து கரையோரம் இது சாப்பிடுறது. சிப்பி ஓடுகளை இல்ல, ஓடுகளை பொறுக்கிறது அது ஒரு விதம். இன்னொன்னு அலைகள் வந்துட்டு போகுது, அந்த ஓரமாக வந்து நோண்டி மண்ண தோண்டி சிப்பிகள் எடுக்கிறது, சின்ன சின்ன சிப்பிகளை. அது நம்ம காலையில நோண்டும் போது அது வரும், அதை எடுத்து அதை வந்து அப்ப வந்து நாங்க சாப்பிடுறது மட்டும் இல்ல, அதை நாங்கெல்லாம் கொண்டு போய் நல்லா வந்து சீனர்கள்ட்ட வித்துடுவேன். ஏன்னா வந்து பள்ளி செலவுக்கு ஆகும்னு சொல்லிட்டேன். அப்புறம் இந்த மீன்களை கூட எடுத்துட்டு போய் அந்த கொடி பண்ண வச்சிருக்கவங்கிட்ட எல்லாம் வித்துறது, கொடி பண்ண பண்டி பண்ண அந்த மாதிரி. அப்ப இந்த சிறு வயது வாழ்க்கை வந்து ரொம்ப சுவாரஸ்யமா ஓடிக்கிட்டு இருந்துச்சு.
0: சிறு வயதுல இருந்தே ஒரு வியாபாரியா இருந்திருக்கீங்க நீங்க?
1: வியாபாரிங்கிறத விட சிறு வயதுல இருந்தே நான் வேலை செஞ்சேன். ஏன்னா இந்த குடும்ப சூழல் அப்படி வறுமையில தான் இருந்தோம். அப்ப நான் பள்ளிக்கூடத்துக்கு போகணும்னா என்னுடைய கை செலவுக்கு வந்து காசு வேணும் பாருங்க. அப்ப வந்து அப்ப ஒன்னா அவங்க வந்து நான் அங்க உள்ள மலாய் பள்ளிக்கூடத்துக்கு தான் போனேன். ஏன்னா எங்க ஊர்ல எல்லாம் தமிழ் பள்ளிக்கூடம் இல்ல, நிச்சயமா தூரமா வந்து பணம் கட்டி எல்லாம் அனுப்ப மாட்டாங்க. அப்ப வந்து அங்க உள்ள மலாய் பள்ளிக்கூடத்துக்கு போய் பிறகு வந்து 6ஆம் படிவம் மேல்நிலை வரைக்கும் வந்து மலாய் பள்ளியில தான் படித்தேன். அப்ப தமிழை வந்து நான் சொந்தமா தான் கத்துக்கிட்டேன். ஒரு 5 வயசு இருக்கும்போது எங்க அம்மா வந்து கல்ச்சோடி புக்கை வாங்கி கொடுத்து, நமக்கு தாய்மொழி கல்வி ரொம்ப முக்கியம், நம்ம இடத்துல தமிழ் பள்ளிக்கூடம்லாம் இல்ல, அதனால நீ எப்படியாவது சொந்தமா கத்துக்கன்னு கொடுத்தாங்க. அப்ப எனக்கு ஒரு 7 வயசுலயே வந்து நல்ல தமிழ்ல வந்து எழுத
0: தொடங்கிட்டேன்.
1: ஆனா என்னுடைய ஒரு நல்ல வாய்ப்புகள் அது குறிப்பினு சொல்லணும், எங்க ஊர்ல உள்ள மாய்க்கா கிளை தலைவர் மறைந்த அமீர் சுல்தான் அவர்கள் வந்து இரவு நேர தமிழ் வகுப்பு ஆரம்பிச்சாரு. அதாவது 1968 அதுல அவர் சேர்ந்து நான் வந்து அடிப்படை தமிழ் இலக்கணத்தை கத்துக்கிட்டேன் அவர்கிட்ட. ஆனா துரதிருஷ்டவசமா இது வந்து 69 நடந்த கலவரத்துல வந்து இந்த வகுப்பு தற்காலிகமா நின்று போய் அப்புறம் நடந்த மாதிரி நின்று போயிருச்சு. அங்க எனக்கு கிடைச்ச அந்த அடிப்படை இலக்கணத்தை கொண்டுதான், அப்ப இருந்த அந்த தமிழ் அறிவை கொண்டுதான் நான் வந்து
0: இந்த துறைக்கு வந்து
1: என்னுடைய ஆமா இலக்கிய பயணத்தை தொடர்ந்துன்னு சொல்லலாம்.
0: சரி, அப்ப சு கமலா, சிறுமி கமலா அப்படின்னு சொல்லும் போது சிறு வயதுல நீங்க ரொம்ப கதை கேக்குறவங்களா அல்லது நீங்க கதை சொல்றவங்களா?
1: நிறைய கதை படிக்கிறவ. ஏன்னா எனக்கு வந்து இப்ப நான் சொன்னதுல வந்து 7-8 எனக்கு நல்லா தமிழ் படிக்க தெரிஞ்சிட்டனால நிறைய வாசிப்பேன். அப்ப வந்து வாங்குறதுக்கெல்லாம் வந்து நிச்சயமா கையில காசு இருக்காது, வாங்க முடியாது. அப்ப வந்து இந்த தரவலை சொன்னா அந்த முதலாளி வந்து டோரஸ்டா மார்க்கெட்ல கொண்டு மீன் வியாபாரம் எல்லாம் செஞ்சுட்டு திரும்பும் போது அங்க வந்து நிறைய தமிழ்நாட்டு இந்திய முஸ்லிம்கள் வந்து பழைய மெகசீன்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க, தமிழ்நாட்டு பத்திரிகைங்கெல்லாம். அந்த பழையதெல்லாம் அவர் அள்ளிட்டு வந்து என்கிட்ட கொடுப்பாரு. ஏன்னா எனக்கு படிக்கிற ஆர்வம் இருக்குன்னு தெரியும். அதனால அப்பயே வந்து இந்த குங்குமம், குமுதம், ஆனந்த விகடன் அதெல்லாம் வந்து, அதாவது வந்து எப்படி படிச்சேன்னு சொல்றா நம்ப மாட்டீங்க. யானைக்கு வந்து தீனி போடுறதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி எனக்கு வந்து அந்த படிக்கிறது எவ்வளவு கொடுத்தாலும் போதாது. அப்புறம் நான் சொன்னேன், இவர் என்னுடைய ஆசன் தமிழ் ஆசன் ஹமீர் சுல்தான் அவர்கள் வந்து அவர் வாங்குற பத்திரிகைகள் குறிப்பா ஞாயிறு மலர்களை வந்து எனக்காக வந்து வச்சிருப்பாரு. அவர் படிச்சுட்டு அதை எனக்காக எடுத்து வச்சிருப்பாரு. நான் வீட்டுல வந்து இந்த பொழுது விழுந்துச்சுன்னா எனக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் போய் அந்த தமிழ் பத்திரிகைகளை எடுத்துட்டு வந்து படிக்காம பொழுதே போகாது. நான் ஒரு 8 வயசு அல்லது 9 வயசுல பெரிய எழுத்தர் ஐக்கன் அவர்களுடைய தொடர் கதை உன் உயிர் என் கையில் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு ஆதாரமாக அல்லது எடுத்துக்காட்டுதான் நான் சொல்றேன், அதை நான் தொடரா வந்து தமிழ் மலர் பத்திரிகையில படிச்சேன்னா
0: பாத்துக்கீங்க.
1: அதனால நிறைய வாசிப்பேன். அதுல இன்னொன்னு வந்து எனக்கு அமைஞ்சது என்னன்னா, 7 வயசுல வந்து நான் இன்னொரு வேலையும் செஞ்சேன். ஒருத்தருடைய ஆடுகளை வந்து மேய்க்கிறதுக்கு எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாரு, மாதம் 15 வெள்ளி கூலி அப்படிங்கிற முறையில. அப்ப நான் பள்ளிக்கூடம் விட்டு வந்து இந்த ஆடுகளை மேய்க்க கூட்டிட்டு போயிருவேன். அப்ப ஆடுகளை போட்டிக்கிட்டு போகும் போது பெரும்பாலும் வந்து தனியா தானே போவோம். அப்ப நேரம் நிறைய இருக்கும், இந்த பத்திரிகைகளா நான் அள்ளிட்டு போயிருவேன். 2-3 நாள் கையில இருக்கும். அப்படி படிச்சு படிச்சு படிச்சு நிறைய படிப்பேன். அதனாலதான் வந்து பிறகு நான் எழுத்துத்துறைக்கு வருவேன்னு ஒரு திட்டம் இடல. ஆனா எழுத ஆரம்பிச்சதே நல்லா எழுத ஆரம்பிச்சுட்டேன். என்னுடைய முதல் கதையெல்லாம் பரிசு கதைகளாகவே வந்துடுச்சு. 9 வயசுல இருந்து நான் வானொலி கேட்டுக்கிட்டு இருக்கிறதுனால வந்து 9 வயசுல இருந்து வானொலிக்கு எழுத ஆரம்பிச்சேன், குறிப்பா சிங்கப்பூர் வானொலி. அப்புறம் நம்ம வந்து அப்ப பினாங்குல வந்து ரங்கையன் மேரா வட்டார ஒளிபரப்பு இருந்துச்சு இல்லைங்களா, அதுக்கெல்லாம் எழுதுவேன். 15 வயசுல இருந்து எனக்கு நான் போய் வந்து சின்ன சின்ன நிகழ்ச்சிகளை பங்கெடுத்துக்கிட்டேன். அங்க அப்ப இருந்தவங்க வந்து திரு எஸ் ஈஸ்வரன், சண்முகநாதன் கிருஷ்ணன், அப்புறம் கொஞ்ச நாள் சரி ஒரு பாலகிருஷ்ணன் வந்து சேர்ந்தாரு. அவங்க எல்லாம் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அப்ப சின்ன சின்ன நிகழ்ச்சிங்க செய்வோம், அதெல்லாம் வந்து சைக்கி கொஞ்சம் செலவுக்கெல்லாம் காசு கிடைக்கும். அப்படி நான் போயிட்டு இருக்கும்போது தான் ரொம்ப ஆசைப்பட்டு அதுல வந்து நாடகத்துல நடிக்கிறதுக்கோ இல்ல பகுதி நேரமா வானொலியில வேலை செய்யறதுக்கோ வாய்ப்பு கிடைக்குமான்னு கேட்டப்போ குரல் தேர்வுக்கு வர சொன்னாங்க.
0: சரி,
1: கடைசி 1987 தான் ரக்க மேரால நான் கடைசியா கலந்துகிட்ட நிகழ்ச்சி. அப்ப வந்து என்னுடைய தீமலர்ங்கிற முதல் வரலாற்று நாவல் வெளியாகி இருந்துச்சு. அதே வேளை அதே ஆண்டு வந்து தேவன் பாஸ்கரன் புஸ்தகாவில நான் எழுதிய மலாச்சிறு கதை பரிசு கதையாகவும் வந்திருந்தது. அந்த அளவுல வந்து பத்திரிகையில எல்லாம் பேர்லாம் நல்லா வந்துச்சு இல்லைங்களா, அதனால கூப்பிட்டு என்ன பேட்டி எடுத்தாங்க.
0: தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னதா என்ன பாடலிமா நிகழ்ச்சியில தொடக்கமாக கேட்கலாம்?
1: முதல் பாடலாக வந்து ஒரு தமிழ் வாழ்த்து பாடல் மாதிரி அமைந்திருக்கிற தாய்கருணை படத்தில இருந்து சீனிவாச அவர்கள் பாடிய பூந்தென்றல் இசைப்பாட.
0: பூந்தென்றல் இசைப்பாட, சரி நிச்சயமா.

0: இன்றைய காற்றின் மொழி அங்கத்தில் நாம தொடர்ந்து இணைந்திருக்கிறோம். இன்றைக்கு பாத்தீங்கன்னா மலரும் நினைவுகள் அங்கத்தில் சுகமலா அவர்கள் நம்மோடு பேசிட்டு இருக்காங்க. சரிங்கம்மா, உங்ககிட்ட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியை கேட்கணும். உங்களுடைய பயணம் எல்லாம் சொல்லியிருந்தீங்க, உங்களுடைய நினைவுகள் எல்லாமே. இந்த ஒரு சூழல்ல பார்வை இழந்த பிறகும் எழுத்து, ஒரு எழுத்தாளருக்கு பாத்தீங்கன்னா உலகத்தை பார்க்கிறது அப்படின்றது கண்களால் மட்டும் இல்ல, மனதாலும் அனுபவத்தாலும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க நிறையவே வலியுறுத்தி இருக்கீங்க. 2008 நீங்கள் முழுமையாக பார்வை இழந்த நிலையிலுமே எழுத்தையும் உங்கள் குரல் பணியையும் நீங்க தொடர்ந்து இருக்கீங்க. அந்த மாற்றத்திற்கு பிறகு உங்க எழுத்தை பார்க்கும் விதமோ அல்லது உலகத்தை உணரும் விதமோ உங்களுக்கு மாறி இருந்ததா? எவ்வளவு சவாலா இருந்ததுன்றது சொல்லுங்களேம்மா.
1: மாறி இருந்தது, அது பெரிய சவால் தான். ஆனாலும் வந்து சின்ன வயசுல இருந்தே என்கிட்ட இருந்த நம்பிக்கையும் இறை நம்பிக்கையும் வந்து என்ன காப்பாத்தினுச்சுன்னு சொல்லணும். அதே வேளை வந்து உங்கள் குரல் ஆசிரியர் திணை முகமது அவர்களும் எனக்கு ரொம்ப பக்க துணையா இருந்தாங்க. அப்ப வந்து அந்த உங்கள் குரல்ல நான் இணைந்து துணை ஆசிரியராக பணிபுரிந்த அந்த காலகட்டத்துல வந்து என்னுடைய தமிழை வந்து நான் ரொம்ப ஆழப்படுத்திக் கொண்டேன். அது வந்து நான் வளர்த்துக்கவும் வளப்படுத்திக் கொள்ளவும் அது ரொம்ப எனக்கு உதவியாக இருந்தது. அந்த காலகட்டத்துல நான் வெளியே அவ்வளவா எழுதுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா முழுக்க முழுக்க நாங்க ரெண்டு பேரும் தான் வந்து அதுல இருந்தோம். உங்கள் குரல்ல நாங்க ரெண்டு பேரும் தான் அந்த பத்திரிகை முழுசா செஞ்சு முடிக்கணும். அதனால வந்து அதுல எனக்கு தொழுது போச்சுன்னு வச்சுக்கீங்களேன். அப்படியெல்லாம் இருந்து அதை முழுமையாக இதுக்கிடையில அவர் வந்து அங்கங்க நடத்தின பட்டறைகள், இலக்கண வகுப்புகள், தொழுகாப்பிய வகுப்பு இதுக்கெல்லாம் நானும் அவரு கூட வந்து எல்லா இடத்துக்கும் பயணம் செஞ்சிருக்கிறேன். இப்படி ரொம்ப மும்முரமா இருந்த அந்த காலகட்டத்துலதான் வந்து எனக்கு ஏற்கனவே இருந்த குளுக்குமா நோய் அப்ப ரொம்ப வீரியமாகி எனக்கு கண் பார்வைய சிகிச்சைகள் செஞ்சும் முடியாம வந்து கண் பார்வை போயிடுச்சு. அப்ப வந்து ரொம்ப சவாலதான் இருந்துச்சு. ஆனா துணை ஆசிரியர் இதை வந்து அது உங்களுக்கு ஒரு ஆசிரியர் சொல்லிட்டாரு, அந்த இதை வந்து நான் யாருக்குமே கொடுக்க மாட்டேன் கூறியதுன்னு சொல்லி. அப்ப எப்படின்னா வந்து வெறும் சாதால மட்டும்தான் செய்ய அந்த எல்லாத்தையும் அந்த இதெல்லாம் என்னன்னா அப்ப வந்து என்னால அந்த வேலைகளை செய்ய முடியல. அதுக்கு பதிலாக வந்து என்னுடைய பையன் வந்து போய் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாரு நான் செஞ்ச வேலைகளை. ஆனா வந்து ஆசிரியர் எல்லாத்தையுமே வந்து எனக்கு வந்து படிச்சு கட்டுவாரு எல்லாம். நான் வந்து சரி சொன்ன பிறகுதான் வந்து அந்த பக்கத்திலேயே வந்து அந்த உங்களுக்கு பத்திரிகையில போடுவாரு. அந்த மாதிரி தொடர்ந்து அந்த பக்கம் ஓடிக்கிட்டு. ஆனா அவருடைய மறைவுக்கு பிறகு வந்து ரொம்ப ரொம்ப அது வந்து ஒரு சிரமமான ஒரு வெறுமையான காலகட்டம் தான் சொல்லணும். அப்ப நான் கொஞ்ச காலம் வந்து எதுவுமே எழுத செய்யல. ஏன்னா எனக்கு பகிர்ந்துக்க கூட யாருமே இல்லை இலக்கிய துறை பற்றி.
0: சரி, பார்வை இழந்த பிறகு முதல் விஷயமா என்ன எழுதணும், இதைத்தான் நான் எழுதணும் அப்படின்ற மாதிரி எதுவும் என்னமா உணர்ந்தீங்க?
1: எனக்கு வந்து இல்ல ஏற்கனவே எழுதிட்டு இருந்தனால அப்ப வந்து பார்வை போன பிறகு எழுதணுங்கிற எண்ணம் இருந்தாலும் நிறைய எல்லாம் எழுதுறதுக்கு ஆள் இல்ல. யாருக்கு வந்து நாங்க முதல்ல வந்து பணம் கொடுத்து கூட ஒருத்தவங்களை கூப்பிட்டு வச்சு ஒரு பெண்மணியை வந்து எழுதலாம் வச்சா, ஆனா யாரும் வந்து இதற்கு அப்புறம் என் டைனிங்ல எனக்கு உதவி செஞ்சாங்க. அப்ப என்னுடைய சின்ன வந்து முகல் நூல் திறந்து அதுல நீங்க எதையாவது ஏன்னா எழுதாம எனக்கு ரொம்ப வெறுமையா இருந்துச்சு. முகல் நூல் திறந்து கொடுத்த எனக்கு நீங்க எதையாவது எழுதுங்கன்னு சொன்னாரு. அப்ப முகல் நூலில வந்து பெரிய பெரிய இதெல்லாம் எழுத முடியாது இல்லையா, பெரிய கதை கட்டுரைகள். அதனாலதான் வந்து நான் வந்து முத முதல்ல மரபு கவிதை எழுத ஆரம்பிச்சேன். முகல் நூலில் ஏற்கனவே ஒரு இச்சி மத்ததெல்லாம் எழுதிட்ட புது கவிதையெல்லாம். ஆனா வந்து மரபு கவிதை ஏன்னா ஆசிரியர் உங்கப்புற ஆசிரியர் வந்து பெரிய கவிஞர் இல்லையா, அவரு கூட இருந்தப்ப வந்து கவிதை எழுதுறதுக்கான துணிச்சல் எல்லாம் இல்லை. அது மட்டும் இல்ல, அதுக்கு அவசியமும் இல்லை. ஏன்னா அவரு எழுதிட்டு இருந்தாரு, எனக்கு அந்த தேவையுமே ஏற்படல. அப்பதான் முத முதல்ல மரபு கவிதை எழுத ஆரம்பிச்சு. அப்ப அந்த மாதிரி சின்ன சின்னதாதான் எழுதினேன். ஆனா பிறகு வந்து என்னுடைய சிறுகதைகளை தொகுத்து நூலாக்கினேன். அப்புறம் வந்து அதுல வந்து அமராவதி கருதிகளை தொகுத்து நூலாக்கினேன். ஆனா புதுசா நான் எழுதினது வந்து மூன்று அப்படிங்கிற ஒரு தலைமைப்பு கட்டுரை தொகுப்பு. இது எப்படின்னு சொன்னா எம்ஜிஆரின் மக்கத்தில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த படங்களில் அவர் பாடிய எழுச்சி பாடல்களை மையமாக கொண்டு இளைஞர்களுக்காக இது முற்றும் புதிதாக அப்பதான் எழுதுனா. இதுக்கு வந்து என் பையன்கள் தான், இப்ப மூத்த பையன் வந்து எனக்கு சொல்ல சொல்ல எழுதி கொடுத்தாரு. அப்ப அது வந்து அது பெரிய சவால் தான் சொல்லுங்க. ஏன்னா ஒவ்வொரு போட்டோஸு கூட நான் கேட்டு இது எனக்கு வேணாம். ஏன்னா லே அவுட்ல வந்து சில சமயம் அந்த கொடுத்தப்ப அவங்க வந்து அவங்களுக்கு விருப்பமான படங்கள் எல்லாம் போட்டுட்டாங்க. போட்டோஸ்லாம் பாருங்க, அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் கேட்டு கேட்டு கேட்டு முடியாது. எனக்கு இது வேண்டாம், இப்படித்தான் இருக்கணும், இந்த இடத்துல இந்த படம் வேணும், இந்த இடத்துல இப்படி இருக்கணும், இந்த இடத்துல இந்த குறிப்புன்னு சொல்லி அதை செஞ்சு முடித்தேன். இப்ப அதே மாதிரிதான் அடுத்த நூல்களும் போடுறதுக்கான இதெல்லாம் இருக்கு. இதுக்கு இடையில நாய் சிறுகதைகள் வந்து தொகுப்புல வந்து என்னுடைய சிறுகதைகள் இடம்பெற்றுட்டு இருக்கு. இந்த இப்ப கூட அடுத்த மாசம் வந்து நாங்க 5 இந்தியர்கள் சேர்ந்து ஒரு ஆளுக்கு 4 சிறுகதைகள் அப்படிங்கிற வகையில வந்து ஒரு தொகுப்பு போட போறோம். இந்த அக்டோபர் மாசம் வெளிவரப்போகுது.
0: ரொம்ப மகிழ்ச்சிமா. சரிமா, நிகழ்ச்சியில அடுத்ததாக என்ன பாடலை விரும்பி கேட்கலாம் நினைக்கிறீங்கம்மா?
1: இந்த பாடல் கட்டாயமா போடுங்க. அன்பொழி வீசி உயிர் வழிந்த விழியில் வான் கண்டேன். இது வந்து கோசில படத்துல இடம்பெற்ற பாடல். இது ஏன் சொல்றேன்னா, ரொம்ப காலம் அந்த பாட்டு வந்து வானொலியில நான் கேட்கவே முடியல. அதனால இந்த பாட்டை போடுங்க.
0: நிச்சயமாமா, அடுத்துதான் அந்த பாடலை கேட்கலாம்.

0: இன்றைய மலரும் நினைவுகளில் ஒரு பிரமுகரின் தேர்வு பாடல் தொகுப்பை பார்த்தீங்கன்னா, சு கமலா அவர்கள் நம்மோடு பேசிட்டு இருக்காங்க. நிறைய எழுச்சியான விஷயங்களை எங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கீங்கம்மா. இளைஞர்கள் இதை கேட்டா கூட நமக்கெல்லாம் என்ன குறைச்சல் வந்துருச்சு, இன்னும் நம்மளும் எழுதணும் அப்படின்ற ஒரு ஆசையை மனசுக்குள்ள கொண்டு வரீங்க. ஆனா இதே சமயம் உங்க காலத்துல பார்த்த இளைஞர்களுக்கும் இப்போ இருக்கிற இளைஞர்களிடையே இந்த தமிழ் எவ்வளவு மாறுபட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்கம்மா?
1: எங்க காலத்துல பெரும்பாலும் வந்து எப்படி இருந்தாங்க, அப்ப தொலைக்காட்சியில போடுற தமிழ் படங்கள் தான் எங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு பொழுதுபோக்கு மட்டும் இல்ல, ஒரு நல்ல படிப்பினையே தமிழை எங்களுக்கு கற்றுக் கொடுத்த படங்கள்னு சொல்லலாம். அப்ப என்னால வந்து தேசிய பள்ளியில தான் படிச்சேன்னு சொன்னாலும், தமிழ் படங்கள் அதுல இருந்து கேட்கிற வசனங்கள் பாடல்கள் குறிப்பா வந்து பழைய பாடல்கள் அதுல வந்து புது புது சொற்கள்லாம் கிடைக்கும் பாருங்க. அந்த மாதிரி அப்ப நான் பார்த்த மத்தவங்களும் அப்படித்தான், நாங்க பகிர்ந்துக்க பேச, நான் வந்து இளைஞர் மணிமன்றத்துல இருந்தா அங்கேயும் நிறைய பேர் இளைஞர்கள் எல்லாம் வந்தாங்க. அவங்களுக்கும் நல்லா தமிழ் பற்றி சிறு பத்திரிகைகள் எல்லாம் போடுவோம். அதே மாதிரி எழுத்தாளர் சங்கத்திலையும் நான் இணங்கியிருந்தேன், நாங்க தமிழ் எழுத்தாளர் சங்கம். அதுல வந்து கடைசியா 15 வருஷம் நான் செயலாளராக இருந்தேன். அங்கேயும் அப்படிதான் இளைஞர்கள் மாதமாக நடத்துவோம். அதுல வந்து படித்ததில் பிடித்தவை, அப்புறம் வந்து திடீர் தலைப்பு கொடுத்து கவிதை சொல்லுவோம். எல்லாம் அவ்வளவு ஆர்வமா அப்படி இருந்தாங்க பாருங்களேன். நிறைய நூல்கள்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சரியா சொன்னோம்னா, ஒரே வார்த்தையில சொன்னோம்னா, சுருக்கமா சொன்னோம்னா, அன்று வாசிப்பு பழக்கம் இருந்தது. அதனால இளைஞர்களின் அந்த நடவடிக்கைகள் எல்லாம் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. இப்ப வாசிப்பு பழக்கத்தை விட்டுட்டாங்க, அதனால நிறைய மாறி போயிட்டாங்க. அதுக்காக வந்து கெட்டு சொல்ல முடியாது, ஆனா நிறைய வந்து அனுபவங்கள் அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது.
0: சரிம்மா, ரொம்ப அழகான ஒரு விளக்கத்தை கொடுத்துருந்தீங்க. அடுத்ததாக நிகழ்ச்சியில என்ன பாடலை விரும்பி கேட்கலாம்னு நினைக்கிறீங்கம்மா?
1: அடுத்த பாடல் வந்து கர்ணன் படத்தில் ஒழித்த மாசராஜன் உலகை ஆளலாம் அப்படிங்கிற பாடல். இது வந்து எனக்கு மட்டும் இல்ல, உங்களுக்குள்ள ஆசிரியருக்கும் பாடல் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு மகாராஜா வந்து உலகத்தையே ஆண்டாலும் கூட அவனை ஆழ்வது வந்து அவனது இல்ல ஆழ்வுதான். அந்த வகையில் அந்த பாடல்

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் FM-இல் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

0: இன்றைய நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாம பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். சு கமலா அவர்கள் வெகுநாள் கேட்காத பாடல்களையே தேர்வு செய்து கொடுக்கறாங்க அப்படின்னே சொல்லலாம். சரிமா, சு கமலா அப்படின்னு சொல்லும் போது 1994 உங்கள் குரல் நிறுவனத்துல பணியில் இணைந்து 1997 துணை ஆசிரியராகவும் பொறுப்பேற்றதாகவும், பின்னர் பார்வையை இழந்த நிலையிலும் அந்த பணியை வந்து தொடர்ந்திருக்கீங்க அப்படின்ற தகவலும் எங்களுக்கு தெரியும். ஆனா உங்களுடைய முதல் கதை, சிறுகதை வந்து 1982 எழுதியிருக்கீங்க. அப்பவே வந்து நான் ஒரு எழுத்தாளர் ஆவேன் அப்படின்ற ஒரு யோசனையோ நம்பிக்கை உங்களுக்கு இருந்ததாமா?
1: நிச்சயமா இல்ல. ஏன்னா அப்படி நான் நினைச்சிருந்தேனா ஒருவேளை நான் வந்து புனை பேர்ல கூட தொடங்கியிருப்பேன். ஆனா நம்ம வந்து எழுத முடியுமா, வெற்றி பெறுவோமா, அதெல்லாம் எனக்கு அப்ப வந்து முந்திய ஒரு எண்ணங்களை கொண்டு ஒரு முதல் கதை எழுதின, கரும்புள்ளிகள் சொல்லிட்டு. அது தமிழ் செய்த அதே வாரத்துல பரிசு கதையாக வந்துச்சு, ஒரே வாரத்துல. அது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு உந்துதலை கொடுத்துச்சு. அப்ப தொடர்ந்து எழுத ஆரம்பிச்சு.
0: அதற்கு பிறகுதான் நீங்க கண்டெடுத்திருக்கீங்க நமக்குள்ளேயே இப்படி ஒரு திறமை இருக்குப்பா அப்படின்னு.
1: ஆமா, அப்பதான் அதே மாதிரி பல போட்டிகள்லயும் பரிசு கிடைச்சது. அப்ப வந்து இதெல்லாம் வந்து சரி, நம்மளாலையும் எழுத முடியுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை.
0: சரிமா, ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கையில சந்திக்கும் அனுபவங்கள், இப்ப பாத்தீங்கன்னா குடும்பம், பொறுப்புகள், சமூகம், உறவுகள்னு நிறைய விஷயங்கள் இருக்கும். அந்த அனுபவங்கள்ல எவை வந்து நீங்க அதிகமாக எழுதியிருக்கீங்க, எதை பற்றி அதிகமாக விமர்சிச்சிருக்கீங்க?
1: நிச்சயமா வந்து நான் பெண்களுடைய மன போராட்டங்கள், வாழ்க்கை சூழல், அவங்களுடைய பிரச்சனைகள், இதைத்தான் நான் முதன்மையாக எப்போதும் வச்சு செய்வேன். அதனாலதான் சில பேர் கூட சொல்லுவாங்க, என்ன பெண்களை பத்தி எழுதுறீங்க, வேற எதுவும் எழுத கொடுத்துறேன், மற்றவே நான் எழுதி இருக்கிறேன், ஆனா இதான் நிறைய எழுதியிருக்கேன். ஏன் சொன்னா பெண்ணை பற்றி ஒரு பெண்ணாலதான் எழுத முடியும். சில ஆண்கள் வந்து எழுதுவாங்க, ஆனா அது அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு புரியுமான்னு எனக்கு தெரியல. அதனால பெண்களுடைய பிரச்சனைகள் பெண்களுக்கு, அது மட்டும் இல்ல நிறைய கோபங்கள், நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னொன்னு வந்து பெண்ணுக்கு சுதந்திரம் கிடைக்கல கிடைக்கலன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா, இன்னைக்கு வரைக்கும் அது உண்மைதான். ஆனா நான் என்ன சொல்வேன்னா, பெண்ணுக்கு வந்து யாரு சுதந்திரம் கொடுக்கணும், யாரு விடுதலை கொடுக்கணும், நம்ம சுதந்திரம் நம்ம கையில, நாம தான் எடுத்துக்கணும், நாம தான் செய்யணும், இதத்தான் நான் பெண்களுக்கு சொல்ல முயற்சி பண்ணுவேன். ஆனா இன்னொன்னு, அந்த விடுதலை கிடைச்சிருச்சின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து ரொம்ப மிகையா வந்து இன்னொன்னு சொல்ல போனா அதை பயன்படுத்திக்கிட்டு ஆணடிமையும் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் தப்பு. எப்படி நம்முடைய விடுதலை நமக்கு முக்கியமோ அதே மாதிரி நம்முடைய துணை அல்லது நமக்கு தெரிஞ்ச ஆண்களுடைய சுதந்திரமும் அவங்களுக்கு முக்கியம் இல்லையா?
0: ஆமா, நிச்சயமா, ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க.
1: அதனால நம்ம விடுதலையே நாம காப்பாத்திக்கிட்டு அவங்களுக்கும் நாம அவங்களுக்கு புரிய சுதந்திரத்தை கொடுக்கும். அப்பதான் வந்து வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா இருக்கும். என்ன பொறுத்தவரை எங்க வாழ்க்கையிலயும் அப்படித்தான், நான் அதை தான் கடைபிடிச்சேன். என்னுடைய சுதந்திரத்தை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். என் கணவருடைய சுதந்திரத்தை நான் எந்த நாளுமே வந்து கேள்வி கேட்கவும் மாட்டேன்.
0: சரிங்கம்மா, சரிங்கம்மா. சரிம்மா, இன்றைக்கு நம்ம நிறைய பாடல்களை நிகழ்ச்சியில் கேட்டிருந்தோம். அந்த வகையில் எந்த பாடலை வந்து நிறைவாக நிகழ்ச்சியில் கேட்கலாம்னு நினைக்கிறீங்கம்மா?
1: ராணி சமி.

0: இதுக்கு வந்து நம்ம ஒன்னும் சொல்ல வேண்டியதில்லை. எல்லாருமே ரொம்ப புத்திசாலிங்க கெட்டிக்காரங்க தான். என்னுடைய கொள்கையை வேணா நான் சொல்லலாம். எப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஓட முடிஞ்சிச்சுன்னா நம்மளால நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும் வாழ்க்கையில. நான் அப்படிதான் ஓடிக்கிட்டே இருந்தேன். ஒரு கட்டம் வரும்போது ஓட முடியல. அப்ப வந்து ஓட நடக்கவாவது செய்யணும், நடக்கவும் முடியலன்னா நகரவாவது செய்யணும். அதுவும் இல்லைன்னா நாம வந்து வாழ்றதுக்கு பயனே இல்லை, அல்லது பொருளே இல்லைன்னு ஆயிடும் பாருங்க. அதனால வந்து நமக்கு மூச்சு இருக்குன்னா நம்ம நகர்ந்துகிட்டே தான் இருக்கணும். நான் எல்லாருக்கிட்டையும் பயன்கிட்ட கூட சொல்றேன், என்னால வந்து முயல் மாதிரி ஓட முடியல, ஆனா ஆமை மாதிரி நான் நகர்ந்து கொண்டே இருக்கிறேன். அப்படி நகர்ந்து செல்லும் போது என்னுடைய இலக்கை ஒரு நாள் நான் அடைந்தே தீருவேன். இதைத்தான் நான் வந்து கேட்கிறவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் குறிப்பா இளைஞர்களுக்கு சொல்ல விரும்புறேன். எதுலையுமே சட்டுன்னு வந்து நமக்கு கிடைக்கல, நமக்கு முடியாது, தெரியாது இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. எல்லாத்தையுமே முயன்று பாருங்கள். முயன்று பார்க்கும் போது எல்லாமே முடியும்.
1: உங்க நிகழ்ச்சியில உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க?
0: என்னுடைய விருப்ப பாடல் கேட்கும்போது ஒன்றுதான் சொல்லணும், இந்த பழைய பாடல் நிகழ்ச்சிக்கு ரொம்ப பேர் வந்து போட்டு ஏற்கனவே கேட்ட பாடலையே கேட்டுட்டு இருக்காங்க. என்ன மாதிரி கேட்டம் உள்ள ரசிகர்கள் நிறைய பேர் இருக்கிறோம் நேயர்கள். அதனால கொஞ்சம்
1: வித்தியாசமான பாடல்களை கேட்க சொல்றீங்க.
0: கேட்காத வித்தியாசங்கிறது கேட்காத பாடல்கள். இப்ப நான் சொன்ன பாடல்கள்லாம் ஒழிக்காத பாடல்கள் சரிங்களா? அந்த மாதிரி கொஞ்சம் பழைய பாடல்களை கேட்க முயற்சி பண்ணுங்க. அந்த கேட்டுக்கிட்டே இருக்கிற பாடல்கள் கேட்கும் போது இன்றைய இளைஞர்களுக்கோ இளம்பெண்களுக்கோ இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்ப அதையே தான் கேட்கிறாங்க. அதனால கொஞ்சம் யோசிச்சு பழைய பாடல்களா கேளுங்கன்னு சொல்றோம். அவ்வளவுதான்.
1: நிச்சயமா நிச்சயமா. ரொம்ப நன்றி, இன்றைக்கு நிகழ்ச்சியில நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டதற்குமா.
0: ரொம்ப நன்றி.

0: குரங்கோடைய குணம். ஒரு சமயம் பயங்கரமான காற்றும் லேசான மழையும் பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. குரங்குகளுக்கெல்லாம் என்ன செஞ்சது, நடுக்கம் குளிர் ஏற்பட்டுருச்சு. மலை பிரதேசத்தை சுற்றி அந்த ஜீவராசிகள் எல்லாத்தையுமே அது வாட்ட ஆரம்பிச்சது அந்த குளிர்காலம். குரங்குகள் வந்து குளிரில் இருக்கிற நேரத்தில் எங்கே போய் குளிரை போக்கிக் கொள்வது அப்படின்னு யோசிச்சிச்சு. அப்போ அந்த குரங்கு கூட்டத்தில் வந்த ஒரு சிறிய குரங்கு சற்று தூரத்தில் ஒரு மரத்தடியில் சிவப்பு நிற பூக்களை பார்த்து அது வந்து நெருப்பு குவியல் அப்படின்னு நினச்சி தன் கூட்டத்தாவிடம் சொன்னிச்சான், அங்கே போகலாம், குளிரை போக்கிக் கொள்ளலாம் அப்படின்னு சொன்னிச்சான். சிறிய குரங்கு சொன்னதை கேட்டதுமே மற்ற குரங்குகள் பார்த்து, ஆமாம், அந்த மரத்தடியில் வந்து ஒரு நெருப்பு மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி எல்லாம் போய் பார்க்கும்போது உண்மையிலேயே வந்து நெருப்பு இல்லை, அது வந்து ஒரு சிவப்பு நிற பூக்கள், அது நெருப்பு போல தோற்றம் அளிச்சிச்சு. உடனே இந்த குரங்குகள் என்ன நினைக்குது, இது நெருப்பு தான் அப்படின்னு சொல்லி அது சுற்றி உட்கார்ந்துக்குச்சான். தன் தோல் மேல கையை போட்டுக்கிட்டு நடுங்கியபடியே வந்துச்சான். அப்ப மனிதர்கள் சில நேரங்களில் வந்து தங்கள் குளிரை போக்கிக்க நெருப்பை சுற்றி அமர்ந்திருப்பாங்க, நெருப்பு சிவப்பு நிறத்துல தான் இருக்கும், அந்த பூக்களை பார்க்கும்போது சிவப்பு நிறத்துல இருந்ததான பூக்களை வந்து நெருப்பு அப்படின்னு நினைச்சிச்சு இந்த குரங்கு. குரங்கு அமர்ந்திருந்த அந்த மரத்துக்கு மேல ஒரு பறவை கூடு கட்டி வசிச்சு வந்துச்சான். குரங்குகளுடைய நடவடிக்கையை பார்த்து நீண்ட நேரம் கவனிச்சுட்டே இருந்துச்சு அந்த பறவை. குரங்குகளை பார்த்து பரிதாபப்பட்டு சொன்னிச்சான், நீங்க குளிர்ல நடுங்கி கொண்டிருப்பதை என்னால பார்த்து கொண்டிருக்க முடியல, நீங்க எந்த பொருளை சுற்றி அமர்ந்திருக்கீங்களோ அது நீங்க நினைப்பது போல அது நெருப்பு இல்ல, அது வெறும் மின்னும் சிவப்பு நிற பூ தான் அப்படின்னு சொன்னிச்சா அந்த பறவை. பறவை சொல்வதை காதுல வாங்காத குரங்க நடுக்கத்தோட அந்த பூக்களை சுத்தி அப்படியே உட்கார்ந்து வச்சான். நேரம் ஆக ஆக குளிர் அதிகமாகி குரங்குகளுக்கு நடுக்கமும் உடல்ல ஆட்டமும் அதிகமாகிருச்சு. குளிர்ல நடுங்குவதை கவனிச்ச பறவை மரத்தில் இருந்தபடியே மீண்டும் சொன்னிச்சான், குரங்குகளே, உங்களுக்கு முன்னால் இருப்பது வந்து வெறும் சிவப்பு நிற பூ தான், நெருப்பு இல்லை. பூக்களிடம் வந்து நீங்க வந்து என்ன செய்ய முடியாது, குளிரை போக்க சூடு கிடைக்காது, வெறும் வாசனை தான் உங்களுக்கு கிடைக்கும். வானத்துல வந்து கருமையம் கூட்டம்னு அதிகமாக கொண்டிருக்குது. நேரத்தை வீணாக்காம நீங்க தற்போது வசித்து வரும் மலைக்கு அருகில் குகை ஏதாவது தென்பட்டா அங்க போய் தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி பறவை உபதேசம் செஞ்சான். பறவை வந்து தனக்கு தொடர்ந்து உபதேசம் கூறுவதை கேட்ட அந்த குரங்குகளுக்கு கூட்டத்துக்கு கோபம் வந்துடுச்சு. அந்த பறவையை பார்த்து, பறவையே, எங்களுக்கு அறிவுரை சொல்வதை இதோட நிறுத்திக்கும், உனக்கு ரெண்டு கால் மட்டும்தான் இருக்கு, ஆனா எங்களுக்கு ரெண்டு கையும் இருக்கு, ரெண்டு கால் இருக்கு, எங்களை காப்பாற்றிக்க எங்களுக்கு தெரியும். குரங்குகளால எவ்வளவு அவமானப்பட்டாலும் பறவைக்கு குரங்குகள் மேல இருந்த அனுதாபம் குறையல. அது குரங்குகளை பார்த்து வருத்தப்பட்டு கொண்டிருந்துச்சு. குரங்கு சொன்னிச்சான், இந்த நிமிடமே நிறுத்திக்கோ, நாங்க குளிர்ல நடுங்கி கொண்டிருக்கிறோம், நீ தொடர்ந்து உபதேசம் செய்து கொண்டிருக்கிற, எங்க வேதனை உனக்கு புரியல என்ற கோபத்தோடு திட்டிய குரங்கு என்ன செஞ்சிச்சான், ஒரு குரங்கு அந்த மரத்துல விறுவிறு ஏறி அந்த பறவையை பிடிச்சி அந்த பறவையினுடைய ரக்கைகள் எல்லாம் பிச்சு போட்டுருச்சான் கோபத்துல. அந்த பறவையை தூக்கி வீசிருச்சு, பறவையும் தூரத்துல போய் விழுந்துருச்சு. பறவையின் அறிவுரையை சற்று கூட பொருட்படுத்தாத குரங்குங்க அந்த மின்னும் சிவப்பு பூக்கள் முன்னால அமர்ந்தபடியே சில குரங்குகள் அப்படியே இறந்து போயிருச்சான். சில குரங்குகள் வந்து பறவை சொன்னது மாதிரியே மலைக்கு அருகில் இருக்கக்கூடிய குகையில போய் தன்னுடைய உயிரை காப்பாத்திக்கிச்சு அப்படின்றத பாக்குறோம். அப்ப இறங்குகளை இழந்த அந்த பறவை வந்து தன் அறிவுரையை கேட்டு இந்த சில குரங்குகளாவது உயிர் பிழைச்சிச்சு அப்படின்னு நினைச்சு மகிழ்ச்சி அடைஞ்சிச்சான். இந்த கதையின் மூலமாக அறிவில் குறைந்தவர்களுக்கு அறிவுரை சொல்லும் போது சில நேரம் அது தனக்கே ஆபத்தாக முடியும் என்ற உண்மையை புரிந்து கொள்ள முடியுது. நாம் எப்போதுமே இடம் பொருள் ஏவல் அறிந்துதான் என்ன செய்யணும், நம்முடைய உபதேசத்தை அறிவுரையை வழங்கணும். அறிவில்லாதவர்களுக்கு, அறியாமையில் இருப்பவர்களுக்கு நல்ல உபதேசம் செய்வது இஸ்லாத்தின் மிக முக்கியமான அறப்பணியாக இருக்கின்றது. என்றாலும் அது நளினமான முறையில ஞானத்துடன் அவர்களுக்கு விளங்கக்கூடிய வாணியிலே செய்யணும். அறியாமையை நீங்கி நல்லதை ஏவி தீயதை தடுக்கும் வகையில மென்மையாக கூறணும். நேரடியான வாதங்களை விட முன்மாதிரியான செயல்களின் மூலமாக உபதேசம் செய்வது சால சிறந்தது என்பதாக இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகின்றது. யாழ்லா, நாங்கள் நன்மையை கொண்டு ஏமி தீமையிலிருந்து மக்களை தடுத்து நீ காட்டிய நேர் வழியில் வாழ்ந்து முடிய அருள் புரிவாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
1: நேயர்களே, இதுவரை ஞான சுடர் கேட்டீர்கள். வழங்கியவர் உஸ்தாஸ் உமர் பின் பாவா.
2: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கிம்.
3: காற்றின் மொழி அங்கத்தின் நிறைவு பகுதிக்கும் நாம வந்தாச்சுங்க. இன்றைக்கு காற்றின் மொழியில் ஒலிபரப்பான பாடல்களும் தகவல்களும் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். இதற்கு பிறகு உங்களுக்காகவே இடைவிடாத இசை, அதனைத் தொடர்ந்து பக்தி பாடல்கள்னு மினலா ஃபேமில 24 மணி நேரமும் உங்களுக்காக, உங்களுக்கு துணையாக நாங்க இருக்கோம். அதனால நீங்க 24 மணி நேரமும் எங்களோடு இணைந்திருக்க மறவாதீர்கள். இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் அஸ்வினி ராஜசேகரன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சீக்கிரமே சந்திக்கலாம்.

0: தொடர்வது ஞானச்சுடர்.
1: ஞானச்சுடர் வழங்குபவர் உஸ்தாஸ் உமர் பின் பாவா.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹும். அன்பிற்குரிய நேயர்களே, ஒரு மலை பிரதேசத்தில் குரங்கு கூட்டம் ஒன்று வசித்து வந்துச்சு. கையில் கிடைச்சதெல்லாம் பிடிக்கிறது, சாப்பிட்றது, பிச்சு போடுறது, இப்படியே தான் அதோடைய வேலை.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் FM-இல் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
2: பிள்ளைங்க ரொம்ப குறும்போ ஐயோன்னு இருக்கா, சீக்கிரம் வளர்ந்துருவாங்க. இப்பவே ரசிச்சுக்கோங்க. நம்ம இணைப்பது மின்னல் FM.

0: அஸ்வினி குடுத்த அந்த வேலையெல்லாம் இன்னைக்கே முடிச்சிடறேன்னு சொல்லியிருந்தீங்கல்ல, முடிச்சிருவீங்கல்ல?
1: அதுதான் அந்த வேலையெல்லாம் நாளைக்கு காலையிலே உடனே முடிச்சிடலாம்னு நினைச்சேன். நாளைக்கு பாத்துக்கிறேன். ஐயோ, என்னோட கைபேசி விழுந்து உடஞ்சிருச்சு. இது இல்லாம நான் இருக்கவே முடியாது. நான் என்ன பண்ண போறேன்?
0: பரவாயில்ல, விடுங்க, நாளைக்கு பாத்துப்போம். இப்ப என்ன அவசரம்?
1: எது நாளைக்கா?
0: ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க.
1: இப்படிக்கு பின்னலப்பா.

0: தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
1: அமுதே தமிழே.
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

0: ஆர்டிஎம் இல்ல நம்ம கேட்காம அசைன்மெண்ட் அப்படின்றது ரொம்ப கஷ்டம். அசைன்மெண்ட் டியூ டேட் அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த நேரத்துல நம்மளுக்கு என்டர்டைன்மெண்ட் தர ஒரே விஷயம் நம்ம ஆர்டிஎம் இல்ல சொன்னா அதை கேட்டுட்டே இருந்தா போதும். அஸ் அ காலேஜ் ஸ்டூடெண்ட் நான் என்ன எல்லாத்துக்கிட்டே சொல்லுவேன்னா, ஆர்டிஎம் கிளிக்ன்றது ஒரு ஆப் எல்லாத்துக்கும் இருக்கணும். ஏன்னா அது மட்டும்தான் என்ன பர்சனலா எங்க அசைன்மெண்ட் எல்லாத்தையும் நல்லா செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணுது.
1: என் நேரத்திலும் உங்கள் விரல் விசையில் மின்னல் ஃபேன்.

0: அரிசியும் மின்னல சமைச்சு கேட்காம அசைன்மெண்ட் அப்படின்றது ரொம்ப கஷ்டம். அசைன்மெண்ட் டியூ டேட் அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த நேரத்துல நம்மளுக்கு என்டர்டைன்மெண்ட் தர ஒரே விஷயம் நம்ம ஆர்டிஎம் மின்னல சொன்னா அதை கேட்டுட்டே இருந்தா போதும். அஸ் அ காலேஜ் ஸ்டூடெண்ட் நான் என்ன எல்லாத்துக்கிட்டே சொல்லுவேன்னா, ஆர்டிஎம் கிளிக்ன்றது ஒரு ஆப் எல்லாத்துக்கும் இருக்கணும். ஏன்னா அது மட்டும்தான் என்ன பர்சனலா எங்க அசைன்மெண்ட் எல்லாத்தையும் நல்லா செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணுது.
1: என் நேரத்திலும் உங்கள் விரல் விசையில் மின்னல்ல.

தொலைக்காட்சி எல்மினலஃபம் கேக்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினலஃபம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

0: ஹலோ கிஷன், எங்க இருக்கீங்க?
1: அஸ்வினி வந்துகிட்டே இருக்க, இன்னும் 5 நிமிஷம்.
0: 1 மணி நேரமா இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க.
1: வடக்கமா சொல்றது தானே. ஆ, வர வர.
0: கிஷன், கிஷன், எவ்வளவு நேரமா எழுப்பிட்டு இருக்க? எழுந்து வாங்க, மணி ஆச்சு.
1: இன்னொரு 5 நிமிஷத்துல எழுந்திருவேன். என்ன,
0: எவ்வளவு நேரமா குளிப்பீங்க?
1: இன்னொரு 5 நிமிஷம். அஸ்வினி,
0: என்னாச்சு என்னாச்சு?
1: கொஞ்சம் மூச்சு திணற மாதிரி இருக்கு. ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க.
0: கூப்பிட்டுட்டேன், இன்னொரு 5 நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டாங்க.
1: 5 நிமிஷமா?
0: 5 நிமிடம் அப்படின்றது வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் தெரியுமாங்க. நேரத்தை சரியா செலவு பண்ணுங்க.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

0: பொறாமைறீங்க.
1: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
0: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் எஃப்எம் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.
2: ஈ லோகத்துல ஒரு ஆண் ஒரு பெண்ணு மேல கொண்ட பிரேமத்துக்காக ஜாதி மாறி மதம் மாறி பச்சை ஞான் ஞான் கேட்டே மாறி

0: அண்ணே ஒரு தோசை எடுத்துரு.
1: ஹலோ, ஹாய், எப்படி நீ இருக்க? இவ்ளோ நாள் ஆச்சு.
0: மெதுவா சுத்தி இவ்ளோ பேர் இருக்காங்க.
1: மெதுவா பேசினா அங்க வரைக்கும் கேக்கணும்ல. யுஎஸ்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க. ஆ சொல்லடி.
0: திருத்த முடியாது.
1: இப்படி ஆச்சு.
0: ஏங்க, ஹலோ, இது பொது இடம், கொஞ்சம் சத்தத்தை குறைய வச்சு கேளுங்க.
1: என்னங்க நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க. நான் சத்தமா வச்சா உங்களுக்கு என்ன வந்துச்சு?
0: பக்கத்துல குழந்தை அழுதுங்க, கொஞ்சம் குறைச்சு வைங்க.
1: ஐயோ, இப்ப இந்த உலகத்துல நான் சத்தமா வச்சு கேக்குறது மட்டும் தான் பிரச்சனையா என்ன?
0: பொது இடத்துல நம்ம சுயமரியாதைய பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்புங்க.
1: நாம ஒரு ஆள் தானே நினைக்காம இந்த உலகத்துல மத்தவங்களும் சுத்தி இருக்காங்கன்றத மறந்துட வேண்டாம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

0: தீராத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
1: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-ஆம் 90-ஆம் ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
1: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
1: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசியா வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். நாட்டில் எழுந்துள்ள புகைமூட்ட பேரிடரை கையாள்வதில் மக்கள் அனைவரும் தங்கள் கடப்பாட்டை வெளிப்படுத்த பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் அழைப்பு விடுத்துள்ளார். அதேவேளை அனைவரின் நலனையும் கருத்தில் கொண்டு இதற்கு ஆக்கப்பூர்வ தீர்வு காண அரசாங்கம் தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார். மேலும் மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துமாறு அவர் மக்களை கேட்டுக்கொண்டார். அரசர், நாடு, ருகு நகர ஆகியவற்றை அவமதிக்கும் கூறுகளை கொண்ட திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட காணொலி தொடர்பில் உடனடி நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தப்பட்டுள்ளது. அரச மலேசிய காவல்துறை உட்பட மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC ஆகியவை துரிதமாக விசாரணையை மேற்கொள்ள ஒற்றுமை அமைச்சர் டாக்டர் ஏரன் அகோடகாங் கேட்டுக் கொண்டுள்ளார். மலேசியாவுடனான தனது நீண்டகால உறவை மேலும் வலுப்படுத்த இந்தோனேசியா விருப்பத்தை வெளிப்படுத்தியுள்ளது. 70 ஆண்டுகால தூதரக உறவுகளின் அடிப்படையில் மலேசியாவுடனான நட்பையும் ஒத்துழைப்பையும் ஆழப்படுத்த அந்த அண்டை நாடு ஆவலுடன் இருப்பதாக மலேசியாவுக்கான இந்தோனேசிய தூதர் டாக்டர் முகமது இமன் அஸ்டரியா தெரிவித்தார். பாலஸ்தீன அதிபர் மஹ்மூத் அப்பாஸுக்கு 2வது ஆண்டாக விசா வழங்க மறுத்துள்ள வாஷிங்டனின் முடிவு குறித்து ஐநா தலைமைச் செயலாளர் அந்தோனியோ குட்ரஸ் ஆழ்ந்த வருத்தம் தெரிவித்துள்ளார். அடுத்த வாரம் நியூயார்க்கில் நடைபெறும் ஐநா பொதுப்பேரவையில் கலந்து கொள்வதற்காக அமெரிக்காவிற்கு வரவிருக்கும் அப்பாஸுக்கும் இதர பாலஸ்தீன பேராளர்களுக்கும் அந்நாட்டு அரசாங்கம் விசா வழங்க மறுத்துள்ளது. கியூபாவில் இவ்வாண்டு 7வது முறையாக கடுமையான மின்துண்டிப்பு ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு எரிசக்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க தடைகளால் கடுமையான எரிசக்தி தட்டுப்பாட்டை அந்நாடு எதிர்நோக்கியுள்ளது. இந்நிலையில் ஆக அண்மைய பாதிப்பு ஒட்டுமொத்த மின்சார முறையையும் உட்படுத்தியுள்ளதாக அவ்வமைச்சு எக்ஸ்தளத்தில் குறிப்பிட்டுள்ளது. விளையாட்டு ஸ்பெயின் லாலிகா கட்பந்து. சனிக்கிழமை நடைபெற்ற ஆட்டத்தில் எல்சே 3-1 என்ற கோல் எண்ணிக்கையில் ஸ்பெயின் அணியை வென்றது. இந்நிலையில் இன்று நண்பகல் மணி 12 கெட்டாஃபிக்கும் மலாகாவுக்கும் இடையிலான ஆட்டம் நடைபெறும். மேலும் பிற்பகல் மணி 2:15 தொடங்கும் ஆட்டத்தில் அத்லெட்டிகோ மேட்ரிட் ரியால் மேட்ரிட்டுக்கு எதிராக பொருதும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் எனி பாஸ்டினால் ராயப்பன். வணக்கம்.

0: நேரம் காலை மணி 6:03 தொடர்வது டீன் சுவை கானங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நேர்களே, இன்றைய தீன்சுவை கானங்கள் எனும் நிகழ்ச்சியினை காரி அல் அஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது முபாரக் ரஷாதி அவர்கள் வழங்கும் சூரா அல் அஸ்ருடன் தொடங்குவோம்.

0: எடுத்தறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக. இன்னல் இன்ஸான லஃபீ ஹுஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கின்றான்.
1: இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாதி வதவாஸௌ பில் ஹக் வதவாஸௌ பிஸ் ஸப்ர்.
0: ஆயினும் எவர்கள் ஈமான் கொண்டு சாலிஹான நல்ல அமல்கள் செய்து சத்தியத்தை கொண்டு ஒருவருக்கு ஒருவர் உபதேசம் செய்து மேலும் பொறுமையை கொண்டும் ஒருவருக்கு ஒருவர் உபதேசம் செய்து கொள்கிறார்களோ அவர்களை தவிர அவர்கள் நஷ்டத்தில் இல்லை.

0: அன்பான மின்னலம் நேர்களே, இன்று நமது தீன்ஸ்வை கானங்கள் எனும் நிகழ்ச்சியின் பாடல்களுக்கு இடையிலே அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அப்துல் காதர் சிராஜி அவர்கள் வழங்கும் சிந்தனை துளிகள் சிலவற்றை செவிமடுப்போம்.
1: அன்பானவர்களே, மனிதர்களில் பலர் பல சந்தர்ப்பங்களில் மற்றவர்களை மோசடி செய்து வாழும் நிலைக்கு ஆளாகின்றார்கள். மோசடிகள் பல வகைப்படுகின்றன. ஒன்று, அல்லாவிற்கு வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அளித்த வாக்குறுதிக்கு மோசடி செய்வது. இரண்டாவது, மனிதன் தன் உடல் உறுப்புகள் அனைத்தையும் பாவம் புரியாமல் பாதுகாத்துக் கொள்வதாக இறைவனிடம் வாக்குறுதி அளித்து விட்டு அதற்கு மாறு செய்வது. மூன்றாவது, மனிதர்கள் தங்களுக்குள் கொடுக்கல் வாங்கலில் அமானித பொருட்களில் மோசடி செய்தல். அல் குர்ஆனுடைய வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்ற பொழுது அமானிதங்களை அதற்கு உரியவர்களிடம் நீங்கள் ஒப்படைத்து விட வேண்டும் என்றும், மனிதர்களுக்கு இடையில் நீங்கள் தீர்ப்பு வழங்குவதாக இருந்தால் நீதத்துடன் தீர்ப்பு வழங்குங்கள் என்றும் திட்டமாக அல்லாஹ் உங்களுக்கு உத்தரவிடுகின்றான். இந்த இறை வசனம் இறங்கிய காரணம், நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை வெற்றி கொண்ட ஆண்டில் கஅபாவை நோக்கி தமது ஒட்டகத்தில் அமர்ந்து சென்றார்கள். அவர்களுடன் உசாமா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு, பிலால் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு போன்றவர்களும் இருந்தார்கள். அப்போது கஅபாவின் சாவியை தன்னிடம் வைத்துக் கொண்டிருந்த உஸ்மான் இப்னு தல்ஹா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம் சாவியை கொண்டு வருமாறு நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அவர் கொண்டு வந்த போது கஅபாவை திறந்து உள்ளே சென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு ரக்அத் தொழுதார்கள். பின்பு வெளியில் வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அவர்களின் பெரிய தந்தையான அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கஅபாவின் சாவியை தம்மிடம் வழங்குமாறும், எதிர்காலத்தில் கஅபாவின் பராமரிப்பு தம்மிடமே இருக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார்கள். அப்போதுதான் அமானிதங்களை அவற்றிற்கு உரியவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற இந்த வசனம் இறங்கியதாக முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் தருகின்றார்கள். ஆகவே நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபாவின் சாவியை யாரிடம் வாங்கினார்களோ, அது யாரிடம் இருந்ததோ, அதே உஸ்மான் பின் தல்ஹாவிடம் ஒப்படைத்து விட்டு, இறுதி நாள் வரை உமது சந்ததியினரின் வசமே கஅபாவின் சாவி இருந்து வர வேண்டும் என்று கூறிவிட்டார்கள். உஸ்மானின் காலம் வரை அவரிடமே இருந்து வந்த அந்த சாவி அவருக்கு பிறகு சகோதரர் ஷைபாவின் கைக்கு வந்தது. இவ்வாறாக அதன் சாவியை அவரது குடும்பத்தினரே பராமரித்து வருகின்றார்கள். இந்த வசனம் ஒரு குறிப்பிட்ட அமானிதம் சம்பந்தமாக இறக்கப்பட்ட போதிலும், பொதுவாக அமானிதம் பாதுகாக்கப்படுவது பற்றி வலியுறுத்தி கூறப்பட்டிருக்கின்றது. மேலும் அதில் மோசடி செய்யக்கூடாது என்பதும் சுட்டிக்காட்டப்படுகின்றது.

நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நயவஞ்சகர்களின் அடையாளங்களை பற்றி குறிப்பிட்டு காட்டுகின்ற பொழுது, ஆயாத்துல் முனாஃபிகி சலாசுன், நயவஞ்சகர்களுடைய அடையாளம் மூன்று. இதா ஹத்தஸ கதிப, அவர் பேசினால் பொய்யே பேசுவார். வஇதா வஅத அஹ்லஃப, ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தால் அந்த வாக்குறுதிக்கு மாற்றம் செய்வார். அவர் மீது நம்பிக்கை வைத்தால் ஹான, மோசடி செய்வார் என்று இந்த மூன்று குணங்களும் நயவஞ்சகர்களுடைய அடையாளங்கள் என்று நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கின்றார்கள். அது மட்டுமல்ல, வியாபாரத்தில் செய்யக்கூடிய மோசடியையும் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். ஒரு பொருளின் குறையை மறைத்து ஏமாற்றி விற்பனை செய்வது மிகப்பெரிய மோசடியாகும். ஒரு முறை நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தானிய குவியலை கடந்து சென்றார்கள். அப்போது அதன் அருகே சென்று குவியலுக்கு உள்ளே கையை நுழைத்து பார்த்தார்கள். உள்ளே ஈரப்பதமாக இருந்தது. அந்த வியாபாரியிடம் என்ன இது என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர், மழை பெய்ததால் தானியங்கள் நனைந்து விட்டது என்று பதில் கூறினார். அதற்கு நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஈரமடைந்த தானியங்களை குவியலின் மேல் பரப்பில் மக்கள் பார்க்கும் வண்ணம் ஏன் வைக்கவில்லை? எவர் இவ்வாறு மோசடி செய்து மக்களை ஏமாற்றுகிறாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல என்று நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். இவ்வாறே விலை ஏற்றத்தை எதிர்பார்த்து உணவுப் பொருட்களை பதுக்கி வைத்து வியாபாரம் செய்வதும் மோசடிதான். அண்ணல் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பதுக்கலில் ஈடுபடுபவன் பெரும் பாவியாவான். மற்றொரு சந்தர்ப்பத்தில் அவர்கள் கூறும் போது, பதுக்கலில் ஈடுபடுபவன் எத்தகையவன் என்று சொன்னால், இறைவன் பொருட்களை மலிவாக கிடைக்க செய்தால் மனிதன் துக்கப்படுகின்றான், விலையேற்றினாலோ மகிழ்ச்சியில் அலை மோதுகின்றான் என்று நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.

அன்பானவர்களே, உஹது போரில் ஷஹீதான நபித்தோழர் சஅது பின் ரபியா ரழியல்லாஹு தஆலா என்பவர்களின் மனைவி தனது இரண்டு குழந்தைகளுடன் அண்ணல் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன் வந்து, இந்த இவ்விரு குழந்தைகளும் உஹது போரில் ஷஹீதான எனது கணவர் சஅதின் பிள்ளைகள், இவர்களின் சிறிய தந்தை இவர்களுக்குரிய சொத்தை அபகரித்து விட்டார், தற்போது உடுத்துவதற்கு துணி கூட மிச்சமில்லை, இந்நிலையில் இந்த குழந்தைகளை யார் மனமுடிப்பார் என்று முறையிட்ட போதுதான் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த வசனத்தை இறக்கி வைக்கின்றான். நிச்சயமாக யார் அனாதைகளின் சொத்துக்களை அநியாயமாக உண்ணுகின்றார்களோ அவர்கள் தங்கள் வயிறுகளில் நெருப்பைத்தான் நிரப்பிக் கொள்கின்றார்கள். மேலும் அதிவிரைவில் கொழுந்து விட்டெறியும் நரக நெறியில் அவர்கள் வீசி எறியப்படுவார்கள் என்பதாக அனாதைகளின் சொத்தை அபகரிக்கக்கூடியவர்களை பற்றி இப்படி அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா எச்சரிக்கை செய்து வசனத்தை இறக்கி வைக்கின்றான். கணவன் மனைவிக்கு செய்யும் மோசடியையும் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். கஞ்சத்தனத்தால் தன் மனைவிக்கு கணவன் செலவு செய்யவில்லை என்றால் அதுவும் மோசடிதான். இன்னும் அல்லாஹு தஆலா குறிப்பிடுவதாக ஹதீஸ் குதுசியிலே நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கின்றார்கள். அல்லாஹ் கூறுவானா, மறுமை நாளில் மூன்று பேருக்கு எதிராக நான் வழக்காடுவேன். ஒருவன் அல்லாவின் பெயரால் சத்தியம் செய்துவிட்டு அதில் மோசடி செய்தவன், இன்னொருவன் சுதந்திரமான ஒரு மனிதனை விற்று அந்த பணத்தில் வாழ்பவன், மூன்றாமவன் ஒரு கூலி வேலை செய்த ஆளிடம் வேலை வாங்கிக் கொண்டு கூலியை கொடுக்காமல் இருப்பவன். இந்த மூவரிடமும் அல்லாஹ் மறுமை நாளில் வழக்காடுவதாக நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கின்றார்கள். அதே போன்று நாம் அவர்களுக்கு செய்யக்கூடிய மோசடி நிச்சயமாக அல்லாவிடத்தில் இதற்கு நாம் பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்று நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்வதோடு, இது மாதிரியான குணங்கள் நம்மிடத்தில் வராமல் இருப்பதற்காக வேண்டி நாம் அல்லாவிடத்தில் பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். அதே போன்று நாம் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் கரீமு இதா வஅத வஃபா, உண்மையில் சங்கையானவர் யார் என்று சொன்னால் தான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுகின்றாரே அவர்தான் சங்கையானவர் என்று அவர்கள் கூறியதையும் நினைவிலே வைத்து அல்லாவிடத்தில், யா அல்லாஹ், என்னை வாக்கை நிறைவேற்றக்கூடிய நல்ல செயலை எனக்கு கொடு, பிறருக்கு மோசடி செய்யாத வாழ்க்கையை எனக்கு கொடு என்று நாம் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும்.

0: நேயர்களே, நாம் அறிந்தவற்றை பிறருக்கு கற்றுக் கொடுப்போம். நாம் அறியாதவற்றை அறிந்தவரிடமிருந்து கற்றுக்கொள்வோம். நன்மையை ஏவி தீமையை தடுப்போம். நல்லது நேயர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெருஞ்ஞாரன் ஜாக்கிம்.
2: இளமை, புதுமை, இனிமை, நேரம் காலை மணி 6:30.

அன்பு வணக்கம் நேர்களே, சனிக்கிழமை வணக்கம் மின்னலில் மீண்டும் இணைகின்றோம். புதிய நாள், புதிய நம்பிக்கை, புதிய வாய்ப்பு இன்று நமக்காக பிறந்திருக்கின்றது. ஆமாங்க, திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ ஆண்டு, புரட்டாசி திங்கள் இரண்டாம் நாள், 2026 செப்டம்பர் 19 சனிக்கிழமை. இன்று விவேகானந்தர் சொன்னது போல, எழுந்திருங்கள், விழுத்திருங்கள், இலக்கை அடையும் வரை ஓயாதிருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நேற்று எப்படி இருந்தது என்பது முக்கியம் இல்லைங்க, இன்று நாம் என்ன செய்ய போறோம் என்பதுதான் முக்கியம். அதுவும் ஆகஸ்ட் முடிந்து செப்டம்பர்ல இருக்கும், அப்புறம் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அப்படின்னு எஞ்சி இருக்கும் இந்த 3 மாதங்கள்ல நம்முடைய இலக்கை நோக்கி தான் பயணிக்கிறோமா அப்படின்னு கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கலாம். அந்த நம்பிக்கையோடு, அந்த உத்வேகத்தோடு உங்கள் சனிக்கிழமையை இனிமையாக்க இதோ வந்துவிட்டது. வணக்கம் மின்னல் இணைகின்றேன், உங்கள் தான் த்ரீசாலாசாரோ. தொடக்க பாடல், பக்தி பாடலோடு வாங்க தொடங்கலாம்.

ஆனந்தம் ஆனந்தம் பொங்கும் வீடு. ஆமாங்க, நம்ம வீடு ஆனந்தம், மகிழ்ச்சி, நிம்மதி இதெல்லாம் கலந்து நிறைந்திருக்கிறத யார் உறுதிப்படுத்தணும்? நாம மட்டும்தான் உறுதிப்படுத்த முடியும். சரி வாங்க, இன்றைய நாளிதழ்களில் இடம்பெற்ற முக்கியமான ஒரு சில செய்திகளை பார்க்கலாம். தொடக்கமாக மலேசிய நண்பன் முதல் பக்கத்தில் பிரதமர் கூறியிருக்கின்றார், ஊழலுக்கு எதிரான போராட்டத்தில் எந்த பின்னடைவும் ஏற்படவில்லை என்ற செய்திதான். முன்னாள் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ நஜிப்பிற்கு வீட்டு காவலை வழங்க மன்னிப்பு வாரிய முடிவு செய்தாலும் ஊழல் மற்றும் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தும் சம்பவங்களுக்கு எதிரான அரசாங்கத்தின் கொள்கை எந்த வகையிலும் பாதிக்காது என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் விளக்கம் அளித்திருக்கின்றார். அடுத்ததாக மற்றும் ஒரு செய்தி, 800 கிலோவாட்ஸ் வரை மின் பயன்பாடு 8 மில்லியன் பயனர்களுக்கு நன்மை. இதை பற்றிய செய்தி தான். வீட்டு மின் பயனர்களுக்கான சலுகை வரம்பு மாத மணிக்கு 800 கிலோவாட்ஸ் வரை உயர்த்தப்பட்டுள்ளதால் 8 மில்லியனுக்கும் மேற்பட்ட TNB வீட்டு பயனர்கள் இந்த ஆண்டு இறுதி வரை பயனடைவார்கள். அதன் தலைவரும் தலைமை செயல்முறை அதிகாரியுமான டத்தோ சம்சுல் அஹமத் நேற்று நடந்த ஊடக விளக்கத்தில் இதை தெரிவித்திருக்கின்றார். இதன் மூலம் 90 விழுக்காடு வீட்டு பயனர்கள் பயனடைவார்கள் என்றும் இது முன்பை விட சுமார் 1 மில்லியன் பயனர்கள் கூடுதல் என்று அவர் கூறியிருக்கின்றார். இதற்கிடையில் மின்சாரமாக இருக்கட்டும், தண்ணீராக இருக்கட்டும், இதை நாம விரயம் செய்யாமல் சிக்கனமாக பயன்படுத்த வேண்டியது அவசியமான ஒன்று. ஒரு அன்பான நினைவூட்டல். அடுத்ததாக மக்கள் ஓசை நாளிதழ் செய்தியை பார்க்கலாம். KKIA விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டதால் 20 விமான சேவைகள் பாதிக்கப்பட்டன. தொடர்ந்து பெய்த அடைமழையினால் சுத்திகரிப்பு காரணமாக கோத்தா கினவாலு அனைத்துலக விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கின்றது. ஒரு பாதை இங்கும் மழை நீரால் பாதிக்கப்பட்டுள்ளதால் சுத்திகரிப்பு நிமித்தம் அந்த விமான நிலையம் தற்போது பாதுகாப்பு நலன் கருதி மூடப்பட்டிருக்கின்றது என்று மலேசிய ஏர்போர்ட்ஸ் நிறுவனம் அறிவித்திருக்கின்றது. இதை பற்றிய முழு செய்தி வெளிவந்திருக்கின்றது. மற்றும் ஒரு செய்தி, புகை மூட்டல் நமக்கு தெரியும் இல்லையா, நம்ம கண்காணித்துக் கொண்டே இருக்க வேண்டுங்க. ஒரு மணி நேரத்துக்கு எந்த அளவுக்கு அந்த புகை மூட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ புத்ராஜியாவில் கடுமையான புகை மூட்டம், ஜன்னலை திறந்தாலே புகை வாடு வீசும் அவ்வளவு அந்த அளவுக்கு இருக்கின்றது. எனவே நம்மளுக்கு தெரியுது புகை மூட்டம் அதிகமாக இருக்கு அப்படின்னா வந்து ஜன்னலையோ வீட்டு வாசல் கதவுகளெல்லாம் திறந்தெல்லாம் வைக்க வேண்டாம். முடிந்த அளவுக்கு சற்று கொஞ்சம் மூடப்பட்டிருப்பது நல்லது. வெளிப்புற நடவடிக்கைகளை கட்டாயம் தவிர்த்து விடலாம். வீட்டில் குழந்தைகள், சுவாச கோளாறு பிரச்சனை இருக்கின்றவர்கள், முதியவர்கள் இவங்கெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா தயவுசெய்து வெளிப்புற நடவடிக்கைகளை மேற்கொள்ள தவிர்த்து விடலாம். ஒரு அன்பான நினைவூட்டல். இன்னும் நிறைய செய்திகள் உங்களுக்காக நாளிதழ்களிலும் இணைய பத்திரிகைகளிலும் இருக்கின்றன. வாங்கி படித்து தெரிந்து கொள்ளாதீங்க, தெரிந்து கொள்ளுங்கள், இணைந்திருங்கள். இது வணக்கம் என்னால் பாடல். பாடலுக்கு பிறகு இன்றைக்கான குட்டி கதை உங்களுக்கு காத்திருக்கு.

அவ்வளவுதாங்க பாடலையே சொல்லிட்டாங்க. யாரோட உயர்வையும் யாராலையும் தடுக்க முடியாது. அதுதான் சில நேரங்கள்ல இலக்கை நோக்கி நம்ம பயணம் செய்து கொண்டே போவோம். என்ன நமக்கு இன்னும் வந்து அமையிலேயே முயற்சிகள் எல்லாம் தடையாகுது, காலம் தாழ்த்துது, இப்படி எல்லாம் உங்களுக்கு எண்ணங்கள் தோன்றினால் அதற்கான பதில் கூட வரிகளில் கவிஞர் மிக தெள்ள தெளிவாக கொடுத்துருக்கிறாரு. அதாவது இந்த நேரம்னு ஒன்று இருக்குல்ல, அது நமக்கு அமையணும். நேரம் அமையும் போது யார் தடுத்தாலும் அந்த கடவுள் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறத கொடுத்து தான் ஆவார். அது வரைக்கும் நாம் என்ன செய்யணும், சோர்ந்து போகணும் கிடையாது. இதை விட இன்னும் அதிகமான உழைப்பு, இன்னும் வேற என்னென்னலாம் செய்யலாம் அடுத்த கட்டம் போகிறதுக்கு அப்படின்றத சிந்தனையை எப்போதும் காலை நேரத்தில் மனதில் விதைத்துக்கிட்டே வரலாங்க. சரி, இன்றைக்கான குட்டி கதை இதுதான். என்ன அப்படின்னா, ஒரு பள்ளியில் ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனிடம் ஒரு சிறிய சோதனை செய்திருக்கிறார். இந்த காகிதத்தை கிழித்து மீண்டும் முன்பு இருந்தது போல சேர்த்து வை அப்படின்னு அந்த மாணவரிடம் ஆசிரியர் சொல்லியிருக்கிறார். மாணவன் என்ன செய்திருக்கிறாங்கன்னா, எவ்வளவு முயன்றும் காகிதத்தை முழுமையாக பழைய நிலைக்கு கொண்டு வர முடியல, என்ன கிழிச்சிட்டாங்க இல்லையா. அப்போது ஆசிரியர் சொன்னாரு, மனிதர்களின் மனமும் இப்படிதான். நாம கோபத்துல சொல்லும் ஒரு வார்த்தை காகிதத்தில் விழுந்த கிழிப்பை போலதான் இருக்கும். பிறகு மன்னிப்பு கேட்டாலும் அந்த வார்த்தை ஏற்படுத்திய காயத்தின் தடம் சில நேரங்களில் அப்படியே இருக்கும். அதனால கோபம் வரும் நேரத்துல கொஞ்சம் அமைதியா இருக்கணும். நாம் சொல்லும் வார்த்தை ஒரு நிமிடம் தான் வாழும், ஆனா அது ஒருவருடைய மனதுல பல வருடங்கள் வாழலாம். யாரையும் காயப்படுத்தாமல் இருப்பது பெரிய ஒரு காரியம் கிடையாது. நம்மால் முடிந்தவரை ஒருவருடைய மனதிற்கு நிம்மதியாக இருப்பதுதான் உண்மையான மனிதநேயம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக நம்ம சொல்லும் வார்த்தைகளுக்கு சக்தி இருக்கு. அதனால தான் காலையில் எழும் போது கூட நமக்கு நாமே நிறைய நல்ல நல்ல செய்திகளை வந்து நற்செய்திகளை சொல்லணும்னு சொல்லியிருக்கிறாங்க. எனவே வார்த்தைகள் சொல்லும் போது கொஞ்சம் பார்த்துக்கலாம், அவ்வளோதாங்க.

0: மனசு சரியில்லையா? இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னலாபம்.
1: உங்கள் ஊரை பற்றி யாராவது பெருமையா பேசினா நல்லா இருக்கும்ல? அதத்தான் பேச போகுது உங்கள் யாதும் ஊரே. சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல பிற்பகல் 3 மணிலிருந்து 4 மணி வரை யாதும் ஊரே.

0: புகைமூட்டம், எரிசக்தியை விவேகமாக பயன்படுத்த பிரதமர் அழைப்பு. மின் கட்டண உதவி வரம்பு விரிவாக்கம், 8 மில்லியன் மக்கள் பயனடைவர். வணக்கம், சலாம். மலேசிய மடானே, மலேசிய வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். நாட்டில் எழுந்துள்ள புகைமீட்ட பேரிடரை கையாள்வதில் மக்கள் அனைவரும் தங்கள் கடப்பாட்டை வெளிப்படுத்த பிரதமர் டத்துசி அன்வார் இப்ராஹிம் அழைப்பு விடுத்துள்ளார். அதேவேளை அனைவரின் நலனையும் கருத்தில் கொண்டு இதற்கு ஆக்கப்பூர்வ தீர்வு காண அரசாங்கம் தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார். மேலும் மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துமாறு அவர் மக்களை கேட்டுக் கொண்டார். நாட்டின் பல பகுதிகளில் நிலவும் புகைமூட்டத்தை தொடர்ந்து இந்த அறிவுறுத்தல் முன்வைக்கப்பட்டுள்ளது. காற்று மாசுபாட்டால் ஏற்படும் சுகாதார ஆபத்தை குறைக்க பொதுமக்கள் தகுந்த நடவடிக்கைகளை எடுக்குமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளனர். இவ்வேளை சுற்றுச்சூழல் தொடர்பான சிக்கல்கள், குறிப்பாக தற்போது நாட்டிற்கு பெரும் அச்சுறுத்தலாக உருவெடுத்துள்ள புகைமூட்டம் ஆகியவை நீண்டகால நிலையான முயற்சிகளை செயல்படுத்தும் முக்கியத்துவத்தை வலியுறுத்துவதாக பேரரசியார் ராஜசரித் சோபியா தெரிவித்துள்ளார். சம்பந்தப்பட்ட முன்னெடுப்புகள் அரசாங்கத்தின் வளர்ச்சிக் கொள்கைகளிலும் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான கல்வி மூலமாகவும் பிரதிபலிக்க வேண்டும் என்றார். அவர் ஜொஹூர் புக்கிட்சரின் அரண்மனையில் மாநில நிலைத்தன்மை மையம் JSC தலைவர் டத்துஸ்ரீ உத்தாமா அர்சினியுடனான சந்திப்பின்போது இக்கருத்துகளை பேரரசியார் பகிர்ந்து கொண்டார். முன்னாள் பிரதமர் டத்துஸ்ரீ நஜித் துண்டாசாவிற்கு நிபந்தனையுடன் கூடிய மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது. 2028 ஆகஸ்ட் 23 நாள் வரை தமது எஞ்சிய கால தண்டனையை வீட்டுக்காவலின் வாயிலாக நிறைவேற்ற நிபந்தனையுடன் கூடிய மன்னிப்பினை பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் நேற்று வழங்கினார். குறிப்பிட்ட அந்த உத்தரவு 50 மில்லியன் ரிங்கிட் தண்டத்தை உள்ளடக்கியது. இஸ்தான நகராவில் நடைபெற்ற 64வது கூட்டரசு பிரதேசங்கள் குவலலம்பூர், லாபுவான், புத்ராஜயா மன்னிப்பு வாரிய கூட்டத்தில் அம்முடிவு எட்டப்பட்டது. 73 வயதான அந்த முன்னாள் பிரதமர் 2022 ஆகஸ்ட் 23 முதல் காஜாங் சிறையில் தண்டனையை அனுபவித்து வருகிறார். இம்மாதம் 10 நாள் நிலக்கரி விலை உயர்வடைந்து டன்னுக்கு 148 டாலரை எட்டியுள்ளது. இது மின் உற்பத்தி செலவினத்தில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக பொருளாதார அமைச்சர் அக்மல் நஸ்ருல்லா முகமது நாசீர் தெரிவித்தார். ஜூலையில் டன்னுக்கு 129.63 டாலராக இருந்த நிலக்கரியின் விலை ஆகஸ்டில் 130.67 டாலருக்கு அதிகரித்ததாக அவர் குறிப்பிட்டார். இம்மாதம் 9 நாள் அன்றாட கூடியபட்ச மின்சாரத்தை 21,949 மெகாவாட்டை எட்டியது அந்த எரிபொருள் விலை உயர்வுக்கு காரணமாக அமைந்தது என்றார் அவர். இதனிடையே மாதாந்திர மின்கட்டண உதவி வரம்பு மணிக்கு 600 கிலோவாட்டாக உயர்த்தப்படுகிறது. இதன் மூலம் தெனாகா நேஷனல் நிறுவனம் TNB-இன் 8 மில்லியனுக்கும் மேற்பட்ட பயனீட்டாளர்கள் பயனடைவர். வெப்பம், புகைமூட்டத்தை எதிர்கொண்டுள்ள மக்களின் வாழ்க்கை செலவினத்தை குறைக்க இந்நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக TNB தலைவரும் தலைமைச் செயல் அதிகாரியுமான டத்தோ சாம்சுல் அஹ்மத் தெரிவித்துள்ளார். சேவை வழங்கலில் நாட்டின் முக்கிய நிறுவனமாக உள்ள TNB இந்த சவாலான காலகட்டத்தில் மக்கள் தொடர்ந்து பாதுகாப்பான, நம்பகமான மின்சார விநியோகத்தை பெறுவதை உறுதி செய்வதே அந்நிறுவனத்தின் முன்னுரிமை என்பதையும் டத்தோ சாம்சுல் தெளிவுபடுத்தினார். அரசர், நாடு, ருக்கு நகரா ஆகியவற்றை அவமதிக்கும் கூறுகளை கொண்டு திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட காணொலி தொடர்பில் உடனடி நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தப்பட்டுள்ளது. அரச மலேசிய காவல்துறை உட்பட மலேசிய தொடர்பு பல்லூரக ஆணையம் MCMC ஆகியவை துரித விசாரணையை மேற்கொள்ள ஒற்றுமை அமைச்சர் டத்தோ ஏரன் அகோடகாங் கேட்டுக் கொண்டுள்ளார். சட்ட மீறல் இருப்பது தெரியவந்தால் உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் விசாரணைகள் நடைமுறையில் உள்ள சட்டத்திட்ட உட்படுத்தியிருக்க வேண்டும் என்றார். அவர் ருக்கு நகரா நாட்டை கட்டியெழுப்புவதற்கான அடித்தளமாக உள்ளதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். மலேசியாவுடனான தனது நீண்டகால உறவை மேலும் வலுப்படுத்த இந்தோனேசியா விருப்பத்தை வெளிப்படுத்தியுள்ளது. 70 ஆண்டு கால தூதரக உறவுகளின் அடிப்படையில் மலேசியாவுடனான நட்பையும் ஒத்துழைப்பையும் ஆழப்படுத்த அந்த அண்டை நாடு ஆவலுடன் இருப்பதாக மலேசியாவுக்கான இந்தோனேசிய தூதர் டத்தோ முகமட் ஈமன் அஸ்டரியா தெரிவித்தார். கடந்த 69 ஆண்டுகளாக இரு நாடுகளும் பகிரப்பட்ட வரலாறு, கலாச்சாரம், உறவுகளில் நெருங்கிய நட்பையும் வலுவான ஒத்துழைப்பையும் கட்டியெழுப்பியுள்ளன என்றார் அவர். மேலும் அவர் மலேசிய நாள் வாழ்த்தையும் பகிர்ந்து கொண்டார். இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும்.
1: மின்சாரத்தை எவ்வாறு மிச்சப்படுத்தலாம்?
2: குளிரூட்டியின் வடித்தட்டை அடிக்கடி சுத்தம் செய்து 24 பாகை செல்சியஸில் இயங்க விடலாம். குளிரூட்டியை பயன்படுத்தும் போது சன்னலையும் கதவுகளையும் மூடி வைக்கலாம்.
1: விவேக மின் பயன்பாட்டு சலுகையின் வழி இணைந்து பயன்பெறுவோம்.
0: CNN, MS Now, Politico உள்ளிட்ட ஊடகங்களை வெள்ளை மாளிகையிலிருந்து தடை செய்வதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தொடர்புடைய ஊடகங்கள் கற்பனைகளையும் பொய்களையும் பரப்புவதாக அவர் குற்றம் சாட்டினார். எனினும் அது குறித்து அவர் விரிவாக விளக்கம் அளிக்கவில்லை. மற்ற போலி செய்தி ஊடகங்களுக்கும் இதே நிலை ஏற்படலாம் என அவர் எச்சரிக்கை தெரிவித்தார். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நிர்வாகம் உட்பட அமெரிக்க ஆதரவு நாடுகள் குறித்து செய்தி வெளியிடும் போது ஊடகங்கள் புனைவுகளையும் பொய்களையும் எழுதவோ வெளியிடவோ கூடாது என அவர் எச்சரித்தார். இவ்வேளை ட்ரம்பின் முடிவு குறித்து தொடர்புடைய ஊடக நிறுவனங்களை AFP அணுகிய போது அவை உடனடியாக கருத்துரைக்கவில்லை என கூறப்படுகிறது. பாலஸ்தீன அதிபர் மஹ்மூத் அப்பாஸுக்கு 2வது ஆண்டாக விசா வழங்க மறுத்துள்ள வாஷிங்டனின் முடிவு குறித்து ஐநா தலைமைச் செயலாளர் அந்தோனியோ குட்ரஸ் ஆழ்ந்த வருத்தம் தெரிவித்துள்ளார். அடுத்த வாரம் நியூயார்க்கில் நடைபெறும் ஐநா பொதுப்பேரவையில் கலந்து கொள்வதற்காக அமெரிக்காவிற்கு செல்லவிருக்கும் அப்பாஸுக்கும் இதர பாலஸ்தீன பேராளர்களுக்கும் அந்நாட்டு அரசாங்கம் விசா வழங்க மறுத்துள்ளது. இதனால் ஐநாவுக்கான பாலஸ்தீன பணித்திட்ட உறுப்பினர்கள் மட்டுமே செவ்வாய்க்கிழமை நடைபெறும் கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியும். இவ்வேளை இதன் விளைவுகள் ஐநாவின் நடவடிக்கைகளில் பாலஸ்தீனம் முழுமையாக பங்கேற்க முடியாத நிலையை ஏற்படுத்தும் என குத்ரஸ் கூறினார். யேமனில் நடப்பு மோதல் அந்த செங்கடல் நாட்டில் ஏற்கனவே நலிவடைந்துள்ள மனிதநேய நெருக்கடி மேலும் தீவிரமடைவதற்கு வித்திட்டுள்ளது. அந்நாட்டில் இன்னமும் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு வாழ்க்கையை தொடர்ந்து வழிநடத்துவதற்கு உதவிகள் தேவைப்படுவதாக ஜெனிவாவை தளமாக கொண்ட ஐநா அதிகாரி எச்சரித்துள்ளார். அந்நாட்டில் பாதிக்கும் மேற்பட்டோர் அல்லது ஏறக்குறைய 22 மில்லியன் மக்கள் மனிதநேய உதவிகளை சார்ந்திருப்பதாக கூறப்படுகிறது. இவ்வேளை அங்குள்ள மக்களுக்கு உதவ மேலும் அதிகமான நிதி தேவைப்படுவதாக ஐநா தெரிவித்துள்ளது. கியூபாவில் இவ்வாண்டு 7ஆம் முறையாக கடுமையான மின் துண்டிப்பு ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு எரிசக்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க தடைகளால் கடுமையான எரிசக்தி தட்டுப்பாட்டை அந்நாடு எதிர்நோக்கியுள்ளது. இந்நிலையில் ஆக அண்மைய பாதிப்பு ஒட்டுமொத்த மின்சார முறையையும் உட்படுத்தியுள்ளதாக அவ்வமைச்சு எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளது. 9.4 மில்லியன் மக்கள் வாழும் அந்நாடு பழமையான வெப்ப மின்சார நிலைகளின் காரணமாக அடிக்கடி மின் துண்டிப்பை எதிர்நோக்கி வழக்கமாக உள்ளது. குறிப்பாக வாஷிங்டன் அந்த தீவு நாட்டிற்கு எதிராக எரிசக்தி தடையை விதித்ததை அடுத்து இந்நிலை இவ்வாண்டு ஜனவரியிலிருந்து மிகவும் கடுமையாகியுள்ளது. கடுமையான எரிசக்தி தட்டுப்பாடு காரணமாக கியூபாவின் எரிசக்தி நிறுவனங்களும் மின் உற்பத்தி நிலையங்களும் முறையாக செயல்பட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. விளையாட்டு இங்கிலீஷ் பிரிமியர் லீக் கால்பந்து. இன்று அதிகாலை நடைபெற்ற ஆட்டத்தில் செல்சி பிரெண்ட்ஃபோர்டிடம் சூழியத்திற்கு 3 கோல்களில் தோல்வியுற்றது. இப்பருவத்தில் இதுவரை ஆடிய 5 ஆட்டங்களில் செல்சி 3 முறையாக தோல்வியுற்றது. இதனால் லீக்கின் இறுதி 3 ஆட்டங்களின் வழி அவ்வணி 1 மட்டுமே திரட்ட முடிந்தது. தனது அணிக்கு ஆட்டம் முழுவதும் தொடர்ச்சியான ஆற்றலை வெளிப்படுத்தும் திறன் இன்னமும் குறைவாக உள்ளதாக அதன் பயிற்றுநர் ஜெபி அலன்சோ தெரிவித்தார். புகைமூட்டம் எரிசக்தியை விவேகமாக பயன்படுத்த பிரதமர் அழைப்பு. மின் கட்டண உதவி வரம்பு விரிவாக்கம், 8 மில்லியன் மக்கள் பயனடைவர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் அனிபாஸ்டினால் ராயப்பன். வணக்கம்.
3: வரலாற்றில் இன்று
4: 1994 ஆண்டு இன்றைய நாளில் மலேசியாவின் வாகன பந்தயம் ரேலி வீரர்களான கரம்ஜித் சிங், ரோன் தியோ வரலாறு படைத்தனர். ஆஸ்திரேலியா பெர்த்தில் நடைபெற்ற ஆஸ்திரேலியா ரேலி பந்தயத்தில் முதல் முறையாக மலேசியா ரேலி இணை வெற்றியாளர் மேடையை அடைந்தது. பெட்ரோனாஸ் இயோன் பெர்த் அணிக்காக பங்கேற்ற அவர்கள் 21வது போட்டியாளர்களாக பந்தயத்தை தொடங்கி என் குழு பிரிவில் 5:57:53 பந்தயத்தை நிறைவு செய்து 3rd இடத்தை பெற்றனர். இவர்கள் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட புரோட்டோன் விரா 4WD டர்போ வாகனத்தை பயன்படுத்தினர். 1994 செப்டம்பர் 16 தொடங்கிய இந்த தொடர் பந்தயத்தில் 76 போட்டியாளர்கள் பங்கேற்றனர். எனினும் அவர்களில் 46 பேர் மட்டுமே பந்தயத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்தனர்.
3: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: வணக்கம் வணக்கம் வணக்கம். ஒரு வார்த்தை, ஆனா அதற்குள் எத்தனை அர்த்தங்கள் பாருங்க. வணக்கம் என்ற சொல் வெறும் வரவேற்பு இல்லைங்க. எதிரில் நிற்கும் மனிதருக்கு நாம் கொடுக்கும் மரியாதை, வயது, அந்தஸ்து, இடம், நேரம் எதுவாக இருந்தாலும் ஒரு அழகான வணக்கம் மனதுக்கு ஒரு நெருக்கத்தை உருவாக்கும். அதனால்தான் தமிழின் முதல் வார்த்தையே அன்பையும் மரியாதையையும் சேர்த்து சொல்லும் வார்த்தை வணக்கம். அதனால எப்போதும் நாம் சந்திக்கும் ஒவ்வொருவரிடமும் ஒரு புன்னகையோடு சொல்லி பார்ப்போம், வணக்கம்.
1: என் நெஞ்சில் குடி

0: ஒரு குட்டி கதை கேட்டா?
1: ஐ மகிழ்ச்சி.
0: அதுவும் உங்களோட வெற்றி கதைகளை கேட்டா? உங்க பள்ளிக்கூடத்துக்கே நாங்க வந்தா? வரோம் வரோம். அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா?
2: சிறு வயது முதலே நாம் சேர்ந்தே வாழும் மண்ணில்,
3: நாம் பிறந்த மண்ணில் இன்று பறவை போல சுதந்திரம் உண்டு.
4: வெயிலோடு விளையாடி மழையோடு மகிழ்ந்திருக்கும் மலேசியம்.
2: உதவி என்று ஒருவர் அழைத்தாலும், உதவுங்கள் என்று கேட்காவிட்டாலும், நிறம் பார்க்காமல் நேராக நின்று உதவி கொள்பவர்கள்.
4: அன்றும் இன்றும் இனி என்றும் இதுதான்
2: மலேசியர் என்ற உணர்வு மேலோங்க.
4: இணைந்தே கொண்டாடுவோம் மலேசிய தினத்தை.
2: மின்னலின் மலேசிய நாள் வாழ்த்து.
5: புகைமூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜாங் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
6: மலேசியால நடக்கிற இந்த புகைமூட்டம் வந்துட்டு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பல மாற்றங்களை உண்டாக்கி இருக்கு. இதையா நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, இந்த ஹேஸ்ல உள்ள இந்த நுண் துகள்கள் சொல்லுவோம், இந்த ஸ்மால் பர்டிகல்ஸ் வந்துட்டு நம்ம நுரையீரல் ஆழம் வரை செல்லக்கூடிய ஆற்றல் இருக்கு. சோ இப்படி இதை தொடர்ந்து நம்ம வந்து நுகர்ந்துகிட்டு இருக்கிறப்ப என்ன நடக்கும்னா, காலப்போக்கில் நம்ம நுரையீரலின் இயற்கையான தன்மையை மாறி நம்மளுக்கு நுரையீரல் நோய், அதை தொடர்ந்து ஹார்ட் டிசீஸ் வரதுக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த அஸ்மா உள்ள பேஷண்ட்ஸ்க்கு வந்து அடிக்கடி அஸ்மா அட்டாக் வர்றதுக்கும், அந்த அட்டாக் கட்டுப்படுத்துறது கொஞ்சம் கடினமா இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் அதிகமா இருக்கு. உங்களுடைய அன்றாட ஆக்டிவிட்டிஸ் வந்து திட்டமிடுங்க. எப்படின்னா, ஏர் பொல்யூஷன் இண்டெக்ஸ் கணிப்பு இருக்குல்ல, அதை நீங்க கவனத்துல கொண்டு அதுக்கேற்ப நீங்க வந்து பிளான் பண்ணலாம். அவசியம் இல்லாம வெளியே போகாதீர்கள். வெளியே செல்ல வேண்டும் என்றால் நன்றாக பொருந்தும் N95 முகக்கவசங்கள் பயன்படுத்துங்க. ஜன்னல்கள் கதவுகள் திறந்திருக்கப்ப இந்த ஊடுருவி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். வசதி உள்ளவர்கள் ஏர் கண்டிஷனர் ஏர் பாய்க்கிறது நல்லது. வெளிப்புற உடற்பயிற்சிகள் தவிர்க்கவும். போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது இயற்கை பேரிடர் தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம்.
7: ஹாய் வணக்கம், நான் உங்கள் வயலின் இசைக்கலைஞர் எஸ் வி ஹரிஷ்.

கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

டேடி ஷேக் குரலில் ஒழித்த உள்ளூர் பாடல் தான் அது. வணக்கம் மின்னலில் நாம் இணைந்திருக்கின்றோம். சரி, இன்று நீங்க ஓய்வாக இருந்தீங்கன்னா கட்டாயம் போங்க. சமூக பாதுகாப்பு விழா ஐலிண்டோங்கு மனிதவள அமைச்சின் சமூக பாதுகாப்பு அமைப்பு படுக்கைசோ ஏற்பாட்டில் நேற்று தொடங்கி செப்டம்பர் 20 வரை 3 நாட்களுக்கு கொத்தா டாமான்சரா ஸ்ட்ரான் மால் பேரங்காடியில் நடைபெறுகின்றது. சமூகத்துடன் உரையாடல், சமூக பாதுகாப்பு சேவை, உள்ளூர் கலைஞர்களின் படைப்புகள், குடும்ப சார்ந்த நடவடிக்கைகள், வேலை வாய்ப்புகள், இப்படி எல்லாமே உங்களுக்காக அங்கே இருக்கின்றன. 2000 வேலை வாய்ப்புகளும் காத்திருக்கின்றன. காலை 10 மணி தொடங்கி இரவு 10 மணி வரை இந்த வாய்ப்பை நழுவ விடாதீர்கள்.

0: ஒரு குட்டி கதை கேட்டா
1: மகிழ்ச்சி,
0: அதுவும் உங்களோட வெற்றி கதைகளை கேட்டா உங்க பள்ளிக்கூடத்துக்கே நாங்க வந்தா வரோம் வரோம். அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா அதுதான் ஹலோ மின்னல். சனிக்கிழமைகளில் காலை மணி 9:15
2: நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தான். ஞாயிற்றுக்கிழமை 7:30 மின்னல் எஃப்எம்மின் வானொலி நாடகம்.
3: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
4: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
5: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
4: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
5: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
6: மின்னல்ல வந்து 2026 நீங்க எல்லாம் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் சிறு வயசுக்காரங்க எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் போது நம்மளோட மனசுல எவ்வளவு பாரம் இருந்து கூட அதெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருந்தது. மின்னல்ல வேலை செய்யற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணும்மா.

0: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
1: திருமணம் கொண்ட திருமண வாழ்வில் இடையில் நீ மயங்குகிறாய்.
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன். நீ வர வேண்டும்.
2: கேளுங்க, ரசிங்க,
0: இசையோடு நினைவுகளை சேகரிங்க.

0: ஹலோ சார், சார் கேக்குதுங்களா? சார்
1: நல்லா கேக்குதுமா? கத்தாதீங்க, மெதுவா பேசுங்க. யாரு யாரு
0: சார்? என் பையன் ஒரு 2 மணி நேரமா காணும் சார். ஒரே பதட்டமா இருக்கு சார்.
1: 2 மணி நேரமா காணுமா? இப்பதான் அழைக்கிறீங்க?
0: இல்ல சார், என் பையனை பத்தி சமூக வலைதளத்துல கொஞ்சம் அதிகமா பதிவு செஞ்சுட்டேன்னு இப்பதான் கொஞ்சம் பதட்டமா இருக்கு சார்.
1: அதிகமாவா? அதிகமானா
0: அதிகமானா அவனுடைய முதல் பல்லு, முதல் குளியல், முதல் பள்ளிக்கூட பேரு, ஐசி நம்பர் கூட நேத்துதான் பதிவு செஞ்சேன் சார்.
1: நேத்துதான் பதிவு பண்ணீங்களா? அப்ப இதுவே தாமதம் தான்
0: நினைவுகளுக்காக
1: பதிவு செய்யுங்க, தப்பு இல்ல. ஆனா பிள்ளைங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யாதீங்க.
0: புரியுதுங்க சார். சிறுவர்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம்னு இப்ப புரிஞ்சுகிட்டேன்.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

தினம் திரைக்காக ஊழித்த பாடல் தான் அது. தாண்டியா ஆட்டமும் ஆட வணக்க மின்னலில் நாம் இணைந்திருக்கின்றோம். சரி, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு நம்ம செல்லணும் அப்படின்னா நம்ம சொந்த போக்குவரத்தை பயன்படுத்தும் போது போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிப்போம். அதற்காக தான் வந்து அரசாங்கம் என்ன சொல்கிறாங்க, போக்குவரத்து அமைச்சு என்ன சொல்கிறாங்கன்னா, முடிந்த அளவுக்கு உங்களால் பொது போக்குவரத்தை பயன்படுத்த முடியும் என்றால் தாராளமாக பயன்படுத்தலாம், நேரம் மிச்சப்படும், நம்ம சென்றடைய வேண்டிய அந்த இடத்திற்கு விரைவில் சென்றடையலாம், திட்டமிட்டு நம்முடைய பயணத்தை மேற்கொள்ளலாம். அந்த வகையில் கிழக்கு கரை ரயில் இணைப்பு திட்டத்தின் மூலம், அதாவது ECRL பரிசோதனை ரயில் மூலம், கோம்பாக்கிலிருந்து குவாந்தான் போர்ட் சிட்டி வரையிலான பயண நேரம் இப்போ வெறும் 1:30 அதாவது 90 நிமிடங்கள் குறைக்கப்பட்டிருக்கின்றன. நேற்று கோம்பாக் ஒருங்கிணைந்த முனைய நிலையத்தில் இருந்து, அதாவது ITT கோம்பாக் குவாந்தான் போர்ட் சிட்டி நிலையம் வரை உள்ளூர் மற்றும் அனைத்துலக ஊடகவியாளர்களை சுமந்து சென்ற விரிவான பரிசோதனையின் மூலம் இந்த வரலாற்று பயண நேரம் அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே இதற்கு பிறகு கோம்பாக்கிலிருந்து குவாந்தான் செல்லணும் அப்படின்னா 1:30 சென்றடைந்து விடலாம். இதுவரை ECRL திட்டத்தின் ஒட்டுமொத்த சோதனை திட்டங்களில் 70% அதிகமானவை நிறைவடைந்திருக்கின்றன. இந்த சிக்னலின் அமைப்புகளின் சோதனைகள் வருகின்ற அக்டோபர் மாதத்திற்குள் முடிவடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதற்கு பிறகு அடுத்த கட்ட அறிவிப்பும் நமக்கு கிடைக்கும். இது போன்ற ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்லும் போது போக்குவரத்து நெரிசலாம் இல்லாம அப்படியே அமர்ந்து மிக விரைவா இழகு ரயில போகிற சுகம் விரைவில் கிடைக்கும் சொல்லுங்க. அதனால முடிந்த அளவுக்கு பொது போக்குவரத்தை பயன்படுத்த முடியும் அப்படின்னா நீங்க தாராளமா பயன்படுத்தலாங்க.

0: ஒரு குட்டி கதை கேட்டா
1: மகிழ்ச்சி,
0: அதுவும் உங்களோட வெற்றி கதைகளை கேட்டா உங்க பள்ளிக்கூடத்துக்கு நாங்க வந்தா வரோம் வரோம். அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா
2: அலட்சியம் செய்யக்கூடாது. உதாரணமாக கண்ணெரிச்சல், தொடர்ச்சியான இரும்பல், தொண்டை வலி அல்லது மூச்சு திணறல் இருந்தால் கவனியுங்கள். குறிப்பா அஸ்மா, சிஓபிடி இப்படி உள்ள நோயாளிகள் வந்து மருத்துவர்கள் கொடுக்கும் இன்ஹேலர்ஸ் இருக்கும், அதை வந்து என்னைக்குமே நம்ம அருகாமையில் வச்சிருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து அடிக்கடி அட்டாக் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்படி உங்களுக்கு அட்டாக் வந்து உங்களுடைய யூஸ்வலா பாய்க்கக்கூடிய இன்ஹேலர்ஸ் ஒரு முறை பயன்படுத்துங்க, இருமுறை பயன்படுத்துங்க. எந்த நிவாரணம் கிடைக்கலையா தயங்காமல் மருத்துவமனைக்கு உடனே செல்லுங்கள். இயற்கை பேரிட தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். நன்றி.
3: வானொலி நாடகம் ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு 7:30 மணிக்கு.